0: திரும்பும் பிற நாடுகளுடன் சிங்கப்பூர் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். இந்த வட்டாரத்தில் வர்த்தக பாதைகளில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால் அதன் தாக்கம் இன்னும் பெரிதாக இருக்கக்கூடும் என்றார் திரு சான். 41st சிங்கப்பூர் வர்த்தக விருதுகள் நிகழ்ச்சியில் அமைச்சர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி உத்தரவிட்டுள்ளார். இது அதிபர் டிரம்பை மேலும் சினமடைய செய்வதுடன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கிருந்து அகற்றப்படும் என்றும் எந்தவொரு அமைதி ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக சேர்க்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு உறுதியளித்துள்ளார் என்று இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறினர். இதற்கிடையே அதிபர் டிரம்ப் ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா மீட்கும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை தடுப்பதை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்று கூறினார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என்ற போதும் அதை ஈரான் வைத்திருக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். பாகிஸ்தான் ஈரான் மீதான அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் அசிம் முனிர் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றில் பேச்சுவார்த்தை கவனம் செலுத்தும் என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்துலக எண்ணெய் சந்தை ஓர் அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபத்தி பைரோல் எச்சரித்துள்ளார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் கூறினார். ஆனால் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்றும் உற்பத்தியை பழைய நிலைக்கு கொண்டுவர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மே மாதம் மட்டுமே அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடம் இருக்கும் சுமார் 164 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் சொன்னார். ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள பல நேட்டோ உறுப்பு நாடுகள் போதுமான நிதி ஆதரவு வழங்கவில்லை என்று நேட்டோ தலைவர் மார்க் ராட் கூறியுள்ளார். உக்ரைனுக்கான உதவி தற்போது நேட்டோவிற்குள் சமமாக பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்றார் அவர். உறுப்பு நாடுகள் சில அவற்றின் சக்திக்கு மீறிய பங்களிப்பை செய்து வருகின்றன. ஆனால் இன்னும் பல நாடுகள் போதுமான உதவியை வழங்கவில்லை என்று திரு ராஜ் சொன்னார். உறுப்பு நாடுகள் அவற்றின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.25% உக்ரைனுக்காக ஒதுக்க வேண்டும் என கடந்த வாரம் அவர் பரிந்துரைத்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போலந்திற்கு கூடுதலாக 5000 அமெரிக்க துருப்பினரை அனுப்பப்போவதாக அறிவித்துள்ளார். போலந்து அதிபர் கேரல் நவ்ரோக்கி உடனான நல்ல உறவை தமது முடிவுக்கு காரணமாக அதிபர் டிரம்ப் சுட்டினார். போலந்திற்கு அமெரிக்க படைகளை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வென்ஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்த 2 நாளுக்கு பிறகு திரு டிரம்பின் அறிவிப்பு வந்துள்ளது. அண்மை காலமாக ஐரோப்பாவில் தனது படைபலம் குறித்து அமெரிக்கா மறு ஆய்வு செய்து வருகிறது. ஐரோப்பாவின் பாதுகாப்பில் நேட்டோ கூட்டணி இன்னும் பெரிய பங்காற்ற வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார். சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளன. 1996 மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் 2 விமானங்களை கியூபாவின் போர் விமானங்கள் வீழ்த்தின. அதன் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கியூபா மீது செலுத்தப்படும் நெருக்குதலை மன்னிக்க முடியாது என்றும் இதுபோன்ற முறைகள் முன்னாள் அல்லது தற்போதைய நாட்டு தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் ரஷ்யா சொன்னது. சீனா கியூபாவிற்கு எதிராக தடைகளையும் சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு வாஷிங்டனை கேட்டுக்கொண்டது. காங்கோ குடியரசில் இருக்கும் இபோலா சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. நோய் தொற்று ஏற்பட்டு மாண்ட ஒருவரின் உடலை உறவினர்கள் மீட்க முயன்றபோது பதற்றம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இறுதி சடங்கிற்காக உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல அவர்கள் விரும்பியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். கிருமி பரவல் விதிமுறைகளுக்கு ஏற்ப உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதால் அதற்கு சுகாதார அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு மாண்டவரின் உறவினர்கள் அந்த நிலையத்திற்கு தீ வைத்ததாக தகவல்கள் கூறுகின்றன. காங்கோ குடியரசில் நோய் பரவல் காரணமாக மக்களிடையே கோபமும் அவநம்பிக்கையும் அதிகரித்து வருகிறது.
1: சொல்லும் பொருளும் இண்டிவிஜுவல் தனிநபர். ஒவ்வொரு தனிநபரும் பொறுப்புடன் நடந்து கொள்வது சமூக நலனுக்கு முக்கியமாக அமையும். இண்டிவிஜுவல் தனிநபர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நான் பொய் சொல்ல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை.
7: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.

0: வணக்கம் சிங்கை. தாராள பிரபு படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அனிருத்தோட இசையில அனிருத்தே அந்த பாடலை பாடியிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல Facebook லைவ் பக்கமா நான் வரப்போற சிறப்பு பேட்டி வாயிலா உங்களை சந்திக்க போறேன். இப்போ சிங்கப்பூரின் வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுப்போம். அடுத்த 3 நாட்களுக்கு அதாவது வார இறுதியில நீங்க மழை எதிர்பார்க்கலாம் மதிய வேளையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி. ஓர் யூரோ 1.50 வெள்ளி. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 வெள்ளி. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 94 காசு. 100 இந்திய ரூபாய் 1.33 வெள்ளி. 100 இலங்கை ரூபாய் 38 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 12 காசு. இத்தகவலை வழங்கியோர்
2: ஜாயில் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு

0: எட்டு பன்னிரெண்டு ஆகிவிட்டது. ஒலி ஒன்பதாறு எட்டுல நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. இப்ப பேஸ்புக் லைவ்ல நான் இருக்கேன். காரணம், என் கூட இரண்டு முக்கிய பிரமுகர்கள் இப்ப இணைறாங்க. முதலாவதா இந்திய மரபணு நிலையத்தின் ஆலோசனை குழு தலைவர் திரு ராஜாராம் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
0: இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. அவரோட நம்ம கூட இணைறாங்க துணை காப்பாளர் லிவின்யா. வணக்கம். உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போ இந்திய மரபுடைமை நிலையம் அப்படின்னு சொல்லும் போது சென்ற ஆண்டு 10ஆம் ஆண்டு நிறைவு அனுசரிச்சிருந்தாங்க. இந்த பயணம் வளர்ச்சி 10 ஆண்டுகள்ல எப்படி இருக்கு, அதை பத்தி முதல்ல சொல்லுங்களேன்.
1: அதாவது இந்த 10 வருடங்கள்ல இந்திய மரபுடைமை நிலையம் வந்து பல பல மாற்றங்களையும் பல வளர்ச்சிகளையும் கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்களின் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் துவக்கப்பட்டிருந்தான் இந்திய மரபுடைமை நிலையம். ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து இது வந்து இந்த அருங்காட்சியகம், அதாவது மியூசியம் மாதிரி உள்ள இந்த இடம் வந்து வெறும் பழமையான பொருட்களின் ஒரு இடமாக மட்டும் இல்லாமல் உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே வந்து திட்டம் போட்டு அதற்கேற்றபடிதான் இந்திய மரபுடைமை நிலையத்தை வந்து அமைத்தார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக தான் இந்த 10ஆவது வருட நிகழ்ச்சி வந்து நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் இது மட்டும் முக்கியமான நிகழ்ச்சி இல்லை. இந்த 10 வருடங்களில் வந்து நாம் பல மைல்கல்களை கடந்து வந்திருக்கின்றோம். மிக முக்கியமாக சிங்கப்பூரில் உள்ள இந்திய சமூகங்கள், சீக்கியர்கள், தமிழர்கள், மலையாளிகள் இவற்றை பற்றிய ஒரு எக்ஸிபிஷன், அதை வந்து இந்த கடந்த 10 வருடங்களாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கின்றது. இரண்டாவது வந்து இந்த மரபுடைமை நிலையம் வெறும், நான் முன்பே கூறியது போல வந்து வெறும் பழம் பொருட்களின் ஒரு கூடமாக இல்லாமல் மக்கள் பங்கு பெறும் ஊர், வந்து சென்று அதன் நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் ஊர் இடமாக நாங்கள் அதை மாற்றி அமைத்திருக்கின்றோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா தீபாவளி, பொங்கல் இது போன்ற முக்கியமான பண்டிகைகள்ல வந்து ஓபன் ஹவுஸ் ஒன்று நடத்துவோம். அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அங்க வந்து நிறைய இந்தியர்களும் இந்தியர் அல்லாதவர்களும் வந்து பங்கு பெறுவார்கள். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி இந்தியர்களும் ஏனைய சிங்கப்பூரர்களும் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சிகள் அமைகின்றன. ஒரு நீண்ட நெடிய பயணம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு இந்த 10 வருடங்களில் ஒரு இந்திய சமூகத்திற்கிடையே அறிந்த ஒரு இடமாக இந்திய மரபுடைமை நிலையம் மாறி இருக்கிறது என்று கூறினால் அது மிக இல்லை.
0: நிச்சயமா நிச்சயமா, அந்த பிணைப்பை அதிகரிக்கிற மாதிரி பல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதையும் நம்ம கண் கூட பார்க்க முடியுது. நன்றி. லிவின்யா, நீங்க சொல்லுங்களேன் இந்த பயணத்தை பத்தி.
2: கண்டிப்பா வந்து இது ஒரு நீண்ட பயணம். திரு ராஜாராம் சொன்ன மாதிரி

0: சென்ற ஆண்டு வந்து நம்மளுடைய 10th ஆண்டு நிறைவு 10th anniversary. சோ அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா 60 புது காட்சி பொருட்களை வந்து நம்ம வந்து காட்சிக்கு வந்து கொண்டு வந்திருந்தோம். ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு வந்து நிறைய காட்சி பொருட்கள் வந்து 10 ஆண்டுகள் இருந்தனால சென்ற ஆண்டு வந்து சிங்கப்பூருடைய 60th பிறந்த நாள் 60th birthday அதையும் வந்து ஒப்பிட்டு நம்ம வந்து நம்மளுடைய தேசிய தொகுப்பான நேஷனல் கலெக்ஷன் என்றும் கம்யூனிட்டி லோன் சமூகத்துடன் இணைந்து வந்து அவங்களிடம் வந்து ஆர்டிஃபேக்ட் லோன்ஸ் காட்சி பொருட்களை வந்து 20 வந்து வாங்கியிருக்கோம். சோ அதுல வந்து 60 பொருட்களை வந்து புதிதாக காட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம். இது அனைத்துமே வந்து சிங்கப்பூருடைய இந்திய சமுதாயத்துடைய வரலாற்றை வந்து பிரதிபலிக்கும்படி நம்ம வந்து காட்சி இருக்கிறனால கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து சென்ற ஆண்டு நம்மளுடைய காட்சி கூடங்களுக்கு வந்து அதை பார்த்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுத்திருக்கு.
1: பல முயற்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவும் அதிகமா இருக்குன்னு நினைக்கும் போது கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி அபிஞா. மீண்டும் வந்து திரு ராஜாராம் பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். சோ இப்ப இப்படிப்பட்ட முயற்சிகள் இன்றைய உலகத்துல குறிப்பா இளையர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அம்சமா அமையுதுன்னு நீங்க சொல்வீங்க?
2: இந்திய மரபுடைமை நிலையத்தை நீங்க போனீங்கன்னாக்கா நம்முடைய முன்னோர்களின் கதைகளை வந்து அவர்கள் விவரிக்கும் வகையில் பல காட்சி பொருட்கள் கதைகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு எந்த வகையில் வந்து இது பொருந்தும் நாம நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா இப்புள்ள இளைஞர்களுக்கு வந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி, வாழ்க்கை முறை வேறு மாதிரி, பழங்கதைகள் எப்படி நமக்கு பொருந்தும் என்று சிலர் வந்து வினவலாம். ஆனா முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல வந்து இந்தியாவில இருந்தோ தமிழ்நாட்டில இருந்தோ சிங்கப்பூருக்கு வருவதற்கு வந்து 8 நாட்கள் வந்து அவர்கள் ஒரு கடற்பயணமாக அவர்கள் வர வேண்டும். அது ஆரம்பமே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அப்புறம் சிங்கப்பூர் வந்து 1800களில் 1900s நிறைய பேர் வந்து அந்த ஜப்பான் வார் முடிந்த பிறகு அவர்கள் வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் வந்து சிங்கப்பூரோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கடினமான ஒரு ஒரு வாழ்க்கை. நிறைய சவால்களை சந்தித்து தான் வந்து அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் ஒரு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். அவர்கள் சிங்கப்பூருக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுடைய குடும்பம் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கும் அவர்களுடைய குடும்பத்துடன் உள்ள உறவு வந்து ஏறக்குறைய கட் ஆஃப், அதாவது தொடர்பு கொள்ளவே முடியாது. இப்பொழுது வந்து நாம வந்து போன் எடுத்தா தொலைபேசியில் பேசிவிடலாம், ஒரு வாட்ஸ்அப் கால் செஞ்சிடலாம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு வரை ட்ரங்க் கால் செய்யணும். அந்த லாங் டிஸ்டன்ஸ் கால் வந்து ரொம்ப செலவாகும். இதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். ஆக வந்து உறவினர்கள் சொந்த பந்தங்களுடன் பேசுவது அவர்களால் இயலாத ஒன்று. இத்தனை சவால்களையும் தாண்டித்தான் நம்முடைய இந்திய சமூகம் வந்து இந்த நாட்டில் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கின்றது. நீங்க இந்திய மரபுடைமை நிலையத்துக்கு போனீங்கன்னாக்கா அங்கு ஒரு ஒரு சுவர் இருக்கின்றது. அதுல வந்து இந்தியர்கள் சாதனை செய்த இந்தியர்களை பற்றி ஒரு ஒரு விளக்கம் அங்கு இருக்கின்றது. எல்லோருமே வந்து பெரிய பெரிய சவால்களை தாண்டித்தான், பெரிய துன்பங்களையும் சவால்களையும் தாண்டித்தான் அந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் இதிலிருந்து இந்த சந்ததியினர் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் அத்தனை சவால்களையும் தாண்டி அவர்களால் ஒரு இவ்வளவு பெரிய நிலையை அடைய முடிந்திருக்கிறது இருக்கிறது என்றால் அவர்களாலும் நிச்சயமாக இது முடியும். அதாவது இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்பவர்கள், இந்த காலகட்டத்தில் வாழ்பவர்களுக்கும் சவால்கள் இருக்கின்றன. பல மாதிரியான துன்பங்கள், பல மாதிரியான வாழ்க்கை சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் வசதி குறைந்த அந்த காலகட்டத்தில் வந்தவர்கள் வந்து அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்ற ஒரு முக்கியமான பாடத்தை வந்து இந்திய மரபுடைமை நிலையம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றே நான் நினைக்கின்றேன்.
1: நிச்சயமா இன்னைக்குமே அதை பார்க்கும்போது நினைவூட்டலாம் அமையும். அவங்க கடந்து வந்த பாதை என்ன, நாம போக வேண்டிய அந்த அடைய வேண்டிய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி லிவினா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாமே.
0: ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூத் கேட்டகரியை வந்து இடம் யூத் கேட்டகரியில் வந்து இடம் பெற்றுள்ள ஒரு பெண். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு யூத்தாக இந்தியா மரபுடைமை நிலையத்தில் கியூரேட் பண்ணும்போது என்னை போல இருக்கிற மற்ற யூத்ஸ், அதாவது மற்ற இளைஞர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் படைத்த சாதனைகளை பார்த்து எப்படி வந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் பெறலாம், எப்படி வந்து அவங்க வந்து கட்டி காத்த இந்த லெகசியை வந்து அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், அதை வந்து ஒரு முக்கியமான கருத்தாக கொண்டுதான் நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸிபிட்ஸ் வந்து கியூரேட் பண்ணியிருக்கோம். அதே போல வந்து இப்ப ஹிஸ்டரி வரலாறுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் வந்து வரலாறு பத்தி வந்து கற்றுக்கொள்ளணும், இது வந்து அந்த காலத்துல நடந்த விஷயம், இது எப்படி வந்து என்னுடைய தற்காலிக காலகட்டத்துல வந்து எனக்கு உதவ போகிறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த மிஸ்கான்செப்ஷன் வந்து ஏற்படலாம். ஆனா நம்ம வந்து அந்த ஆர்டிஃபேக்ட்ஸை பார்க்கும்போது அதை சார்ந்த கதைகளை வந்து கேட்கும்போது அந்த காலத்துல நடந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து மற்றவர்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு வந்து சிங்கப்பூர் இந்தியர்களாக இருக்கும் அந்த அடையாளத்துடைய அந்த பற்றுன்னு சொல்வோம்ல அது வந்து கூடும். அதோடு வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்க்கிறோம் அதையும் வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சோ அந்த முன்னோர்கள் படைத்த சாதனைகள் இருந்து கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. சோ அதுதான் வந்து இந்திய மரபுடைமை நிலையம் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா வந்து கொண்டிருக்கு.
1: நிச்சயமா உங்களை போலவே இன்னும் பல இளைஞர்கள் அதன் வாயிலா பயனடையணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமும் கூட நல்லாவே தெரியுது. தொடர்ந்து திரு ராஜாராம், லிவின்யா இவர்கிட்டயும் நம்ம பேசுவோம். இப்போ ஒரு விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து உங்களுக்காக பேட்டி வானொலியும் சரி அதே இடத்துல பேஸ்புக் லைவ்லயும் சரி தொடர்ந்து இடம்பெறும். இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கை.
3: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்துக்கள் நேர்ந்துள்ளன துவாசி நோக்கி செல்லும் PIE ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2க்கு பிறகு, அதோடு TPE SLEPIE செல்லும் அந்த வழியில் லோரோங் ஹலூஸ் நுழைவாயில் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. KJEPIE செல்லும் வழியில் PIE துவாஸ் சுங்காய் தங்கா இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கே ஜி நெய்
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
2: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
3: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் NEA, தேசிய சுற்றுப்புற அமைப்பு.
4: விடுமுறை காலம் வந்துகிட்டே இருக்குது. விடுமுறைக்கு போறதுக்கு முன்னால உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கா அப்படிங்கறத நல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுமுறைக்கு போனீங்கன்னா சிறப்பா இருக்கும். காரணம், தேங்கி இருக்கிற தண்ணீர் கொசுக்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கலாம், உங்களையோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களையோ இது பாதிக்கலாம். ஆக உங்களையோ உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் அனைவரையும் பாதுகாப்பா வைத்திருக்க பிளாக் வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம்.
3: B. Brick. இறுகி போன மண்ணை கிளறி விடுங்கள். L. Lift. பூந்தொட்டி தட்டுகளில் உள்ள தண்ணீரை அகற்றிடுங்கள். O. Overturn. வாளிகளை கவிழ்த்து வையுங்கள், அவற்றின் விளிம்பு வளையங்களை துடைத்திடுங்கள். C. Change. பூச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மாற்றிடுங்கள். K. Keep. கூரை வடிகால்களை சுத்தம் செய்திருங்கள், அவற்றில் BTI பூச்சிக்கொல்லியை வைத்திருங்கள். டெங்கி தடுப்பை பற்றி மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம் cgs.gov.sg/blockdengue.
4: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியோர் தேசிய சுற்றுப்புற அமைப்பு.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க நின்றிருக்கீங்க. இந்திய மரபுடைமை நிலையம் அவங்க கடந்து வந்த பாதையை பற்றி தான் நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில தொடர்ந்து என்னோட இணைந்திருக்காரு இந்திய மரபுடைமை நிலையத்தின் ஆலோசனை குழு தலைவர் திரு ராஜாராம், அவரோட துணை காப்பாளர் லிவின்யா, அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. மீண்டும் இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: சரி, இப்போ கலாச்சாரம் இத பல நடவடிக்கைகளின் வாயிலா, அதே நேரத்துல அனுபவம் சார்ந்த நிகழ்ச்சிகளின் வாயிலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது ஒரு சிரமமான பணி. அதை எப்படி இந்த சமூகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து பார்த்து செய்றீங்க, அந்த முயற்சிகளை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாமே.
1: மிக முக்கியமாக வந்து இந்த நிகழ்ச்சிகள் வந்து எங்களுடைய ஓபன் ஹவுஸ், தீபாவளி, பொங்கல் இது போன்ற காலகட்டங்களில் வந்து நாங்கள் நடத்துகின்றோம். அந்த நிகழ்ச்சி செய்வதற்கான காரணம், முக்கியமான காரணம் என்னவென்றால், நம்முடைய கலை கலாச்சாரம் வாழ்க்கை முறை வந்து செயல் வடிவில் காட்ட வேண்டும். அதாவது நம்முடைய ஓவியங்கள் எப்படி வரைவது, நம்முடைய நடனங்கள், அதை பற்றிய சில நிகழ்ச்சிகள், அப்புறம் பட்டறைகள், இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் நடத்துகிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய கலை, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை வந்து உயிர் பெறுகிறது என்று நாம் கூறலாம். ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து பொருட்கள் வைத்திருப்பார்கள், அது வந்து சிலர் பார்ப்பார்கள், அந்த பொருட்களின் அர்த்தம் என்ன, அதனுடைய வரலாற்று உண்மை என்ன என்பதை வந்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதுதான் வந்து பொதுவாக அருங்காட்சியகத்தில் வந்து நாம் காணும் ஒரு காட்சியாக இருக்கும். ஆனால் நிறைய அருங்காட்சியகங்கள், அதாவது ஹெரிட்டேஜ் சென்டர், மியூசியம்ஸ், இந்த மாதிரியான இடங்கள் இப்பொழுது வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான காரணம், மேலும் இந்த வரலாற்றின் பால் உள்ள புரிதலை வளர்ப்பதற்காகத்தான். ஒரு ஓவியத்தை வந்து நாம் ஒரு அருங்காட்சியகத்தில் வைத்திருப்பது வந்து அது வந்து ஒரு பாணி. அந்த ஓவியத்தை எப்படி வரையலாம், ஒரு தஞ்சாவூர் ஓவியம் என்று வைத்துக் கொண்டால் அதை எப்படி வரையலாம் என்பதை பற்றி ஒரு பட்டறை நடத்துவது வந்து இன்னொன்று, அது வந்து வேறு மாதிரி. அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு தனி அனுபவத்தை வந்து எல்லோரும் பெறுகிறார்கள். அந்த அந்த காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரியான பட்டறைகளை நாங்கள் நடத்துகின்றோம். இரண்டாவது வந்து இந்த மாதிரி பட்டறைகள் நடத்தும் பொழுது, அல்லது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது, அதை காண வருபவர் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. அருங்காட்சியகம் வந்து ஏதோ தூரத்தில் இருக்கும் ஒரு இடம் என்று இல்லாமல் நாமும் பங்கு பெறக்கூடிய ஒரு இடம் என்பதை வந்து அவர்கள் உணர்கின்றார்கள். தீபாவளி பொங்கல் காலகட்டத்தில் நீங்கள் வந்து லிட்டில் இந்தியா வட்டாரத்துக்கு நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு நிச்சயம் தெரியும், தெரிந்திருக்கும். அதாவது இந்தியா மரபுடைமை நிலையத்திற்கு வெளியே வந்து ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து விடும். அது ஏறக்குறைய கட்டுக்கடங்காத கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம், அதுவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். மூன்றாவதாக ஒரு விஷயத்தையும் கூற விரும்புகின்றேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த பட்டறைகள் நடத்தும் பொழுது இந்தியர் அல்லாத சிங்கப்பூரியர்களும் வந்து பங்கெடுக்கின்றார்கள். அதே நான் சொன்னது போல், ஒரு நம்முடைய பாரம்பரிய ஓவியம் அல்லது ஒரு பொருளை செய்வது எப்படி என்பதை வந்து அவர்கள் பார்ப்பதோடு அல்லாமல் செய்து புரிந்து கொள்கின்றார்கள். நிறைய பட்டறைகள் வந்து ஏறக்குறைய பாதிக்கு பாதி இந்தியர் அல்லாதவர்கள் வந்து பங்கெடுக்கின்றார்கள். அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பன்முக கலாச்சாரங்கள், பல வகையான வாழ்க்கை முறை கலாச்சாரங்கள் உள்ள சிங்கப்பூர்ல வந்து இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான நிகழ்வாக நான் கருதுகின்றேன்.
0: நிச்சயமா, நீங்க சொன்னது போல மற்ற இனத்தவர் மட்டும் கிடையாது, உலக அளவுல சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூருக்கு வராங்களே, அவங்க கூட வந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல நடவடிக்கைகள் ஈடுபடுறத நானே பார்த்திருக்கேன். நீங்க சொன்னது போல இந்திய மரபுடைமை நிலையத்தின் இந்த வளாகத்துல நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, அதை நின்று பார்த்து கை தட்டிட்டு போறவங்க அவ்வளோ பேர், அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வருது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்முடைய கலைகளை இளையர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சிங்கப்பூர்களா இருக்கட்டும், பல நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதும் நமக்கு ரொம்ப பெருமை தான். நேரத்துல சொல்லியே
1: ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மீடியா கோப் தமிழ் பிரிவு வந்து பெரிய உதவியாக இருக்கின்றது. இந்த கட்டத்தில் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி சார். இப்பட்ட ஒரு முயற்சியில நாங்களும் ஒரு பங்கா இருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லிவினியா, இப்ப உங்க பக்கம் வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை சார், முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நம்ம முன்னோர்களா வரும்போது அவங்களுக்கு இங்கேருந்து அழைச்சி பேச கூட வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரே தட்டு உலகமே உங்க கையில இருக்கு, டிக்டாக்கு அது இதுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சிகளை கொண்டு வர்றது ஒரு சவால் தான். அது மட்டும் இல்ல, இன்றைய இந்த ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கை முறை, அதற்கு ஏற்றவாறு நிகழ்ச்சிகளை கொண்டு வர்றது ஒரு சவால் தான். அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன்.
2: நீங்க சொன்ன மாதிரி வந்து அது மிக சரியான ஒரு விஷயம் தான். பிகாஸ் இளைஞர்கள் பாக்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கையில வந்து ரொம்ப இலவசமா இருக்கிற ஒரு விஷயம் ஹேண்ட்போன். அதான் வந்து அவங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க. அதன் மூலம் தான் தொலைபேசி மூலம் தான் அங்க வந்து தகவல் வந்து பெறாங்க. சோ அதனால நம்மளுடைய சமூக வலைதளங்கள், இந்தியா மரபுரிமை நிலையத்தோட சமூக வலைதளங்களை கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய காட்சி பொருட்கள் பற்றி வந்து நம்ம நிறைய தகவல் வந்து பகிர்ந்து கொள்வோம். அந்த காட்சி பொருள் இப்ப நீங்க வந்து ஒரு அரும்பொருளுக்கு போகும்போது அந்த காட்சி பொருள் யூஸ்வலி ஒரு ஷோகேஸ்ல வைக்கப்படும், இல்லைன்னா ஓபன் டிஸ்பிளேல வந்து வைக்கப்பட்டாலும் சேஃப்டி பேரியர்ஸ் வந்து பயன்படுத்தி தான் நம்ம வைப்போம். சோ அப்படி இருக்கும்போது அந்த காட்சி பொருளுக்கும் அந்த வருகையாளருக்கும் வந்து நடுவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுறதுனால அந்த பிணைப்பை வந்து கிரியேட் பண்றதுக்கு, அதை ஏற்படுத்துவதற்கு கொஞ்சம் சிரமப்படுறதுனால நம்ம வந்து நம்முடைய சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் போது நம்முடைய இளைய தலைமுறைக்கு வந்து அது இன்னும் சுலபமா வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதோட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் வந்து இப்ப வந்து அதிகபட்சம் அவங்கதான் வந்து நிறைய தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சோ அவங்களோட வந்து இணைந்து சில நிகழ்ச்சிகளை வந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். அவங்களோட வந்து இணைந்து வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய சமூக வலைதளங்களுக்கு. சோ இதன் மூலம் தான் வந்து இன்னும் வந்து சுவாரஸ்யமாக தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நம்ம சில முயற்சிகள் வந்து எடுத்திருக்கோம்.
0: நிச்சயமா அந்த முயற்சிகளை நானுமே பார்த்திருக்கேன், டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து அந்த முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசையும் கூட. நாம இந்திய மரபுடைமை நிலையத்தின் எதிர்காலம், என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கு, நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேச ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால இப்போ ஒரு விளம்பர இடைவேளை. நீங்களே நீங்க இன்னும் பேஸ்புக் பக்கமா வரலன்னு சொன்னா அந்த பக்கமா வந்துருங்க, தொடர்ந்து அங்கே உங்களை சந்திக்க நான் அவலா காத்துட்டு இருக்கேன். நீங்கள் இணைந்திருப்பது ஒலி 968, கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது 8:33.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு அனார்கலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமட் டிரேடர் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
4: அனார்கலி பிரீமியம் பொன்னி அரிசி பூ போல மென்மையாகவும் மணமாகவும் இருக்கும், உயர்தரத்திலும் இருக்கிறனால இன்னைக்கு சமைச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். பலராலும் விரும்பி சாப்பிடும் அரிசி, அரிசிகளின் அரிசி அனார்கலி.

0: அதேதான் கேட்டாலே பரவசம் மொழி ஒன்பதாறு எட்டுல இருந்திருக்கீங்க. இந்திய மரபணு நிலையத்தின் 10 ஆண்டு கால இந்த பயணத்தை பத்தி நாம பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அடுத்ததா எதை நோக்கி போக போகுது இந்திய மரபணு நிலையம், இதை பத்தி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். சார் நீங்க சொல்லுங்க.
1: மிக முக்கியமாக வந்து இளைய தலைமுறையினருக்கும் சற்றே வயதானவர்கள் முதியவர்களுக்கும் ஒரு பாலமாக, நம்முடைய முந்தைய தலைமுறையினருக்கும் ஒரு பாலமாக இந்திய மரபணமை நிலையம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் எதிர்கால பயணம் இருக்க போகின்றது. அந்த வகையில் தான் நிகழ்ச்சிகள் வந்து அமையும். சமீபத்தில் வந்து இந்திய மரபணமை நிலையத்தில் ஒரு பட்டறை நாங்கள் நடத்தினோம். அதாவது இளையர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த கான்டென்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு ஒரு தொலைபேசியில் வந்து ஒரு வீடியோ கிளிப் மாதிரி செய்வது எப்படி என்று அவர்களுக்கு வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். அதை அவர்கள் என்ன செய்தார், அது எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தோம். சரி, பிறகு வந்து அவர்கள் என்ன சொன்னார்னா, லிட்டில் இந்தியா வட்டாரத்துக்கு போய் நீங்க வந்து இந்த கான்டென்ட் கிரியேஷன் செஞ்சுட்டு வாங்க. இந்த லிட்டில் இந்தியா என்கிற இடம் வந்து சிங்கப்பூர்ல வந்து பல ஆண்டுகளாக இருக்கும் ஒரு இடம். அங்கு இருக்கும் கோயில்கள், கடைகள், மற்ற இடங்கள் எல்லாம் வந்து ஒன்று புதிதான இடங்கள் அல்ல, எல்லாம் நமக்கு தெரிந்த இடங்கள் தான். இதில் புதுமை என்னவென்றால், இந்த இளைஞர்கள் ஒரு இடத்தையோ அல்லது ஒரு ஒரு காட்சியையோ பார்க்கும் பொழுது அவர்கள் பார்வையில் வந்து இந்த இடமும் இந்த அந்த காட்சியும் அந்த கோயிலும் அந்த கடையும் வந்து வேறு விதமாக தென்படுகின்றது. அவருடைய இன்டர்பிரிட்டேஷன் வந்து வேறு மாதிரியாக இருக்கின்றது. ஆக வரலாற்று ரீதியில் வந்து அது ஒரே இடம்தான், ஆனால் அதை காட்சிப்படுத்தும் விதமும் அவர்களுடைய கண்ணோட்டமும் வேறு மாதிரியாக இருக்கின்றது. இது வந்து மிகவும் முக்கியம். இது வந்து வாழும் வரலாறு என்பது இப்படித்தான் இருக்கும். ஒரே இடம், ஆனால் காணும் காட்சி ஒன்றாக இருந்தாலும் கூறும் கருத்தும் கதையும் வேறு மாதிரியாக இருக்கும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய வரலாறு வந்து ஒரு வாழும் வரலாறாக, லிவிங் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் அது அமையும். ஆக எதிர்கால நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இளைஞர்களை சார்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு பணியினையும் வந்து இந்திய மரபணு நிலையம் செய்து கொண்டு வந்திருக்கின்றது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க வந்து ஒரு ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை மதியமோ ஒரு காலையோ நீங்கள் இந்திய மரபணு நிலையம் போனீர்கள் என்றால், ஒரு சாதாரண அருங்காட்சியாக ஒரு மியூசியம் போனீர்கள் என்றால் வந்து அது அமைதியாக இருக்கும். இந்திய மரபணு நிலையத்தில் கூச்சலும் குழப்பமாக இருக்கும். ஏனென்றால் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து அங்க வந்திருப்பார்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஏறக்குறைய ஒரு 100 மாணவர்கள் வருகின்றார்கள் தினமும். அதாவது செவ்வாயிலிருந்து வெள்ளி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் பிரைமரி 5 ஸ்டூடெண்ட்ஸ் மியூசியம் பேஸ்ட் லேர்னிங் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் அவர்கள் வருகின்றார்கள். சிறு வயதிலேயே வந்து அவர்களுக்கு இந்திய கலாச்சாரம், மரபுடைமை, மரபுகள் இவற்றை பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். அவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரம், அதாவது சிங்கப்பூர் பொதுவாக அனைத்து சிங்கப்பூரியர்களுக்கும் இந்தியர்களின் வாழ்க்கை முறை கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு முயற்சியாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
0: பிரமாதம் சார், கண்டிப்பா இப்படிப்பட்ட மேலும் பல நிகழ்ச்சிகளை நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். ஆனா நேர்களே, நேரத்துல ஒரு சின்ன நினைவூட்டல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் தொடரணும், வெற்றி பெறணும்னு சொன்னா அதுக்கு நீங்களும் ஆதரவு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மரபு நாம தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அது நம்முடைய கடமை, அதை நீங்க சிறப்பா செய்வீங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் நினைவூட்டல் தான். சரி லிவினியா, இப்போ உங்க பக்கம் வர சார் வந்து நடக்க போற நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லியிருந்தாரு. நீங்க நம்ம எதிர்பார்க்க கூடிய சமூக ஊடக அந்த காணொலிகளா இருக்கட்டும், அதை பத்தி கொஞ்சம் விவரிக்கலாமே.
2: ஐ திங்க் திரு ராஜாராம் அவர்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் வந்து நம்மளுடைய முக்கிய ஆடியன்ஸ் குரூப்ஸ். ஆனா அதையும் தாண்டி வந்து நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், எஸ்பெஷலி அவங்க வந்து சிங்கப்பூருடைய இந்திய சமுதாயத்தை வந்து சார்ந்தவர்கள் அல்லவர்கள்னா அவங்களுக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர் வந்து ஒரு பல்லிணக்க சமுதாயம். நம்முடைய சிங்கப்பூர் சமுதாயத்துல வந்து பல இனங்களை வந்து சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய இந்திய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பல மதங்களை சார்ந்தவங்க, பல மொழிகளை வந்து பேசுறவங்க வந்து இருக்காங்க. அந்த டைவர்சிட்டியை வந்து கொண்டு வர ஒரு முக்கியமான தளமாகவும் இந்தியா மறுபடியும் நிலையம் வந்து இருந்து வந்திருக்கிறது. இந்த அடுத்தடுத்த ஆண்டுகள்லயும் நம்மளுடைய சமூக வலைதளங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளுடைய நிரந்தர கண்காட்சி கூடங்கள், சிறப்பு கண்காட்சிகளை வந்து காட்சி அளிக்கும் கதைகள் பொருட்கள் அது அனைத்துமே வந்து இதை வந்து வர்ணிக்கும்படி இருந்தே ஆகணும். ஸோ இது வந்து நம்மளுடைய முக்கிய ஒரு குறிக்கோள். அதையும் தாண்டி நம்மளுடைய முதியோர்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளாலும் வந்து எப்படி அந்த பிணைப்பை வந்து ஏற்படுத்தணும், ஏன்னா நம்மளுடைய காட்சி பொருட்கள் அனைத்துமே வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய முதியோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொடுத்த பொருட்கள், அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கையில வந்து சார்ந்த இந்த பொருட்களை வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வந்து எப்படி வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா, சென்ற ஆண்டு நம்மளுடைய பத்தாம் நிறைவு ஆண்டுனால நம்ம வந்து ஒரு புது நிகழ்ச்சி இன் கேலரி கான்வர்சேஷன் சீரீஸ் அதை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்திருக்கோம். அது மூலம் வந்து இந்த காட்சி பொருட்களை வந்து கொடுத்த டோனர்ஸ், லெண்டர்ஸ், நன்கொடை கொடுத்த டோனர்ஸ், இரவல் கொடுத்த லெண்டர்ஸ், அதோடு வந்து கலை படைப்புகள் இருந்துதான் அதை வந்து உருவாக்கிய கலைஞர்கள் அவர்கள் அனைத்துமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் இல்ல ஒன்ஸ் எவ்ரி டூ மந்த்ஸ் வந்து நம்ம அழைத்து அந்த காட்சி பொருட்களை வந்து சார்ந்த கதைகளை வந்து மக்களுடன் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த உரையாடல் வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்திருக்கோம். சோ அதுவும் வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளை வந்து கண்டினியூ பண்ணுவோம்னு நம்ம சொல்றோம்.
0: ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கறத அடிப்படையா வைத்து இன்னும் பல தகவல்களை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ள காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது. சார் மற்றும் லெவினா, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இவ்வளவு நேரம் இந்த பத்தாண்டு பயணத்தை எவ்வளவுக்கெவ்வளவு சிறப்பா சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கெவ்வளவு சேர்ந்தீங்க. வர நாட்கள்ல வரப்போற இந்த நிகழ்ச்சிகளை முயற்சிகளை நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஒலி ஒன்பதா ரேட்டா இருந்தாலும் சரி, வசந்தமா இருந்தாலும் சரி, மீடியா காப் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுக்கவும் நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட உரையானதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

அந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: அஞ்சானி.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 2600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: ஆஷா,
3: என்ன
2: இன்னைக்கு அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைக்கிறியா?
3: பிரியாணினா அனார்கலி கிளாசிக் பாஸ்மதி அரிசி தானே, கூடுதல் நீளமாகவும் சுவையாகவும் இருக்குங்க.
2: எனக்கு பூ போல மென்மையாகவும் மனமாகவும் இருக்கிற அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி அரிசியில சமைச்ச பிரியாணி தான் வேணும்.
3: சரிங்க, அப்படியே சமைச்சறேன். அனார்கலி பிரீமியம் பாஸ்மதி கிளாசிக் பாஸ்மதி அரிசி வகைகள் இப்போது எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இன்றே வாங்குங்கள் anarkali.com.sg. மொத்த விற்பனையாளர் சைட் முகமது ட்ரேடர்ஸ். We'll be right back.

0: சூரரை போற்று படத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. அதுக்கு முன்னால நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 8:52.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது BKE Woodlands செல்லும் வழியில் டெய்ரி ஃபார்ம் சாலை எக்ஸிட், அதோடு CTE நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 எக்ஸிட் இவ்விடங்களுக்கு பிறகு. காரணம், அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலிருந்து 2026
1: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரிகாப்பில்.
1: மே 31 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு ஜிஎஸ்டி கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633 333 888 633 888.
3: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
0: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர் நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.
4: உங்களுடைய ஆர்வம் எதுல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கோ கிரீன் எஸ்ஜி ல ஏதேனும் ஒண்ணு காத்திருக்கு. உதாரணத்திற்கு சாப்பாட விரும்பும் நபரா இருந்தாலும் சரி, சுவாரஸ்யமான நடவடிக்கைகளை விரும்பும் நபரா இருந்தாலும் சரி, இயற்கை சார்ந்த நடவடிக்கைகளை பார்த்து பார்த்து செய்யற நபரா இருந்தாலும் சரி, அல்லது குடும்பமா சேர்ந்து வெளியில போகணும், பல நடவடிக்கைகளை ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சுவாரஸ்யமான உற்சாகம் தரக்கூடிய அதே நேரத்துல பயனளிக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் கோ கிரீன் எஸ்ஜி ல காத்திருக்கு.
0: கோ கிரீன் எஸ்ஜி 4வது முறையாக மே 11 ஜூன் 28 வரையிலும் இடம்பெறுகிறது. பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் நம்மை எப்படி பாதிக்கலாம், பருவநிலை மாற்றங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதின் முக்கியத்துவம், அது மட்டும் இல்ல நம்முடைய பங்க நாம எப்படி ஆற்றலாம் இப்படின்னு பலவற்றை நமக்கு எடுத்துக் கூறுவதற்காக 1000 மேற்பட்ட நடவடிக்கைகள் இவ்வாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
4: கோ கிரீன் எஸ்ஜி. இதனையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள gogreen.gov.sg.
0: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சு.

0: வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
1: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. தமிழிசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. பிரின்ஸ் பட பாடல் வந்துச்சு, அதுக்கு முன்னால சேட்டையை படத்துல இந்த பாடல் இடம்பெற்றது. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.

0: வெற்றியை சத்தமா கொண்டாடி இருக்கீங்க போல. ஆனா உங்க வயிறு இன்னும் அதிகமா சத்தம் போடுதே, பசிக்குதா? அதுக்கு தான் கனேடியன் 241 பீட்சாவின் C41 பாக்ஸ் இருக்கே. ஒரு பீட்சா பெட்டியில ஒரு பிரதான உணவு, துணையா இரண்டு உணவு வகைகள், ஒரு பானம், இவையெல்லாம் 10 வள்ளி துணிர் காசுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் இருந்து இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கும் சேவையும் இருக்கு. இப்போதே வாங்க செல்லுங்க canadian-pizza.com.
1: தலை வலிக்குது, தசை வலிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல.
2: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
1: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
2: ஆமா, தசை வலி, தலைவலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இதே நாள் மே 22 2004 இந்தியாவின் 13வது பிரதமராக பதவியேற்றார் டாக்டர் மன்மோகன் சிங். அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சு போவாங்க. ஹிந்தியில சிறப்பா பேசக்கூடிய தன்மை இவருக்கு இருந்தாலும், இவரு பல முறை அவருடைய உரைகளை உருது மொழியில தான் எழுதி வச்சு பேசுவாரா. அந்த அளவுக்கு அந்த மொழியில அவரு சிறப்பா உரையாடுவாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. 1993 யூரோ மணி, ஏசியா மணி ஆகிய நிறுவனங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தி இயர், அதாவது இவ்வாண்டின் சிறந்த நிதி அமைச்சர் அப்படிங்கிற பட்டத்தை டாக்டர் மன்மோகன் சிங்க்கு வழங்கியிருந்தாங்க. 1962 அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு டாக்டர் மன்மோகன் சிங்க்கு அரசாங்கத்துல ஒரு பணியை கொடுத்திருந்தாரா. ஆனா அது வேண்டாம், நான் தொடர்ந்து அமிர்த்சர்ல ஆசிரியரா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி தன் பணியை சிறப்பா தொடர்ந்தாரா டாக்டர் மன்மோகன் சிங். வாவ்!

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: வணக்கம் சிங்கை.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு.

0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: சமூக ஊடகத்திலயும் காணொலிகளை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நானும் ரஃபியும் அண்மையில சென்னைக்கு போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும், அங்க நம்ம ரஃபி கூட சேர்ந்து பல கலாட்டா, உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு தமாஷா பேசுவாரு, எவ்வளவு சந்தோஷமா ஒருத்தரை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆக நாங்க ரெண்டு பேரும் ஜிம்ல இருக்கும் போது இப்படி ஒரு காணொலி செய்யலாமே ரவி அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்கும் போது வினோதமா இருந்துச்சு, பார்க்கும் போது சுவாரஸ்யமா இருக்குது. அதை நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னு சொன்னா போய் பாத்துருங்க. நிஜ வாழ்க்கையில் நடக்கிற பல சம்பவங்களை புட்டு புட்டு வச்சிருக்கோம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாவும் இருக்கு, டிக்டாக் பக்கமாவும் இருக்கு. ஒலி 968 டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா போனீங்கன்னு சொன்னா அங்கே உங்களுக்காக பல சுவாரஸ்யமான காணொலிகள்லாம் காத்திருக்குதுங்க. சரி, இப்போ வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 179 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது
0: வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: சக்தி வரத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால ராசி வரத்துல இருந்து உங்களுக்காக பாடல் பெற்றது. விறுவிறுப்பான தொண்ணூறுகள்ல வந்த பாடல்கள் வரிசையில அடுத்து இடம்பெற போகுது. பூவெல்லாம் கேட்டு பார் பட பாடல் காத்திருக்கு. அதனை அடுத்து முஸ்தபா பட பாடலை கேட்க போறோம். இந்த பாடல்களை முழுமையா கேட்க வானொலி பக்கம் பாருங்க. இது வணக்கம் சிங்கே,
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. AYE துவா செல்லும் அந்த வழியில் கிளெமண்டி சாலை, அதற்கு பிறகும் DKE நோக்கி செல்லும் SLE அப்பர் தாம்சன் ரோடு எக்ஸிட், KPE TPE செல்லும் வழியில் டெம்பனி சாலை, இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல அடுத்து வெளிவருகிற திரைப்படம் தான் ஜெயில 2. இந்த படத்துல ரஜினிகாந்த், எஸ் ஜே சூர்யா, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபுன்னு இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசை வழங்குற ஜெயில 2 திரைப்படம் செப்டம்பர் 11 தேதி வெளிவரும் இப்ப தகவல் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
2: இது வணக்கம் சிங்கை.

0: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீமன்சாலி முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
3: ஜூன் முதல் தேதியிலிருந்து தனிநபர் நடமாட்ட உதவி சாதனங்களுக்கான புதிய விதிகள் நடைமுறைக்கு வரும். உதவி சாதனங்களின் அளவும் எடையும் வரம்புக்குள் இருக்க வேண்டும். பொது பாதைகளில் வேக வரம்பு மணிக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கக்கூடாது. நடமாட்ட ஸ்கூட்டரை பயன்படுத்துவோர் விலக்கு அளிக்கப்படாவிட்டால் மருத்துவ தேவைக்கான சான்றிதழை வைத்திருக்க வேண்டும். புதிய நடமாட்ட ஸ்கூட்டர் வாங்குவோர் பதிவு செய்யப்பட்ட சாதனங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/PMA rules க்கு செல்லுங்கள்.

0: இந்த ஹிட் ஆன பாட்டுக்கு ஆதரவு.
1: அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவுல சுட்ட சப்பாத்தி, இதை விட மிருதுவா வேற எங்க கிடைக்கும்? ஆனா அனார்கலி அரிசி மட்டும் இல்ல, அனார்கலி சக்கி ஃப்ரெஷ் கோல் ஆட்டா மாவு
2: தான். போக்குவரத்து நிலவரம்
3: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. பிறகும் நகரை நோக்கி செல்லும் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது புக்கேட் பாட்டோக் வெஸ்ட் அவென்யூ மூன்றை நோக்கி செல்லும் புக்கேட் பாட்டோக் சாலை, ஜூரோங் சாலைக்கு பிறகு நான்காம் தடத்தில் அங்கே விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: 9:56 ஆகி விட்டது. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026. இதுக்கு உங்க பசங்களை பதிஞ்சிட்டீங்களா இன்னும் இல்லையா?
2: இந்த பாருங்க, May 31 நீங்க பதிவு செஞ்சாதான் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி.
1: அதுவே June 1 பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா கட்டணம் உயரும், 150 வெள்ளிக்கு போயிடும், அதோட 9 விழுக்காடு ஜிஎஸ்டி வேற செலுத்தணும். எதுக்கு? இப்பவே சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்க, உடனடியா உங்களுடைய பசங்களை பதிந்து கொள்ளுங்க. தமிழ தன்னம்பிக்கையா பேசுறது எப்படி, வானொலி தொலைக்காட்சி மேடை சமூக ஊடகம்னு பல தளங்கள்ல எப்படி சிறப்பா செயல்படணும் அப்படிங்கறத உங்க பிள்ளைகள் கற்றுக்க போறாங்க. 7-15 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான இந்த பயிலரங்கு சனிக்கிழமை June 27 காலை 9 மணிக்கு மீடியாகோ வளாகத்துல நடைபெறும். அவங்களுக்கு சிறப்பான குடி பேக்ஸோ வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணையப்பக்க முகவரி go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு நீங்க அழைக்கலாம் 6333 3888 6333 3888. இந்த தகவலோட நான் ரவிஜி விடைபெற போற. வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை 4:00 உங்களை சந்திக்க வந்துருவேன். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் பொன்னகையில் மகிழ்வேன்.
4: வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்துலக எண்ணெய் சந்தை ஓர் அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபத்தி பைரோல் எச்சரித்துள்ளார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் கூறினார். ஆனால் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்றும் உற்பத்தியை பழைய நிலைக்கு கொண்டுவர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மே மாதம் மட்டுமே அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடம் இருந்த சுமார் 164 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் சொன்னார். ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி உத்தரவிட்டுள்ளார். இது அதிபர் டிரம்பை மேலும் சினமடைய செய்வதுடன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் பேச்சுகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அங்கிருந்து அகற்றப்படும் என்றும் எந்தவொரு அமைதி ஒப்பந்தத்திலும் அது ஒரு நிபந்தனையாக சேர்க்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் இஸ்ரேலுக்கு உறுதியளித்துள்ளார் என்று இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறினர். இதற்கிடையே அதிபர் டிரம்ப் ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா மீட்கும் என்று தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப் ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை தடுப்பதை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்று கூறினார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அமெரிக்காவிற்கு தேவையில்லை என்ற போதும் அதை ஈரான் வைத்திருக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று அதிபர் டிரம்ப் சொன்னார். பாகிஸ்தான் ஈரான் மீதான அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளை தீவிரப்படுத்துகிறது. பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றில் பேச்சுவார்த்தை கவனம் செலுத்தும் என ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேல் காசா நோக்கி சென்று கொண்டிருந்த ஃபிளாட்டிலா கப்பல்களில் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து வெளிநாட்டு ஆர்வலர்களையும் திருப்பி அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து உலகளவில் குறை கூறப்பட்டதை தொடர்ந்து அண்மை அறிவிப்பு வந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை சுமார் 430 ஆர்வலர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்தது. அவர்கள் மனிதாபிமான உதவிகளை செய்ய காசா நோக்கி கப்பல்களில் சென்று கொண்டிருந்தனர். ஆர்வலர்களில் பலர் இஸ்ரேலிய காவலில் இருந்தபோது தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக ஆர்வலர்களை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளன. 1996 மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் 2 விமானங்களை கியூபாவின் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தின. அதன் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கியூபா மீது செலுத்தப்படும் நெருக்குதலை மன்னிக்க முடியாது என்றும் இதுபோன்ற முறைகள் முன்னாள் அல்லது தற்போதைய நாட்டு தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் ரஷ்யா சொன்னது. சீனா கியூபாவிற்கு எதிராக தடைகளையும் சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு வாஷிங்டனை கேட்டுக்கொண்டது. இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கியூபாவில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியை மாற்றுவதில் அமெரிக்கா தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளார். கியூபா அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுவிப்பதாக கூறிய திரு ரூபியோ தன்னை தற்காத்துக் கொள்ள அமெரிக்காவிற்கு உரிமை உண்டு என்றும் கூறினார். திரு ரூபியோ சொல்வதில் உண்மை இல்லை என்றும் ராணுவ ஆக்கிரமிப்பை தூண்டுவதாகவும் கியூபாவின் வெளியுறவு அமைச்சர் புரூனோ ரோட்ரிகுவெஸ் குற்றம் சாட்டினார். ஈராயிரத்து 9 ஏற்பட்ட விமான விபத்தில் 228 பேர் மாண்டதற்கு ஏர்பஸ் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்களே பொறுப்பு என்று பாரிஸ் நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்துள்ளது. ரியோ டி ஜெனீரோவிலிருந்து பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அட்லாண்டிக் பெருங்கடலில் ஏற்பட்ட புயலில் சிக்கிய AF-447 விமானம் ரேடாரிலிருந்து காணாமல் போனது. பின்பு விமானம் பெருங்கடலில் விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்த அனைவரும் மாண்டனர். சுமார் 17 நீடித்த சட்ட போராட்டத்தில் அண்மை தீர்ப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. 3 முன்பு ஒரு கீழ் நீதிமன்றம் இரு நிறுவனங்களையும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்ததை தொடர்ந்து புதிய தீர்ப்பு வந்துள்ளது. காங்கோ குடியரசில் இருக்கும் இபோலா சிகிச்சை நிலையம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டது. நோய் தொற்று ஏற்பட்டு மாண்ட ஒருவரின் உடலை உறவினர்கள் மீட்க முயன்றபோது பதற்றம் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இறுதிச் சடங்கிற்காக உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல அவர்கள் விரும்பியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறினர். கிருமி பரவல் விதிமுறைகளுக்கு ஏற்ப உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்பதால் அதற்கு சுகாதார அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு மாண்டவரின் உறவினர்கள் அந்த நிலையத்திற்கு தீ வைத்ததாக தகவல்கள் கூறுகின்றன. காங்கோ குடியரசில் நோய் பரவல் காரணமாக மக்களிடையே கோபமும் அவநம்பிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அல்லது செல்லுங்க nielsen.sg. மே 31ஆம் தேதி வரை மட்டும்தான்.
1: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
2: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
1: சுவையா?
2: இந்த காஃபி.
1: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
2: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
3: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
4: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

உறவு என்பது ஒரு புத்தகம், தவறு என்பது ஒரு பக்கம் தான். ஒரு பக்கம் தவறு என்பதற்காக ஒரு புத்தகத்தையே இழந்து விடாதே. நம்ம எல்லார்கிட்டயும் குறைகள் நிறைகள் இருக்கின்றன. குறைகளை மட்டுமே பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளையும் பாருங்க. சில பேர் நமக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க செஞ்ச ஒரே தவிர நம்ம திரும்ப சுட்டி காட்டிட்டு இருப்போம். அப்படி இல்லாம சந்தோஷமா அவங்கள அரவணிங்க, ஆதரவு கொடுங்க. ஒரே ஒரு தவறு செஞ்சதுனால அவங்க தவறான ஒரு ஆளா ஆயிட மாட்டாங்க. நீங்கள் கடந்து வரும் ஒவ்வொரு சவாலும் நீங்கள் திறமையானவர் என்பதற்கான சான்றாகும். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஆல் டே ஜாலி டே தான். வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, சங்கர் மகாதேவன் குரல்ல பாடலும் வந்தாச்சு, மனதை திருடி விட்டா இப்படில இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில பா விஜயுடைய வரிகள்ல பாடல கேப்போம் வாங்க. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: தங்க நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாய் லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
0: இயக்கத்தில் நடிப்பில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும். இப்போது வெற்றி நடை போடுகிறது கோல்டன் வில்லேஜ் ஷோ தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது கரு. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் வெளியீடு. கருப்பு
6: அன்பான ஃபேன்ஸ்காக.

0: மாரம்பம் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. ஏ கூட ஹலிமா அஸ்மான். திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த திருமண ஏற்பாடுகள் அதிகமாகவே இருக்கும். திருமண ஏற்பாடுகள் மட்டும் அதிகமாக இருக்கும், திருமண செலவுகளும் தலைக்கு மேல இருக்கும். சில பேரு ரொம்ப ஆடம்பரமா பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே, திருமணத்துக்காகவே ஒரு 50,000-60,000 வெள்ளி ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மண்டபத்தை புக் பண்றதே அவ்வளவு விலையா இருக்கும். ஆனா பரவாயில்ல, ஒரே ஒரு பிள்ளை தானே, சின்ன பிள்ளை, அதுக்காக நம்ம செய்வோம்னு சொல்லி செய்வாங்க. ஆனா சில பேர் சிக்கனமா செலவு பண்ணணும் சொல்லிட்டு செலவு பண்ணுவாங்க, அதுவும் தவறு கிடையாது. இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவு பண்றதுக்கு பதிலா என்னுடைய தேன் நிலவுக்கு, என்னுடைய வரப்புற பிடிஓ வீட்டுக்கு, என்னுடைய ரெனோவேஷனுக்கு, வீட்டு புதுப்பிப்புக்கு நான் செலவு செஞ்சா அது ஒரு நல்ல தேவையான செலவு, பயனுள்ள செலவாக அமையும் அப்படி சொல்ற தரப்பையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இப்ப திருமண செலவுகள் பக்கம் திரும்புவோம் வாங்க. மண்டபத்துல தொடங்கி மணமகளுடைய ஆடை அணிகலன் வரைக்கும் நிறைய செலவுகள் இருக்கும். ஆனா குறிப்பா இந்த திருமண கேக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு செலவு செஞ்சா இது ஓகே அப்படின்னு சொல்வீங்க? இந்த திருமண கேக்னு சொல்லும் போது அதுல பல அடிகள் இருக்கின்றன இல்லையா? இப்ப நீங்க ஒரு 3 tier cake எடுக்கிறீங்க, 3 அடிகள் கொண்ட கேக் எடுத்தீங்கன்னா அதற்கு ஒரு செலவு. ஆனா அதுவே 5-6 அடிகளா இருந்தா, இல்ல அது என்ன கேக்கா இல்ல கோபுரமா, ஐஃபில் டவரே மிஞ்சிர போல இருக்கு. இந்தியாவில ஒரு கல்யாணம் அண்மையில நடந்திருந்துச்சு, அங்க நம்ப மாட்டீங்க நீங்க, இந்த திருமண கேக்கு மட்டும் 1,000 வள்ளி இல்ல, 2,000 வள்ளி இல்ல, ஏன் 5,000 வள்ளி கூட கிடையாதுங்க, அந்த திருமண கேக்கு மட்டும் 20,000 வள்ளி செலவு பண்ணிருக்காங்க.
1: இப்பவே கண்ணை கட்டுது.
0: திருமண கேக்கே 20,000 வள்ளினா அந்த முழு திருமண செலவுகள் எவ்வளவு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சொல்றேன் ரெடியா? அந்த திருமணத்துக்கான மொத்த செலவு 6.7 மில்லியன் வெள்ளி. எப்படின்னா, மணமகள் பெயர் நேத்ரா மண்டேனா, இவங்க பில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு வாரிசு, அதனால இதெல்லாம் உங்களுக்கு ஜுஜூபி. டிக்கெட் மில்லியன் கணக்கான செலவா? டிக்கெட் மணமகள் பார்த்தாச்சு. மணமகன் எப்படி? மணமகன் வம்சி காதி ராஜு, அதாவது இவர் ஒரு மாபெரும் தொழில் முனைவர், அதனால இது அவங்களுக்கு ஒரு பெரிய செலவாவே தெரியல. அவங்க திருமணத்துல பிரபல அமெரிக்க பாடகி ஜெனிஃபர் லோபேஸின் ஆடலும் பாடலும் அவங்களுடைய திருமண கொண்டாட்டத்துல ஒரு பெரிய சிறப்பம்சமா இருந்திருக்கு. சரி ஹலிமா, அந்த கேக்கு பத்தி எல்லாமே சொன்னீங்களே, ஆனா எத்தனை அடின்னு சொல்லவே இல்லையே. சொல்றேன் கேளுங்க, 3 அடி இல்ல, 4 அடி இல்ல, 15 அடி உயரம் கொண்ட இந்த கேக். இதை செஞ்சிருக்காரு சமையல் கலை நிபுணர் பேஸ்டியன் பிளாங்க். அந்த கேக்ல பாத்தீங்கன்னா ஆக்கட் மலர்கள், யானைகள், துல்லிய விவரங்கள் எல்லாமே சர்க்கரையால செய்யப்பட்டு இருந்துச்சு. இந்த கேக்கையும் மேலும் 4 கேக்குகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 3,500 மணி நேரம் எடுத்திருந்தாராம். சரி நீர்களே, இப்ப நான் உங்ககிட்ட கேக்குற நேரம் வந்தாச்சு. ஒரு திருமணத்துல இது வீண் செலவுப்பா அப்படின்னா எதை நீங்க சொல்வீங்க? நீங்க பல திருமணங்களுக்கு போயிருக்கலாம், இல்ல உங்களுடைய அனுபவத்தை வச்சுக்கூட நீங்க சொல்லலாம், இதை நான் பயன்படுத்தவே இல்லை, இதை எதுக்கு நான் திருமணத்துல வைத்திருந்தே கூட எனக்கு தெரியல, இல்ல மற்றவர்களுடைய திருமணத்துக்கு நீங்க போகும்போது நீங்க பாத்துருக்கலாம், கவனிச்சதுல கூட நீங்க சொல்லலாங்க, வீண் செலவுப்பா இது திருமணத்துக்கு அப்படின்னா எதை நீங்க சொல்வீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அடுத்த குற்ற கண்காணிப்பில்
3: சொல்லல
2: அதிகாரிகள் காவல் அதிகாரிகளுடனும் தடயவியல் நிபுணர்களுடனும் இணைந்து செயல்பட்டு தனது குற்றத்தை மறைக்க நினைத்தவரை எப்படி கண்டறிந்தனர் என்பதை பாருங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீபாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
4: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
5: என்னுடைய புருவங்கள் ஒழுங்கா வளர மாட்டேங்குது, என்னுடைய கண்ணிமை முடிகளும் ரொம்ப அழகா வளர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை அடர்த்தியா வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், வீட்டுல இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை நீங்க பயன்படுத்தலாம். ஏன் விளக்கெண்ணெய் கூட நீங்க பயன்படுத்தலாங்க. இந்த எண்ணெய்கள்ல நம்ம முடிய வளர வைக்கக்கூடிய தன்மை அம்சம் நிறையவே இருக்கு. இப்ப எண்ணெய்கள்லாம் வேணாம், வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம், பயன்படுத்தி பாக்கலாம் நினைச்சீங்கன்னா இந்த கற்றாழையை நீங்க பயன்படுத்தலாம். அலோவேரா கூட நீங்க பயன்படுத்தலாம். அதுல நிறைய வைட்டமின்ஸ் இருக்குதுங்க. நம்ம கண் இமைகளுக்கு ஈரப்பதம் அளித்து ஆரோக்கியமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் வைட்டமின்களும் இந்த எண்ணெய்களிலும் கற்றாழையிலும் இருக்குது.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
6: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
5: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். சற்று முன்பு ரொம்ப விமர்சையான ஆடம்பரமான ஒரு இந்திய திருமணத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். குறிப்பா அந்த திருமணத்துல இருந்த திருமண கேக், அது 15 அடி உயரத்துல இருந்திருக்கு. 3500 மணி நேரம் செலவழிச்சிருக்காங்க அந்த கேக்கை உருவாக்குறதுக்கு. இப்போ வீண் செலவு அப்படின்னு சொல்லும் போது, திருமணத்துக்கான வீண் செலவுனா இந்த செலவுதான் அலிமானா, அது என்ன? ஜைனோ அஷிஃபா குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மேசைகள்ல எல்லாம் பூக்களை அலங்கரிச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த பூ அலங்காரங்கள், அது தேவையில்லாதது. எதுக்குதான் அந்த மேசையில இருக்கு எனக்கு புரியல ஹலிமா அப்படின்னு சைனல் அஷிபா குறிப்பிட்டு இருக்காங்க. பயனற்றவை. ஜாஸ்மின் ஃபைரோஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீண் செலவுனாலே தெரியாதவங்களை இன்வைட் பண்றது, கூப்பிடுறது, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா நம்ம பெற்றோருக்கு தெரியும். திடீர்னு நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, நான் உன்னுடைய அப்பாவுடைய பெரியப்பாவுடைய தம்பியுடைய பிள்ளை, நீ சின்ன வயசா இருக்கும் போது உன் மடியில வச்சு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? நானே குழந்தை, எனக்கு எப்படிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய மைண்ட் வாய்ஸா பல நேரத்துல இருந்திருக்கு. ஆமா, ஜஸ்மின் சொல்றாங்க, தெரியாதவங்களை இன்வைட் பண்றதுதான் வீண் செலவு அப்படின்னு. ஆனா அவங்க முய் வைப்பாங்களே ஜஸ்மின், முய் எடுக்கலாமே, கல்யாணம் பண்றதே வீண் செலவுதாயா அப்படின்னு நாகராஜ் சொல்றாரு. ஏன் நாகராஜ், வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு இருக்கீங்க போல.

திருமணத்துல இருக்கும் வீண் செலவுகள் அப்படின்னு சொல்லும் போது எது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீண் செலவு அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்டெஃபன் சொல்றாரு, இந்த ஹார்ட் காப்பி இன்விடேஷன் கார்டு, அதாவது அழைப்பிதழ் அட்டை, அதை நம்ம அச்சிடுறோம் இல்லையா, அது வீண் செலவு ஹலீமா. ஏன்னா அந்த தேதி, அந்த திருமண தேதிக்கு அப்புறம் அதை தூக்கி வீசிடுவாங்க இல்லையா. அதற்கு எதற்கு நம்ம 1000 வள்ளி 2000 வள்ளி 3000 வள்ளி கொடுத்து செலவழிக்கணும். அம்மா அப்பா, மணமகன், மணமகள் இவங்க அந்த அழைப்பிதழ் அட்டைய வச்சிருப்பாங்க. ஆனா மற்றவர்கள் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால எதுக்கு அந்த மாதிரி நம்ம இவ்வளவு அழைப்பிதழ் அட்டைகளை அச்சிடணும்? அதற்கு பதிலா மின்னிலக்க முறையில அனுப்பலாமே, ஈ கார்ட்ஸ் நம்ம செய்யலாமே. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். என்ன பொறுத்தவரையிலையும் இந்த அழைப்பிதழ் அட்டைகள் அச்சிடுவது வீண் செலவுதான். அச்சிடாம இருந்தா எவ்வளவோ நம்ம சேமிக்கலாம்.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: பாட்டு பாடவா

0: தினம் தினம் ஆர்கேஜினே
1: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்பர் டிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். பழைய பாடல்கள் தொகுப்பு தொடங்கியாச்சு. தேன்லவு படத்துல இருந்து சற்று முன்பு பாடல கேட்டு இருந்தீங்க. ஏ எம் ராஜா கொண்டு வந்து இருந்தாரு. ராணி என்ன சொல்றாங்க, திரும்ப வாங்க.
7: பணம் இருக்கிறவங்க செய்வாங்க என்ன கேட்டா, ஒன்லி ஃபேமிலி சிம்பிளி. நான்லாம் கல்யாணம் பண்றப்ப ஒரு 5000 வெளியோடதான் முடிஞ்சது. வீட்டுலதான் கல்யாணம் பண்ணோம், வீட்டுலதான் சொந்தமா சமைச்சு எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா இந்த காலத்துல முடியாதான், என்ன விலைவாசினா ஏறிச்சு, அதுக்குன்னு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லல. கணக்கா பார்த்து செஞ்சுதான் நல்லது.
6: உண்மைதான், விரலுக்கு தக்கன வீக்கம். இவ்வளவு செலவு செஞ்சுட்டு ஆடம்பரமா நம்ம செஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம கடன் படக்கூடாது. அந்த கடன் அடைக்கிறதுக்கு 10-15-20 வருஷம் ஆகலாம். வாய கட்டி வயத்த கட்டி அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாலேயே சில பேருடைய திருமண வாழ்க்கை முடிவடையுது. அதனால நம்ம திருமண வாழ்க்கையில தான் கவனம் செலுத்தணும். சிறப்பான, தரமான, ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை எப்படி நடத்துவது, அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை நமக்கு அமைஞ்சாலே அது விலை மதிப்பற்றதுதான், பிரைஸ்லெஸ் தான்.
8: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்,
0: நடுவுல கொஞ்சம் சாப்பாடு காணும் அங்கத்துல. இன்றைக்கு ஒரு பொரிக்கிற உணவு வகையை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். இந்த தேவையான பொருள்களை சொல்றேன். தேவையான பொருள்கள் ஒரே ஒரு பொருள் மட்டும் விடுபட்டு இருக்கும், அதை மையமா வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கலாம். முதல்ல உங்களுக்கு இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளா அந்த மாவு உங்களுக்கு தேவைப்படும். மைதா மாவு, அதோட சில பேர் அரிசி மாவும் சேர்த்துப்பாங்க, தப்பு கிடையாது. சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, முட்டை, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், இவைதான் தேவையான பொருள்கள். ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் விட்டுட்டேன். திரும்ப தேவையான பொருள்களை சொல்றேன். மைதா மாவு, அதோட அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, முட்டை, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரே ஒரு பொருள், முக்கியமான பொருளை நான் விட்டுட்டேன். எந்த பொருள் அது? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.

0: வெற்றிகரமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.

0: ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில் நினைச்சிருப்பீங்க, பழைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க, நல்ல நல்ல பாடல்களை உங்களுக்கு நான் வழங்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப புஷ்பா படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் கொண்டு வரும் ஒரு புதிய பாடல் காத்துக்கிட்டு இருக்கேன். காரணம், இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராரு சித் ஸ்ரீராம். அவருடைய ஒரு பாடல இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்க போறோம். ஆனா இப்ப நான் கேட்ட கேள்விக்கு சில பதில்கள் வந்திருக்கு. வணக்கம் அம்மா.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து பொறுக்கிறது கோழிக்கு இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு தேவை, அதான் மிஸ்ஸிங்.
0: இஞ்சி
1: சொல்லுங்களா எப்படி?
0: உஸ்மான் அலி இராலா ஹலிமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பானு ரவாவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லம்மா, பச்சி கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க நீர்களே. நான் கொடுத்த தேவையான பொருள்களை வைத்து ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் விட்டுட்டேன். அது என்ன பொருளா இருக்கும்னு? தேவையான பொருள்கள் இவைதான்: மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, முட்டை, தண்ணீர், பொறுக்கிறதுக்கு எண்ணெய். ஒரே ஒரு பொருளை மட்டும் விட்டாச்சு. எந்த பொருள் அது சொல்லுங்க பாப்போம். நடுவுல கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வெள்ளி 49 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 72 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32 காசு, 100 இலங்கை ரூபாய் 37 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 11 காசு.
4: இத்தகவலை வழங்கியோர்
3: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40 விழுக்காடு கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நடுவுல கொஞ்சம்
5: வணக்கம் அலிமா, நான் நினைக்கிறேன் கோழி இறைச்சி என்று நினைக்கிறேன். கோழி துண்டு,
3: கோழி துண்டா அனு நினைக்கிறாங்க. பாலா இருக்குமா அப்படின்னு முடியாதுங்க. சில பேர் சரியான பதில சொல்லிட்டீங்க, அந்த பதில் என்ன கொஞ்ச நேரத்தில் இருப்போம்.

0: கோமாளியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2024
1: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு இது. தமிழில் தன்னம்பிக்கையோடு பேசும் நுணுக்கங்கள் என்ன?
0: வானொலி மேடை நிகழ்ச்சிகளை படைப்பது எப்படி?
1: எவ்வாறு சமூக ஊடக காணொலியில் அறிவிப்பு செய்யலாம்?
0: இவற்றை தெரிந்து கொள்ள பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரகாப்பில்.
1: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
2: ஜூன் முதல் தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு.
0: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 6333 888 6 33 88 மீண்டும் உங்களுக்காகவே ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 வந்தாச்சு. 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கு தான் இது. தமிழ்ல நீங்க தன்னம்பிக்கையா பேச ஆசைப்படுறீங்களா? வானொலி மேடை நிகழ்ச்சிகளை எப்படி வழங்குவது, எப்படி படைக்கிறது, அதற்கான நுணுக்கங்கள் என்னென்ன, எப்படி சமூக ஊடக கணினிகளை நம்ம செய்யறது, இவற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயிலரங்குக்கு பதிவு செய்யணும். சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 1 Stars Avenue மீடியா கோப்ல நடக்குதுங்க. May 31 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சலுகை கட்டணம் 135 வள்ளி மட்டும்தான், அதோட உங்களுக்கு 9 விழுக்காடு GST இருக்கும். ஜூன் முதல் தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கட்டணம் 150 வள்ளியா இருக்கும், அதோட 9 விழுக்காடு GST கட்டணமும் இருக்குங்க. அனைவருக்கும் குடி பேக் வழங்கப்படும். பதிவுக்கு go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633 3888

0: வழங்கியதில் சூர்யா, த்ரிஷா, நட்டி சுப்பிரமணியம், யோகி பாபு, ஜோஷ் மரியன் மற்றும் பலர் தோன்றும் இப்போது வெற்றி நடை போடுகிறது. கோல்டன் வில்லேஜ் ஷா தியேட்டர்ஸ், கார்னிவல் சினிமாஸில் வெற்றி நடை போடுகிறது. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன்செயல் மற்றும் சில போதைப் பொருள் உபயோகிக்கும் காட்சிகள் இருக்கின்றன. இது ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு. கருப்பு
1: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 7,600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.

0: உங்களுக்கு தெரியுமா? நடுவுல கொஞ்சம் இந்த அங்கத்துல நான் கொடுத்த தேவையான பொருட்கள் இவைதான். மைதா, அரிசி மாவு, சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, முட்டை, தண்ணீர், பொரிப்பதற்கு சமையல் எண்ணெய். ஆஹா, இதுல ஒரே ஒரு பொருள் மிஸ் ஆகுது. ஒரே ஒரு பொருளை மட்டும் நான் சொல்லல. அது என்ன பொருள்?
1: நீங்க சொன்ன உணவு பக்குவம் கோதண்டி செய்யறதுக்கு வாழைப்பழம்.
2: வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம்.
2: ஐரோஸ் பேசுறேன். விடுபட்ட பொருள் வாழைப்பழம்.
3: நான் இங்க சுசிலா பேசுறேன். நீங்க சொன்ன அந்த ரெசிபி வந்து நான் நினைக்கிறேன் ஜிம்போட் ஜிம்போட் மலாயில சொல்லுவாங்க.
2: வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம்.
2: அது பதில் வந்து வாழைப்பழமா?
1: ஹலிமா, என் பேரு கமலா.
0: நீங்க
1: சொன்னது வந்து அது நினைக்கிறேன் ஜிம்போ ஜிம்போட் வாழைப்பழம்.
4: நீங்க சொன்னதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அந்த பொரிக்கிறதுக்கு மிஸ்ஸிங் வாழைப்பழம்.
0: பல பேரும் சரியா கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த வாழைப்பழம் இல்லனா ஜம்போ ஜம்போ சக்கடாக் செய்ய முடியாது. நல்ல பழுத்த வாழைப்பழம், அதை நீங்க நல்லா மசித்து இந்த தேவையான பொருள்களோட சேர்த்தாதான் அது ஜம்போ ஜம்போ. சரி, இந்த ஜம்போ ஜம்போ எங்கே உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேசியாவில தாங்க முதல்ல இது உருவானது. பொரித்த ஒரு உணவு வகையா அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு என்ன, பல இடங்கள்ல இத பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலேசியா, சிங்கப்பூர், புரூனா, இப்படி பல இடங்கள்ல இத ஜப்போ ஜப்போ இத சக்கராக்க சொல்றாங்க. நல்ல உருண்டையா, மிருதுவா, காலை நேரத்துல இல்ல மாலை நேரத்துல ஒரு சிற்றுண்டியா சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், சுவரியா இருக்குங்க. பல பேருக்கும் இந்த வாழைப்பழத்துல செஞ்ச ஜம்போ ஜம்போ ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேருக்கு வாழைப்பழத்துக்கு பதிலா நெத்திலி மீன் பயன்படுத்தி இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படி செய்யற ஜம்போ ஜம்போ சில பேருக்கு பிடிக்கும். ஜம்போ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அழைப்பது அல்லது எடுப்பது. அப்ப இதற்கு இந்த உணவு வகைக்கு ஜம்போ ஜம்போனு பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த மாவு கலவைய ஒன்று திரட்டி உருண்டாக்கி சூடான எண்ணெயில போடும் முறையதான் ஜம்போ ஜம்போ அப்படின்னு சொல்றாங்க.
5: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன கவுண்டர் படத்துல கவுண்டமணி செந்திலுடைய இந்த நகைச்சுவைய மறக்க முடியுமா?
3: இது என்னென்ன
4: எலுமிச்சம்பழம்?
3: இதுக்கு முன்னாடி
4: எலுமிச்சங்காய்.
3: இது என்னென்ன
4: வாழைப்பழம்?
3: இதுக்கு முன்னாடி
4: வாழைக்காய்.
3: இது என்னென்ன
4: மாம்பழம்?
3: இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன
4: தேங்காய்?
3: இதுக்கு முன்னாடி இதை தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாய்.
4: எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உழைக்கிறாங்களே. உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
3: அண்ணா,
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
3: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: இந்த கேள்விக்கான பதில் தெரியலனாலும் உடச்ச தேங்காவை சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு குளிர்பதன பெட்டியில வச்சு எடுக்கும் போது பார்த்தா தேங்காய் லேசா வண்ணம் மாறி இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் வழவழப்பாகவும், தேங்காயில சில பகுதிகள் கருப்பு நேரத்துல மாறி இருப்பதையும் நம்மால உணர முடியும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம உடைச்ச அந்த தேங்காவின் எல்லா பகுதிகளையும் கொஞ்சம் உப்பு தடவி நாம குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதன் பிறகு தேவைப்படும் போது தேங்காவை சுத்தமா கழுவி பயன்படுத்தினா பிரச்சனையே இருக்காதுங்க. அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.
5: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து திறமையான பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் அடுத்த 5 ஆண்டுகளில் மூப்படைவது தொடர்பிலான ஆய்வு திட்டத்திற்கு 2.5 பில்லியன் வெள்ளியை செலவிடவிருக்கிறது. ஆரோக்கியமாக மூப்படைவது நீண்ட ஆயுள் தொடர்பிலான ஆய்வுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். திட்டத்தை தேசிய ஆய்வு நிறுவனமும் சுகாதார அமைச்சும் வழிநடத்தும். மூத்தோரிடையே ஏற்படும் மறதி நோய், உடல் தளர்ச்சி, பலவீனம் போன்ற சவால்களுக்கு தீர்வு காண்பதில் ஆய்வு கவனம் செலுத்தும். மூத்தோருக்கு வழங்கப்படும் சமூக பராமரிப்பை மேம்படுத்துவதும் திட்டத்தின் நோக்கம். திட்டம் தனியார் அரசாங்கத் துறைகள் இணைந்து செயல்பட்டு புதிய சுகாதார தொழில்நுட்பங்களை உருவாக்க வாய்ப்பளிக்கும். சிங்கப்பூரில் 1.4 பில்லியன் வெள்ளி மதிப்பிலான உயிர் மருத்துவ நடுவம் அதிகாரப்பூர்வமாய் திறக்கப்பட்டுள்ளது. அதில் ஏஸ்தா எனும் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வு அமைப்பும் நாட்டின் இதர முன்னணி உயிர் மருத்துவ நிறுவனங்களும் இடம்பெற்றிருக்கும். நடுவம் ஜென்யோ என்று அழைக்கப்படும். கேபிட்டல் அண்ட் குழுமத்திற்கு கீழ் செயல்படும் நடுவம் சுமார் 25 கார்பந்து திடல்களின் பரப்பளவிற்கு சமமானது. அதன் பாதிப்பகுதி உயிர் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் அமைப்புகளுக்கு ஒதுக்கப்படும். ஆராய்ச்சி, புத்தாக்கம், வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முன்னணி நடுவமாக இருப்பதில் சிங்கப்பூரின் கடப்பாட்டை நடுவம் காட்டுவதாக எரிசக்தி அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் தன்சி லெங் கூறினார். வரும் மே 26 தொடங்கி ஜூன் 28 வரை கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு சோதனை சாவடிகளில் அதிக நெரிசலை எதிர்பார்க்கலாம். ஹஜ் பெருநாள், விசாக தினம், ஜூன் பள்ளி விடுமுறை ஆகியவை இந்த காலகட்டத்தில் வருகின்றன. வுட்லண்ட்ஸ், துவாஸ் 2 எல்லைகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படும் என்று குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் தெரிவித்தது. அண்மையில் தொழிலாளர் தின வார இறுதியின் போது சுமார் 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் சோதனை சாவடிகளை கடந்ததாக ஆணையம் குறிப்பிட்டது. ஏப்ரல் 30 ஒரே நாளில் 580,000 பேர் எல்லைகளை கடந்தனர். M1 நிறுவனத்தை வாங்கப்போவதில்லை என்று ஆஸ்திரேலியாவின் துவாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிம்பா நிறுவனத்தின் உரிமையாளரான துவாஸ் நிறுவனம் கெப்பல் நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாய் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அனுமதிக்கப்படாத அதிர்வலைகளை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்கியது பற்றிய விசாரணையில் சிம்பா நிறுவனம் தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையத்துடன் ஒத்துழைத்து வருவதாக கூறப்பட்டது. விதிமீறல் நடந்திருந்தால் சிம்பா நிறுவனத்திற்கு 1 மில்லியன் வெள்ளி அபராதம் விதிக்கப்படலாம். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் அனைத்துலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபத்தே பைரோல் எச்சரித்துள்ளார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் கூறினார். ஆனால் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது என்றும் உற்பத்தியை பழைய நிலைக்கு கொண்டுவர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மே மாதம் மட்டுமே அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடம் இருந்த சுமார் 164 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக அவர் சொன்னார். இஸ்ரேல் காசா நோக்கி சென்று கொண்டிருந்த ஃபிளோட்டிலா கப்பல்களில் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து வெளிநாட்டு ஆர்வலர்களையும் திருப்பி அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் ஆர்வலர்களை நடத்திய விதம் குறித்து அனைத்துலக குறைகூறல்கள் எழுந்ததை தொடர்ந்து அண்மை அறிவிப்பு வந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை சுமார் 430 ஆர்வலர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்தது. அவர்கள் மனிதாபிமான உதவிகளை செய்ய காசா நோக்கி கப்பல்களில் சென்று கொண்டிருந்தனர். ஆர்வலர்களில் பலர் இஸ்ரேலிய காவலில் இருந்தபோது தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் துன்புறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக ஆர்வலர்களை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளன. 1996 மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டிருந்த அமெரிக்காவின் 2 விமானங்களை கியூபாவின் போர் விமானங்கள் வீழ்த்தின. அதன் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கியூபா மீது செலுத்தப்படும் நெருக்குதலை மன்னிக்க முடியாது என்றும் இதுபோன்ற முறைகளை முன்னாள் அல்லது தற்போதைய நாட்டு தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்றும் ரஷ்யா சொன்னது. சீனா கியூபாவிற்கு எதிராக தடைகளையும் சட்ட வழிமுறைகளையும் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு வாஷிங்டனை கேட்டுக்கொண்டது. இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கியூபாவில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியை மாற்றுவதில் அமெரிக்கா தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளார். கியூபா அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறிய திரு ரூபியோ தன்னை தற்காத்துக் கொள்ள அமெரிக்காவிற்கு உரிமை உண்டு என்று கூறினார். திரு ரூபியோ பொய் சொல்கிறார் என்றும் அவர் ராணுவ ஆக்கிரமிப்பை தூண்டுகிறார் என்றும் கியூபாவின் வெளியுறவு அமைச்சர் குற்றஞ்சாட்டினார். 2009 ஏற்பட்ட விமான விபத்தில் 228 பேர் மாண்டதற்கு ஏர்பாஸ் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்களே பொறுப்பு என்று பாரிஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரியோ டி ஜெனேரோவில் பாரிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அட்லாண்டிக் பெருங்கடலில் ஏற்பட்ட புயலில் சிக்கிய AF-447 விமானம் ரேடாரிலிருந்து காணாமல் போனது. பின்பு விமானம் பெருங்கடலில் விழுந்து நொறுங்கியது. அதிலிருந்து 228 பேரும் மாண்டனர். சுமார் 17 ஆண்டுகள் நீடித்த சட்ட போராட்டத்தில் அண்மை தீர்ப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கீழ் நீதிமன்றம் இரு நிறுவனங்களையும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்ததை தொடர்ந்து புதிய தீர்ப்பு வந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: கவிதா, எங்க கல்யாணப்படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
2: நீங்களும் அவங்களும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே,
1: அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட்டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட்டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்கள்.
4: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசில நீ சமைச்ச பிரியாணி செம்ம ருசி.
5: அண்ணா, பெரிய உணவகத்துல செஃப் நீங்க. அதான் இது அனார்கலி அரிசின்னு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
4: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி மத்த அரிசியை விட ரொம்ப நீளமா இருக்கும். அதுலயே கண்டுபிடிச்சிடலாம்.
5: வீடோ உணவகமோ ருசியான பிரியாணிக்கான ஒரே தேர்வு அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி அரிசி.
6: மொத்த விநியோகஸ்தர்கள் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் உங்களுக்காக இந்த அங்கத்துல.

காதல் படத்திலிருந்து ஹரிச்சரன் ஹரிணி கொண்டு வரும் பாடல் இது.

0: கீதை படத்துல இருந்து நிதேஷ் கோபாலன் பவதாரணி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இப்ப உங்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்
0: எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏ நோக்கி செல்லும் சிடிஇபிஆர்இ சாங்கிக்கு பிறகு வாகனம் பொழுதாக இருக்குதுங்க. ஜேபிக்கு உள்ள செக்பாயிண்ட் வழியா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போக்குவரத்து நெரிசல நீங்க எதிர்பார்க்கலாம். பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் மாற்று வழிகளை பயன்படுத்துகின்றன. பிஆர்இ நோக்கி செல்லும் கேஜிஇ உட்லண்ட்ஸ் ரோடுக்கு பிறகு சாலை பண்ணி அங்கே சில வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: தினசரி செலவுகளுக்கு 20% வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB 1 கடன் அட்டை மூலம் கிராப், மெக்டானோஸ், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு ஷவ் மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66% வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
7: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்
8: பறக்கிறது பரமேல.

இது உங்க ஆனந்த மாரம்பம். ஒரு நல்ல தமிழ் வார்த்தைய இந்த பாடல் வரியில நான் கவனிச்சங்க. இந்த பாடல் வரியில வைரமுத்து அவர்கள் பதுமை என்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. பதுமை, இந்த பாடல் வரிய பொறுத்த வரைக்கும் பதுமை என்றால் என்ன யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889688.

0: யூத் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா கொண்டு வந்த பாடலை கேட்டோம். அதற்கு முன்னால 170 படத்துல இருந்து கார்த்திக் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இந்த பாடல் வரிய சற்று முன்பு நான் ஒளிபரப்பி இருந்தேன். இந்த பாடல் வரியில பயன்படுத்தப்பட்ட பதுமை என்பதற்கான பொருள் என்ன? குறிப்பா இந்த பாடல் வரியில என்ன குறிப்பிடுறாங்க, பதுமைனா என்ன? வாட்ஸ்அப் செய்யுங்கன்னு சொன்ன கையோடைய பல நேர்கள் நீங்க சரியான பதிலை தெரிவிச்சிருக்கீங்க. அந்த பதில்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல திறக்கலாம். முதல்ல நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்க. நேரம் சரியா 12:33.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு நாற்காலி அரிசிகளின் மொத்த விற்பனையாளர் சையத் மொஹமத் டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
2: தென்னிந்திய பிரியாணிகளுக்கு தனிச்சுவையை கொடுப்பது சீரக சம்பாதா. அதுவும் அனார்களி சீரக சம்பானா சொல்லுவா வேணும். சூப்பர் மனு, சூப்பர் சுவை, அனார்களியின் சீரக சம்பா அரிசி.
3: மீடியா காப்பின் FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியா காப். FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, feel it all with Coca-Cola.
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி

0: பாடல் வரியில வந்த பதுமைக்கான பொருள் என்ன?
1: வணக்கம் ஹலிமா அஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிஷாந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது பதுமை என்றால் பாவை, திருமகள் போன்றது.
0: கிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரி பல நேர்கள் நீங்க சரியான பதில தெரிவிச்சிருக்கீங்க. குறுஞ்செய்தி வாயிலா சுசீலா, மஹிதரன், ரேணு, ஹரி சரவணன், சின்னசாமி, கேரளின், சனி, சசி, கார்த்திக், சகமூர்த்தி, பாசினிஸ்ல இருந்து பரமு, நீங்க எல்லாருமே சரியாதான் குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பா இந்த பாடல் வரியில பதுமை என்கிற வார்த்தை பொம்மை, சிலை, பாவைய குறிக்குது. அழகான ஒரு பெண்மணி, பொம்மை மாதிரி இருக்காங்கப்பா, செல மாதிரி இருக்காங்கப்பா, அதுதான் இந்த பாடல் வரியில வைரமுத்து குறிக்கிறாரு. இந்த பதுமைங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. திருமகள், காளி, ஓரிலை, தாமரை, பாவை, சிலை, பொம்மை, விக்கிரகம். ஆனா குறிப்பா இந்த பாடல் வரியில நீங்க பாவை, சிலை, பொம்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெண்ணை தான் அவங்க வர்ணிச்சு பாடுறாங்க. வரலாறு படத்துல இருந்து நரேஷ் ஐயர், மகதி, சாய்ந்தவை கொண்டு வரும் அந்த பாடல் பதுமை என்ற வார்த்தையை பயன்படுத்தின அந்த பாடல் தான் இப்ப உங்களுக்கு ஒளிபரப்ப காத்துட்டு இருக்கேன். கேட்டு மகிழுங்க.

0: இந்த ஹிட்டான பாட்டுக்கு ஆதரவு.
1: பிற்பகல் 2 மணி வரை நம்மள சிந்திக்க வைக்கக்கூடிய அழகான ஒரு பதிவு, வாழ்க்கையின் நிதர்சனங்களை ரொம்ப அருமையா வெளிப்படையா பாட்டிமார்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த வரிசையில எனக்கு இந்த காணொலி கண்ணில் பட்டுச்சுங்க, உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். 3 இடங்கள்ல அமைதியா இருப்பது, எந்தெந்த இடங்கள் அவை?
2: இந்த 3 இடத்துல மட்டும் நீ மௌனமா இருந்து பாரு, அப்புறம் புரியும் பலம் என்னன்னு. ஒருத்தன் உன்னை வார்த்தையால காயப்படுத்தும் போது அமைதியா இரு, அவனோட தரம் என்னன்னு அவன் வார்த்தை சொல்லுது, ஆனா உன் தரம் என்னன்னு உன் மௌனம் தான் சொல்லணும். 2, கோபம் உன் புத்திய மறைக்கும் போது அமைதியா இரு, அந்த நேரத்துல நீ பேசுற ஒரு ஒரு வார்த்தையும் பின்னாடி உன் மனசாட்சிக்கே ஒரு பெரிய பாரமா வந்து முடியும். 3, உன் அகந்தை அதாவது ஈகோ, நீ யாருன்னு ஒருத்தனுக்கு பதில் சொல்ல துடிக்கும் போது அமைதியா இரு, நான் பெரிய ஆளுன்னு மத்தவங்கிட்ட நிரூபிக்க நினைக்கிறத விட உன்னை நீயே உணர்றது உண்மையான பக்குவம். மௌனங்கிறது பயம் இல்லடா கண்ணு, அது உன்னை நீயே காத்துக்கிற ஒரு பெரிய வேடி. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தா உன் நிம்மதி எப்பவுமே உன் கையில இருக்காது. வார்த்தையால ஜெயிக்கிறத விட அமைதியால ஒரு உண்மையை உணர வைக்கிறது தான் பெரிய கலை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. சிங்கப்பூர் அடுத்த 5 ஆண்டுகளில்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வளம்பி போல் என்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை வழங்குகின்றார்கள். மெல்லிசை நாதேஸ்வர வித்வான்கள் அளவட்டிய பாலகிருஷ்ணன், சாவிச்சேரி என் பி நாகேந்திரம் அவர்களோடு தமிழ் மேதைகள் அளவட்டி குமரகுரு கே பாலச்சந்திரன் குழுவினர்.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிலிசை வழங்கியிருந்தார்கள். நாதீஸ்வர வித்வான்கள் அளவட்டி எம் பி பாலகிருஷ்ணன், சாவிச்சேரி என் பி நாகேந்திரம் அவர்களோடு தவில் மேதைகள் அளவட்டி குமரகுரு கே பாலச்சந்திரன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது ஹரிணி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இனி பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஹரிதா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக கரிதா குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது எம் ஹாலிபா குழுவினர் பாடிய

மேலிரும் அர்ஷுநிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே. வானில் மிளிரும் அர்ஷுநிலை என்று வாகாய் வாழும் நல்லவனே. தேனுலகம் உயர் சொர்க்கத்தையும்

இரவை பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகலை இரவில் புகுத்துகிறாய். இரவை பகலில் புகுத்துகிறாய், நல்ல பகல்

பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே. அறிவுடன் என்றும் பார்ப்பவனே நிதம் பாங்காய் உதவி செய்பவனே. கருணை மழையை பொழிபவனே மகா கண்ணியம் வாய்ந்த தூய்

கொடுப்பவனை போர்க்குறலை கேட்பவனே மிக அழகாய் செல்வம் கொடுப்பவனே எழிலாய் நாட்டம் ஏற்பவனே என்றும் நிலையாய் நீ

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது. பக்தி பாமலர்கள் வரிசையில் டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையில் இருந்து வாணிஜ்யராம் குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து வாணிஜராம் குழுவினர் பாடு கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ராமு குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ராமு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமல்கள் வரிசையிலே. இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சீனியர் முகமது குழுவினர் பாடிய

கேட்ட வள்ளலார் பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் நிறைவாக கிறிஸ்தவ கீதமாக சீர்காழி எஸ் பிரகாசம் பாடிய

உமக்காக ஜீவனையே தருவேன் என்றவனும் உன் நிமித்தம் எதுவரினும் இடர

உமையறியேன் என்று உமக்கு எதிரே சத்திய

கிறிஸ்தவ கீதமாக சீர்காழி இயேசு பிரகாசம் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இருவர நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள்.

நிகழும் பராபவ வருடம் வைகாசி திங்கள் 6ஆம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதி உள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகிறந்து அம்பாளின் அருளை பெற்று இவ்வாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213-92-73-4.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03 புலந்திருக்கும். இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலம். நீங்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று இறைவன் அருளை வேண்டிக் கொண்டு, இறந்தவன் ஆத்மாவின் பயணம், மனிதன் இறந்ததும் அவன் என்னவாகின்றான், அவன் எங்கே உயிர் எங்கே செல்கிறது, அந்த உடலுக்கு என்ன ஆகும், உடலை என்ன செய்ய வேண்டும், இறந்தவன் ஆத்மா செல்வதாக அனைவரும் கூறும் உமலோகம் என்பது என்ன, அது எங்கே உள்ளது, எவ்வாறு இருக்கும் என்று கருடன் வினவினான். அதற்கு பகவான் கூறிய பதில்களை இங்கே காண்போம். கருடனே, ஒருவனுக்கு மரணம் நிகழும் வேளையில் அவன் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை தெளிவாக கூறுவேன். கேள். இறக்கும் தருவாயில் மனிதனின் உடல் பாகங்கள் தன் சக்தியையும் உணர்வையும் இழக்கத் தொடங்கும். இந்த மாற்றம் நிகழாமல் மரணம் சம்பவிக்காது. ஒருவன் தூக்கத்திலேயே இறந்தாலும் கூட இந்த உணர்வை அனுபவிக்காமல் அவன் உயிர் பிரியாது. இறக்கும் தருவாயில் எமதுதர்கள் அவன் அருகில் வந்து நிற்பார்கள். உயிர் வெளியேறும் அந்த நேரத்தில் ஆத்மா விழிப்படைந்து தனது உண்மை சொரூபத்தை அடைவதால் எமதூதர்கள் அருகே நிற்பதை அந்த ஆத்மாவால் கண்டிப்பாக பார்க்க முடியும். மரண தருவாயில் ஒருவன் எமனை நேரில் சந்திப்பான். சில உயிர்களை எமதூதர்கள் அறிந்து துன்புறுத்துவதையும் சிலரை அவர்கள் நன்முறையில் அழைத்து செல்வதையும் அந்த ஆத்மா காணும். உடலில் இருந்து உயிர் வெளியேறியதும் அது செய்விய பார்வை திறனை பெற்று பிரபஞ்சம் முழுவதையும் ஒரே நேரத்தில் கண்டு உணரும் ஆற்றலை பெறுகிறது. உயிரானது கட்ட விரல் அளவிற்கு தான் இருக்கும். அந்த உயிரை தான் எமதூதர்கள் ஸ்தூல உடலில் இருந்து பறித்து கொண்டு எமலோகம் செல்வார்கள். அவ்வாறு வெளியேறிய ஆத்மா உலக சுகங்களில் திளைத்த ஆத்மாவாக இருந்தால் தான் இதுவரை தங்கியிருந்த உடலை பார்த்து கதறி அழும். மனைவி மகன் என யாரும் தீண்ட தகாதபடி வெறுப்புற்று ஒதுக்கும் புணமான தன் உடலை பார்த்து அது தேம்பி அழுகிறது. இதுவரை நான் தங்கியிருந்த இந்த உடல் இனி புழுக்களுக்கு இடையாக போகிறது அல்லது எரிந்து சாம்பலாகிவிடுமா என்று அந்த ஆத்மா இறுதி தருணம் வரை அழுது கதறிக்கொண்டே இருக்கும். தீமைகள் செய்து மரித்தவன் உயிரை பறித்து செல்லும் அமதூதர்கள் அவன் நரகத்தில் அனுபவிக்க போகும் கஷ்டங்களை வழி முழுவதும் கூறிக்கொண்டே செல்வார்கள். தீமை மட்டுமே செய்து வாழ்ந்த நீ விரைவில் நரகத்துக்கு அழைத்து செல்லப்படுவாய். அங்கே பல கொடிய தண்டனைகள் உனக்காக காத்திருக்கின்றன. நீ செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனி தண்டனை உண்டு. அவற்றை எளிதில் அவரை எதிர்கொள்ள தயாராக இரு என்று உமதூதர்கள் கூறுவார்கள். இதை கேட்கும் ஆத்மா கடும் துயரமடைந்து தோம்பி தோம்பி அழும். ஒருவன் இறந்த நாளில் அவனது புத்திரன் செய்ய வேண்டிய பிண்டங்களையும் சடங்குகளையும் சரியாக செய்தால் ஆத்மாவுக்கு ஏற்படும் இந்த துயரம் சற்று குறையும். கருடனே, இறந்தவன் ஒருவனுக்கு 5 பிண்டங்கள் படைக்கப்படுகின்றன. முதல் பிண்டம் மரணித்த இடத்திலேயே செய்யப்படுவது. இது அந்த வீட்டில் உள்ள தேவதைகளை திருப்திப்படுத்தும் மற்றும் பூமி தாயை மகிழ்விக்கும். இரண்டாவது பிண்டம் வாசலில் வைக்கப்படுவது. இது நெடும் பயணத்திற்கு புறப்படும் ஆத்மாவை வழி அனுப்ப செய்யப்படுவதாகும். இது வாசலில் வாசம் செய்யும் தேவதைகளை திருப்திப்படுத்தும். மூன்றாவது பிண்டம் தகனம் செய்யும் இடத்தில் செய்யப்படுவது. இது கேகரா என்னும் தேவதையை திருப்திப்படுத்தும். நான்காவது பிண்டம் சடலம் இருக்கும் இடத்தில் செய்யப்படுவது. இது பூத தேவதைகளை திருப்திப்படுத்தும். இதன் மூலம் பிறந்தவனின் ஆத்மா மீதும் பூதங்கள் சிநேகம் கொள்கின்றன. ஜட்சன் பிசாசு முதலியோர் உடலை அக்னி தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார்கள். 5வது பிண்டம் சிறையின் அருகில் செய்யப்படுவது. இதுதான் இறந்தவனை பிரேதம் என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. இந்த 5 பிண்டங்களை செய்தால் மட்டுமே உடல் தீயில் எரிக்கப்படுவதற்கான தகுதியை பெறுகிறது. பிண்டங்களில் 3 வகை பிண்டங்கள் முக்கியமானவை. இறந்தவன் செய்வது, மயானத்துக்கு எடுத்து செல்லும் வழியில் செய்வது மற்றும் தகனம் செய்யும் இடத்தில் செய்வது. இவை பிரம்மன், விஷ்ணு மற்றும் உமஹிங்கர்களோடு தொடர்புடையவை. இந்த பிண்டங்களை செய்த பின்பு புத்திரனோ அல்லது உறவினரோ சிதைக்கு தீ மூட்ட முடியும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாக அமைய இறைவனை மீண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் வைபருடாக இணைந்திருக்கா? வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பாலன், நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜா. அப்படி நீங்க கலைய உறவுகள் நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையே.
2: நன்றி ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்தந்த தேவ குமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுரணங்களையும் விசாரித்தபடி ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் இருந்த இயேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களும் கிடைக்கும் சொல்லி நாமத்தில் எவ்வளப்பனை எடுத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு ராஜாண்ணா புனித லூக்காளர் சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 32-39 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு பரலோகத்திலிருந்து அழைக்க வந்தேன் என்றார். அது நேற்று வரை. பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகம் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனபானம் பண்ணுகிறார்களே அதப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்ய கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே அவர்கள் உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உபமையையும் இயேசு சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். தியாட்டிக்கு எதிராக எழும்பும் எல்லா ஆயுதங்களையும் அத்தராமையை முறியடிக்க வன்மன்னு சொல்லி இயேசப்பா நாமத்தில் எடுத்துக்கொண்டு நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: ஜீவசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களே நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
3: நன்றி வணக்கம். உங்களும் கூறிக்கொண்டு எல்லோரும் கால வணக்கம் கூறி திருக்குறள் மூலமும் உரையும் 99 அதிகாரம் சான்றாண்மை நீட்சியான் வரையிலே கதை தரப்போகிறேன். நன்றி. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு, தம் கடமையை உணர்ந்து சான்றாண்மையை மேற்கொண்டு ஒழுகுபவர்க்கு நல்லவனாகிய குணங்கள் யாவும் இயல்பாகவே அமைந்திருக்கும் என்று கூறுவர் பெரியோர். குடநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளது உம் அன்று. சான்றோர் நலமாவது குண

தவம் எனப்படுவது ஒரு உயிரையும் கொல்லாத அறத்தினை அடிப்படையாக கொண்டது. அதுபோல சால்வு என்பது பிறர் குற்றத்தை சொல்லாத குணத்தின் தன்மையாகும். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சார்ந்தோர் மாற்றாரை மாற்றும் படை. ஒரு செயலை முடிப்பவரது ஆற்றலாவது அதற்குரியவர்களை பணிந்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளுதல் ஆகும். அதுவே சால்வுடையார் தம் பகதரை அளிக்கும் கருவியுமாகும். சால்விற்கு கட்டளை யாதுயனின் தோல்வி துளை அல்லார் கண்ணும் குழல். சால்வாகிய பொன்னின் அளவை அறிதற்கு உரைகல்லாகிய கல்லாகிய செயல் யாதென்றால் அது சார்ந்தோர்கள் தம் தோல்வியை இழிந்தார்களும் ஏற்றுக்கொள்ளுதலாம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. தமக்கு துன்பம் செய்தவருக்கும் இனிய செயல்களையே செய்ய வேண்டும். அங்கனம் செய்யாராயின் அச்சால்வு வேறு என்ன பயனுடையது? ஒரு பயனையும் உடையதன்று. இன்மை ஒருவர்க்கு இழிய அன்று சால்வு என்னும் திண்மை உண்டாகப் பெறேன். ஒருவனுக்கு சால்வு என்னும் மன வலிமை இருக்கும் போது வறுமை என்பது இழிவு ஆகாது. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவர். சால்வுடவையாகிய கடலுக்கு கரை என கூறப்படுவர். கடல் கரையுள் நில்லாமல் ஊழிக் காலத்தில் நிலை விரிந்தாலும் தாம் நெறியிலிருந்து பிரியார். சார்ந்தவர் சான்றாண்மை குன்றின் இது நிலத்தான் தாங்காது மன்னோபுரை. பல குணங்களாலும் நிறைந்த சான்றோர்கள் தம் சான்றாண்மையில் குன்றுவாராயின் இப்பெரிய உலகமும் தன் பாரத்தை சுமக்க இயலாததாய் அழியும். நன்றி. வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சையில்லாத போதிலும் பாலாயமாய் கோவில் கட்டாத போதிலும் பஞ்சமே செய்த

தேசம் ஏகவரினும் பழி எனக்கு அல்லவே, தாய் தந்தைக்கு அல்லவோ, தாய் தந்தைக்கு அல்லவோ, பார்த்தவர்கள் சொல்வார்களோ, ஊரறிய மனைவிக்கு பாதியுடல் இந்த நீ பாலனை காக்க உண்ணாதோ, வெளிவெறிய அண்டங்கள்

0: உன்னை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க விருச்சி தம்பலம். நன்றி நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. உன்னை இப்ப சொல்லி
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமாக நல்லாக நலத்தோடு இருக்கணும். எல்லோருக்கும் வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, தாய் சிறந்த தயாவான தத்துவனே, இந்த குரல் எழும்போது பிரபஞ்சத்தின் அத்தனை மென்மையும் ஒரே புள்ளியில் குவிகிறது. தாயின் அன்புக்கு ஈடில்லை என்பார்கள். ஆனால் அந்த தாயின் அன்பே நமக்கு அது அருளாக கருணையாக பொழிபவன் நீ. கருணையின் ஊற்று தாயின் அன்பு என்பது கண்ணுக்கு தெரிந்த கவசம். குழந்தையை காக்கும் ஒரு இல்லை, ஆனால் உன்னுடைய கருணை என்பது எல்லையற்ற ஆகாயம். அவள் தாங்கும் வலி சில மணி நேரமே, நீ தாங்குவது பிறப்பில் இருந்து வப்பு வரை. பிறவிதோறும் நாங்கள் செய்யும் விலகலை தாயின் தயா சில நேரங்களில் கண்டிக்கும். உண்டையா நிபந்தனையின்றி மன்னிக்கும். அவள் தரும் பால் வயிற்றுக்கானது, நீ தரும் ஞானம் ஆன்மாவுக்கானது. அவள் எங்களுக்கு தற்காலிக உணவு, நீயோ நிலையான பசிய போக்கும் தத்துவம். தத்துவம் பற்றுக்கு அப்பாற்பட்டவன். தாய் என்பவள் தான் பெற்ற குழந்தையிடம் பற்று வைத்திருப்பாள். ஆனால் நீயோ எதிரிக்கும் நண்பனுக்கும் சமமாய் அருள்வாய். உன்னுடைய கனிவு வேண்டினாலும் வேண்டா விட்டாலும் பொழிகிறது. உன் தத்துவம் இவ்வுலகின் அத்தனை சிக்கல்களுக்கு விடை சொல்கிறது. பாசத்தின் ஆழம் தாய், பக்குவத்தின் உச்சம் நீ. உன் திருவடி நிழலில் தாயின் அரவணைப்பும் தாண்டிய ஒரு பேரமதி கிடைக்கின்றது. தாய் சிறந்த தயாவான தத்துவனே என்று ஒரு முறை வாய் விட்டு அழைத்தாலே எங்களின் எல்லா சுமைகளையும் நீதான் நெஞ்சில் சுமக்கிறாய். நாம் வழிதவரும் போதும் அழைக்கும் முதல் உறவும் நீயே. எங்கள் பிள்ளைகளின்

0: எல்லாம் தாயின் பாசத்தால் கழுவி தத்துவத்தின் தெளிவால் உணர்த்தி அருளின் பாதையில் எங்களை வழி நடத்தும். உன் அருள் வெள்ளத்தில் மூழ்கி சரணாகதி என்னும் கரை சேர்கிறோம். நீயே எங்கள் நிலையான புகலிடம் என்று கூறி அன்பாக விட வருகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் குணநாயகி பசுபதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் திருமதி ராணி சம்பந்தன், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு வைகாசி மாதம் 22ஆம் தேதி பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 25 இறைவசனங்கள் 13-21 அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியோவும் பெஸ்துவை சந்திக்க செசிரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினர். பெலிக்க கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்த போது தலைமை குருக்களும் ஜூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் இவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமியரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன ஜேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த ஜேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய் நீர் எருசலேமுக்கு வருகின்றீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு அன்பு அனைத்தையும் புதியதாக்கும். அன்பு உடைந்த அனைத்தையும் பொன்னால் இணைத்து தங்கம் போல் அழகானதாக ஆக்குகின்றது. ஜப்பானில் உடைந்தவற்றை தங்கத்தால் இணைத்து அழகானதை ஆக்குகின்றனர். உடைந்து போய் தோல்வியால் மனம் பேதலித்து நம்பிக்கை இழந்து சக்தியற்றவராய் இருந்த பேதுருவை உயிர்த்த ஆண்டவர் சந்திக்கின்றார். என்னை நேசிக்கின்றாயா என மும்முறை கேட்டு அன்பை உறுதிப்படுத்தி மற்றவரை வழிநடத்தும் பணியிலும் அவரை மறு நியமனம் செய்து தன்னை தொடர்ந்து பின் செல்லுமாறு அழைப்பு விடுக்கின்றனர். எங்கே அன்பும் மன சுதந்திரமும் நம்பிக்கையும் பெருகுமோ அங்கே அன்பித்தும் புதியனவாகி புது வளர்ச்சி பெறும். பேதுருவிடம் அதுதான் நிகழ்கின்றது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு நம்மிடம் அத்தகைய புதுப்பித்தலை தொடர்ந்து ஆற்றுகின்றார். நம்புவோம், புது படைப்பாவோம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: முத்துக்குமார சுவாமியின் பாடங்களை பற்றி பிரதேசிலிருந்து எல்லாம் மெல்ல சத்தியசாயி பகவானின் தெய்வீக எல்லாம் பள்ளிக்கிழமை சந்தேகங்களை கைவிட்டு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது ஏன் மிக முக்கியம். பகவான் என்று ஒரு அழகான உவமையின் மூலம் அன்புடன் விளக்குகிறார். ஒரு நதிக்கு 2 கரைகள் உண்டு, இல்லையென்றால் அந்த நதி எல்லா திசைகளிலும் பாய்ந்து வயல்களையும் கிராமங்களையும் உலகத்தில் மூழ்கடித்து சொல்லனா துன்பத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்தும். அதன் நீரோட்டத்தை ஒழுங்குபடுத்த கரைகள் இருந்தால் அது நீர்ப்பாசனத்துக்கு பயன்படும். அதுபோலவே ஜீவ நதியும் 8 முதுமொழிகளான 2 கரைகளுக்கிடையில் அடங்கி இருக்க வேண்டும். ஒன்று சிறத்தாமே லபதே, சரத்தாமல் லபதி ஞானம், மற்றொன்று சம் பிரயாத்ம வினர்சதி. இந்த இரண்டு கூற்றுகளையும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். முதலாவது பொருள், நம்பிக்கையால் மட்டுமே ஒருவன் ஞானத்தை அடைகிறான். இரண்டாவது பொருள், எல்லாவற்றையும் சந்தேகிப்பவன் அறிந்து போவான். ஒருவருக்கு சந்தேகம் இருக்கும் வரை அவனால் எதையும் சாதிக்க முடியாது. ஒருவனுக்கு சந்தேகம் இல்லாமல் முழு நம்பிக்கை இருந்தால் அவனால் எதையும் சாதிக்க முடியும். இந்த ரெண்டு கதைகளுக்கு இடையில் பாயும் மனிதன் ஜீவன் அறி அருளின் இலக்கை வெற்றிகரமாக அடைகிறது. தண்ணீர் தேவைப்படும் ஒரு மரத்துக்கு அதன் வேரில் மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுகிறது. வேர் பூமிக்கு அடியில் பிறந்திருப்பதால் உங்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் ஒரு மரம் செழித்து வளராதவே அடிப்படையாகும். வேர் காய்ந்து விட்டால் மரம் உறந்துவிடும். எனவே நீங்கள் வேரை பாதுகாக்க வேண்டும். அதுபோலவே நீங்கள் வாழ்வின் வேரையும் பாதுகாக்க வேண்டும், இல்லையெனில் அது அழிந்துவிடும். சந்தேகத்தை கொள்வதே வாழ்வின் வேர். எனவே இந்த வெட்டு மந்திரங்களும் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவையாகும். நம்பிக்கை மற்றும் தூய அன்பு எனும் பணத்தை தெய்வீக வங்கியில் நீங்கள் வைப்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் தெய்வீக அருள் எனும் செல்வத்தை பெற முடியும் என்று பகவான் திரைவுரை கூறியிருக்கிறார். கூறிக்கொண்டு மட்டுமே செய்திகள் சந்திக்கிறேன். உங்கள் எப்படி நேசிக்கும் நண்பான் டாக்குனப்பான். நன்றி.
4: வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சக்தி வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. வாழும் வாழ்க்கையில் அவதானம் தேவை. காலை எழுந்தவுடன் இறை சிந்தனையோடு அமைதி பொறுமையோடு மௌனமாக இறைவனை வணங்கி வழிபட்டு இறையாட்சியுடன் நலமாக வாழ்வோம். இன்று அனுபவங்களை நற்சிந்தனையாக சொல்லவும் வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் நல்லதை செய்து கொண்டும் வாழ வேண்டும். நமக்கு நாமே தான் பாதுகாப்பு. அடுத்து நம்மை படைத்த இறைவன் தான் பாதுகாப்பு. வாழும் வாழ்க்கையில் ஆணவம், அகம்பாவம், கோபம் எதையும் சாதிக்க முடியாது. இவை யாவும் அழிவை தான் தரும். அன்போடும் பண்போடும் கலை கலாச்சாரத்தோடும் அமைதியோடும் பொறுமையோடும் இறைவன் முழுமையாக சரடைந்து அடையும் போதும் இறைவன் நல்வழி நடத்தி செல்வார். நாங்கள் உள்ளே இருந்து கொண்டு வெளியே உலகத்தை அறிய முடியாது. வெளியே என்ன நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்தால் மென்மேலும் தீமைகளையும் பாவங்களையும் தப்பு தவறுகளையும் செய்ய மனம் இடம் கொடுக்காது. இறைவன் எல்லாத்தையும் மன்னிப்பான். ஆனால் காலம் கர்மாவும் நம்மை மன்னிக்காது, தண்டை தரும். அதுக்கே தண்டனையை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நேற்றையாக சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சௌரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
5: இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரத்தின் இந்த நாள் வெள்ளிக்கிழமை, கிறிஸ்த நற்சிந்தனை. நாம் இறைவனை அறிந்து மதித்து அவரை அன்பு செய்து அவருடைய கட்டளை அனுசரித்து வாழ்வதுதான் இறைவனில் நாம் கொண்டிருக்கும் நட்புறவாகும். அயலவர்களை மதித்து அவர்களை அன்பு செய்து அவர்களின் குற்றங்குறைகளை மன்னித்து வாழ்வதன் மூலம் மற்றவர்களுடன் சிறந்த உறவை வளர்த்து மகிழ்ச்சியாக வாழலாம். ஒருவருடைய உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் எரிச்சல், பொறாண்மை, அகங்காரம், வைராக்கியம், பழிவாங்கும் எண்ணம், கசப்பு தன்மை போன்ற தீய சக்திகளை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்போதுதான் ஒருவர் தன்னுடன் கொண்டிருக்கும் நட்புறை செயல்படுத்தினர். தன்னைத்தானே மன்னிக்காதவன் தற்கொலைக்கு ஆளாகிறான் என்று மனோதத்துவ ஞானிகள் கூறுகின்றனர். மன்னிக்கும் மனப்பான்மை என்ற அபூர்வ நற்குணம் நம்மை இறைவனுடனும் மயிலருடனும் நம்முடனுடன் நட்புறவை வளர்க்க ஒரு சிறந்த கருவியாக கணக்கிடப்படுகின்றது. இறைவனின் கரைகாணா மாபெரும் மன்னிப்பு நம்மை என்றனும் சார்ந்திருக்கின்றது. கிறிஸ்துவ மதத்தை பெருமைப்படுத்துவது மன்னிக்கும் மனப்பான்மைதான். தன்னை சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்த கொடியவர்களை இறைவன் இயேசு சிலுவையில் தொங்கும் போதே மன்னித்து விட்டார். பிதாவி இவர்கள் அறியாமல் செய்கிறார், இவர்களை மன்னியும் என்றார். தன்னை 14 தடவை கத்தியால் குத்திய அலெக்சாண்டர் சிரசெல்லி என்பவனை மாசற்ற மங்கை மரிய குறைத்தி மனக்குழுமமாக மன்னித்தாள். அலெக்சாண்டர், நீ எனது சகோதரன், நான் உன்னை இயேசுவின் நாமத்தினால் மன்னிக்கிறேன் என்றார். நமது பரிசு தந்தைய வந்த 2 மரல சின்னப்பர் தன்னை துப்பாக்கியால் சுட்ட துருக்கி நாட்டைச் சேர்ந்த முகவிற்கு அலியாக அந்த வாலிபனை சிறைச்சாலையில் மன்னித்து அகல உலகம் அறிந்தது செய்தி. எனவே நாமரும் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்து நல்ல ஆசீர்வாதத்தை பெறுவோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி
1: அன்பர்கள். இதுவரை நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதய பெருமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட்ட 12 ராசிகளுக்கான பலாபலன்கள். இன்றைய பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 22 தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமைக்கே உரியது.
6: மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டேன்னா தெளிவாயிடுவேன். ஒரு விஷயத்தை தெளிவு யாரும் படுத்தலைன்னா அப்படியே அதில் குழம்பின்னு இருப்பேன். இதாக்கும் அதாக்கும் அப்படியாக இப்படியாக யாராவது எடுத்து சொன்னால் ஆஹா ஓ ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெளிவாயிடுவீங்க. இல்லைன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன் இப்போது பரவாயில்ல ஓகே அப்படின்றது மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா மிஸ் கைடன்ஸ் கூட இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நான் கரெக்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் தப்புன்னு இன்னொரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதனால் எது சரி எது தவறுன்னு நீங்களும் ஒரு சமயத்தில் யோசிச்சுக்கணும். எடுத்து சொன்னாலும் யோசிச்சுட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். கோயில் பணியாற்றின் இருக்கவங்க, கோயிலில் தற்காராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வீடு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்கள், உழைச்சி வேலை செய்கிறவாளுக்கு பணம் வரலையேன்னு வருத்தப்படுவேல் பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நிறைய பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து மனதை திடப்படுத்தி கொண்டால் எல்லா காரியங்களும் வெற்றி, படிப்பில் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பிறருடைய உதவிகள் கிடைக்கும். சில பேர் கணவன் மனைவி பேச்சையும் மனைவி கணவன் பேச்சையும் கேட்பாங்க, அதனால் மூலமாக ஒரு பிரயோஜனம் அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். பிரிந்தவா ஒன்று சேருவா, பிறருடைய பேச்சை கேட்டுண்டு வீட்டில் இருக்கிறவாட்ட சண்டை போடப்படாது. இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். இன்றைய தினத்தில் சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு ரொம்ப நாள் இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். வெற்றியலை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரும். சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இடுப்பு சம்பந்தமாக வயிறு சம்பந்தமான விஷயங்களில் ஆரோக்கியம் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. யூடியூப் பார்த்து, சோசியல் மீடியாவை பார்த்து, எல்லா விஷயங்களும் பார்த்து இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடலாம் அந்த மாத்திரை அப்படி பண்ணப்படாது. ஸ்கின்ல எல்லா மாத்திரையும் போடப்படாது. நீங்கள் கவனமாக எல்லா ஆயில்மெண்ட்டையும் போடப்படாது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவள் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பை பார்த்துக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் கடனுக்காக கடன் வாங்கப்படாது. வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையிலேருந்து தொழில் பண்ணால் நினைக்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். குழந்தைகள் இப்படி சொல்கிறா சார், நான் என்னதான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலன்னு நிறையா அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறி வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நிறையா ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எதிர்த்தாப்பில் உட்காந்த வாட்டை பேசணும் கொஞ்சம் நேரம், அது உங்கள் சப்ஜெக்டே பேசாதீங்க, அவன் என்ன பேசுகிறான்னு கேட்டல்னா போதும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு, திருப்தி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பல பிரச்சனைகளை பார்த்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா தோணாது. எப்பவும் எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அப்படி டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பார்ப்போம் ஒரு கை அப்படிங்கிற யோசனைகள் மனசுல வரும். மாற்றங்கள் மன திருப்தியை கொடுக்கும். நிறைய விஷயங்கள்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும். புது நண்பர்களை சந்திப்பீங்க, புது வட்டாரங்களை சந்திப்பீங்க, புதுசா ஒரு அனுபவம் கிடைக்கும். அடா டா டா டா டா டா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவேல் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இத்தனை பேர்த்த பார்க்காதவாள் இந்த தினத்தில் சந்திச்சேன், இவாளை தான் நினைச்சேன், இன்னைக்கு ஆண்டவனே காமிச்சு கொடுத்துட்டாலேன்னு சந்தோஷப்படுது. காலேஜ் சம்பந்தமா, அதேமாதிரி ஹாஸ்டல் சம்பந்தமா, இடமாற்றம் சம்பந்தமா திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சமையல் வேலையில் இருக்கவங்க, கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ்ல இருந்துட்டு இருக்கவங்க, ஹோட்டலில் பணியாற்றின் இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ண நினைச்சவங்களுக்கு பண வரவுகளும் வெற்றிகளும் கூடி வரும். சொந்த வீடு வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில நேரம் ஓவர் கான்பிடன்ஸ், அது உடம்புக்காக தம்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவனம் தேவை. ரெகுலரா பணம் வருமானு பார்த்துட்டு நீங்க லோன் போடுறதை யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துல மிதுன ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாகும். வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கடக ராசி நேயர்களுக்கு யதார்த்தமா பேசுவேன். ஒரு விஷயத்த இருந்ததுன்னா டக்குன்னு அவங்க ஏதாவது கிண்டல் பேசினா உங்க கோவம் வந்துடும். என்னது இவ்வளோ கிண்டல் அடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க அவங்கள சொல்லும்போது உங்களுக்கு தோணாது, அவங்களுக்கும் வலிச்சிருக்கும்ல. ஆனா யதார்த்தமா பேசுவீங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, 2.5 வருஷமா கேட்டாச்சு நீ எனக்கு போய் அட்வைஸ் அப்படின்னு யோசிப்பீங்க. திருப்பி திருப்பி சொன்னா கோவம் வரும். அது வீட்லயே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் எப்படியோ ஜெயிச்சிருவனங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தப்பு பண்ணோம்னா எனக்கு பண்ணப்படாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இனிமேல் அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனிமேல் அப்படி பேசக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசனை. இப்போல்லாம் தீர்வுக்கு நீங்கள் வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. முந்திலாம் தீர்வுக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தீர்வுக்கு வழி தேட ஆரம்பிச்சிருவீங்க. கடகராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த வழிமுறைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மன உளைச்சல் மட்டும் ஆகாது, பிரயாணங்கள் வெற்றியை தரும். வியாபார பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இன்றைய தினத்தில் மாறும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் யார்கிட்ட பேசும்பொழுது அவன் ரசிக்கிறாளா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பேசுறது நல்லது. ஒருவேளை நம்ம பாட்டுக்கு ஜோக்கை சொல்லிட்டு அவள் கிண்டல்னு நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த விஷயத்தில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் இன்றைக்கி வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, காளி வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக வரும். சிம்ம ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். உடம்புல ஸ்கின் சம்மந்தமான உபாதம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த தினத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். பண விஷயம் பேசுனீங்க வெற்றி, குடும்பத்தில் ஏதேனும் விஷயம் வெற்றி, சண்டை போட்டவா உங்கள்கிட்ட சமாதானமாக மாறிடுவா. நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் எல்லாமே தெரியும். நமக்கும் கொஞ்சம் அழகு கூட்டிகிட்டோம், நம்ம மாறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் வரும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அதே சமயத்தில் புதுசாக கம்ப்யூட்டர் செல்ஃபோன் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது, செலவு தான் ஜாஸ்தி சார், வரவு விட செலவு ஜாஸ்தியாக இருக்குது, வரவேட்டினா செலவு பத்தின மாதிரி இருக்க அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சேமிப்பு மன திருப்தியை தரும். எஃப்டி போட்டு வைக்கிறது, ஆர்டி போட்டு வைக்கிறது, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது, அதே சமயத்தில் ஏதேனும் டயர் சம்பந்தமாக வண்டி வாகன சம்பந்தமான விரயங்கள் செலவுகள் இருந்தால் அப்பப்போ மனசு கவலைப்படுவில். ஆனால் எல்லாமே நல்லது தான், பிகாஸ் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவா, வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள், மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கா, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, என்றைக்குமே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இது இப்படி தான் அப்படி தான் முடிவெடுக்கப்படாது. ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கிறது நல்லது தான். குடும்பத்தில் இருக்கிறவாட்ட ஒரு சில காரியத்தை கொடுத்தோம், நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பிரித்து அந்த வேலையை கொடுத்தோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஹாப்பி, உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க. இத்தனை நாள் இது நான் நினச்சே பார்க்கல, பரவாயில்லையே இவ்வளோ திறமையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண்மணி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பாடுறாரு, கணவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே மனைவிக்கு இப்படி ஒரு குரல் இருக்கான்னு ஆச்சரியம். என்னன்னு பார்க்கும்போது அந்த மனைவியுடைய திறமைகள், அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா அம்மா தங்கச்சிகிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க ஏற்கனவே பாட்டு கிளாஸ்லாம் போயிருந்துருக்காங்க, அப்புறம் பாதியில் விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. ஜூஜோ என் மனைவிக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கே, சே இதை நான் வந்து தெரிஞ்சுக்கவே கிடையாதே அப்படிங்கிற கவலைப்பட்டார். கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பல பேருக்கு கூட இருக்கிறவளுக்கு திறமை இருக்கும், அவர்கிட்ட விட்டு கொடுத்து பாருங்க, ஜெயிச்சு வந்துடுவாங்க. நான் தான் எல்லாம் பண்ண எல்லாம் காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் தவிர வேற பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களுக்குன்னு பிரித்து கொடுங்க. லாப நஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பயங்கரமாக யோசிச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமான்னு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். சில பேர் அப்படியே அப்படியே சோகத்தில் உட்காந்துருப்பா அப்படின்னு உட்காந்துருப்பா. என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா பல விஷயம் மனசில் ஓடின்னு இருக்கும். அதாவது ஒன்று ரெண்டு சொல்கிறது என்ன, 2000 விஷயம் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்ட்டு இருப்பான். அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டல்னா கொஞ்சம் நேரத்தில் அவளே வந்து பேசுவாங்க. அதனால் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. துளாராசி என்பர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்கம் வேண்டாம், விளையாட்டு வினையாகும், சில சமயோஜன யோசனை கை கொடுக்கும், உங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அமையும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேசுவீங்க, அதில் மன திருப்தி தரும். அதே போன்று பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க, வேண்டான்னு சொல்கிறேன், அப்புறம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டுக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு புது பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணுச்சுன்னா ஒரு 4-5 நாள் கழித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபகரமாக வரும். இன்றைய தினத்தில் பேச்சு உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும். இதாக இருக்கும். இன்னைக்கு மன உளைச்சல் மட்டும் ஆகாது, பிரயாணங்கள் வெற்றியை தரும். வியாபாரம் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் விரயத்தை பற்றி கவலைப்படாதீங்க, பின்னாடி இதை விட டபுள் மடங்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குன்ன வாய்ப்புகள், மெடிக்கலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கா, ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, என்றைக்குமே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இது இப்படி தான் அப்படி தான் முடிவெடுக்கப்படாது, ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கிறது நல்லது தான். குடும்பத்தில் இருக்கிறவாட்ட ஒரு சில காரியத்தை கொடுத்தோம், நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பிரித்து அந்த வேலையை கொடுத்தோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஹாப்பி, உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க. இத்தனை நாள் நான் நினச்சே பார்க்கல, பரவாயில்லையே இவ்வளோ திறமையாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. ஒரு பெண்மணி வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்கிறா, அந்த பெண்மணி பாடுறாரு, கணவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே மனைவிக்கு இப்படி ஒரு குரல் இருக்கான ஆச்சரியம். என்னன்னு பார்க்கும்போது அந்த மனைவியுடைய திறமைகள், அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா தங்கச்சிகிட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க ஏற்கனவே பாட்டு கிளாஸ்லாம் போயிருந்திருக்காங்க, அப்புறம் பாதியில் விட்டுட்டாங்க அப்படின்னாங்க. ஜூஜோ, என் மனைவிக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கே, சே இதை நான் வந்து தெரிஞ்சுக்கவே கிடையாதே அப்படிங்கிற கவலைப்பட்டார். கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பல பேருக்கு கூட இருக்கிறவளுக்கு திறமை இருக்கும், அவள்கிட்ட விட்டு கொடுத்து பாருங்க, ஜெயிச்சு வந்துடுவாங்க. நான் தான் எல்லாம் பண்ண எல்லாம் காரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் தவிர வேற பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க அவங்களுக்குன்னு பிரித்து கொடுங்க. லாப நஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக பயங்கரமாக யோசிச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமான்னு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். சில பேர் அப்படியே அப்படியே சோகத்தில் உட்காந்துருப்பா அப்படின்னு உட்காந்துருப்பா. என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னா பல விஷயம் மனசில் ஓடின்னு இருக்கும். அதாவது ஒன்று ரெண்டு சொல்கிறது என்ன, 2000 விஷயம் மனசுக்குள்ளே ஓடின்னு இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைன்ட்டு இருப்பான். அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டல்னா கொஞ்சம் நேரத்தில் அவளே வந்து பேசுவாங்க. அதனால் எதுவுமே பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. துளாராசி என்பர்கள் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்கம் வேண்டாம், விளையாட்டு வினையாகும், சில சமயோஜன யோசனை கை கொடுக்கும், உங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணிக்கோங்க, அது இன்னும் பெட்டர்மெண்ட்டாக அமையும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் பேசுவீங்க, அதில் மன திருப்தி தரும். அதே போன்று பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க, வேண்டான்னு சொல்கிறேன், அப்புறம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்பட்டுக்கிறது நல்லது. துளாராசி என்பர்களுக்கு புது பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணுச்சுன்னா ஒரு 4-5 நாள் கழித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், உங்களுக்கு லாபகரமாக வரும். இன்றைய தினத்தில் பேச்சு உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, சில விஷயங்கள் லாபம் உண்டு, சில விஷயங்கள் விரயம் உண்டு. லாபம் விரயம் ரெண்டுமே பார்த்தாச்சு, அதனால பெருசாக ஒன்றும் தோன்றது கிடையாது. ரொம்ப பிடித்தமானவன் ஏதாவது ஒன்று டப்புன்னு சொல்லிட்டேன்னா மனசு சொடிக்கிற மாதிரி ஆகிடும். என்னை பார்த்து இப்படி என்ன என்ன என்னை பார்த்து இப்படி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் கெட்ட வார்த்தையில் திட்டின உடனே எல்லாத்துக்கிட்டையும் போய் என்னை இப்படி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டான்னு இன்னொருத்தர் வந்து சொல்லுவார். அவராவது ஒரு தடவை தான் திட்டினார், அவர் திட்டினார் நீ 1000 தடவை இப்படி சொல்லிட்டியப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டானா அது பெருசாக எடுத்துக்காதீங்க, விட்டுட்டு போங்க. அதை தாண்டி வந்துடுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. என்னால் முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கொண்டு வராதிங்க. சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம், என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தீர்கள்னா வெற்றி கூடி வரக்கூடியதாக. வெளிநாடு வெளியூரில் வேலை செய்கிறவங்க, உங்களுடைய காலகட்டம் இந்த காலம் வரைக்கும் நான் இங்கே வேலை செய்யணும்னு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் இருக்காதிங்க. தாய்நாடு திரும்பி வர்றது ரொம்பவுமே நல்லது. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேங்கிற எண்ணத்தை கூட நீ உங்களுடைய முதலீடான செயல்களை பயன்படுத்துங்க, வெற்றிகள் கூவி வரும், நிச்சயமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடியது ராகவேந்திரர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு லாபங்கள் உண்டு, நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் உண்டு. பல விஷயங்களில் யோசித்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். இன்னைக்கு தம்பி தங்கை அண்ணா அக்கா அவளுக்கு எதுனும் சில முக்கிய விஷயங்கள்ல எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியம் கைகூடும், நல்லவர்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். போன இடத்துலலாம் காரியம் வெற்றி ஆகும். அடாடாடா வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துன்றேன்னு சொல்லுவாள். என்ன இதுக்கு எதிர்பார்த்தா, சந்தோஷம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கடன் சுமையில் மாட்டின்னு இருக்கோ அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு சில சமயோஜித யோசனை பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும் ராமபிரான் வழிபாடும் வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும், தந்தையின் மூலமான காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நமக்கு எப்படி ஆரோக்கிய விஷயம் இருக்குமா, நம்ம இருப்போமா, அதெல்லாம் பற்றிலாம் நிறைய யோசிக்கக்கூடிய தினமாக அப்படி இருக்கும். வீட்டில் இருக்க நெகட்டிவாக பேசாத சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரசியல் சம்பந்தமான இதில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நிறையா பேசுவீங்க. அதுமாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. புதுசான நிறைய பேர்த்தோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், பரவாயில்லையே நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு சந்தோஷப்படுப்பீங்க. அதே சமயத்தில் பழைய படங்கள், பழைய பாடல்கள்லாம் கேட்குறது, பழைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பழைய பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி அது சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருந்து கொண்டிருக்கும். மகரராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, பண சம்பந்தமான விவகாரங்கள், கடன் சம்பந்தமான தொல்லை, தெரியாத இந்த பிரச்சனையில் மாட்டிட்டேன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்றுமே நடக்காது, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். மகரராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மணிகண்ட ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே பாப்பா படாத பாடு படிச்சுருத்து, இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை. கும்பராசி என்பர்கள் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை சொல்லுவேல் அதனுடைய பின் விளைவுகள் யோசிக்காமல் சொல்லிடுவேல். அதனால் அம்மா அப்பாட்ட திட்டாதீங்க, குழந்தைகள்கிட்ட திட்டாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். கட்டிடம் கட்டின்னு இருக்கிறவா, வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, டக்குன்னு நடக்கும், கவலைப்படும். இன்டீரியர் டெக்கரேட்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோ, வெற்றிகள் கூடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய நபர்களை சந்திப்பில் அவள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்துங்க, நல்ல முன்னேற்றம் வரும். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு டக்கு டக்குன்னு நல்ல சகுனங்கள் உங்களுக்கு சில விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லுவோ அதை எடுத்து அப்படியே கடைபிடிப்பால் அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் தொழில் தொழில் தொழில், பணம் பணம் பணம், குடும்பம் குடும்பம் குடும்பம், இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே இந்த தினத்தில் ஒரு காரியம் பண்ணுறேன், அதுலேயும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவா, ஓகே இல்லை ஏண்டான்னு தொழில்நுட்பத்தில் அதை முயற்சி எடுக்காதீங்க. அதே சமயத்தில் யாராவது உங்ககிட்ட பேச வந்தால் அவகிட்ட டயத்தை கொடுங்க, அவள் பேசுகிறத கொடுங்க, நீங்கள் எதை விஷயத்தையும் இன்றைக்கி தினத்தில் முயற்சி பண்ணாதீங்க. அதே சமயத்தில் அட்வைஸ் பண்ணாதீங்க, கேட்டுக்கோங்க. மற்றவங்களை பற்றி இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அதையும் கான்சன்ட்ரேட் பண்ண, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறது நல்லது. அதே சமயத்தில் நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, கொஞ்சம் நேரம் சில விஷயத்தை மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது எதை பகிர்ந்துக்கணும் எதை பகிர்ந்துக்கப்படாதுன்னு யோசிக்கிறது நல்லது. பிரயாணம் அறவே வேண்டாம், வெயிட்டான பொருட்களை தூக்க வேண்டாம், முடியாத காரியத்தை செயல்படுத்த வேண்டாம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி சிறப்பு, அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்னைக்கு மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். அவரோடு இன்று இணைந்து கொள்கின்ற பெண் வரவில்லை, நீங்கள் அதற்காண்டி பயப்படாதீர்கள் அன்பர்களே. இன்று 22ஆம் தேதிக்கு உரிய பலாபலன்களைத்தான் கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது
7: பிறந்த நாள், இன்று பிறந்த நாள்,
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
7: நாம் பிள்ளைகள் போலே
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று தங்களுடைய மங்களகரமான பிறந்த நாள், திருமணம் மற்றும் சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சொல்லுங்கள் பத்மராணி. கேப்போம்.
8: டாக்டர் ரவி ரஞ்சியின் மகன் ரஜீவன் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று எல்லாண்டு வேலை நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி. என்று டாக்டர் ரவி ரஞ்சி அவர்களுடைய செல்வ புதல்வன் ரஜீவன் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கென டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் ரஜினி. ரஜினி, ரஜினி,
9: நாகேந்திரன்
1: சொல்லுங்கள், வாருங்கள்.
9: நான் நிக்கிறேன்.
1: நலமா இருக்கிறீங்களா?
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளின் செல்வ புதல்வன் ரஜீவனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
10: நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் நாங்களுக்கு விநாயகர் அவனை கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் ரஜீவன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரஜீவன் அவர்கள் படித்தப்பட்டவங்களுக்கு சாப்பாடு நடத்த பிடிக்கும் சொல்லி கொண்டு வருகிறேன். வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் சதீஷ். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
11: வணக்கம் ராஜா. யோகரி மேராஜா கலக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி, சொல்லுங்கள்.
11: எந்த பிறந்த நாளை கொண்டாலும் ரவி தஞ்சியின் செல்வ புதல்வன் ரஜீவன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்க வாழ்க என்று நிதிய நிறைந்த நான் வாழ்த்துக்களால் வாழ்த்துகிறேன். நன்றி.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் இதய நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நன்றி.
12: நன்றி. ரவி அவர்கள் எல்லா செல்வங்களோடு
1: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
13: வணக்கம் ராஜா. நலமா?
1: நலமா இருக்கின்றோம். நீங்கள்?
13: ஆமா நலம். ராணாவும் ராவணும் மாறுறது தண்ணீர் மடத்தரத்து வந்துடும். இன்று பிறந்த நாளை காணும் செல்வன் ரஜீவன் ரவி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின்
1: நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இன்று டாக்டர் ரவி ரஞ்சி தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் ரஜீவன் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவரை வாழ்த்துவதற்காக இன்னும் 2 அன்பு உறவுகளை இணைத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இந்த வேளையில் வந்திருக்கும் சாந்தினியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி வடிவேல்.
14: இனிய காலை வணக்கம். நீங்கள் நலமாக குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் டாக்டர் ரவி ரஞ்சித் அவர்களின் செல்வ புதல்வன் ரஜீவன் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அவர் இன்று போல் என்றும் சவல சௌபாகியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் பால் வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
15: வணக்கம் ராஜா. ராஜா
1: நலமா?
15: நானும் நலமா இருக்கிறேன்.
1: நீங்க எப்படி? வாழ்த்துங்கள்.
15: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் ரஜீவன் அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று நாட்டுக்கும் வீட்டுக்கும் தந்த சாய்க்கும் நல்ல புள்ளியாக நோய் நொடி இந்திய முருகன் பாதித்து பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துகள். அந்த பிள்ளை செல்வத்தை வளம்பெற செய்யும் சாப்பிடுத்தும் அந்த வேலை உங்களுக்கு நன்றிகள்.
15: நன்றி, வணக்கம்.

இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ராஜீவன் என்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல ஆண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழில் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியிருக்கிறார். நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளை காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களதும் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலைத்திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 65,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றுக்கான காணிகளை பெருந்தோட்ட நிறுவனங்கள் இலவசமாக வழங்கியுள்ளன. அந்த வகையில் தொழிலாளர்களுக்கான காணி உரிமைக்கு நாங்கள் எப்போதும் தடையாக இருக்கவில்லை, அதனை நாம் எதிர்ப்பதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக என்று கேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பேச்சாளருமான ரோசான் ராஜதுரை நேற்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய பிரதேசங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு முன்னெடுத்து செல்லும், குறிப்பாக மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம், அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருப்பதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்பட இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் June 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி 2026 June 1 வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் June 1 வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்டன் டிகோயா நகர் வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது.
மஸ்கெலியா பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தகுதியற்ற எல்லையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுரலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாரா தெரிவித்திருக்கிறார். தெமிட்டகுட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் ஜெயவர்தனாமிய விகாரியை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பு அவிசாலை பிரதான வீதியின் போக்குவரத்து கடுமையாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்ற சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27 தேதி புதன்கிழமை முதல் 31 தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்திய செய்திகளில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாத் கிஷோர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். மெட்ரா, அமேசன் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான் நிலைக்கு இந்திய H1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். பொய்யான தவறுகளை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வளங்கள் கணிசமாக குறைந்துள்ளது. அதேநேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவின் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. பக்ரீத் பண்டிகை மே 28 தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலுக்கு ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 111,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில், உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிட செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளன. இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்று விட்டதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவிக்கிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கோமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.
உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் வெய்த் புரியோல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்ததோடு அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளையொட்டிய இரண்டு முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுள்ளதாக மியன்மார் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் 600,000 ஆஸ்திரேலிய டாலர் அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன் விமானத்தில் நேற்று அதிகாலை சலசலப்பு ஏற்பட்டது. சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதால் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். எக்குவாடாரில் 12 அரிய வகை இகுவானாக்களை கடத்த முயன்ற சந்தேகத்தில் தாய்லாந்து நாட்டினர் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் டெஸ்லா சைபர் டிராக் காரை நீரில் ஓட்டி பார்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா என்ற பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கிறது குளோசல் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள அந்த பறவையின் எடை 200 கிலோகிராமுக்கு அதிகமாகும். அமெரிக்க மாநிலம் நியூயோர்க்கின் வால் ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்பிழம்பாக பற்றியறிந்தது. தற்போது பரபரப்பாக இணையதளத்தில் பரவி வருகிறது. இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. அட்ரியாடி கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பின்டா மெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. புறாக்கள் நகரத்தின் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்துள்ள தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டைப்புண் ஏற்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொள்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானது ஒரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டனஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்து இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. குஜராத் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது CSK ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 என்று வென்று முதல் முறையாக இந்த கோப்பையை வென்றிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 401.02 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.56 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 345.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.08 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 439.04 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 463.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.05 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 250.26 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.68 ரூபாய். கேட்டது TRT தமிழலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற TRT தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் நடத்தினர் சாசல், கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மிடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Tordre Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோழன் அதாவது பல்பொருள் வாணிபத்தில் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அனைத்து பொருட்களும் விற்பனை செய்கின்றார்கள். அன்பு உறவுகளே, கருவேப்பிலை அப்படியே பெட்டி பெட்டி கணக்காக கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கின்றார்கள். போய் வாங்குங்கள் அன்புறவுகளை. மீன் தாயகத்திலிருந்து இறக்குமதி பெற்று செய்யப்பட்ட மீன் 13.99 வெட்டியும் கொடுக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு முறை சென்றால் அரிசி வகைகளிலிருந்து சகல வகைகளும், மற்றது சோழன் பல்பொருள் அங்காடி வந்து மற்றும் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மொத்த விற்பனை நிலையம் நியூ புளோங்மினில் அமைத்திருக்கின்றார்கள். பைண்டமல் என்ற அதாவது சிறு சிறு வர்த்தகர்கள் எல்லாம் நீங்கள் மொத்தமாக பொருட்களை வாங்கி நீங்களும் பெரிய வர்த்தகர்களாக வரலாம். அது பற்றிய மேலதிக தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03 731 3154 35 அல்லது இன்னும் ஒரு லேண்ட் போன் நம்பர் 01 45 91 92 42. அத்தோடு செல் மாநகரில் சோழனின் மற்றொரு சேவை மண்டப வசதி. உங்கள் மங்களகரமான விழாக்களை செய்து முடிக்க 1000 இருக்கைகள் கொண்ட அழகான மண்டபம் செல் மாநகரில் அமைந்து இருக்கின்றது. அது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07 68 59 88 23. மறந்துவிடாதீர்கள் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை வைபருளாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா ராஜா? நல்லா இருக்கிறோம் ராஜா. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். எங்க நீண்ட காலமா காணவில்லை?
2: எங்க சிறிலங்கா போயிட்டு
1: வந்தாதானே?
2: அப்ப பொழுது போச்சுதான். அப்படியே வந்த வீட்டு வேலையா? அப்படியே பொழுது போச்சு.
1: எப்படி கோயில் எல்லாம் இருக்கும் கூட? கோயில்கள் எல்லாம்
2: நீங்க
1: சிறப்பித்து உங்களோட கதைத்தது நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
2: நன்றி மேடம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சூரிச்சிலிருந்து ராஜா அவர்கள். நேரம் சரியாக 9:25, ஐக்கராட்சியத்தில் 8:25. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தென்றல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் சதீஷ்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கின்றோம், நன்றி சதீஷ்.
1: சின்ன
0: காதல், அது சின்ன சின்ன காதல்
1: அப்படிதான் போட்டுருக்கு.
0: எதுல போட்டுருக்கு?
1: இதுல போட்டிருக்கேன், செய்தியில
0: போட்டுருக்கேன்.
1: தனியிருந்து
0: பாட்டு கேட்க போறீங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு.
1: நன்றி.

பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்ப

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தங்கள். காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ், சைபர் 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
0: அன்பு உறவுகள், அதாவது கலந்துரையாடல் நிகழ்வு 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேவி மகாலில் இடம்பெறுகின்றது. அதாவது டிஆர்டி தமிழொலி வானொலி மீது வாடகை கட்டவில்லை என தொடரப்பட்ட பொய் வழக்கு தொடர்பாக 24ஆம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு லாப்லாந்து சென்டனேஸில் அமைந்துள்ள தேவி மகாலில் அறிவிப்பாளர்கள், நேயர்கள், வர்த்தகர்கள் கலந்து கொள்ளும் கலந்துரையாடல். கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளை இதுவரை 26 அன்பு உறவுகள் பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதேபோல் நீங்களும் டிஆர்டி மீது கொண்ட அன்பு பாசத்தோடு நீங்களும் பெற விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை முற்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, அது பற்றி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம், எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் சைபர் 33 1 48 37 16 75. மீண்டும் தொலைபேசி இலக்கம் பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர்கள் 01 48 37 16 75. ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்கள் 01 48 37 16 75. உங்கள் பெயர்களை முற்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்வு 3 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 மணிக்கு நிறைவேறும் என்பதனையும் தெரிவித்து கொள்கின்றோம். அன்பு உறவுகளே,
2: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழுகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ். நேரம் சரியாக 9:35. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை, மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்புறவர்களே, வேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளும் போது உங்களுக்கான நேரத்தை நாங்கள் சிக்கனம் பிடிக்கலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவர்களே, அதாவது சென்னை சில்கில், அதாவது அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 10 யூரோவில் இருந்து 250 யூரோ வரை சென்னை சில்கில் மலிவு விற்பனை. பட்டு புடவைகள் அத்தனையும் 60 ரூபாக்கு 40 ரூபாக்கு அப்படி படிப்படியான விலைகளில் இருக்கின்றது. அதே போல் குழந்தைகளுக்கான உடுப்புகளும் மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு மரக்கறிகள் தொடக்கம் மாமிசங்கள் வரை விற்பனை செய்கின்றார்கள். நண்டு ஒரு பேக்கெட் வந்து கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார்கள். நீலக்கால் நண்டு, அதை நீங்கள் வாங்கி செல்லலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யுவகரி குணராஜா, காலா வந்து விட்டேன்.
0: ஏன் வரவேண்டாம் சொன்னாங்களா? நாங்க உங்களை எனக்கு விடாதீங்க. காலையில் வந்து உறைஞ்சிருவேன்.
4: நீங்க
0: அது பற்றி யாரும் கேட்டுவாங்களா? உங்கள்ட்ட யாராவது அறிவிப்பாளர் ஜோசரி அம்மா உங்களை காலையும் பெற வேண்டாம் பின் நேரம் பெற வேண்டாம் என்று சொன்னவங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேக்கல. எவ்வளவு கவலையா இருக்கு எனக்கு. நானே உங்களை பேசுறேன். நான் வேலைக்கு வந்த அம்மாவே நான் பேசுவேன்.
4: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
4: காலை மணி ஓசையை நான் கேட்டிருந்த பாடல் கேட்க போறேன்.
0: என்ன அருமையான பாடல்? என்ன
4: சுசீலா பாடின பாடல்
0: தெரியுமா உங்களுக்கு? சுசீலா அம்மாவ
4: சுசீலா அம்மா பாடத்துல பாத்துருக்கேன். அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான். சுசீலா அம்மாவ பக்கத்துல பாக்க இல்ல
4: இல்லை
0: அழைப்பை நீங்கள் ஏற்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு பாட்டு தருவோம். அல்லது நீங்கள் எங்களோட கதைச்சிட்டு போகலாம். நீங்களே உங்களுக்கு சும்மா அந்த ஒரு வட்டத்தை போட்டுட்டு எங்களை வந்து கொடுமையை செய்கிறது.
4: உங்களுக்கு
0: பாட்டு கேட்க ஆசையா இருந்தான்னு சொன்னா நீங்க டக்கன் அடிச்சு வர வேண்டியா?
4: எல்லாரும்
0: எல்லாரையும் பற்றி நீங்க கதைக்க வேண்டாம். நீங்க வந்து கதைக்க பரமபிரம் விருப்பம் ரேடியோல விருப்பம் இல்ல, கதையில விருப்பம் இல்ல, நிகழ்ச்சியில விருப்பம் இல்ல.
4: எல்லாரும் எல்லாரும் கூட்டத்துக்கு நான் விழுந்து விழுந்து தடி பிடிச்சோன்னு வர போறேன்.
0: அதையும் 26 பேர் தான் எழுதி இருக்கிறார்கள். இத்தனை 100,000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
4: அன்பு நேரில் எல்லாரும் வர வேணும்.
0: இங்க எடுத்து கதைக்கிறவர்கள் உமாபதி என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் அதே மாதிரி ராஜேஸ்வரி அம்மா
4: விஸ்வநாதன்
0: ஒரு வயதான தாயார் உங்களை மாதிரி. அந்த தாயார் எடுத்து இவ்வளவு அன்பாங்களோட கதைக்கிறா உங்களை மாதிரி தான். அந்த தாயார் வயது போன நேரத்தில் தங்களை வந்து கூட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி கவலைப்பட்டு கதைத்து எங்களை வாழனுக்காக நாங்கள் இவ்வளவு காசம் தருவதற்கு தயாரா இருக்கிறோம் என்று அந்த ஜீவங்களுடைய கதையை கேட்கும் போது எங்களுடைய மனம் எல்லாம் நாங்க பிறந்ததுக்கு ஏதோ ஒன்றை செய்தித்து வச்சிருக்கிறோம்ன்றது ஒரு ஆசையா இருக்கின்றது. கேட்க சந்தோஷமா இருக்கின்றது. என்ன
4: சண்டை
0: பிடிக்கிறேன் கதைக்கிறது
4: உங்களோட
0: இங்க குறைக்கும் குறைக்க மாட்டேங்க.
4: என்ன கோபம் இருக்கும், கோபங்கள அன்பு இருக்கும்.
0: நாங்க கூட்டத்தை கூட்டத்துல கதைப்போமா.
4: கூட்டத்துல
0: கதைக்க மாட்டேங்க, வானொலி கதைக்கிறேன். இந்த உலகம் முழுக்க எல்லாம் கேக்குது.
4: அது கேட்டாலும் நான் கூடாம கதைக்கலையே, சொன்ன சொல்லுக்கு பதில் கதைக்கிறேன்.
0: அப்ப சரி, நன்றி. வழியா சமையங்க, என்ன இத்தனை சமையல் போட்டுட்டீங்க?
4: சமையல் கறி எல்லாம் கூட்டியாச்சு, அரிசி ரைஸ் குக்கர்ல போட்டாச்சு. மார்க்கெட்டுக்கு போகணும், நான் கொஞ்சம் போக வேணும் மார்க்கெட்டுக்கு.
0: ஓகே, நன்றி, நன்றி,
4: வணக்கம்.
0: நன்றிம்மா. அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் பலம் வருகின்றது.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க கமலமணி?
1: என்ன
0: பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றது? அது என்ன என்ன பறவை? என்றா
1: என்ன
0: பறவை? பறவை விண்ணில் பறக்கின்றதாண்டா உங்களோட மன கோட்டை மனத்துல நீங்க இவ்வளவு எண்ணங்களை கட்டி
1: வைப்பீங்க,
0: ஆசையாக கூட்டை கட்டி வைப்பீங்க. அந்த கூட்டை தான் மன கூட்ட தெரியுது. என்னோட செகண்டுக்கு இவ்வளவு தூரம் போகும். நீங்க போயிட்டீங்க, நீங்க வந்தாலே போயிருவீங்க. அப்ப எப்படி எப்படி இருக்கிறாரு கூட இல்லத்து அரசன்? சூப்பரா இருக்கிறாரு. இன்றைக்கு நயனத்துக்கு ஓப்பு
1: ஆலங்குடி
0: சோமர் அவர்கள் இயற்றிய பாடல் ஒன்றை கேக்குறீங்க. அசோகன் நடிக்கிறார். நல்ல பாடல்
1: என்ன
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்ட மகளங்கள் சகோதரம் நன்றி. அவர் திருமதி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை இயற்றியவர் ஆலங்குடி சோமு, பாடலுக்கு இசையமைத்தவர் சுதர்சன் அவர்கள். கார்த்திகை தீபம் என்ற திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலித்தது. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா? ஜெயந்திமாலா
1: நலமா இருக்கணும் ராஜா. நீங்க நலந்தானே?
0: நாங்களும் உற்சாகமா இருக்கணும். எப்படி இருக்கிற வைரமுத்தர்?
1: நன்றி.
0: நடக்க போயிட்டீங்களா?
1: அம்மன்
0: பாசம். என்ன பாடல் அம்மா கேட்க போறீங்க?
1: நீங்களும் நிலைமை இருக்கிறத வேண்டிக் கொண்டாஜானே. நான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா?
0: அடேங்கப்பா,
1: அந்த பாட்ட கேப்பா.
0: மாணிக்க கல்லாகுமா? என்ன?
1: ஆமா,
0: எல்லாம் குப்பை கல்லு எல்லாம் நிலத்தில் கிடக்கு. என்ன மாணிக்க கல்லாகுமா? என்ன மாதிரி கவி கவியரசர் எழுதி இருக்கிற அந்த பாட்டு பாத்தீங்களா? எல்லாம் மாணிக்கம்.
1: என்ன மாணிக்க கற்க நாங்க பாக்கவே இல்லை. தான்
0: பாக்கலையா? ஆசைக்காவது போய் நகைக்கடையில
1: நகைக்கடையில மாணிக்க பாக்கலாத
0: பாக்கலாதா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
1: சரியான
0: விலை அந்த கல்லு. இங்க வந்து நீங்க பரிசுல வந்தீங்கன்னா 10-15 நகை கடை இருக்கு.
1: என்ன நீ பரிசுக்கு தானே வேற
0: வரும்? என்ன செய்யல, எங்க எங்க இன்னும் இருக்கோ அங்க வந்ததான் அனுபவிக்கலாம் சௌதரி. நன்றியம்மா, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாடுங்கள்.
1: நன்றி. எனக்கு

0: ஒலித்த பாடலை ஜெயந்திமால் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்புக்கு ஆள் வணக்கம். தமிழ் உறவி ராஜானன், நான் ஜெயமிலிருந்து தேவன் கிடைக்கிறேன்.
0: வணக்கம் தேவன், நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல் உங்களை பாடல் நேரம் காணாது?
1: ரெண்டு வருஷம் போடுங்க முடியல. அந்த பாட்டு நான் கேட்கறது, பணம் என்னடா பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம் அண்டு அந்தமான் காதல சிவாஜி ஐயா அணிக்க படம் உண்டு ஞாபகம் நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கு விரும்பி எல்லாரோட சேர்த்து கேட்போம்.
0: நன்றி சோதரம், அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இதோ வருகின்றது பாடல். நீங்க சொன்னதெல்லாம் சரி.
1: நன்றி, வணக்கம் அண்ணா.

0: இந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கேட்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வரும் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரிக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. காலை பூந்தன்றல் தொடர்கின்றது. மணித்தியால செய்திகள்

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கூடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று சந்தேகப்படும் 21 பேர் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்ரே பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்தே இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு அத்தியாவசிய அல்லது இதர பொருட்களுக்கும் இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஜனாபதி ஆண்டகுமார தேசநாயக்கா அம்பாறை மாவட்டத்துக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நடுகின்றார். முக்கிய நிர்வாக கூட்டங்களிலும் இன்று பங்கேற்றிருக்கிறார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியிருக்கிறார். நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளை காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களினதும் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலை திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 65,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றுக்கான காணிகளை பெருந்தோட்ட நிறுவனங்கள் இலவசமாக வழங்கியுள்ளன. அந்த வகையில் தொழிலாளர்களுக்கான காணி உரிமைக்கு நாங்கள் எப்போதும் தடையாக இருக்கவில்லை. அதனை நாம் எதிர்ப்பதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக கேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பேச்சாளருமான ரோசான் ராஜதுரை நேற்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய பிரதேசங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு முன்னெடுத்து செல்லும். குறிப்பாக மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருப்பதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்பட இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி 2026 ஜூன் முதலாம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை இதுவரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதனப்பட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வெளியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டன் டிகோயா நகர் வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. மஸ்கெலியா பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தௌதியற்ற எல்லையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுரலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாரா தெரிவித்திருக்கிறார். தெமிடகோட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் ஏவேந்திரநாமிய விகாரியை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பு அவிசாலை பிரதான வீதியின் போக்குவரத்து கடுமையாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்ற சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோபல் சிமித் புளோட்டிலா என்ற மனிதாயமான உதவி பயண குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெகுபுதீன் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,66,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 45,755 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் தொடங்கிய 5 நாட்களில் 1.5 கோடி பின்தொடர்பாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளதால் அந்த கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை சிறையில் 88 நாட்களாக உள்ள ராமேஸ்வர மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாத் கிஷோர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். மெட்ரா, அமேசன் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டா நிலைக்கு இந்திய H1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். பொய்யான தவறுகளை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வளங்கள் கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைக்கால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவின் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. பக்ரீத் பண்டிகை 28ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலுக்கு ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 111,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில், உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்ட நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிட செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளன. இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்று விட்டதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவிக்கிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் வெய்த் புரியோல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்ததோடு அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளையொட்டிய 2 முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுள்ளதாக மியன்மார் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு 100,000+ பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் $600,000 அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன்

ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்புளம்பாக பற்றியறிந்தது. தற்போது பரபரப்பாக இணையதளத்தில் பரவி வருகிறது. இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. அட்ரியாடி கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பின்டா மெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. புறாக்கள் நகரத்தின் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்துள்ள தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டைப்புண் ஏற்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொள்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானதொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டனஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்து இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. குஜராத் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது CSK ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 என்று வென்று முதல் முறையாக இந்த கோப்பையை வென்றிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 வரை சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 401.02 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.56 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 345.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.08 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 439.04 ரூபாய், இந்திய பிரமதியில் 122.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 463.45 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.05 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 250.26 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.68 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை.

0: கொல்கத்தாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:21, ஐக்கியராஜ்யத்தில் 9:21. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளி மலர் நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக ஒற்றாம இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு வெள்ளி மலர் கேட்ட அழகான நிகழ்ச்சிகளை தரலாம் அன்பு உறவுகளே.

0: அன்பு உறவுகள், காயத்ரி மந்திரத்தில் ஒரு சிறு துளி கேட்டீர்கள். தொடர்ந்து வள்ளிமலர் நிகழ்ச்சியில் வானொலியில் வலம்பெற இருக்கின்றது ஆன்மீகம். ஆன்மீக நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்களும். பல பல காலமாக ஆன்மீக நிகழ்வை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய சுதன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்களும் அன்போடு, நீங்கள் எப்படி ஐயா இருக்கிறீர்கள்?
1: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். ஆங்காங்கே மனதிலே பலதரப்பட்ட உபாதைகள், பலதரப்பட்ட நேரங்கள், துன்பங்கள் இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு நாம் வாழ வேண்டும் என்ற நியதியில் வேக நலத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வார்த்தைகள், என்ன செய்தாலும் எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதெல்லாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதுதான் வாழ்க்கை.
1: கர்ம காரியங்களுக்கு அகப்பட்டே ஆக வேண்டும். கர்மத்தின் வினைகள் இப்பொழுது தெரியாது என்று அதை பற்றி தான் சொல்ல போகின்றேன். அறிந்து பாருங்கள். அது நிச்சயமாக அது மனித குழு தர்மத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தற்கால காலகட்டங்களின் கர்மாக்களை பற்றி சில சிந்தனைகளை தரலாம் என்று எண்ணி இருக்கின்றார்கள்.
0: நல்ல நேரத்தில் நல்ல சிந்தனைகளை தருகின்ற உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். தாருங்கள்.
1: நன்றி நன்றி. நேரடியாக நினைவோம் இல்லையா?
0: நன்றி.
1: அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த டிஆர்டி தமிழ் வானொலி அன்பு உள்ளங்களே, இன்றைய நிகழ்வை ரெண்டு வாரமாக அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய ஆளுமை நண்பர், மூத்த கலைஞர், அறிவிப்பாளர், சிறப்பு சிம்ம குரலோன் அன்புக்குரிய ராஜா அவர்களே, காரணங்கள் என்னென்று புரியவில்லை, வராவிடனும் நிகழ்வை வாராவாரம் நடத்திய அன்புக்குரிய அறிவிப்பாளர் கேமாவுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை எல்லோருக்கும் தெரிவித்து, என்று நல்ல சிந்தனையிலே நவநாகரிக உலகிலே நாமல் மாண்டு இருக்கக்கூடிய மேலத்தைய ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து வேறு நடை போட்டுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே நமது தாயகத்தை விட புலம்பெயர் மண்ணிலே நாம் நிறைய சம்பாதித்துக் கொண்டது துன்பங்களும் துயரங்களும் நிம்மதியற்ற வாழ்வும் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். தொழில்நுட்பத்தின் அடிமையிலே நாங்கள் மாயைகளும் அலங்காரங்களும் மமதைகளையும் நிலைநாட்டி பணமிதவாதம் என்ற ஒரு கொடிய நோயிலே அகப்பட்டு நாம் அனைத்து பாதைகளிலும் அநீதிகளையும் அதர்மங்களையும் சம்பாதித்து சென்று கொண்டிருக்கின்றோம். இது புலம்பெயர் மண்ணிலே அனைவருக்கும், நம்மவர்கள் அல்ல, அனைத்து மொழி பேசுகின்றவர்கள், அனைத்து மதவாதிகள், அனைத்து இனவாதிகள் எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள். இங்கு பிறந்தவர்கள் மேலத்தைய இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள், தமக்கென்று தமது நிலையான வாழ்வை ஸ்திரப்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களது நோக்கங்கள் வேற, அவர்களது அணுகுமுறைகள் வேற, நம்மவர்கள் அணுகுமுறைகள் வேற, நம்மவர்கள் நடைமுறைகள் வேற. இதை ஏன் இன்றைய சிந்தனையிலே எடுத்து இருக்கின்றேன் என்றால், கடந்த பல வாரங்களாக பொது சிந்தனைகளை வழங்கி வருகின்றேன். இந்த விரதங்கள், ஆலய ஆகமங்கள், இந்த முறை விரத அனுஷ்டானங்கள் அனைத்தும் புலம்பெயர் மண்ணிலே எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள். அது நடந்து கொண்டிருக்கின்றது. அது யாவரும் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் இங்கு பிறக்கின்றவர்களுக்கு கூடி பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த பொது சிந்தனையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நமது வாழ்விலே தர்மங்கள், நியாயங்கள், நீதிகள், நல்ல விஷயங்கள், நல்லதுகளை நமது சுமைக்கு நமது வரவுக்கேற்ற வீக்கத்தோடு நாம் செய்யக்கூடிய கற்று தேர்ந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டதற்கு அமைய நமக்கு சிந்தனையாக இந்த ஒளிவாங்கியிலே அகல உலகெங்கும் பரப்பக்கூடிய நல்ல சிந்தனைகளை வழங்குகின்ற பொழுது தர்மம், நீதி, நியாயம், உண்மை காக்கப்படுகின்றனவா, அது மூழ்கடிக்கப்படுகின்றனவா, என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு தாயகத்திலேயே புறவியிலேயே ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள் இருக்கின்றன. ஆறறிவோடு மனிதனின் பகுத்தறிவாக சிறப்பாக பிறக்கின்றார்கள், வளர்க்கின்றார்கள், வாழுகின்றார்கள், கல்வி கற்பிக்கின்றார்கள். ஆனால் நம்மை அதை அந்த மூன்று நோய்களும் நம்மை விட்டு போகாது. இவையெல்லாம் அவர்கள் நடத்தி வாழ்விலே தமது ஞானிகளாக தூக்கி எறிந்து லட்சியவாதிகளாக நடத்தி சென்ற மகான்கள் தான் அந்தந்த மதவர்க்கமாக ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகாரிஷிகள், ஞானிகள், யோகிகள், இப்படியாக பலதரப்பட்ட அறிஞர்கள் அனைவரும் சொந்த பாஷம் போகங்களை அகற்றி நிலையான இடத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மறைந்தும் மறையாமலும் வானத்தில் இருந்தாலும் நமது பாடத்திலே, நமது கல்வியிலே, நமது சமய அறிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்களை ஒப்புகின்ற பொழுது இங்கு நாம் தர்மங்களில் நிலை கடைபிடிக்கின்றோமாக, நிலையாக எடுத்துக்கொள்ளுகின்றோமாக என்றால் அது கேள்விக்குறி, வினாக்குறி. ஏனென்றால் நமக்கு ஆசை என்ற வரம்பின் உச்சத்திலே நாம் தர்மங்களையும் நீதிகளையும் நியாயங்களையும் உண்மைகளையும் நமது பாதையிலே சமூகத்திலே ஒரு மனித வள வாழ்விலே வரக்கூடிய முதலாவதாக வரக்கூடியது ஆன்மீகம், இறை மாற்றம் ஒன்று, இரண்டாவது அரசியலிலே ஆதிக்க மார்க்கம் ரெண்டு, மூன்றாவது நல்ல நோக்கோடு பொதுநல நோக்கோடு நாம் வாழுகின்ற சமூகத்தின் பொது உடைமை, நாலாவது நமது குடும்ப நல திட்டங்களிலே உதவிகள், உறவுகளுடன், நண்பர்களுடன் வாழுகின்ற திட்டம். இப்படியே படிப்படியாக வகுத்து கொண்டு போகின்ற தன்மைகளிலே ஒவ்வொரு இடத்திலும் ஏன் நாங்கள் சுலபமாக பார்த்தால் ஆன்மீகத்தில் இருந்து அனைத்து கர்மமும் நியாயமும் நீதியும் வாழ்வையும் பாதுகாக்கப்படுகின்றனவா, நடைமுறைக்கு வருகின்றனவா என்றால் எவரையும் கேளுங்கள், எந்த இடத்திலும் தமது உண்மைவாதிகளாக தமது மனச்சாட்சியிலே தமது பதிலளிக்கு செல்லட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம், எங்கும் இல்லை என்ற பதில்தான் வரும். காரணம் நமக்கு இருக்கக்கூடிய வனமிதவாதத்தின் மேலத்தேயத்தின் நோக்கத்திலே ஆசை என்ற வரம்பிலே அனைத்தும் மழுங்கடித்து நசுக்கப்பட்டு நாம் மறைமுகமாக அனைத்தையும் தொலைத்து வாழ்ந்து வீண் அவஸ்தைகள், வீண் சச்சரவுகள், வீண் மனஸ்தாபங்கள், வீண் தேவையில்லாத உடல் பருத்த நோய்கள், மன அழுத்தங்கள், நமது ஆயுளை குறைக்கக்கூடிய உபாதைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இது உண்மை, வரலாற்றிலே பார்க்கின்றோம். உதாரணமாக போட்டி, பொறாமை, எரிச்சல், நம்மை நாம் செல்லுகின்ற பாதைகளுக்கு செல்லக்கூடிய பொதுவான மார்க்கங்களின் தடைகள் எல்லாம் உண்மைகள் உறங்குகின்ற பொழுது, நீதிகள் சாகின்ற பொழுது அநீதிகள் வலுப்பட்டுக் கொள்ளுகின்றன. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் என்று நேரம் துளிகள் சருது சிறிது கூட சென்றாலும், ஒரு நல்ல செடியை, ஒரு நல்ல மருத்துவ செடியை, நமக்கு பலந்தரக்கூடிய செடியை, துளசியில் இருந்து அருமையான தெய்வீக மரங்களை வளர்க்கின்ற பொழுது பாதுகாத்து அதற்குரிய காலங்களில் அந்தந்த உரங்களை கொடுத்து, அந்தந்த மருந்துகளை கொடுத்து, அந்தந்த பாதுகாப்பு கிருமிகளில் இருந்து பாதுகாத்து, தண்ணீர் விட்டு உரம் போட்டு பாதுகாத்து, அதற்குரிய நோய் தடுப்பு காரணிகளை அறிந்து அதற்குரிய மருத்துவத்தை செய்து கட்டி காத்து, ஒரு துளசியிலிருந்து அனைத்து நல்ல செடிகளையும் நீட்டாக சுத்தமாக புனிதமாக வளர்க்க வேண்டும். அப்பத்தான் அது நல்ல பலன் தரக்கூடிய செடியாக ஓங்கும், கண்ணுக்குள்ளே பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் நல்லவனாக வர வேண்டுமாக இருந்தால் நல்ல ஆசானாக, பண்பானனாக, படித்தவனாக, கருணையுள்ளவனாக, நேர்மைவாதியாக வாழும் என்றால் ஒரு பெற்றோர்களோ, அந்த சமுதாயமோ, அந்த கல்விக்கூடமோ, அந்த ஆசிரியரோ நல்ல போதனைகளை கொடுத்து, நல்ல சிந்தனைகளை கொடுத்து, நல்ல நிலத்தை காட்டி, நல்லவனாக பாதுகாத்து, தீய சக்தியிலிருந்து விலகி பாதுகாத்து, நல்லது எது கெட்டது என்று சொல்லி உண்மைவாதிகளாக நியாயவாதிகளாக ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு உதாரணத்திற்கு, ஒரு செடி நமக்கு தேவையற்றது, முள் செடிகள், விசைச்செடிகள், காட்டிலே தன்னகத்திலே சுடு மணலிலே தண்ணீரெல்லாம் வளரக்கூடிய முள்ளு மரங்கள், விஷ சந்துக்கள், விஷ மரங்கள், வெட்ட வெட்ட வெட்ட தளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கொடிய செடிகள், எந்த பசலையும் எந்த பராமரிப்பும் இல்லாத தரக்கூடிய விஞ்ஞான ரீதியாக நீங்கள் அறிந்த செடிகள் நமக்கு ஆபத்தையும் சமூகத்துக்கு ஆபத்தையும், கொடிய விலங்குகள் வசிக்கக்கூடிய வசிப்பிடமாகவும் முள்ளு விஷமாகவும் வளர்கின்றது. அது ஒரு உதாரணத்திற்கு நமக்கு சொல்லுக்கு இல்லாமல் தன்னிச்சையாக கல்வி கோப்பு இல்லாமல் கட்டுக்கோப்பு இல்லாமல் நல்லது இனம் தெரியாமல் பெற்றோர் வளர்க்காமல் கல்வி கற்காமல் பொதறிவு தெரியாமல் பண்பு தெரியாமல் வளர்கின்றவர்கள்தான் அசுரர்களாக, பொது நல்ல சிந்தனை இல்லாமல் நல்ல நோக்கு இல்லாமல் அவர்கள் பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய அபாரமான முடிவுகள் அபாரமான செயல்கள், உதாரணமாக அரசியலிலே ஜூன் சர்ச்சைகள் சண்டைகள் அநியாய பேரழிவு சொல்லனா துயரங்கள் தேவையற்ற பயங்கள் இவையெல்லாம் இந்த அசுர சக்தியிலிருந்து வளர்கின்றன. நல்லெனவெல்லாம் தேவர் சக்தியிலிருந்து வளர்கின்றன. கொடிய செடி கொடியவர்கள், நல்ல செடி நல்லவர்கள். இப்படியாகத்தான் இங்கு புலம்பெயர் மண்ணிலே நமக்கு பணம் வந்ததும் கல்வியை நோக்கதல்ல, வசதி இருந்ததும் எப்படியாவது அரசு சலுகையோடு வாழக்கூடிய இன்பம் கிடைத்ததும் அறிவை மறப்பது, இப்படியான தன்மைகளினால்தான் நாம் உண்மைகளை உணர முடியாமல் நியாயங்களை தெரிவிக்க முடியாமல் பொய்மைகளுக்கு அடிமையாகி பொய்மைகளுக்கிலே தீய சக்திகளாகப்பட்டு தேவையற்ற அசம்பாவிதங்கள் மன உளைச்சல்களுக்கு ஆளாகி நமது வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது கண்கூடு. எனவே அன்பான உள்ளங்களே, அன்பான நெஞ்சங்களே, அன்பான டிஆர்டி நேயர்களே, நாம் கல்வி எனும் பதத்திலே நல்லறிவை நாட வேண்டும், நல்ல பண்பை தெரிவு செய்ய வேண்டும், நல்ல ஆசானை தேட வேண்டும், நல்ல ஆன்மீகம் உள்ள இடங்களை நாட வேண்டும். இப்படியாக நாங்கள் வளர்ந்தால் இனிமேலாவது நமது சந்ததி நமது வம்சங்களை நமது மலர்களை மேலத்தைய நாகரிகத்தின் மத்தியிலே சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நமது நாட்டிலே இருந்ததை விட இங்கு வசதி வாய்ப்பிருக்கின்ற பொழுது நாம் சிரமமாக நல்ல திசையை திருப்பக்கூடிய நல்ல நோக்க பாதை இருக்கின்றது என்பதை தெரிவித்து நல்லவர்களாக நல்ல நோக்கோடு நல்ல சிந்தனையாளர்களாக நல்லனவற்றை செய்யக்கூடியவர்களாக நல்ல ஆயுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனை நாடி உண்மையான ஆன்மீக சன்னதிகளில் நாம் சென்று நம்மால் கூடிய தான தர்ம வழிபாடுகளை வழிபட்டு மேற்கொண்டு நல்ல இன்பம் பெற வேண்டும், இனிமேலாவது நல்லனவர் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி இன்றைய தினம் இந்த சிந்தனையிலே தர்மம் அதர்மம் உண்மை பொய்மை இவற்றை இனங்கண்டு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து அன்புக்குரிய எஸ் ராஜா அவர்களுக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் வாழ்த்து கூறி நல்லதே நடக்கும் என்ற சிந்தனையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்குரிய சுகனையா. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நன்றி. அன்பு உறவுகள், இதுவரை எங்கள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய புவனியம் பதியில் எழுந்தருளி அடியாளர் கருள் பாலித்துக் கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சுதனையா அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரையை இதுவரை கேட்டீர்கள். இந்த உரையை தந்த அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 10:40 ஐக்கியராச்சியத்தில் 9:40. அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும்

0: வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் பஞ்சபுராணங்களை தருவதற்காக வாராவாரம் தந்து கொண்டிருக்கும் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சௌதரி.
1: இனிமையான காலை வணக்கம் தாயா பத்மராணி ராஜரத்னம்.
0: நன்றியே சாரங்கள் உங்கள் பஞ்சபுராணங்களை.
1: திருச்சி தம்பளம்

கழித்திலேன் காமவென்னோய் காதன்மை என்னும் பாசம் ஒளித்திலேன் கண்ணோக்கி உணர்வனும் இமைதிறந்து வெளித்திலேன் வெளிறு தோன்ற வினயன்.

வெளித்திலேன் விழுது தோன்ற வினையனும் சரக்கு கொண்டேன் அழித்திலே நயத்து போனேன் அதிக வீரட்ட நீரே.

முண்டுமனத்தவர் போமின் கண் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி சக்கு ஆற்றை மின் குழாம்பு உந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள்

அவம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனப்பாலுள்ள அளவைகள் நிறைகோள் மக்கள் ஆவடுமேடி மற்றும் உளவெலாமரசின் நாமம் சாற்றுமொழுகலாற்ற

0: திருச்சிதம்பரம், நன்றி வணக்கம் ராயா.
1: நன்றி சகோதரி, பஞ்சபுராணத்தை பாடி மகிழ்வித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள். அவர்களை தொடர்ந்து லண்டோ மேனும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா,
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
2: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்க. இன்றைக்கு நல்ல காலநிலையம், என்ன சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு நானும் ஒரு பக்தி பாடலாருங்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே, முதல் வணக்கம்.

புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்னாள், புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்னாள், பூச்சொறிஞ்சே மனம் பாடி வரும், பூச்சொறிஞ்சே மனம் பாடி வரும். முதல் வணக்கம்

கோலும் அவன் கையில் இருக்கின்றவேல். அடியாடும் இடையங்கள் குடிமக்களே, அடியாட்டம் இதயங்கள் குடிமக்களே, அருளாட்டியெல்லாமே அவனாட்டியே, அருளாட்டியெல்லாமே அவனாட்டியே. முதல்

முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் சங்கம் உருவாக மொழியானவன் திரை சங்கம் கவி பாட புகழானவன். முதல் சங்கம் உருவாக மொழியானவன் திரை சங்கம் கவி பாட புகழானவன். கடை சங்கம் வாழ்விற்கு பழியானவன். கடை சங்கம் வாழ்விற்கு பழியானவன். கடல் கொண்டு அழியாத தமிழானவன். கடல் கொண்டு அழியாத தமிழானவன். முதல் வணக்கம்.

0: புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்னாள், புகழ் மனக்கும் அவள் பெயர் சொன்னாள், பூச்சொறிந்தே மனம் பாடி வரும், பூச்சொறிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு அழகாக பாடலை தந்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் லண்டோ மெனோ அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, யோகை குணராஜா கிடைக்கிறேன்.
1: வணக்கம் ஜெயசூரியம்மா, நலமா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி கூறிக்கொண்டு நச்சந்தன வந்த ஐயாவுக்கும் நன்றிகளை வாழ்க்கையிலும் கூறிக்கொண்டு உங்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நான் தருகின்றேன்.

0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாடலை தந்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோஸ்வரி அம்மா. ஜோஸ்வரி அம்மாவை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ராஜா
1: வணக்கம். பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
2: எல்லோரும்
1: நலமா இருக்கிறோம். நன்றி.
2: நல்ல நச்சினை வழங்கிய சுதந்திரம் ஐயாவுக்கு நன்றி. செய்து கொண்டு ஒரு முருகன் பாடலும்
1: ராஜா.
2: மடி மீது விளையாடும் வடிவேலனே, மடி மீது விளையாடும் வடிவேலனே, முருகனே உன்னை மனமாற நினைப்பவர்க்கு அருள்பாலனே. மயில் மேல் விளையாடும் வடிவேலனே, வடிவேலனே. கையமழை வாழ் எகதீசன் மைந்தனே கந்தனே, மந்தனே கந்தனே. கரங்காது என்னை காக்கும் கருணாகரனே, கருணாகரனே. மயில் மீது வண்ண மயில் மீது விளையாடும் வடிவேலனே, உன்னை மனமாற நினைப்பவர்க்கு அருள்பாலனே. மடி மீது தோகை மடி மீது விளையாடும் வடிவேலனே, வடிவேலனே முருகா. ஒரு நாளில் ஒரு தரமேனும் குமாரா என்று அழைப்பவர்க்கு கர்ம வினைகளிட்டுடுவாய் கார்த்திகேயனே. அருவாறு சொல்கின்ற அவதாரனே, அருகிரிவாயில் வந்த பாரமுருகனே, பாரமுருகனே. மடி மீது விளையாடும் வடிவேலனே முருகா, உன்னை மனமாற நினைப்பவர்க்கு அருள்பாலனே. மடி மீது விளையாடும் வடிவேலனே, வடிவேலனே, வடிவேலனே. நன்றி
1: சோதரம். இணைந்து கொண்டு பாடலை தந்த உங்களுக்கு மங்கள் இதேபூர்வம் நன்றி.
2: நன்றி வணக்கம் ராஜா.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஆன்மீக சிந்தனையை வழங்கிய காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சுதன் சர்மா ஐயா அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பஞ்சபுராணங்களை பாடிய திருமதி பத்மராணி அவரை தொடர்ந்து லண்டு மனோ யோகீஸ்வரி அம்மா அவர்கள் மற்றும் பொங்கையூர் ராஜா அனைவருக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று சந்தேகப்படும் 21 பேர் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்ரே பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்தே இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு அத்தியாவசிய அல்லது இதர பொருட்களுக்கும் இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஜனாபதி ஆண்டகுமார தேசநாயக்கா அம்பாறை மாவட்டத்துக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நடுகின்றார். முக்கிய நிர்வாக கூட்டங்களிலும் இன்று பங்கேற்றிருக்கிறார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியிருக்கிறார். நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளை காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களதும் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலைத்திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 65,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றுக்கான காணிகளை பெருந்தோட்ட நிறுவனங்கள் இலவசமாக வழங்கியுள்ளன. அந்த வகையில் தொழிலாளர்களுக்கான காணி உரிமைக்கு நாங்கள் எப்போதும் தடையாக இருக்கவில்லை. அதனை நாம் எதிர்ப்பதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக என்று கேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பேச்சாளருமான ரோசான் ராஜதுரை நேற்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய பிரதேசங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு முன்னெடுத்து செல்லும். குறிப்பாக மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருப்பதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்பட இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி 2026 ஜூன் முதலாம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வெளியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டன் டிகோயா நகர் வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. மஸ்கேலியா பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தவுதியற்ற எல்லையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நொரிலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாரா தெரிவித்திருக்கிறார். தெமிட்டகுட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் ஜெயவர்தனாமிய விகாரிய அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பு அவிசாலை பிரதான வீதியின் போக்குவரத்து கடுமையாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்ற சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோபல் சிமித் புளோட்டிலா என்ற மனிதாயமான உதவி பயண குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெகுபுதீன் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 45,755 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் தொடங்கிய 5 நாட்களில் 1.5 கோடி பின்தொடர்பாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளதால் அந்த கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை சிறையில் 88 நாட்களாக உள்ள ராமேஸ்வர மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஜன் சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாத் கிஷோர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். மெட்ரா, அமேசன் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான் நிலைக்கு இந்திய H-1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். பொய்யான தவறுகளை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வளங்கள் கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவின் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. பக்ரீத் பண்டிகை மே 28ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலுக்கு ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 111,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில், உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிட செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளன. இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்று விட்டதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவிக்கிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் வெய்த் புரியோல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்ததோடு அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளையொட்டிய 2 முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுள்ளதாக மியன்மார் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு 100,000+ பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் $600,000 அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன் விமானத்தில் நேற்று அதிகாலை சலசலப்பு ஏற்பட்டது. சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதால் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். எக்குவாடாரில் 12 அரிய வகை இகுவானாக்களை கடத்த முயன்ற சந்தேகத்தில் தாய்லாந்து நாட்டினர் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் டெஸ்லா சைபர் டிராக் காரை நீரில் ஓட்டி பார்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா என்ற பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கிறது குளோசல் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள அந்த பறவையின் எடை 200 கிலோகிராமுக்கு அதிகமாகும். அமெரிக்க மாநிலம் நியூயோர்க்கின் வால் ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்பிழம்பாக பற்றியறிந்தது. தற்போது பரபரப்பாக இணையதளத்தில் பரவி வருகிறது.
இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. அட்ரியாடி கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பின்டா மெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. புறாக்கள் நகரத்தின் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்துள்ள தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டைப்புண் ஏற்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொல்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானதொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டனஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்து இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. குஜராத் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது CSK ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 வென்று முதல் முறையாக இந்த

ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 250 ரூபாய் 26 சதம், இந்திய பிரமதியில் 69 ரூபாய் 68 சதம். கேட்டது மணிக்கொத்தளவு இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: புன்னகை மகானங்கா தலகிண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: VT Superstore Gala Gonesse Sassanil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordre VT Cash and Curry Paris Lacha Palais Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:20 ஐக்கியராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமாக அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அதில் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10, தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1 42 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இங்கே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
1: பொந்துபொண்டியை மார்க்கெட் நேரம் சரியாக 11:23 ஐக்கியராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேன்பல நிகழ்ச்சியை ஆரம்பித்து

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ ஹரிஹரன் அவர்கள், பாடலை ஆற்றவர் கவிஞர் வள்ளி பாரதி அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காசி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழி. தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசுலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு போண்டி பொண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:29 அவர்கள் உங்களோடு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இன்னும் சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசி உசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து மாறவை எல்லாம் ஆசி உசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசி உசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:30 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் காற்றில் கலந்த குரல் மலேசியா வாசுதேவன், அவர்களோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:35 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:35. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாட்சியங்களில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82-03 அல்லது 0669-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சியப்பலை ஷெரிமஹால்.
0: ஆமாம் அன்பு உறவுகளை மறந்து விடாதீர்கள், லாட்சியப்பலில் கையில் அமைந்துள்ளது ஷெரிமஹால். உங்கள் இல்லங்களில் மூட்டைப்பூச்சி தொல்லையா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா இல்லை எலி தொல்லையா, இந்த மூன்றையும் ஒரே நாளிலே இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் நம்பி நாடுங்கள் ஷெரிமஹாலுக்கு. மறந்து விடாதீர்கள் ஷெரிமஹால். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

சஸ்டைனபிள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்னக்குயில் சித்ரா. பாடலை இயற்றியவர் கவிஞர் அருகுமதி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடலில் ஒலித்த திரைப்படம் ராமன் அப்துல்லா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 மணி வரை இந்த நிகழ்வுக்கு வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூஷரி, மாமிச பிரியர்களுக்கு மறக்க முடியாத நிறுவனம் ஆசி பூஷரி, போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் உங்களோடு. செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 37 37 அவனியூ மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61-92-99-61-61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. எம்எவர் மூலதனத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது செல் மாநகரில் OPT 77. மறந்து விடாதீர்கள் அன்பர்களே, வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. அத்தோடு உங்களுக்கான சேவையையும் செய்கின்றார்கள். உங்கள் இல்லங்களில் வயதானவர்கள் இருந்தால், அவர்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களாயிருந்தால், வைத்திய சான்றிதழ் இருந்தால், நிச்சயமாக அவர்களோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கான உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் OPT 77. மறந்து விடாதீர்கள் அன்பர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

பேரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ. கே ஜே ஜேசாஸோடு இணைந்து காற்றில் கலந்த குரல் உமாராமணன். பாடலை ஆற்றவர்க விஞ்ஞானி வாணி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக்கொண்டு

காலாமணி குயில் சுவர்ணலதா அவருடன் இணைந்து பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள் பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாட்டுவாதி அதிரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செய்தியை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பூர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியாளர் செய்திகளை கேட்போம். அன்பூர்வர்களே,

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மூலத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மூலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று சந்தேகப்படும் 21 பேர் கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்ரே பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்தே இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு அத்தியாவசிய அல்லது இதர பொருட்களுக்கும் இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். ஜனாபதி ஆண்டகுமார தேசநாயக்கா அம்பாறை மாவட்டத்துக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நடுகின்றார். முக்கிய நிர்வாக கூட்டங்களிலும் இன்று பங்கேற்றிருக்கிறார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்தியிருக்கிறார். நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறுகின்ற தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளை காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களினதும் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலை திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டிருக்கிறார். பெருந்தோட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் சுமார் 65,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றுக்கான காணிகளை பெருந்தோட்ட நிறுவனங்கள் இலவசமாக வழங்கியுள்ளன. அந்த வகையில் தொழிலாளர்களுக்கான காணி உரிமைக்கு நாங்கள் எப்போதும் தடையாக இருக்கவில்லை. அதனை நாம் எதிர்ப்பதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாக என்று கேலிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தின் பேச்சாளருமான ரோசான் ராஜதுரை நேற்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய பிரதேசங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு முன்னெடுத்து செல்லும். குறிப்பாக மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருப்பதாக பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்பட இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் இறங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி தேதி 2026 ஜூன் முதலாம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வெளியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டன் டிகோயா நகர் வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. மஸ்கேலியா பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தௌதியற்ற எல்லையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுரலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் ஜாலிய பண்டாரா தெரிவித்திருக்கிறார். தெமிடகுட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் ஜெயவர்தனாராமிய விகாரியை அண்மித்த வீதியில் வெள்ள நீர் நம்பியுள்ளதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகிறார்கள். கொழும்பு அவிசாலை பிரதான வீதியின் போக்குவரத்து கடுமையாக வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்ற சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27 தேதி புதன்கிழமை முதல் 31 தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோபல் சிமித் புளோட்டிலா என்ற மனிதாயமான உதவி பயண குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெகுபுதீன் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 45,755 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் தொடங்கிய 5 நாட்களில் 1.5 கோடி பின்தொடர்பாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளியுள்ளதால் அந்த கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை சிறையில் 88 நாட்களாக உள்ள ராமேஸ்வர மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஜன் சுராஜ் கட்சி நிறுவனர் பிரசாத் கிஷோர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறார். மெட்ரா, அமேசன் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான் நிலைக்கு இந்திய H-1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள்.
பொய்யான தவறுகளை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியுள்ளது. கடந்த 2025-26 நிதியாண்டில் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வளங்கள் கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவின் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 கிகாவாட் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. பக்ரீத் பண்டிகை 28ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலுக்கு ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 111,200 ரூபாவாகவும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. தொடரும் உலக செய்திகளில், உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்ட நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிட செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளன. இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்று விட்டதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவிக்கிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் வெய்த் புரியோல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்ததோடு அமெரிக்காவின் இந்த செயற்பாடுகளுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளையொட்டிய 2 முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுள்ளதாக மியன்மார் தெரிவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு 100 கணக்கான பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் 600,000 ஆஸ்திரேலிய டாலர் அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன் விமானத்தில் நேற்று அதிகாலை சலசலப்பு ஏற்பட்டது. சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதால் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினரும் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். எக்குவாடாரில் 12 அரிய வகை இகுவானாக்களை கடத்த முயன்ற சந்தேகத்தில் தாய்லாந்து நாட்டினர் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் டெஸ்லா சைபர் டிராக் காரை நீரில் ஓட்டி பார்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா என்ற பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கிறது குளோசல் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள அந்த பறவையின் எடை 200 கிலோகிராமுக்கு அதிகமாகும். அமெரிக்க மாநிலம் நியூயோர்க்கின் வால் ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்பிழம்பாக பற்றியறிந்தது. தற்போது பரபரப்பாக இணையதளத்தில் பரவி வருகிறது. இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. அட்ரியாடி கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பின்டா மெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது.
புறாக்கள் நகரத்தின் தூய்மை கேட்டு பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்துள்ள தகவல்கள் தற்போது வெளிவந்திருக்கின்றன. சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டைப்புண் ஏற்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொள்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானது ஒரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டனஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்து இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. குஜராத் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது CSK ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 என்று வென்று முதல் முறையாக இந்த கோப்பையை வென்றிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 வரை சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் 1 யூரோ இலங்கை பிரமதியில் 401.02 ரூபாய் இந்திய பிரமதியில் 111.56 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 345.10 ரூபாய் இந்திய பிரமதியில் 96.08 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில்

0: என்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க? அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasseville.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசம் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சரின் தொழிற்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே இன்றும் தொடர்கின்றது.

அன்பிற்கினிய உறவுகளே, அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஆலய நெறி ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பதிவில் சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் என்ற உன்னதமான பக்கங்களில் பயணிக்கின்றோம். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் திருவிளையாடல் புராணத்திலும் கலந்து பயணிக்கின்றோம். அகப்பையில் சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும்?

0: நாம் சட்டியில் நல்லவற்றை சேர்ப்போம், நல்லவற்றை விளக்குவோம், கிடைத்ததற்கரிய மானிட பிறவியை புனிதமாக்குவோம். உன்னதமான இந்த மார்கழி மாதத்தின் ஒப்பற்ற நாட்களில் இறையியல் சிந்தனையோடு நம்முடைய வாழ்வியலை தொடங்குவோம். ஒவ்வொரு ஆதவ உதயத்திலும் நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மை மிக்கதாகவும் இறையியலோடு சார்ந்த அறநெறி பயணமாக நம்முடைய பயணம் அமையட்டும். இறைவனால் மட்டுமே நம்முடைய அனைத்து விதமான ஆசாபாசங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நிரந்தரமான நிலையான வழியை காட்ட முடியும். அவன் திருவடியை பற்றிவிட்டால் நம்முடைய பற்றுக்கள் அறிந்து பாவம், காமம், குரோதம், வக்ரம் முதலிய அனைத்து தீய எண்ணங்களும் மகன்று அந்த அருப்பெரும் ஜோதியாகிய அகண்ட ஜோதியோடு நாம் ஐக்கியமாவதற்கான வழிவகை கிடைக்கும். அந்த வழியில் நம்முடைய பயணத்தை புனிதம் மிக்க போற்றுதல் மிக்க பயணமாக மாற்றி மீள்கட்டமைப்போம். அன்பு உறவுகளே, மாணிக்கம் விற்றபடலம், மாணிக்கம் விற்றபடலம் இறைவனான சிவபெருமான் வீரபாண்டியன் மகனான செல்வபாண்டியனின் முடிசூடுவதற்காக நவரத்ன வியாபாரியாக வந்து மாணிக்கம் உள்ளிட்ட நவரத்ன கற்களை விற்றதை பற்றி கூறுகிறது. நவரத்னங்களின் வகைகள், அவற்றின் நிறங்கள், பயன்பாடு, அவற்றை அணிவதனால் உண்டாகும் நன்மைகள் இப்படலத்தில் விளக்கி கூறப்பட்டுள்ளன. நவரத்தினங்கள் எவ்வாறு உருவாயின? வலாசுரன் அபிஷேக பாண்டியன் பற்றிய குறிப்புகள் இப்படலத்தில் காணப்படுகின்றன. மாணிக்கம் விற்ற படலம் திருவிளையாடற் புராணத்தின் மதுரை காண்டத்தின் 17வது படலமாகும். செல்வபாண்டியனுக்கு முடிசூட எண்ணி உக்கிரபாண்டியன் மகனான வீரபாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை ஆண்டு வந்தான். அவனுக்கு பட்டத்து ராணியை தவிர மனைவியர் பலர் இருந்தனர். வீரபாண்டியனுக்கு பட்டத்து ராணியை தவிர ஏனைய மனைவியர் மூலம் குழந்தைகள் பலர் பிறந்தனர். பட்டத்து ராணிக்கு மட்டும் குழந்தை பேறு வாய்க்கவே இல்லை. எனவே வீரபாண்டியனும் அவனுடைய பட்டத்து ராணியும் குழந்தை பேறு வேண்டி அட்டமி விருதம், சதுர்த்தி விருதம், சோமவார விருதம் முதலியவற்றை பின்பற்றி வழிபாடு நடத்தினர். வழிபாட்டின் பலனாக சற்புத்திரன் ஒருவனை பெற்றார். தன் பட்டத்து ராணியின் மகனான செல்வபாண்டியனுக்கு முறைப்படி கல்வி, கலைகள் ஆகியவற்றை வீரபாண்டியன் கற்பித்தான். ஒரு நாள் வீரபாண்டியன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான். அப்போது கொடும்புலியால் கொல்லப்பட்டான். மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த மற்ற மனைவியர் பிள்ளைகள் கருவூலத்தை அடைந்து நவமணிகள் பதித்த திருமுடியையும் செல்வத்தையும் திருடிச் சென்று விட்டனர். மன்னன் மறைந்த செய்தியை அறிந்த அமைச்சர்கள் சொல்லண்ணா துயருற்றனர். பட்டத்து ராணியோ மயங்கி வீழ்ந்தாள். தன்னுடைய ஆறுயிர்பதியை இழந்து மனம் வருந்தி இருந்தால் ஆனால் செல்வபாண்டியனுடைய நிலையை கண்டு மனதை ஒருவாறு தேற்றிக் கொண்டாள். அமைச்சர்கள் மந்திரி பிரதானிகளை அழைத்து நாடு முடிசூடிய மன்னனாகிய செல்வனாக செல்வபாண்டியன் இந்த மதுரையம்பதியை ஆள வேண்டும், அப்பொழுதுதான் மக்கள் குறைவின்றி வாழ்வர், அதற்கான வழிவகைகளை செய்யுங்கள் என மந்திரி பிரதானிகளுக்கு செல்வபாண்டியனுடைய தாய் கட்டளையிட்டால் மந்திரி பிரதானிகள் செல்வபாண்டியனை வைத்து ஈம சடங்குகளை வீரபாண்டியனுக்கு செய்து முடித்தனர். பின்னர் செல்வபாண்டியனுக்கு முடிசூட எண்ணினர். கருவூலத்தை திறந்து திருமுடியை தேடினர். நவமணிகள் பதித்த திருமுடியும் பிற செல்வங்களும் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ந்தனர். வேறு மணிமுடி ஒன்றை செய்யலாம் என்றாலோ உயர்ந்த பெரிய மணிகள் இல்லை. முடியில்லையாயின் அரசும் இல்லை, அரசு இல்லையாயின் மக்கள் துன்பம் அடைவர். இப்போது நாம் என்ன செய்வது என்று திகைத்தனர். இந்த நேரத்தில் சோமசுந்தரர் திருவிளையாடற்காக நவரத்தின வணிகராக தோன்றினார். இந்த அற்புதமான வரலாற்று பக்கங்களில் பயணிப்போம். பின்னர் அரசகுமாரனை அழைத்து கொண்டு இறைவனை வணங்க எண்ணி சொக்கலிங்க பெருமான் திருமுன்னர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இறைவனார் அவர்கள் முன்னர் ஒரு நவரத்தின வணிகரைப் போல வேடம் பூண்டு தோன்றினார். அவர் அமைச்சர்களிடம், நீங்கள் கவலை தேய்ந்த முகத்தினராய் வரும் செய்தியாது என்று கேட்டார். அமைச்சர்கள் நடந்த விவரங்களை அவரிடம் விளக்கி கூறினார். அதனை கேட்ட இறைவனார், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், என்னிடம் நவரத்தினங்கள் பல உள்ளன, அவற்றை காட்டுகிறேன் பாருங்கள், அவை பல கோடி பொன் விலையுள்ளன என கூறி கீழ்த்திசையினை நோக்கி அமர்ந்து ஒரு பெரிய கம்பளத்தை விரித்தார். அக்கம்பளத்தில் எட்டு திசைகளிலும் முறையே முத்து முதலிய எட்டு மணிகளை எடுத்து வைத்து, இம்மணிகள் வளன் என்னும் அசுர அரசனின் உடற்கூறுகள் என்று கூறினார். உடனே அமைச்சர்கள், வளன் என்பவன் யார், அவனுடைய உடலில் இருந்து எவ்வாறு நவமணிகள் தோன்றின என்று கேட்டனர். இறைவனான வணிகர் அமைச்சர்களிடம், வளன் என்பவன் ஒரு அசுர அரசன், அவன் சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றினான். அவனின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான், என்னை நோக்கி தவம் ஏற்றியதின் காரணம் என்ன, உனக்கு யாது வேண்டும் என்று வினாவினார். அதற்கு வளன், நான் போரில் யாராலும் பிளவுண்டு இறக்காத வரத்தை அருள வேண்டும். ஊழ்வினையின் காரணமாக எனக்கு இறப்பு நேர்ந்தால் எனது உடலானது துறவிகளும் விரும்பும் ஒன்பது மணிகளாக வேண்டும் என வேண்டினான். இறைவனாரும் வளனுக்கு அவ்வாறான வரத்தினை அருளினார். வரத்தினை பெற்ற மகிழ்ச்சியால் தேவேந்திரனோடு வளன் போரிட்டு இந்திரலோகத்தை கைப்பற்றினான். வளனின் வரத்தை அறிந்த தேவேந்திரன், வளனை போரில் வெல்ல இயலாது, ஆகையால் சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி மனதிற்குள் ஒரு திட்டத்தை வகுத்தான். அதன்படி தேவேந்திரன் வளனை அணுகி, வெற்றியுடையவனே, உன்னுடைய தோளின் வலிமையும் வெற்றி பெருக்கும் எல்லா திசைகளிலும் பரவிவிட்டது. அந்த புகழ்ச்சியின் காரணமாக நான் ஒரு வரத்தினை உனக்கு அளிக்க விரும்புகிறேன், நீ வேண்டும் வரம் யாது என கேட்டான். அதற்கு வளன், சிவபெருமான அருளிய நல்ல வரங்கள் எனக்கு இருக்கவும் அதற்கு மேலாக நான் உன்னிடம் பெறக்கூடியது ஏதேனும் உள்ளதா, என்னிடம் உனக்கு வேண்டியது யாது என எதிர்கேள்வி கேட்டான். வளனின் வரத்தை கேட்டதும் தேவேந்திரன் மகிழ்ந்து மேருமலையை வில்லாக வளைத்து கொடிய அவுணர்களின் திரிபுரத்தை எரித்து சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய வெள்ளி மலையை அடைந்து, அங்கு ஒரு வேள்வியினை நான் செய்வேன், நீ அப்போது தேவர்களுக்கு அவியூட்ட வேள்வி பசுவாகி வருவாயாக என்று கூறினான். அதனை கேட்ட வளன், ததீசி முனிவன் தன்னுடைய முதுகுத்தண்டினை வஜ்ரப்படைக்கு கொடுத்து உடலால் புகழ் பெற்றான், நானோ பிறரை வெல்லும் வெற்றியாலும் பிறரால் அழியாத உடல் முழுவதும் நவமணிகள் ஆகுமாறும் ஆகிய இரண்டால் கொடை வெற்றி புகழ் பெறப் போகிறேன், அதனால் நீ வேண்டியபடி வேள்வி பசுவாகி உங்களுக்கு அவி உணவு ஊட்ட வருவேன் என வாக்களித்தான். பின்னர் வளன் தன் மகனுக்கு பட்டத்தை சூட்டிவிட்டு, தேவர்களுக்கு அவி உணவு ஊட்ட வேள்வி பசுவாகி அமைதியாக தேவேந்திரன் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்து நின்றான். தேவர்கள் அமைதியின் உருவாகி வந்த பசுவாகிய வளனை மூச்சடக்கி கொன்றான். இறந்து போக வளன் சத்தியலோகம் சென்றான். இந்திரன் வளனின் உடலினை தீயில் இட்டு தேவர்கள் உண்பித்து வேள்வியை செய்து முடித்தான். வேள்வி பசுவாகிய வந்த வளனின் இரத்தம் மாணிக்கமானது, பற்கள் முத்து, மயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதம், நிலம் கோமதம், கோமேதகம், தசை பவளம், கண்கள் நீலம், கோளை புப்பராகம் என நவமணிகள் தோன்றின என கூறினார். பின் நவமணிகள் தோன்றிய இடங்களையும் சாதிகளையும் குணங்களையும் குற்றங்களையும் இம்மணிகள் உடலில் அணிபவர் அடையும் பயன்களையும் கூறி முடித்தார். பின்னர் அவர் வடக்கு திசையினை நோக்கி இருந்த மாணிக்கங்களை கையில் எடுத்து, இவ்வரசிலங்குமாரனுக்கு நிறைந்த செல்வமும் நீண்ட வாழ்வும் அமைவதாக, இனி இந்த மணிகளை கொண்டு மணிமகுடம் செய்து சூட்டி இக்குமரனுக்கு அபிடேக பாண்டியன் என பெயரிட்டு அழைப்பீராக என வாழ்த்தி நவமணியை வழங்கினார். அரசிலங்குமாரனும் சொக்கலிங்க பெருமானை வணங்கி அம்மணிகளை கையில் பெற்று கொண்டான். இறைவனாரும் நவமணிகளை அளித்தவுடன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். இங்கு வணிகராக வந்தது சொக்கநாதரே என்று அமைச்சர்கள் உணர்ந்தனர். அரசகுமாரன் சொக்கநாதரை வழிபட்டு அரண்மனையை அடைந்தான். இறைவனார் அளித்த நவமணிகளை கொண்டு மணிமகுடம் செய்து நல்ல நாளில் அரசிலங்குமாரனுக்கு முடிசூட்டி அபிடேக பாண்டியன் என பெயரிட்டனர். முன்னர் பொருட்களை கவர்ந்து சென்ற வீரபாண்டியனின் மற்ற பிள்ளைகள் பிடிபட்டனர். அபிடேக பாண்டியன் அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்வதற்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்தான். பின்னர் அபிஷேக பாண்டியன் நல்வழியில் நீதி தவறாது மதுரையை ஆட்சி செய்தான். இறைவனிடம் மற்ற வரம் பெற்றவராயினும் வளனின் அகங்காரம் அவனுக்கு அழிவை தேடித்தந்தது. அதனால் எவ்வுலக பெரியவராயினும் அகந்தை அழிவு வழி வகுக்கும் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும். அடுத்த வெள்ளிக்கிழமையில் வருணன் விட்ட கடலை வற்ற செய்த படலம் என்ற அற்புதமான பயணத்தில் பயணிப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். அற்புதமான திருவிளையாடற் புராணம் நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவத்தையும் மங்களத்தையும் இந்த வெள்ளிக்கிழமையில் ஏற்படுத்தட்டும். நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே,
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:37 ஐக்கியராஜ்யத்தில் 11:37. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது. நேயர்களின் விருப்பமாக பக்தி பாடல்கள் பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 12:40 நமது மதிய பிரதான செய்தி ஆரம்பமாகும் வரை இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு நேயர் விருப்பமாக பக்தி பாடல்களை கேட்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். சதீஷ் நலம் நான் நலம் தானே?
2: உச்சிப்பிள்ளையார்
1: கோவில் கொண்ட இடம் அந்த பாடலை கேக்குறீங்களா? அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன் அன்பு உறவு.
2: நன்றி, வணக்கம்.
1: இணைந்து கொண்டு சிறப்பிட்டு உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்து விட விரும்புவோம். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 12:43 ஐக்கியராஜ்யத்தில் 11:43. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி மாலை பக்தி பாடல் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அன்பு உறவுகளை இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: சௌசியமா நலமா இருக்கிறீங்களா?
1: உங்களுக்காக
0: அந்த பாடலை உங்கள் இல்லம் அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மாலங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

சுவை போல் இனிப்பவள் சக்தி, சங்கத்தமிழ் போல் தனித்தவள் சக்தி, தமிழின் சுவை போல்

0: ஒலித்த பாடலை சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் ரதியம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கின்றோம். என்ன பாடலுக்கு போகின்றீர்கள்?
1: முருகா பழனி மலை அழகா.
0: பழனி மலை அழகா.
1: அழகா.
0: முருகன் அவ்வளவு வடிவா?
1: ஓ, முருகன் வடிவுதான்.
0: பழனி மலை அழகான்றது அப்படி வேற இல்ல பாட்டு. நீங்க மாறி சொல்றீங்க.
1: இல்ல, அதான் சொல்ல நான் எழுதி வச்சேன்.
0: அழகா பழனி மலை முருகா, நீங்க மாறி சொல்றீங்க.
1: அழகா
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை ரதியம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், நான் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்களா?
1: நான் இன்றைக்கு வந்து சிவமயமாக தெரிகிறதே அந்த பாடலை கேட்கிறேன். அண்ணா,
0: சிவமயமாக தெரிகின்றதே,
1: சிந்தையில் சிவயோகம் வருகிறது,
0: பாலசுப்ரமணியம் பாடிய பாடல.
1: ஆமாம், அந்த பாடல். ஆமாம்.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தேடி கண்டுபிடிச்சு தருகின்றோம். கேட்டு மகளுங்கள், நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் திருமதி ராதா கனக

0: ஒலித்த பாடலை ராதா கனகராஜ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 1:02 ஐக்கியராஜ்யத்தில் 12:02. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்
1: வணக்கம் ராஜா. நான் சோதி புஷ்பா காலைக்கிறேன்.
0: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சும்மா இருக்கிறோம். அண்ணா அப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கின்றோம், நன்றி.
1: நான் இன்றைக்கு முருகனை தான் நானும் கூப்பிட போறேன்.
0: ரெண்டு முருகன் இருக்கிறார்கள் வீட்டுல, மூன்று முருகன் இருக்கிறார்கள்.
1: என்ன
0: பாடல்?
1: மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே.
0: அந்த பாடல் உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சௌரி. கேட்டு அன்னை முருகனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: ஒலித்த பாடலை சோதி புஷ்பா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 1:07 ஐக்கியராச்சியத்தில் 12:07. இந்த வேளையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நேயர் விருப்பத்தில் பக்தி பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கிறீங்களா மதனி?
1: நலமாக இருக்கிறோம். நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல் மதனி?
1: நானும் ஒரு முருகன் என்ற பாட்டு தான் கேட்க போறேன். இந்த எங்கட சயானா இருக்கிறா தானே, அவளுக்கு இந்த பாட்டு விருப்பமா முதல் முறை மாட ஏற இந்த பாட்டுக்கு ஒரு நடனம் உண்டாடினவா சின்ன இல்ல 4 வயதுல அப்ப நிக்கிறா தானே அவ கேக்குறா, அது அந்த பாட்டு இருக்க நான் கேப்போமே.
0: உங்களுக்காக முருகனுடைய பாடல் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய்.
1: ஆமா,
0: அந்த பாடலை கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, முருகனுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி வதனி மோகன் அவர்கள் விரும்பிக்க இருந்தார். நேரம் சரியாக 1:12 மைக்ராச்சியத்தில் 12:12 இந்த வேளையில் வந்திருக்கும் சகோதரர் பாலனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பாலன்.
1: இனிய மரிய வணக்கம் ராஜா அண்ணா. அப்படி நலமா இருக்கிறீங்க? வேலைய உறவு எல்லோரும்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம் பாலன். நீங்கள்?
1: நாங்க கத்திர நாமத்தில எல்லோரும் நலமா இருக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா அண்ணா. நான் அதுக்கு கேட்கிற பாடல் கத்தர் நாமே டிஆர்டிய ஒருபோதும் வைக்கப்பட்டு போவிட மாட்டார், நிறைவேறும் ஆஸ்மரிப்பார். நான் உங்களுக்காக ஒரு நாளும் கண்ணீரோட இந்த பிரத்யேகமான ஜெபத்துல ஜெபிக்கிறான் ராஜாண்ண. மனதை திடப்படுத்தி வச்சுக் கொள்ளுங்கள் எல்லோரும், திடமாயிருங்கள்.
0: ஓகே,
1: திடமாயிருங்கள் ராஜாண்ண. வைக்கப்பட்டு போவானு போவிட மாட்டார் சொல்லிக்கணும் ராஜா. நான் கேட்கிற பாடல் கத்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை
0: என்ற பாடல். உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது வானிலையில் கேட்டு கத்தருடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி
1: கத்தர் என்றே வாசிப்பார் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரன்.

0: ஒலித்த பாடலை பாலன் அவர்கள் ஐக்கியராஜ்யத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 12:40 நமது மதிய பிரதான செய்தி ஆரம்பமாகும் வரை நேர் விருப்பமாக பக்தி பாடல். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: நான் வணக்கம் சகோதரி. நிலமா இருக்கிறீங்களா சுபாசினி?
1: ஓ, நாங்கள் நிலமா இருக்கோம். நீங்களும் அப்படியே அபிராமிய மண்டலோட இன்றும் நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு நான் வந்து உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க
0: அந்த பாட்டு கேக்குறீங்க.
1: ஆமா,
0: சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: ஆம், அவர் பாடிய பாடல் தான். வெளியில போட்டு வந்தாச்சு, வெள்ளனை நடந்து போட்டு. அப்ப இப்ப போக தேவையில்லை.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடல் வருகின்றது கேட்டு மேளங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

0: கேட்டிருந்தார் சுபாஷினி பத்மநாதன் அவர்கள். இன்றைய நேர் விருப்பத்தில் பக்தி பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சிவசிலிருந்து இணைந்திருக்கின்றார் சகோதரி திருமதி தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் சகோதரி. நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நல்லா இருக்கிறேன். நீங்களும் பீஜாவா இருக்கிறீங்க?
0: ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அன்போடு நல்லமா இருக்கிறோம், நன்றி. நீங்களா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றீர்கள், என்ன பாடல்? காண ஆயிரம் கண் வேண்டும் என்று பத்மஸ்ரீ ஜெயசாஸ் அவர்கள் படித்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன் சௌதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகள். உங்களுடைய பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, நன்றி, நன்றி.

0: கொண்டிருக்கும் பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி தர்மபதி அம்மா அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது நேயர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
2: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Mélodie et Tordre-Brelaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்சலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கிறது. நாராம்பிட்டியாவில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்திலும் கொழும்பு மாவட்டம் உட்பட நாடு முழுவதும் உள்ள மாவட்ட அலுவலகங்களிலும் உரிமை கோரப்படாத பதிவு தகடுகளின் பெரும் இருப்பு குவிந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பதிவு தகடுகளுக்கு விண்ணப்பித்து இன்னமும் அவற்றை பெறாத அனைத்து வாகன உரிமையாளர்களும் June 30, 2026 முன்னர் தங்களது தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் உள்ள உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்கள் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் கிளை அலுவலகங்களிலிருந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர்கள் என்று சந்தேகப்படும் 21 பேர் கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்ரே பிரவுன்ஸ்கீல் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: இது தொடர்பான வழக்கு மாத்தரை நீதவான் சதுர திசாநாயக்கம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பசில் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் அவரது உடல்நிலை குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். எனினும் குறித்த விடயங்களை நிராகரித்த நீதவான் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். முறைகேடான வகையில் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி மாத்தரை பிரவுன் ஹில்ஸ் பகுதியில் காணியொன்றை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலபதி, அவரது கணவரான திச கலபதி உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கான முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது.
1: நிலக்கரி கொள்வனவு செயல்முறை தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் இதுவரை 23 முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு 12 சாஞ்சி ஆரச்சிவத்தை அதிகரண பிஎஸ் கட்டிடத்தின் 5 மாடியில் அமைந்துள்ள ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு இன்றைய தினத்திலும் முறைப்பாடுகளை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க முடியும். கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விரைவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதன் பின்னர் சாட்சியம் அளிப்பதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அழைக்கப்படுவார்கள் என நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர் இஹான் குலத்துங்கவின் தலைமையிலான முழு அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேன்முரட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபதிகே மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்ன ஆகியோர் செயற்படுகின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு அத்தியாவசிய அல்லது இதர பொருட்களுக்கும் இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா அம்பாறை மாவட்டத்துக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் இன்று அடிக்கல் நட்டிருந்ததோடு முக்கிய நிர்வாக கூட்டங்களிலும் பங்கெடுத்திருந்தார். இன்று காலை நிந்தவூர் பிரதி சபை காரியாலயத்துக்கு அருகில் அமைந்துள்ள நிந்தவூர் கலாச்சார மையத்துக்கான அபிவிருத்தி வேலைகளை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியிலும் அவர் உரையாற்றினார். அதுடன் அங்கிருந்து மற்றொரு நிகழ்வுக்கு செல்ல முன்னர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த மக்களுடன் அன்பினை பகிர்ந்து கொண்டார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்துகிறார்.
2: இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்திலே அமைச்சரவை இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழுவிலே இது விவாதிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நானும் திரு சுமந்திரன் அவர்களும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் இந்திய உபச ஜனாதிபதியை சந்திக்க சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக திரு சுமந்திரன் அவர்கள் இந்திய துணை தூதுவர் திரு சந்தோஷ் ஜா அவர்களோடு சந்தித்து இதிலே எங்களுடைய கரிசனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சுட்டிக்காட்டி நாங்கள் சில விடயங்களை பரிசீலித்து தொடர்பு கொள்வோம் என்று ஏற்கனவே அவருக்கு தெரிவித்திருந்தோம். இந்த பூர்த்தி செய்யப்பட்ட கட்டிடம் முழுமையாக நேரடியாக மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
0: தொடர்ந்து நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பொதுநூலக கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய சுமந்திரன், ஜனாபதி கூறுவது போல் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாதென்றால் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சுமந்திரன் அங்கு வலியுறுத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அடுத்து இதுபற்றி தெளிவுபடுத்தி காணொளியொன்றை வெளியிட்டிருக்கும் சுமந்திரன், ஜனாபதி ஆயுத கலாச்சார பின்னணியில் இருந்து வந்தவர், அதேபோன்று எமது மக்களும் தமது விடிவுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள். ஆகவே நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாதென்று ஜனாபதி கூறிய கருத்தை நாமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லதொரு விடயம். ஆனால் அவ்வாறானதொரு சூழலை உருவாக்க வேண்டுமாயின் அதிகாரங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்று எனது உரையில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினேன். இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இயங்கி வருகிறது. மறுபுறம் சில கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இயங்கவில்லை. மாறாக நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட நாங்கள் தவறுவதே இல்லை. இந்த விடயத்தையும் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு விடயம் எனும் அடிப்படையில் தான் அணுகிறோம். நாம் தனித்து இயங்குகின்றோம். ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேரவில்லை. இருந்தாலும் சில விடயங்களில் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து செயற்படுவோம் என்றும் நான் ஜனாதிபதியுடன் எடுத்துரைத்ததாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனாலும் அரச திணைக்கழகங்களில் முதற்கட்டமாக கூறப்படும் தகவல்கள் மறுக்கப்படும் பட்சத்தில் அதே திணைக்கழகத்தின் குறித்தளிக்கப்பட்ட அலுவலருக்கு விண்ணப்பதாரிகள் மேன்முறையீடு செய்கின்றார்கள். அங்கேயும் நீதி கிடைக்காத நிலையில் இறுதியாக கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவிடம் பொதுமக்கள் உரிய முறைப்படி முறையிடுகின்றார்கள். ஆனால் அங்கேயும் தங்களது விண்ணப்பங்களுக்கு உரிய பதில்கள் கிடைப்பதில்லை என்றும், தமிழ் மொழி மூலம் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படும் மேன்முறையீடுகள் போதிய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு சமீப காலமாக வலுவாக எழுந்துள்ளது. மொழிபெயர்ப்பு பற்றாக்குறை, தமிழ் பேசும் அதிகாரிகளின் ஆளணி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் தமிழ் விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகள் மாத கணக்கில் கிடப்பில் போடப்படுவதாக அல்லது கவனத்திலே எடுக்கப்படாதுள்ளதாக பாதிக்கப்படுபவர்கள் தெரிவிக்கிறார்கள். அரசமைப்பின்படி தமிழ் மொழியும் உத்தியோர்வ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நாட்டில் தகவல் அறியும் உரிமை போன்றதொரு ஜனநாயக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் இத்தகைய மொழி சார்ந்த பாகுபாடுகளும் புறக்கணிப்புகளும் தொடர்வது தமிழ் மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் முறைமைக்கு அமைவாக மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இது தொடர்பான கலந்துரையாடலில் தெரிவித்திருக்கிறது.
3: இந்த கூட்டத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளும் விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட ரீதியான தடைகள் குறித்து அறிக்கையும் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான தமது யோசனைகள் பரிந்துரைகளை சமர்ப்பதற்கும் அண்மையில் விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
0: பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளே காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களது கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலைத்திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டார். பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான விசேட சந்திப்பொன்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல, பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், தொழிலாளர் விவகார பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க உட்பட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
4: இந்த கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள், பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள், போலீஸ் மா அதிபர் சபிகமுவ உவா, மத்திய தென் மாகாணங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர்களும் பங்கேற்றிருந்தனர்.
5: கடுமையான அடக்குமுறை முன்பை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்களின் குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்துப்படுகின்றன.
6: இந்த காலத்தை கொண்டு சட்டத்தை யார் கையில் எடுக்க முடியாது. சட்டத்தை நிர்வகிக்க வேண்டிய அல்லது அமலாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு போலீசுக்கு இருக்கிறது. செய்யும் போலீஸ் செய்யும், யார் யார் கை வைக்க முடியாது. ஆகவே இனிமேல் மலையத்திலே பெருந்தோட்ட பகுதிகளிலே வன்முறை நிகழாத நம்பிக்கை இருக்கிறது. ஏற்பட்டிருக்கிறது நல்ல விஷயம். அது எப்படி வந்தது? அரசாங்கம் எதிர்கட்சியும் சேர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இது. சேர்ந்து செயல்படுவோம். மக்கள் மிக பின்தங்கிய மக்கள். நாங்கள்
7: பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய அராஜகம் காரணமாக தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட தொடர்பாக இன்றைய தினம் எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலே ஒரு விசேட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அராஜகத்தை ஒழிப்பதற்கும் அந்த அராஜகத்தை நிறுத்துவதற்கும் இன்று நாங்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்.
8: தயவு செய்து இந்த புதிய அரசாங்கம் அது மக்களுடைய அன்றா அந்த சாமானிய மக்களோடு பழகின்ற ஒரு ஒரு அமைப்பாக இருக்கின்ற அரசாங்கம் இந்த மலைய மக்களுடைய அனைத்து விடயங்களையும் கூடுதலாக ஒரு லயல் வாழ்க்கை என்பது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நிலை அவல நிலை ஒரு காலம் பார்த்து கொண்டும் இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது.
9: மலையகத்தில் விசேடமாக நுரேலிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளுக்கு மேலாக மலையகத்தில் உள்ள 500 பாடசாலைகளுக்கு மேலாக அவர்களுக்கான உண்மையான உறுதி அவர்களுக்கு இல்லை, அந்த பாடசாலைகளுக்கு இல்லை. இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைத்து இதுக்கான உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
10: எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடுப்பாடு இருக்கின்றது. 200 வருட சாபக்கேடு. 200 வருடங்களாக கௌரவ உறுப்பினர்களின் மாடாய் உழைத்து உடாய் தேய்ந்து சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டிகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறு மலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கருத்தை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம்.
11: நீங்க சம்பளம் வழங்குறீங்க தானே? 200 அரசாங்கத்தின் மூலியமா 200 நீங்க வழங்கியிருக்கீங்க. இன்னைக்கு டாலர் 387 ரூபாய்க்கு வந்திருக்கு. விலைகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 200 இன்னும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? ஆனா இந்த 200 ரூபாய் நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? வருஷத்துக்கு 5 பில்லியன் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. காணி உரிமையை வழங்குறதுக்கு 5000 மில்லியன் தான் ஆகும். நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சீங்கன்னா
12: இந்த மலையக காணி உரிமை பற்றி பேசப்படுகின்ற நேரத்தில் காணி உரிமையும் வீட்டுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காணி உரிமையும் வீட்டுரிமையும் அன்று வெள்ளையர்களுக்கு எதிராக மகாகவி பாரதி காணி உரிமைக்காக போராட்டம் செய்தான். அதே போல் இன்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது உழைக்கும் மக்களின் அரசாங்கம். அதனால் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் சகல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். அதனால் மீண்டும் புத்துயிரையிட்டுவதற்கு இந்த பிரேரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
0: தொடர்ந்து விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் எவன் பாபுஜூர்ஜி இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில வருடங்களில் மெக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்தல், வெளிநாட்டு கையிருப்பை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் இலங்கை அதிகாரிகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முயற்சிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதோடு இது பொருளாதாரத்தை பலமான அடித்தளத்தை நோக்கி கொண்டு செல்ல உதவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் சவாலான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிகள் காரணமாக பல பொருளாதாரங்கள் புதிய அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அந்த நிலைமையை கையாள்வது எளிதான விடயமல்ல என்றும் எவன் பாபுஜோர்ஜி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறாயினும் இலங்கையின் கொள்கை கட்டமைப்பு கடந்த காலத்தை விட தற்போது கணிசமாக வலுவடைந்துள்ளது. எனவே ஸ்திரமான கொள்கை பாதையை பேணுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப பொருளாதாரத்தை மாற்றியமைக்க அனுமதிப்பதும் இதுவரையில் பெற்ற முன்னேற்றங்களை பாதுகாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு நிகழ்ச்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து நெருங்கிய உறவை பேண எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் நீதிமன்றத்தில் வெளிவந்த தகவல்களுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தின் ஊடாக பல்வேறு பதில்களை வழங்கி வருகிறார். சிறைச்சாலைகளுக்கு சென்று தேவாலயங்கள் மீதான குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற நபர்களை நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் நேரில் சந்தித்து ரகசியமாக கலந்துரையாடிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் இந்த தகவல்கள் உத்தியோர்மாக சமர்ப்பிக்கப்படும் வரை இவ்வாறானதொரு விடயம் பொதுவெளிக்கு வராமல் மறைந்திருந்தது. தற்போது நீதிமன்றத்தின் ஊடாக இந்த உண்மைகள் வெளிவரத் தொடங்கியுள்ளதால் குற்றவாளிகளின் உண்மையான நடத்தை எத்தகையது என்பதை நாட்டின் மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி தற்போது மிக சரியான முறையில் நிலைநாட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே அரசியல் பின்புலத்தை கொண்ட குற்றவாளிகள் அனைவரும் தற்போது பெரும் அதிர்ச்சி அடைந்து கலக்கமடைந்து விட்டார்கள். இவ்வாறான பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும். அதை விடுத்து நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் சமூக வலைதளங்களில் வெறும் பதிவுகளை இடுவதால் மாத்திரம் இதிலிருந்து அவர்கள் தப்பித்துவிட முடியாது. பிள்ளையானுக்கு மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட அசாத் மௌலானா வழங்கிய சாட்சியங்களின் பின்னரே இந்த விவகாரங்கள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. எமது நாட்டின் நீதித்துறையும் புலனாய்வு பிரிவினரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இந்த விசாரணைகளை சுதந்திரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையின்படி எத்தகைய அரசியல் தசாப்தங்களை கொண்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்குரிய சட்டப்படியான தண்டனைகளை நிச்சயம் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் June 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது நேற்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது வழக்கு தொடர்ந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக சட்டமா அதிபர் தனக்கழகத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாபி ஆஜராகி சாட்சியங்களை நெறிப்படுத்தினார். நேற்றைய தினம் நெறிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்து இந்த வழக்கானது மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக எதிர்வரும் June 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டபூர்வமான வருமானத்தை மீறி 75 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை கையகப்படுத்தியமை ஊடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் புரியப்பட்டுள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சாவுக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த வழக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நீதி அமைச்சும் இணைந்து இது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சைபர் மோசடி குற்றங்களை கண்காணிக்கவும் விசாரணை செய்யவும் மாகாண மட்டத்தில் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நிதி மோசடி தொடர்பாக நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்ட சைபர் குற்றச்செயல் தொடர்பான தனியான புலனாய்வு பிரிவுகள் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் நிறுவப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நாட்டில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன, அது தொடர்பில் கிடைத்து வரும் முறைப்பாடுகளும் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் இந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மாகாண ரீதியில் பிரிவு அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் உவா மற்றும் சப்ருகமுவா மாகாணங்களிலும் மாகாண பிரிவு அலுவலகங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் இன்று சைபர் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அலுவலகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கியின் நிதி கட்டமைப்பின் நிதி மோசடி ஆய்வு பிரிவு தொழில்நுட்ப அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இணைந்ததாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இதுவரை இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய சைபர் குற்றங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்பதோடு நாட்டின் போலீஸ் துறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆகியன இணைந்ததான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சைபர் குற்றங்களை இல்லாதொழிக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு மேலதிகமாக புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான நடவடிக்கைகளை தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நீதி அமைச்சும் இணைந்து ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி 1 June 2026 வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்திருக்கிறது. 27 March 2026 இடப்பட்ட 2482 கொண்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு விண்ணப்பங்கள் பிரத்யேகமாக இணையவழி ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வெளியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிரகாரம் நேற்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவக உரிமையாளர் மன்றில் முன்னிலையாக தன் மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டார். அதனை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று 50,000 ரூபா தண்டம் விதித்ததோடு இனம் காணப்பட்ட சுகாதார சீரேடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு சுகாதார பரிசோதகருக்கு மன்று படித்திருக்கிறது. இதேவேளை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்ததாக திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் உணவகம் பொது சுகாதார பரிசோதகரினால் மூடப்பட்டுள்ளது. அம்மாச்சி உணவகம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அம்மாச்சியில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த வேளை ஏற்கனவே இனம் காணப்பட்ட சுகாதார பிரச்சனைகள் தொடர்பிலான அறிவுறுத்தல்களை மீறி உணவகம் தொடர்ந்து இயங்கி வந்தமையால் அந்த பிரச்சனைகளை சீர் செய்யும் வரையில் உணவகத்தை மூட பணித்துள்ளார்கள். அதேவேளை அம்மாச்சி உணவக உணவு கையாள்வோருக்கான விழிப்புணர்வு செயற்பாட்டையும் முன்னெடுத்திருந்தார்கள். 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் அன்றைய தினம் அவர்களை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் தர்சிகா பிரேமரட்ன உத்தரவு பிறப்பித்தார். குற்றப்படாவை திணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்த நபர்கள் முகங்கள் மூடப்பட்ட நிலையிலே நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டார்கள். கடந்த 2023 மார்ச் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்படாவை திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. சம்பவம் நடந்த காலப்பகுதியில் சந்த நபர்கள் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றப்படாய்வு பிரிவில் கடமையாற்றினார்கள். அதிகாரிகள் காவல்துறை சீருடை அணிந்திருந்த போதே ஒரு பணக்கார வர்த்தகரை கடத்தி அவரை கொலை செய்வதாக மிரட்டி அவரிடமிருந்த 2 கிலோகிராமுக்கு அதிக தங்கத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேகநபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வசந்த பிட்டிகல நீதிமன்றத்தில் வாதிடுகையில் 3 வருடங்களுக்கு முன்னர் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தை நிரூபிப்பதற்கான எந்தொரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. முறைப்பாட்டாளர்கள் இந்த தங்கத்தை வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் அதனை நிரூபிப்பதற்கான சான்றுகள் இருக்க வேண்டும். எனவே சில தரப்பினரின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேகநபர்களை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டதோடு ஜூன் 1ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்காக அவர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்தார். கட்டன் டிகோயா நகர வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்கள் வர்த்தகரான 82 வயது நம்பிய எஸ் காளிமுத்து சத்திவேல், அவரது மனைவியான 82 வயது நம்பிய சவுந்தலா தேவி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படுகொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் பிள்ளைகள் தலைநகரில் வசித்து வந்த நிலையில் முன்னதாக நகை வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்த இவர்கள் பின்பு வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு அதன் பின்புறமாக இருந்த தமது வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார்கள். வீட்டில் கொள்ளையடிக்க சென்ற இவராவது இந்த தம்பதிகளை கொலை செய்துவிட்டு தப்பியோடியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவர்களது பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு அவர்கள் பதிலளிக்காததால் அவர்கள் அருகில் உள்ளவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அருகில் உள்ள வர்த்தக ஸ்தாபனங்களில் உள்ளவர்கள் கடையை திறந்து பார்த்தபோது கணவனும் மனைவியும் வெட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் இருப்பதை அறிந்து ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மஸ்கேலிய பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தகுதியற்ற நிலையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் யாலிய மண்டாரா தெரிவித்தார். நுவரெலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கட்டன் பிரிவு போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மஸ்கேலியா காவல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த கூட்டு சோதனையை முன்னெடுத்திருந்தார்கள். மஸ்கேலியா ஸ்ரீபாத வீதி, மஸ்கேலியா கட்டன் வீதி, மஸ்கேலியா சாமிமலை வீதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்வீதிகளில் இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்துகள், கெப்ரக வாகனங்கள் மற்றும் உச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட 40 வாகனங்கள் இதன்போது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பரிசோதனை செய்யப்பட்ட வாகனங்களில் 28 வாகனங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணங்களாக வாகனங்களின் அசல் கட்டமைப்பை சட்டவிரோதமாக மாற்றி அமைத்திருந்தமை, ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனங்களில் கூடுதல் பாகங்களை பொருத்தியிருந்தமை மற்றும் வாகனங்களின் பிரேக் கட்டமைப்பு முறையாக இயங்காமல் இருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. தற்காலிக தடை விதிக்கப்பட்ட இந்த வாகனங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அடுத்த 30 நாட்களுக்குள் அவை முழுமையாக பழுதுபார்க்கப்பட வேண்டும். அவ்வாறு பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் வரை அந்த வாகனங்களின் வருமான வரி அனுமதி பத்திரங்கள் முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகரின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தெவடகுட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாட்டில் சில நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
3: இதற்கமைய திவிழுப்பீட்டிய மீரிகம அத்தனைகல்ல மகர கம்பகா மினிவான்குடி ஜாயல கட்டான பத்தலி ஆகிய பிரதேச பிரிவுகளில் அத்தனகல்லோயா உருவலோயாவின் இருமரங்கிலும் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ருவன்வெல்ல சீதாவக்க தொம்பி பியகம திகியோவிட்ட ஹெகலியகுட எட்டியாந்தோட்டை உள்ளத்கொகுப்பீட்டிய பிரதேச பிரிவுகளில் கலனிகங்கையின் இருமரங்களும் வசிக்கும் மக்களும் எதிர்வரும் 24 மணி நேரங்களில் ஏற்படக்கூடிய சிறு வெள்ளம் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி குறிவிட்ட எலபாத்த அயகம கேஎல்ல பிரதேச பிரிவுகளில் கழுகங்கையின் இருமரங்களும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் சில மணித்தியாலங்களுக்குள் சிறு வெள்ளம் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதிகளூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகன சாரதிகளும் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
13: நேற்று இரவிலிருந்து பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக சில நதிப்படுகைகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதற்கமைய கழனிகங்கை கழுகங்கை அத்தனகல்லோயா மற்றும் மகாவோயா ஆகிய நதிப்படுகைகளில் குறிப்பாக சில இடங்களில் 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் தற்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அத்தனகல்லோயாவில் குறிப்பாக சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. அதற்கமைய தூணமலை நீர் அளவீட்டு நிலையத்தில் தற்பொழுது 200 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் அதன் மேலுள்ள படுக்கைகளில் சில இடங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதே போன்று கழுகங்கையில் ரத்தினபுரி மற்றும் நெடியல்ல ஆகிய பிரதேசங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் மேல்படுக்கை பகுதிகளில் பதிவாகியுள்ளது. ரத்தினபுரி மற்றும் அதனைச் சூழ உள்ள பிரதேசங்களில் தொடர்ந்து மழை பெய்யுமாயின் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மகாவயாவின் வடல்கம பிரதேசத்தில் 300 மில்லிமீட்டரை நெருங்கிய மழை வீழ்ச்சி தற்போது வரை பதிவாகியுள்ளது. இதற்கமைய கிரியுள்ள மற்றும் வடல்கமைக்கு கீழ்மட்டமாக உள்ள பிரதேசங்களில் சில இடங்களில் நீர்மட்டம் உயர்வதற்கான அபாயம் காணப்படுகின்றது.
14: கடும் மழையினால் கம்பகா களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல பகுதிக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி மற்றும் குறுவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் புலட் சிங்கள பிரதேச செயலக பிரிவு மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகுட பிரதேச செயலக பிரிவுக்கு 3ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: இதனிடத்தில் தொடரும் மழையினால் போக்குவரத்துக்கு இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது.
3: கொழும்பு புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இடிக்கடியே மழை பெய்தது. இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதுடன் பொதுமக்களின் 4 செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டன. கொழும்பின் ஆமர் வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. புலஸ்தியோயா வான் பாய்வதால் பாதுக்க ஹங்வெல் வீதியின் மெல்வத பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கனமழையால் கொழும்பு அவிசாவளி பிரதான மார்க்கத்தின் போக்பெட்டிய தாழ்நில பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எகடகம நீர்த்தேக்கம் நிரம்பியதால் எகடகம பானகாவ உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடும் மழையினால் நீர்கொழும்பு ஹோமஸ்வத்த ரப்பர் தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. ரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியின் உடமத்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியது. பலத்த மழையுடனான வானிலையினால் சினாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் நோயாளர் விடுதிகளும் வெள்ளத்தில் நிறைந்துள்ளன. கலகீட்டியாவ பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடளாவியர்கள் தற்போது தென்மேல் பருவக்காற்று படிப்படியாக நிலை கொண்டு வருகின்றது. இதனால் நாட்டை சூழ தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து பலத்த காற்று வீசுகின்றது. இந்த நிலைமையின் தாக்கத்தினாலேயே நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது. நேற்றிரவு முதல் இதுவரையான காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் நாட்டில் குறிப்பாக மேல் சபர்கமுவ வடமேல் மாகாணங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹா கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இதுவரையில் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த மழையுடனான வானிலை அடுத்த சில மணித காலங்களுக்கு மேலும் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மேலு சபகமுவ வடபேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரணியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் முழுவதும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று சில இடங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இதனால் குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள், மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் இதுகுறித்து விசேட கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பாக வெளியிடும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் செயற்படுங்கள். ஏனெனில் இந்த நாட்களில் பருவ காற்று அவ்வப்போது தீவிரமடையக்கூடும். அவ்வாறு நிகழும் போது மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். அத்துடன் நாடளாவிய ரீதியில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும். குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மரங்கள் முறிந்து விழும் சாத்தியம் நிலவுவதனால் பொதுமக்கள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள்.
0: தொடர்ந்து சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்றிருந்த சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது நிலைமை சீரடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
3: கட்நாயக்காவில் தரையிறங்குவிருந்த 7 விமானங்களை கனமழையினால் வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இன்று காலை தெரிவித்திருந்தது. 5 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்து ராமக்கொல்லு தெரிவித்திருந்தார். மேலும் 2 விமானங்கள் இந்தியாவின் மதுரை கொச்சி விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போது கர்நாடக விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. வர இருக்கும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டும் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான விடுமுறையின் அடிப்படையாக கொண்டு இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோமல் சிமித் புளோட்டினா என்ற மனிதாயமான உதவி பயண குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்பூதீன் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 45,755 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
15: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்டிருக்கின்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் தொடங்கிய 5 நாட்களில் 1.5 கோடி பின்தொடர்பாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியை அந்த கட்சி பின்னுக்கு தள்ளியுள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது.
16: மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை கடந்த 15ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், வேலையில்லா இளைஞர்கள் பலர் கரப்பான் பூச்சி போல் சமூக ஊடகம் மூலம் ஒருவரை ஒருவர் தாக்குவதாக கூறினார். ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்களாகவும் தகவல் அறியும் உரிமைச் சட்ட செயற்பாட்டாளர்களாகவும் மாறி எல்லோரையும் அவர்கள் தாக்குவதாக அவர் விமர்சித்தார். இதனால் வெகுண்டெழுந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் எதிர்வினையாற்றி வந்தனர். அந்த வகையில் கேலியும் கிண்டலுமாக அடுத்த நாளே தொடங்கப்பட்டதுதான் காக்ரோச் ஜனதா கட்சி எனும் இணைய வழி கட்சி. அரசியல் தகவல் தொடர்பு வகுப்பாளரான திரு அபிஜித் தீப்கே நிறுவனராக உள்ள இந்த கட்சி சோம்பேறிகள் மற்றும் வேலையற்றவர்களின் குரல் என்பதை தங்களது தாரக மந்திரமாக கொண்டுள்ளது. அரசியலமைப்பு யாரையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள மறந்ததோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதை கொள்கையாக கொண்ட இந்த கட்சி தொடங்கி வெறும் 5 நாட்களில் 8.7 மில்லியன் பின்தொடர்பாளர்களை கொண்ட ஆளும் பாஜகவையே இன்ஸ்டாகிராமில் பின்னுக்கு தள்ளி தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இக்கட்சியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 18 மில்லியனை தாண்டி உள்ளது. மேலும் PM கேர்ஸ் போன்ற நிதிகளை உருவாக்கவோ மக்களின் வரிப்பணத்தில் வெளிநாடுகளில் விடுமுறையை கழிக்கவோ நாங்கள் வரவில்லை என்பது போன்று பாஜக அரசை நேரடியாக விமர்சிக்கும் வாசகங்களும் இணையதளத்தில் காணப்படுகின்றன. வெறும் கேலி கிண்டலாக தொடங்கப்பட்ட இந்த கட்சி மத்திய அரசுக்கு எதிரான இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் ஒரு டிஜிட்டல் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் வலைதள பக்கத்திற்கு லைக் கொடுத்து வருகின்றனர். வலைதள புயல் என இதனை வர்ணித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசிதரூர், மத்திய பாஜக அரசு மீதான ஏமாற்றம் மற்றும் அதிருப்தியே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்திலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபாலோயர்களுடன் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் அந்த பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காக்ரோச் இஸ் பேக் எனும் புதிய எக்ஸ் கணக்கை திரு அபிஜித் தீப்கே தொடங்கியுள்ளார்.
0: தொடர்ந்து, இலங்கை சிறையில் 88 நாட்களாக உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருந்தார்கள்.
17: பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 88 நாட்கள் முன்பு மீன்பிடி கடலுக்கு சென்ற 12 மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை அவங்களை எல்லை தாண்டி வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கு. இந்த மீனவர்கள் 12 பேருக்கும் தொடர்ச்சியா இலங்கை நீதிமன்றம் வந்து காவல் நிறுத்தி வராங்க. இதன் காரணமாக அந்த மீனவர் குடும்பம் வந்து மிகுந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாக மீனவர் குடும்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் 12 பேரை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்களா, மீனவர்கள் மற்றும் மீனவர் குடும்பங்கள் வந்து பாமன் பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை முறையில் ஈடுபட்டு வரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேசி சிறைப்பிடித்து 88 நாட்களாக இலங்கை சிறையில் வாழக்கூடிய இந்த 12 மீனவர்கள் உடனே விடுதலை செய்யும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்களா, மத்திய அரசு தமிழக மீனவர்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வராங்க. இதனால மீனவர்கள் வாழ்வது வந்து பாதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா சாலை முறையில் போராட்டம் ஈடுபடுத்தும் காரணமா பாத்தீங்களா, ராமேஸ்வரம் இருந்து மதுரை வரக்கூடிய வாகனங்களும் அதே போல மதுரை இருந்து ராமேஸ்வரம் வாகனங்கள் வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு.
0: தொடர்ந்து, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது.
3: ஐக்கிய அரபு அமீரகம் நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி நாடுகளுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நேற்று நாடு திரும்பியவுடன் பிரதமர் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். நிர்வாக சீர்திருத்தங்கள், நிர்வாகத்திறன், அரசியலின் நீண்டகால இலக்கான விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வை, தற்போதைய மேற்காசிய நெருக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் விக்சித் பாரத் இலக்கை அடைவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் செயற்படுமாறு மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆண்டின் முதலாவது முழுமையான அமைச்சரவை குழு கூட்டம் இதுவென இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து, இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் அந்த கட்சியினை விமர்சித்துள்ளது. குழந்தைகள் மூலம் பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
16: இது தொடர்பாக தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில்

0: இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திருமதி லட்சுமி நாராயணன் அமர்வு வரும் 29ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் தவேகா அதிமுக திமுகவுக்கு உத்தரவிட்டது.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாக அறிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள்.
2: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து 108 இடங்களை கைப்பற்றிய தவேக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இதையடுத்து முதலில் 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் நேற்று 23 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறுவதாக அறிவித்துள்ளது. சென்னை மண்ணடையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு காதர் முஹிதீன், தங்கள் கட்சியின் திரு ஷாஜஹான் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறினார்.
3: தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு, இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு.
2: ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகவின் முழக்கம் தற்போது நிறைவேறி உள்ளதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி முறை என்பதை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து வருவதாக கூறிய அவர், விசிக சார்பில் திரு வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பார் என்றும் அறிவித்தார்.
3: இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் தவேக தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம்.
2: திமுகவுடனான கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திரு திருமாவளவன், தற்போது அமைச்சரவையில் பங்கு என்பது மட்டுமே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், திமுகவுடனான கூட்டணி குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றார். இதற்கிடையே இரு கட்சிகளையும் சேர்ந்த திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த விழாவை IUML கட்சியை சேர்ந்த வாணியம்பாடி MLA திரு ஃபாரூக் பாஷா புறக்கணிப்பதாகவும், உருது பேசும் முஸ்லீம் என்பதால் தமக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் வருத்தத்தில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: தொடர்ந்து சென்னை காவல் ஆணையராக இருந்த அபின் தினேஷ் மொடாக் மாற்றப்பட்டு ஏ அமல்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
2: தவேக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு IAS IPS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்ட உத்தரவில் சென்னை பெருநகர காவல் ஆணையராக இருந்த திரு அபின் தினேஷ் மோடக் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் காவல் ஆணையராக இருந்த திரு அருணை மாற்றி திரு மோடக்கை காவல் ஆணையராக தேர்தல் ஆணையம் நியமித்தது. தற்போது அவர் CBCID ADGP ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையின் 112வது காவல் ஆணையராக பொறுப்பேற்க உள்ள திரு அமல்ராஜ் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான பணிகளில் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்துவது தொடர்ந்து அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
2: கடந்த 10ஆம் தேதி திரு விஜய் தலைமையிலான தவேக ஆட்சி பதவியேற்றது முதல் அக்கட்சியினர் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தவேக மருத்துவ அணி பெண் நிர்வாகி ஒருவர் மருத்துவர் போல் வெள்ளை கோட் அணிந்து கட்சியினருடன் சேர்ந்து மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் பேரூராட்சி அலுவலகம், கடையநல்லூர் அம்மா உணவகம் ஆகியவற்றிலும் தவேகவினர் ஆய்வு நடத்தியதால் அதிகாரிகள் மற்றும் பயனாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தவேக மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்வதாக கூறி ரீல்ஸ் எடுத்ததால் நோயாளிகள் விரக்தி அடைந்தனர். ஆளுங்கட்சி அதிகார தோரணையில் மருத்துவமனைக்குள் அவர் தமது ஆதரவாளர்களுடன் நுழைந்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆய்வு செய்த வீடியோவுக்கு விஜய் படத்தின் BGM சேர்த்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர். தவேக நிர்வாகி ஆய்வு நடத்திய அரசு மருத்துவமனை திமுக ஆட்சியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் நேற்று வீட்டில் இருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்தார். தேர்தல்

0: ஆன்மீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். கடந்த 2025 ஆண்டு நடந்த பீகார் பேரவைத் தேர்தலில் 238 இடங்களில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இதனால் அவரது கட்சியினர் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளார்கள். இதேபோல் பிரசாந்த் கிஷோரும் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் நேற்று பாட்னாவில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து IIT பாட்னாவுக்கு அருகில் உள்ள பீகார் நவநிர்மாண் ஆசிரமத்துக்கு குடிபெயர்ந்துள்ளார். தர்பங்காவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் கிஷோர், பீகார் மக்கள் சாதி மதம் பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாக்களிக்காமல் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், அடுத்த பேரவைத் தேர்தலில் கால் பதிக்கும் வரை என் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளை இந்த ஆசிரமத்திலிருந்து தொடர்ந்து வழிநடத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்கள் ஊடகங்களிடம் பேசவும் தகவல்களை பகிரவும் மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சி அரசு திடீரென தடை விதித்திருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களை கைப்பற்றி முதன்முறையாக அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. திரு சுவேந்து அதிகாரி கடந்த 9 தேதி முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் பல்வேறு புதிய உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அந்த வகையில் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஊடகங்களிடம் பேசவும் தகவல்களை பகிரவும் தடை விதித்து மாநில பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. அகில இந்திய பணி, மேற்குவங்க குடிமை பணி, காவல்துறை பணி, அரசு பணி ஊழியர்கள் தகவல்களை பரப்புவதற்கு கட்டுப்பாடு என்ற தலைப்பில் மேற்குவங்க அரசு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முன் அனுமதியின்றி அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பத்திரிகையாளர்களுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆவணங்கள் அல்லது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகள் அல்லது முடிவுகளுக்கு எதிராக பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவும் விமர்சிக்கவும் கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்தித்தாள்களில் எழுதுவது, தொலைக்காட்சி அல்லது வானொலி விவாதங்களில் பங்கேற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிப்பதாக உள்ளது என்றும், இதுவரை இல்லாத வகையில் இத்தகைய கெடுபிடிகள் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக உள்ளது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார்.
0: மெட்ரா, அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான் நிலைக்கு இந்திய H-1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்திய பொறியியலாளர்களும் சாப்ட்வேர் டெவலப்பர்களும் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்க உதவினார்கள். நல்ல சம்பளம், வசதியான வாழ்க்கை காரணமாக அமெரிக்காவிலே நிரந்தரமாக குடியேற பலரும் முயல்கின்றார்கள். அந்த கனவில் அங்கே வீடு வாங்கினார்கள், குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார்கள். அமெரிக்காவிலே பலரும் குழந்தையையும் பெற்றுள்ளார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நிரந்தர குடியுரிமை பெறாதவர்கள் வேலையை இழக்கும் போது வெறுமனே அவர்களது வேலை மட்டும் பறிபோவதில்லை, அமெரிக்காவில் இருந்தே வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். H-1B விசா மூலமே அமெரிக்காவில் தங்கி பணியாற்ற முடியும். H-1B விசா விதிமுறைகளின்படி விசாதாரர் வேலை இழந்தால் அடுத்த 60 நாட்களுக்குள் வேறு வேலையில் சேர்ந்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும். தற்போதைய சூழலில் 60 நாட்களில் அடுத்த வேலை என்பது குதிரை கொம்பாக அமெரிக்காவில் மாறிவிட்டது. இல்லாவிட்டால் சுற்றுலா விசாவாக மாற்றி மேலும் சில காலம் வேலை தேட முடியும். எனவே அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் ஆட்குறைப்பு நடவடிக்கை H-1B விசா மூலம் பணியாற்றும் இந்திய IT தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் சிலிக்கான் வேலியில் 100,000 மேற்பட்ட IT ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். பெங்களூரிலிருந்து டெல்லி சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் யந்திரத்தில் தீப்பற்றியதாக சந்தேகம் எழுந்ததால் பரபரப்பு உண்டானது. டெல்லியின் இந்திரா காந்தி அனைத்துலக விமான நிலையத்தில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. நேற்றிரவு 9:30 மணியளவில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அந்த விமானத்தில் 171 பயணிகள் இருந்தார்கள். விமானம் டெல்லியில் தரையிறங்கும் போது யந்திரத்தில் தீயன்று விமானிகளுக்கு எச்சரிக்கை கிடைத்தது. அந்த எச்சரிக்கை உண்மைதான் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனமும் தெரிவித்துள்ளது. சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பயணிகளும் விமான சிப்பந்திகளும் பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுடன் இணைந்து உடனடியாக முழு விசாரணையை தொடங்கியுள்ளோம். கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் அதனை அனைவருக்கும் பகிர்வோம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாடலுக்கு காப்புரிமை கோரி இசைஞானி இளையராஜா அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
2: தமிழ்நாட்டில் 1980களில் நகரங்கள் மட்டுமன்றி கிராமப்புறங்களிலும் திரு இளையராஜாவின் கைவண்ணத்தில் உருவான பாடல்களே மக்களை வெகுவாக ஈர்த்தது. இதனிடையே தமது இசையில் உருவான பாடல்களை பொதுவெளியிலும் கச்சேரிகளிலும் இசை செயலிகளிலும் பயன்படுத்துவதற்கு உரிய அனுமதி பெற்று ராயல்டி தர வேண்டும் என்று இளையராஜா தொடர்ந்து சட்டப்பூர்வமாக போராடி வருகிறார். இந்நிலையில் மூடுபடை திரைப்படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன் நிலாவே பாடலின் காப்புரிமை தொடர்பாக சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் அந்த பாடலின் முழு காப்புரிமை தமக்கே சொந்தம் என உரிமை கோரி திரு இளையராஜா தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஹரிசங்கர், திரு ஓம் பிரகாஷ் சுக்லா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாடலின் காப்புரிமை இளையராஜாவுக்கே சொந்தம் என்று அவரது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சுவாதி சுகுமார் வாதிட்டார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரு திரைப்பட பாடலில் உள்ள இசைக்கு மட்டுமே இசையமைப்பாளர் உரிமை கோர முடியும் என்றும் ஒட்டுமொத்த பாடலும் தமக்கே சொந்தம் என கூற முடியாது என்றும் தெரிவித்தனர். காப்புரிமை சட்டம் 2 இசை பணி என்பது பாடல் வரிகள் மற்றும் ஆடியோ பதிவை குறிப்பிடுவதில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் சினிமா பாடல் என்பது இசையமைப்பாளர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் பாடகர் என பலரது கூட்டு உழைப்பில் உருவாகும் நிலையில் அதற்கு ஒருவர் மட்டுமே ஏகபோக உரிமையை கொண்டாட சட்டம் அனுமதிக்காது என கூறிய நீதிபதிகள் திரு இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
0: தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் 2x அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வரும் நிலையிலும் இந்த அசுர வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. கோபோஷ் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரமாண்ட முதலீடு இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று ரிசர்வ் வங்கியின் புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய நிறுவனங்களால் வெளிநாட்டு பங்குகளில் ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீட்டில் சுமார் 86% முன்னணியில் உள்ள 5 நிறுவனங்கள் ஆக்கிரமித்திருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. கடந்த 2025-2026 நிதியாண்டின் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வழங்கல் கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவில் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 GW என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்ல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. 1973 தமிழக காவல்துறையில் சேர்ந்த முதல் பெண் காவலர் என்ற பெருமையை பெற்றவர் சிசிலி. திறமை அர்ப்பணிப்புடன் கூடிய பணியால் அடுத்தடுத்து உயர்வுகளை பெற்ற இவர் 1977 தமிழகத்தின் 2வது பெண் உதவி ஆய்வாளராக பதவியுயர்வு பெற்றிருந்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, குற்றங்களை தடுப்பதில் அளித்த சிறந்த பங்களிப்பு காரணமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடமிருந்து உயரிய விருதுகள் பாராட்டுகளையும் சிசிலி பெற்றிருக்கிறார். பல்வேறு காவல் நிலையங்களில் சிறப்பாக பணியாற்றிய சிசிலி சென்னை நீலாங்கரை காவல் நிலைய சட்ட ஒழுங்கு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி 2005 ஓய்வு பெற்றார். இவரது கணவர் சூசை மாணிக்கமும் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மறைந்த சிசிலிக்கு மகன் மகள் இருக்கிறார்கள். சென்னை பாலவாக்கம் DDST பச்சியப்பன் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பொதுமக்கள் காவல்துறையினரின் மாலை அணிவித்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். பக்ரீத் பண்டிகை மே 28 கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலும் ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் கோடையின் வெப்பம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களை இது கடும் சிரமங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது.
1: முந்தைய திமுக ஆட்சியில் கோடை காலத்தில் மின்வெட்டு பிரச்சினை எழாதவாறு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் தாவேக ஆட்சி கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்ற நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு பிரச்சினை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடும் வெப்பம் காரணமாக குழந்தைகள் முதியோர் உட்பட அனைவரும் வீட்டிற்குள் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் மின்வெட்டு பிரச்சினையை சீர் செய்ய கோரி 2 நாட்களுக்கு முன்பு மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் வள்ளலார் நெடுஞ்சாலை, எல்லையம்மன் கோவில், காலடிப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டக்காரர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள ஊத்துக்காடு, நாயக்கன் குப்பம், அவலூர், புத்தாக்கரம்யம்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேற்றிரவு திடீரென 2 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து பொதுமக்கள் ஒன்று கூடி வாலாஜாபாத் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தாம்பரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் மின்வெட்டுக்கான காரணம் கூட தெரிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். வாலாஜாபாத் தாம்பரம் சாலையில் போராட்டத்தால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் வெண்மனம்புதூர் பகுதியில் 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பேரம்பாக்கம் சாலையில் அமர்ந்து இரவு நேரத்தில் மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், லால்பேட்டை, குமராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் தற்போது அடிக்கடி அரங்கேறும் மின்வெட்டால் முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் பரவலாக சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின் கம்பங்கள் தூக்கி வீசப்பட்டு மரங்கள் வேரோடு சாய்ந்தன.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையில் வெப்பம் சுட்டெரித்த நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மாலையில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. விளம்பர பதாகைகள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சூறைக்காற்று காரணமாக செம்பரம்பாக்கம், சிட்கோ நகர், சாண்டோ சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருத்தணி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடியிருப்பு கூடாரங்கள் காற்றில் பறந்தன. அந்த வழியாக சென்ற சொகுசு கார்களில் விழுந்ததால் 4 கார்கள் சேதமடைந்தன. 5க்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் ஆங்காங்கே சாய்ந்தன. மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இரவு முழுவதும் மக்கள் சிரமத்துக்காளாகினர். வேலூரில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை நீருடன் கழிவு நீரும் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்காளாகினர். காட்பாடியில் 30 மணி நேரம் பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியூர், ஊசூர், கனியம்பாடி ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திருவண்ணாமலையில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் சாலையில் காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகள் தூக்கி வீசப்பட்டன. மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்காளாகினர். பழனியில் திடீரென பெய்த மழையால் பல ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் நனைந்து வீணாகின. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இரவில் கொட்டிய மழை பகலில் கொளுத்திய கோடை வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக பாய்ந்தது. இதற்கிடையே மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
0: இனி சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,11,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 295 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்ல பாகிஸ்தான் தனது ராஜீய முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. அந்நாட்டின் ராணுவ தளபதி அசம் முனர் இன்று பிற்பகலில் தெஹ்ரானுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா முன்வைத்துள்ள சமீபத்திய முன்மொழிவுகளை தாங்கள் பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் எடுத்துக் கொள்ளும் கால அவகாசத்திற்காக இன்னும் சில நாட்கள் காத்திருப்பதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தற்போதைய நோய் பரவலுக்கு ஏற்றவாறு சோதனை நிலையில் உள்ள ஈபோலா சிகிச்சை முறையை மாற்றியமைக்க அமெரிக்க அரசு முயற்சித்து வருவதாக அந்நாட்டு அதிகாரி ஒருவர் கூறுகிறார். கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது பரவி வரும் வைரஸ் வகைக்கு எதிராக இது பயனுள்ளதாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இது இன்னும் பெருந்தொற்று நிலையை எட்டவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது.
0: உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. மோஸ்கோ புகாரில் உக்ரைன் அண்மையில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த 3 நாள் பயிற்சி கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அணு ஆயுத படைகளை தயார்படுத்துவதை நோக்கம் கொண்ட இந்த பயிற்சியில் 64,000 ராணுவ வீரர்கள், 200 மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள், 140 போர் விமானங்கள், 73 போர்க்கப்பல்கள், 13 நீர்மூழ்கி கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ரஷ்ய அதிபர் புட்டின் கடந்த 2024 கொண்டு வந்த திருத்தப்பட்ட அணு ஆயுத கொள்கையின்படி அணு ஆயுத நாடொன்றின் ஆதரவோடு எந்த நாடும் ரஷ்யாவை தாக்கினால் அது கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும். இந்த அணு ஆயுத பாதுகாப்பின் கீழ் பெலருசையும் இணைத்துள்ள ரஷ்யா அங்கு தனது அதிநவீன ஏவுகணைகளை நிலநிறுத்தியிருக்கிறது. ரஷ்ய எண்ணெய் மையம் தீக்கிரை, அதாவது ரஷ்ய அணு ஆயுத பயிற்சிக்கிடையே அந்த நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியது. உக்ரைன் எல்லையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இலக்கு தாக்கப்பட்டு அங்கு தீ கொழுந்துவிட்டு எரியும் படத்தை உக்ரைன் அதிபர் செலஸ்கி வெளியிட்டார். இந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்து போனார்கள். மே மாதத்தில் மட்டும் உக்ரைன் குறிவைத்த 11வது ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதுவாகும். இந்த தொடர் தாக்குதல்களால் நாளொன்றுக்கு 2.38 லட்சம் தொன் உற்பத்தி திறன் கொண்ட பல மையங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் கால் பங்கு முடங்கிவிட்டது. இது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிடச் செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளது.
3: தரையில் வீழ்த்தப்பட்ட ஒரு செயற்பாட்டாளர் பென் கவிரின் வெற்றி பேரணியை இடைமறிக்க முயல்கிறார். இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி பாதுகாப்பு அமைச்சரான இவர் கேமராக்களுக்கு முன்பு சர்வதேச செயற்பாட்டாளர்களை ஏளனம் செய்கிறார். இங்குள்ள 40 நாடுகளைச் சேர்ந்த 428 செயற்பாட்டாளர்களில் சிலர் மனிதாபிமான உதவிகளுடன் காசாவுக்கு செல்ல முயற்சித்த நிலையில் அதற்கு மாறாக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு வரவேற்கிறோம், நாங்கள் தான் இங்கு எஜமானர்கள் என்கிறார் இவர். திங்கட்கிழமை அன்று சைப்ரஸ் அருகே 52 படகுகள் கொண்ட குளோபல் சுமிட் புளோட்டிலா செயற்பாட்டாளர்களின் படகுகளில் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் ஏறத் தொடங்கியதை அடுத்து செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுந்துள்ளன.
4: ஏன் சுடுகிறீர்கள்?
3: இந்த சத்தம் ரப்பர் புல்லட்கள் என்று செயற்பாட்டாளர்கள் கூறினர். உண்மையான குண்டுகள் பயன்படுத்தியதை இஸ்ரேல் மறுத்துள்ளது. பாலத்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் குற்றங்களை எதிர்கொள்ள முயன்றவர்களை சட்டவிரோதமாக கடத்தியதாக அமைப்பாளர் கூறிய நிலையில் புதன்கிழமை காலை கடைசி படகுகள் இடைமறிக்கப்பட்டன. புளோட்டிலாவில் இருந்தவர்களை ஹமாஸ் ஆதரவாளர்கள் என கூறிய இஸ்ரேல் அரசு அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதை நியாயப்படுத்தியது. ஆனால் பென்கேவிரின் காணொலிக்கு சக அமைச்சர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன.
4: இஸ்ரேல் கேபினட் அமைச்சர் பென் கெவிர் பகிர்ந்த இந்த காணொலியில் மிகவும் மரியாதையற்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மக்கள் நடத்தப்படும் விதம், மனித கண்ணியத்தின் அடிப்படை தரநிலைகள் மீறப்படுவது, முற்றிலும் மரியாதையற்ற வகையிலும் இருப்பது ஆகியவற்றை இது காட்டுகிறது.
3: புளோட்டிலா முட்டாள்தனமான செயல், ஆனால் பென் கெவிர் அவரது நாட்டின் கண்ணியத்தை குலைத்து விட்டார் என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹெகபி கூறியுள்ளார். இதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் நடவடிக்கையாக பாதுகாப்பு அமைச்சரின் செயலை கண்டித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, இது இஸ்ரேலின் விழுமியங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும் விரைவாக எதிர்வினையாற்றியுள்ளார். இட்டாமர் பென்கவேர் ஆத்திரமூட்டும் செயல்களுக்கு பெயர் போனவர். கொடூரமான காட்சிகளை வெளிப்படுத்துவதில் அவர் மகிழ்வதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலில் தேர்தல் காலம் தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் சர்ச்சையாக மாறுவதை தடுக்கும் செய்தியாகவே அவரது அமைச்சரவை சகாக்களின் கண்டனம் அமைந்துள்ளது. காசாவில் தொடரும் துயரங்கள் குறித்து கவனத்தை ஈர்க்க ஆர்வலர்கள் விரும்பினர். ஆனால் அதற்கு மாறாக இஸ்ரேலிய தலைவர்கள் சர்வதேச அளவில் வெளிப்பட விரும்பாத அந்நாட்டு அரசியலின் ஒரு முகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்.
0: இதனிடத்தில் இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்தது. துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் ஆர்வலர்கள் சிறப்பு விமானங்களில் அழைத்து வரப்படுவார்கள் என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாதம் மே 14 துருக்கியிலிருந்து சுமார் 50 கப்பல்கள் புறப்பட்டன. இஸ்ரேலின் முற்றுகையை மீறி சென்று பலஸ்தீன வட்டார மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அவை திட்டமிட்டன. நேற்று முன்தினம் சைப்ரஸ் தீவு கப்பல் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆர்வலர்களின் கப்பல்களை மறிக்க தொடங்கினார்கள். இஸ்ரேல் சுமார் 430 ஆர்வலர்களை தடுத்து வைத்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்றதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்தது. எண்ணெய் கப்பல்கள், கொள்கலன் கப்பல்கள், வணிக கப்பல்கள் ஆகியன அவற்றில் அடங்குகின்றன. அவை கடந்து செல்லும் போது பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக புரட்சிப்படை தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை தென்கொரியாவின் எண்ணெய் கப்பல் ஒன்று நீரிணியை கடந்தது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த பிறகு முதல் முறை தென்கொரிய கப்பல் நீரிணியை கடந்து சென்றுள்ளது. கடந்த வாரம் சீன கப்பல்கள் உட்பட 30 மேற்பட்ட கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்றதாக ஈரான் தெரிவித்தது. கோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்தை நிர்வகிக்க பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்தது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மேலும் சினமடிய செய்ததோடு போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுக்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபெய்த் பிரோல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துக்குள் அந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் இருப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. உற்பத்தியை பழைய எல்லைக்கு கொண்டு வர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மே மாதம் மட்டும் அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடம் இருந்த சுமார் 164 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு விட்டதாக எரிசக்தி அமைப்பின் தலைவர் தெரிவித்தார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்திருப்பதோடு அமெரிக்காவின் செயற்பாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் இதே மாதிரியாக கண்டனம் தெரிவிக்கிறது.
5: 94 வயதான ரவுல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிகார மையமாக தொடர்கிறார். கியூபாவின் மறைந்த தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் சகோதரரான இவர் இந்த மே மாதம் நடைபெற்ற வருடாந்தர தொழிலாளர் தின பேரணியில் கடைசியாக பொதுவெளியில் காணப்பட்டார். தற்போது டிரம்ப் நிர்வாகம் அவர் மீது கொலை மற்றும் அமெரிக்க குடிமக்களை கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு தொடர முயன்று வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் 1996 அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் தொடர்பானவை. அப்போது அமெரிக்காவின் இரண்டு பயணியர் விமானங்கள் கியூபாவின் போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அந்த அமெரிக்க விமானங்கள் கடல் வழியாக இடம்பெயர்வோருக்கு ஆதரவளிக்கும் ஒரு கியூப அமெரிக்க குழுவால் இயக்கப்பட்டன. ஆனால் அந்த விமானங்கள் தனது வான்வழியை தொடர்ந்து மீறியதாக கியூபா அரசு குற்றம் சாட்டியது. அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வ அடிப்படை இல்லாத ஓர் அரசியல் தந்திரம் என்று கியூபா அதிபர் குறிப்பிட்டார். ஆனால் கியூபாவில் உள்ள மக்கள் ராவுல் காஸ்ட்ரோவை ஆதரித்து பேச முன்வரவில்லை. இது கியூபா மக்களிடம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என நான் கருதுகிறேன். அவரது பதவி எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு தனி நபர் மட்டுமே. இது எங்களை பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று பெயரை வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் கூறினார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று பைபிள் கூறுகிறது. அதுவே எனது அச்சமும் கூட என்று இந்த நபர் தெரிவித்தார். 1996 அமெரிக்க கியூப உறவுகளில் ஏற்பட்ட அந்த பதற்றமான சூழல் முற்றிலும் முடிவுக்கு வந்து இரு பழம்பெரும் எதிரிகளுக்கு இடையிலான நீண்டகால மோதல் வரலாற்றோடு புதைந்து போனதாகவே கருதப்பட்டது. இப்போது டிரம்ப் நிர்வாகம் கியூபா அரசுக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்க முயற்சிப்பதால் அந்த விவகாரம் மீண்டும் தலைதூக்கியுள்ளது. வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவை ஆட்சியில் இருந்து அகற்றியதை போல கியூபாவில் ராவுல் காஸ்ட்ரோவுக்கும் அதையே செய்யக்கூடும் என்ற குறிப்பை அமெரிக்க தரப்பு உணர்த்துகிறது. இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டுகள் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்ற கருத்தை அதிபர் டிரம்ப் நிராகரித்துள்ளார்.
3: இல்லை, பதற்றம் அதிகரிக்காது. அப்படி அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்நாடு சீர்குலைந்து வருகிறது. அது ஒரு பெரிய குழப்பத்தில் உள்ளது. கியூபாவின் மீதான கட்டுப்பாட்டை அவர்கள் உண்மையில் இழந்து விட்டனர்.
5: பெரும்பாலான கியூபா மக்கள் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான அரசியலை விட உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தையே முக்கியமாக கருதுகின்றனர். கடந்த ஜனவரி முதல் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள கிட்டத்தட்ட முழுமையான எரிபொருள் முற்றுகை மக்களின் அன்றாட வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் பாதித்துள்ளது. டிரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் குறைவு என்பதை கியூபா அறிந்துள்ளது. கியூபா புரட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களில் ஒருவர் மீது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றச்சாட்டானது ஏற்கனவே சிதைந்துள்ள இரு நாடுகளின் உறவை மீள முடியாத நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது.
0: தொடர்ந்து உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளை ஒட்டிய இரண்டு முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுவிட்டதாக மியன்மார் குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய எல்லைக்கு அருகே வடமேற்கு சின் மாநிலத்தில் உள்ள டோன்சாங் நகரம் 10 நாட்கள் தொடர் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு கடந்த புதன்கிழமை மீட்கப்பட்டது. இதேபோல் தாய்லாந்துடனான வர்த்தகத்துக்கு முக்கியத்துவமான தெற்கு தனின் தாய் பிராந்தியத்தில் உள்ள மாவ்டோங் நகரை 2 வார கால போராட்டத்துக்கு பிறகு ராணுவம் நேற்று முன்தினம் தன்வசமாக்கியுள்ளது. சீன மத்தியஸ்தான சண்டை நிறுத்தம் மற்றும் கட்டாய ராணுவ சேர்க்கை மூலம் அதிகரித்துள்ள படைபலத்தால் கடந்த ஆண்டின் மத்தியில் இருந்து இந்த உள்நாட்டு போரில் ராணுவத்தின் கையே தற்போது ஓங்கி வருகிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு 100,000+ பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
6: காபூலில் உள்ள ஓர் அமைதியான மலைச்சரிவில் சமீபத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் ஒரு கூட்டு கல்லறை பகுதியான இது ஆப்கானிஸ்தானின் சமீபகால வரலாற்றிலேயே மிக கொடூரம் நிறைந்த இரவின் ஒரு நினைவூட்டலாக மாறியுள்ளது. வன்முறை மோதல்களின் நீண்டகால வரலாறு இருந்த போதிலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிகவும் திகைக்க வைக்கும் வகையில் இருந்ததால் அது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆப்கானிய பொதுமக்கள் படிப்படியாக பழகிக் கொண்டிருந்த ஒப்பீட்டளவிலான அமைதி உணர்வை சிதைத்த ஓர் இரவாக அது அமைந்தது. காபூலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள போதைப் பொருள் மறுவாழ்வு மையமான உமீத் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்படை தாக்குதல் சிகிச்சை பெற்று வந்த 100,000+ நோயாளிகளை கொன்றது. இந்த கல்லறையில் உங்கள் சகோதரர் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியுமா? அதில் இறந்த ஒருவரின் மூத்த சகோதரியான மசூதாவை இந்த கூட்டு கல்லறை அருகே சந்தித்தோம். மசூதா அடையாளம் கண்டுகொள்ள ஒரு பிறவி குறி கொண்ட அவரது உடற்பகுதி மட்டுமே மருந்தாளரான 24 வயது மிர்வைஸின் உடலில் எஞ்சியிருந்தது என்பதால் தனது சகோதரர் சரியாக எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரியாது என்று அவர் கூறினார்.
7: என் சகோதரனின் உடல் துண்டு துண்டாக சிதறி இருந்தது. எங்களிடம் ஒப்படைப்பதற்கு அவனது உடலில் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. அதனால் தான் அவரை இங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள். எங்கள் தாய் இறந்த பிறகு அவனை என் சொந்த மகனைப் போலவே வளர்த்தேன். அவன் தன் வேலையை இழந்தான். அதனால் தான் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானான்.
6: வறுமையும் இன்னல்களும் இங்குள்ள ஆண்களில் பெரும்பாலானோரை போதைக்கு அடிமையாகும் நிலைக்கு தள்ளின. அவர்களில் தினக்கூலி தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் ஆகியோரும் அடங்குவர். தாங்கள் ஒரு ராணுவ தளத்தையும் பயங்கரவாத கட்டமைப்பையுமே தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுகிறது. ஆனால் இக்குற்றச்சாட்டை இறந்தவர்களின் குடும்பத்தினர் மறுக்கின்றனர். 6 குழந்தைகளுக்கு தந்தையான முகமது அன்வர் வாலிசாதா ஒரு தள்ளுவண்டியில் தண்ணீர் விற்று வந்தார். கிழக்கு காபூலில் அமைந்துள்ள அவரது வீட்டில் அன்வரின் சகோதரர்களை சந்தித்தோம். அன்வரின் துண்டான உடலை கண்டறிவதற்கு முன்பு பலியானவர்களின் நூற்றுக்கணக்கான கொடூரமான புகைப்படங்களை நாள் கணக்கில் அலசியதாக அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர்.
5: அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று தெரியாமல் வேதனையாக இருந்தது. பின்னர் அவர் பாதி உடலாக கிடந்ததை கண்டதும் மனம் அதிர்ச்சிக்குள்ளானது. இந்த மருத்துவமனை பற்றி முழு உலகிற்கும் தெரியும். அது ஒரு ராணுவ தளம் அல்ல. அங்கு நோயாளிகளும் போதைக்கு அடிமையானவர்களும் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மருத்துவமனைகளை குறிவைப்பது இஸ்லாமியமும் அல்ல, மனிதாபிமானமும் அல்ல. இது மிக கொடூரமான அட்டூழியம்.
6: அந்த சிகிச்சை மையம் காபூலில் உள்ள ஒரு முக்கிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இதுதான் உமீத் போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தின் நுழைவாயிலாகும். இந்த இடத்திற்கு அப்பால் செல்ல எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இது முன்பு ஒரு நேட்ரோ தளமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டாக இப்பகுதியில் ஒரு போதைப்பொருள் மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. தாலிபன்கள் இந்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே இந்த மையம் இங்கு செயல்பட்டு வந்தது. தற்போது எங்களால் மையத்திற்குள் செல்ல இயலாததால் அந்த மறுவாழ்வு மையத்திற்கு மிக அருகில் தாலிபன்களின் காவல்துறை அல்லது ராணுவ தளங்கள் ஏதேனும் அமைந்திருந்தனவா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மருத்துவ மையத்தில் 1000கணக்கானவர்கள் சிகிச்சை பெற்று வந்தனர் என்பது தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இது 3 ஆண்டுகளுக்கு முந்தைய காணொலி. அப்போது போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருபவர்களிடம் பேசுவதற்காக உமீத் சிகிச்சை மையத்திற்குள் செல்ல பிபிசிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த மையத்தின் மீதான தாக்குதலை ஆப்கானிஸ்தானின் தாலிபன் அரசு ஒரு போர்க்குற்றம் என்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து துணை சபாநாயகர் ஹம்துல்லா ஃபித்ரத்தை சந்தித்து உரையாடியது.
3: பொதுமக்களை குறிவைப்பது ஒரு போர்க்குற்றமாகும். சர்வதேச அமைப்புகள் இந்த சம்பவத்தை விசாரித்து இதற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
6: காபூல் நகரம் பாதுகாப்பாக இருப்பதாக தாலிபன் அரசு கூறுகிறது. ஆனால் பல தசாப்த கால போரிலிருந்து மீண்டு வரும் ஒரு நாட்டிற்கு இந்த புதிய மோதலானது மீண்டும் வன்முறையையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது.
0: தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் 6.5 லட்சம் ஆஸ்திரேலிய டாலர் அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சைபர் பாதுகாப்பு ஆணையத்தில் கடந்த 2023 பிப்ரவரி அறிவிப்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு முழுமையான விவரங்களை அளிக்காததன் மூலம் அந்த நாட்டின் சைபர் பாதுகாப்பு சட்டத்தை எக்ஸ் நிறுவனம் மீறிவிட்டது. டுவிட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் கையகப்படுத்திய காலகட்டம் என்பதால் இந்த தகவல் பரிமாற்றத்தில் தொய்வு ஏற்பட்டதாக எக்ஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் எக்ஸ் போன்ற உலகளாவிய பெரிய நிறுவனங்கள் தங்களின் விதிமுறைகளை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்தவே இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன் விமானத்தில் நேற்று அதிகாலை சலசலப்பு ஏற்பட்டது. சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதால் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். இறுதியில் அந்த பொருள் ஒளிக்கற்றம் மூலம் முடி நீக்கும் கருவி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பயணப்பட்டியல் நகரம் தளத்தில் அந்த பொருள் சூடான சோக்லேட்பான கலனுடன் வைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு சோதனையின் போது கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. பொருளை வைத்திருந்த பயணியும் எளிதில் சோதனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். பயணி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை. சம்பவத்தை தொடர்ந்து சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாகின. பிறகு விமானம் வழக்கம் போல் இயங்கியது. எக்குவாடாரில் 12 அரிய வகை இகுவனாக்களை கடத்த முயன்ற சந்தேகத்தில் தாய்லாந்து நாட்டினர் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த இகுவானாக்கள் எக்குவாடரின் பிரபல சுற்றுலா தலமான கலபாகோஸ் தீவுகளை பூர்வீகமாக கொண்டவை என்று கூறப்படுகிறது. இகுவானாக்களில் ஒன்று விமானிய சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் அது இறந்துவிட்டது. மற்ற இகுவானாக்களின் கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் அவற்றின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. பயணப்பட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த உயிரினங்கள் மோப்பநாய் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் டெஸ்லா சைபர் டிரக் காரை நீரில் ஓட்டி பார்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்டார். காரில் இருக்கும் வேட்மோட் அம்சத்தை சோதிக்க அவர் வேண்டுமென்றே காரை நீரில் ஓட்டி பார்த்ததாக காவல்துறை கூறியது. குளத்தில் கார் மிதக்கவில்லை, அதற்குள் நீர் புகுந்தது. ஓட்டுநரும் பயணியும் காரை விட்டு தப்பிவிட்டார்கள். குளத்தின் மூடப்பட்ட பகுதிக்குள் காரை ஓட்டியதற்காகவும் உரிமம் இல்லாமல் நீரில் காரை செலுத்த முயன்றதாகவும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். ஆழங்குறைந்த பகுதிகளில் நீரில் காரை ஓட்ட முயன்றாலும் அதிலும் பல சிக்கல்கள் இருப்பதாக காவல்துறை அறிவுறுத்தியது. சைபர் டிரக் காரை நீரில் ஓட்டும் போது ஆழத்தை புரிந்து கொண்டு செயல்படும்படி டெஸ்லா நிறுவனம் தெரிவித்தது. நீரில் காரை ஓட்டும் போது ஏற்படும் சேதங்களுக்கு உத்தரவாதம் பொருந்தாது என்றும் அந்த நிறுவனம் கூறுகிறது. நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா என்ற பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கிறது குளோசிக்கல் பயோசயின்ஸ் நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள அந்த பறவையின் எடை 200 கிலோகிராமுக்கு அதிகம். தற்போது உலகில் உள்ள பறவைகளின் முட்டையை விட பெரிய முட்டைகளை அது இட்டிருக்கிறது. செயற்கை முட்டை ஓட்டை உருவாக்கி அதன் மூலம் வெற்றிகரமாக ஒரு குஞ்சை பொறிக்க செய்தது அந்த நிறுவனம். அதே முறையை விரிவாக்கி மோவா பறவையையும் உயிர்ப்பிக்க முடியும் என்று அது நம்புகிறது. மோவா முட்டைகள் கோழி முட்டையை விட சுமார் 80 மடங்கு பெரியவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதை மீண்டும் உயிர்ப்பிப்பது மிக சவாலாக இருக்கும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தினார்கள். காலப்போக்கில் மோவாவின் மரபணு சிதைந்து போனதால் மீண்டும் அதே போன்ற பறவையை உருவாக்குவது முற்றிலும் கடினம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். நிறுவனத்தின் நோக்கம் குறித்து நிபுணர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். சாதாரண பறவைகளை மரபணு ரீதியாக மாற்றி அவற்றை மோவாக்களை போல வடிவமைப்பது அர்த்தமுள்ளதா என்றும், அவற்றால் தற்போதைய சூழலில் தாக்குப்பிடிக்க முடியுமா என்றும் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். முன்னர் அழிந்து போன டிரைஃபால்ஃப் என்ற ஓநாய் வகையை மீண்டும் கொண்டுவரும் முயற்சியிலும் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்தது. அமெரிக்க மாநிலம் நியூயோர்க்கின் வால் ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்பிழம்பாக பற்றியறிந்தது. வழிப்போக்கர்கள் அலறி அடித்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடினார்கள். நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் தற்போது பரவுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த 1.5 மணி நேரம் ஆனதாக தெரிவிக்கப்படுகிறது. எவரும் காயமடையவில்லை என்று நியூயோர்க் தீயணைப்பு படை தெரிவித்திருக்கிறது. சந்தேகத்துக்குரிய முறையில் கார் தீப்பற்றியதாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டது. இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. அட்ரியாட் கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பிஞ்சாமெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுகின்றன. இணையவாசிகள் படம் எடுத்து நகரின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மயில்களின் வருகை உதவுகிறது. மறுபுறம் அவை பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. தற்போது அந்த நகரில் சுமார் 180 மைல்கள் உள்ளதாக தெரிய வருகிறது. தங்கள் உருவத்தை வாகனங்களில் காணும் சில மயில்கள் அவற்றை தாக்கி சேதம் ஏற்படுத்துகின்றன. தெருக்களில் மயில்களின் கழிவுகள் கிடப்பதால் மக்கள் நடமாட சிரமப்படுகிறார்கள். சில மயில்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றன. மயில்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏற்றது வசந்த காலம், அதனால் கூடுதல் சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஆண் மயில்கள் அதிகாலையில் தமது துணியை ஈர்க்க உரக்க அகவுவதால் குடியிருப்பாளர்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுகிறது. நகரில் வசிக்கும் சுமார் 3000 பேரிடம் மயில் பிரச்சனையை சமாளிப்பதில் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. மயில்களை கொன்றுவிட வேண்டும் அல்லது அவற்றை விலங்கியல் தோட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். மயில்களை பாதுகாத்து அதன் மூலம் உள்ளூர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று வேறு சிலர் கருதுகிறார்கள். புறாக்கள் நகரத்தின் தூய்மையை கெடுக்கும் பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்திருக்கின்றன. செய்திகளை கொண்டு செல்லும் தூதுவர்களாக, சமாதான சின்னமாக, உரம் உற்பத்திக்கான முக்கிய மூலாதாரமாக, எதுவுமே இல்லாத போது மனிதர்களுக்கு உணவாக என்று பல வழிகளில் புறாக்கள் மனிதர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன. புறாக்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களின் வாழ்க்கைக்குள் வந்ததாக புதிய ஆய்வொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னர் நினைத்ததை விட கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு முன்பே புறாக்கள் மனிதர்களோடு நெருங்கிவிட்டன. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்களின் வாழ்வில் பின்னிப்படைந்து விட்ட புறாக்களுக்கு மனிதர்களை விட்டு பிரிந்து வாழவும் தெரியவில்லை, அதற்கான மனமும் இருக்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது.
1: நெதர்லாந்து ஆய்வாளர்கள் தலைமையிலான ஒரு புதிய ஆய்வு புறாக்கள் முதன் முதலில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கப்படுத்தப்பட்டன என்று தெரிவிக்கிறது. இது முன்பு கருதப்பட்டதை விட 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலமாகும். கிமு 13 மற்றும் 14 நூற்றாண்டுகளை சேர்ந்த புறா எலும்புகளை ஆய்வு செய்து அவை மனிதர்களைப் போன்றே உணவு வகைகளை உட்கொண்டதற்கான ஆதாரங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர்.
0: தொடர்ந்து சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டை புண் ஏற்பட்டு அவதிப்பட்டார். 45 வயது வாங் ஹொட்போட் என்ற சூப் வகை உணவை சாப்பிடச் சென்றார். அவர் பசி பொறுக்காமல் கொதிக்கும் உணவை விறுவிறு என்று விழுங்கினார். அப்போது நெஞ்சில் இறுக்கம் ஏற்பட்டதால் அதை தணிக்க அவர் குளிர்ந்த நீரை குடித்தார். நிவாரணம் கிடைத்ததாக எண்ணிய வாங் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் மறுநாள் அவருடைய நிலைமை மோசமானது. தண்ணீர் குடிக்கவே சிரமப்பட்டார். மருத்துவமனைக்கு சென்றபோது அவருடைய தொண்டையில் 8 சென்டிமீட்டர் அகலத்தில் புண் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. ஒருவர் அதிகபட்சம் 60 டிகிரி செல்சியஸ் சூட்டில் உணவை சாப்பிடலாம். மாறாக கொட்போட் உணவு 90 டிகிரி செல்சியஸை எட்டலாம். கொதிக்கும் உணவை சாப்பிடுவது ஆபத்தான பழக்கம் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். வாங்கின் அனுபவம் இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சீனாவில் உணவையும் குடிநீரையும் மக்கள் சூடாக அருந்துவது வழக்கம். அந்த போக்கை மாற்றிக்கொள்வது நல்லது என்று இணையவாசிகள் சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொல்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பாதுகாப்பான்கள் அதிக இரத்த அழுத்த அபாயத்தை 29% வரையிலும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை 16% வரையிலும் அதிகரிப்பதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. உணவுகள் நிறம் மாறுவதை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் சிட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி போன்ற இயற்கையானது என்று சொல்லப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பான்கள் கூட அதிக இரத்த அழுத்த அபாயத்தை 22% வரை அதிகரிப்பதாக இந்த ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. பழங்கள் போன்ற உணவுகளில் இவை இயற்கையாகவே காணப்பட்டாலும் உணவு பாதுகாப்பான்களாக பயன்படுத்தப்படும் போது இவை முழுக்க முழுக்க இயற்கையானவை அல்ல என்று இந்த ஆராய்ச்சியின் முதன்மை ஆய்வாளர் மேட்ரிட்டே துவியர் தெரிவித்திருக்கிறார். ஆய்வகங்களில் ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் இத்தகைய செயற்கை பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள இயற்கையான சத்துக்களை போன்ற ஆரோக்கியமானவை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்சின் நியூட்ரினெட் சாண்டி அமைப்பினால் 2009 முதல் 15 வயதுக்கு மேற்பட்ட 112,000 அதிகமான தன்னார்வலர்களின் உணவு பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 58 வகையான உணவு பாதுகாப்பான்களின் தாக்கம் குறித்து ஆராயப்பட்டதில் விட்டமின் சி உள்ளிட்ட 8 முக்கிய பாதுகாப்பான்கள் நேரடியாக இதய ஆரோக்கியத்தை பாதிப்பது கண்டறியப்பட்டது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பல சாதாரண உணவுகளிலும் இத்தகைய பாதுகாப்பான்கள் பரவலாக காணப்பட்டுள்ளதால் நுகர்வோர் முடிந்தவரை புதிய ஃப்ரெஷ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இயற்கை உணவுகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், IPL தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானதொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. இந்த தொடரிலிருந்து அது வெளியேறிவிட்டது. குஜராத் அணி 89 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தமுள்ள 14 ஆட்டங்களில் 6 வெற்றி 8 தோல்வி அடைந்து 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 14 ஆட்டங்களில் 9 வெற்றி பெற்று 18 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு அணிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 என்று வென்று முதன்முறையாக இந்த கோப்பையை வென்றுள்ளது. முதன்முறையாக ஐரோப்பா லீக்கை வென்றுள்ள ஓஸ்டன் விலா அணி இந்த வெற்றியின் மூலமாக 1982 பிறகு பெரிய தொடரில் கோப்பையை வென்று 44 ஆண்டு கால கோப்பை கனவை தற்போது நிறைவேற்றியிருக்கிறது. லீக்ஸ் கோப்பையை 1996 வென்ற ஓஸ்டன் விலா சூப்பர் கோப்பையை 1982 வென்றது. பிரீமியர் லீக்கில் 4 இடம் பிடித்துள்ள ஓஸ்டன் விலா அடுத்த சீசனில் சாம்பியன் லீக்கில் விளையாட இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 வரை சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilnadu.com ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 401.02%, இந்திய பெறுமதியில் 111.56%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 345.10%, இந்திய பெறுமதியில் 96.08%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 439.04%, இந்திய பெறுமதியில் 122.17%, ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 463.45%, இந்திய பெறுமதியில் 129.05%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 250.26%, இந்திய பெறுமதியில் 69.68%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
5: Mélodie et Tordre-Gelakke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lakkam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
8: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
5: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
8: இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
5: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில்

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக ரமேஷ் அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் ரமேஷ். நல்லா இருக்கிறோம் ரமேஷ், நீங்கள்?
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க ரமேஷ்?
1: இன்று வந்து கிழக்கு வாசல் திரைப்படத்தில இருந்து இளையராஜானுடைய இசையில வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது பச்சைமல பூவு நீ உச்சிமலை.
0: உச்சிமேல தீரு என்ற பாடலை கேக்குறீங்க, மிகவும் அழகான பாடல்.
1: நன்றிகள்
0: உங்களுக்காக. அந்த பாடலை உங்கள் இல்லம் தேடி அனுப்பி வைக்கின்றோம். நன்றி சகோதரம்.
1: மிக்க நன்றி ராஜனா, மீண்டும் சந்திப்போம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
0: அவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானிலையில் மலர்கின்றது.
2: பச்சமல பூ நீ உச்சி மலத்தேன் குத்தங்கோரை.

0: ஒலித்த பாடலை சுவிசிலிருந்து ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
2: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நல்ல சுமை இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: நாங்களும் உங்களோட புண்ணியத்துல நலமா இருக்கிறோம்.
1: நன்றி நன்றி, எத்தனை பேருக்கு என் புண்ணியம் கிடைக்கிறது. நன்றி,
2: புண்ணியம் செய்திருக்கிறீங்க.
1: எனக்கு தெரியாது,
2: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பெண் சிங்கம் படத்துல இருந்து வீணையில் எழுவது வீணு காணுமா, அந்த பாட்டு.
2: அந்த பாடல், அந்த பாடல யாரு இயற்றினு தெரியுமா?
1: இயற்றினு தெரியல, இசை தெரியுமே.
2: பாட்டு வரியல கவனம் கேட்கும். கலைஞர் கருணாநிதி.
1: முத்து
2: வரிகள்
1: நல்ல வரிக்கலாம் கருணாநிதி தான்.
2: 42 பாடல் எழுதி இருக்கிறார் படங்களுக்கு. 42 படங்களுக்கு திரைக்கதை எழுதி இருக்கிறார். பயங்கர சகலகலா வல்லவன் தமிழ்ல. பேச்சு வன்மை எல்லாம் இருக்கு. கொடை
1: என்ன மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டேன்.
2: வரமாட்டா பிள்ளைகள் வந்து அப்படி வரமாட்டார்கள். சில இருக்கும் சிவாஜியின் நடையில் அதெல்லாம் பிறவுல இருக்குது. ஆனால் உச்சரிப்பு, வசனங்கள் பேசுறது, அது எழுதுகள்லாம் அடிச்சு தூள் இருக்காது. கலை சிவாஜி ஒரு ஆளுக்கு தான் அதோட நிலவு, தங்க நிலவு. சரி, உங்களோட பாடலை தெரிவிக்கிறேன். நன்றி.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நேரம் சரியாக 3:28 ஐக்கியராட்சியத்தில் 2:28 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: பிரியமா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டுட்டீங்க?
1: எப்படி இருக்கிற இல்லத்தரசன்?
2: இல்லத்தரசன் நலமா இருக்கிறேன்.
1: எல்லோரும் நலமா இருக்கிறீங்க? ஓகே, நன்றி. அந்த நிலத்தோடு இருங்கள். என்ன பாடல்
2: இன்னைக்கு? பெரிய வீட்டு பணக்காரன் படத்துல.
1: பெரிய வீட்டுக்காரர்? அந்த பெரிய வீட்டு பணக்காரர்
2: உங்களுக்காக
1: அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மகளங்கள் நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அவர் பிரேமா ஹைலைன் அதன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரிமா ஹைலாநாதன் அவர்கள். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 3:34 ஐக்கியராஜ்யத்தில் 2:34. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரி. நான் சாப்பிடமா நல்ல உற்சாகமா கலப்பா இருக்கிறோம்.
1: நம்பி நம்பி அப்படியே சாராக நீங்களும் இருக்கணும் வேற வேண்டிக் கொண்டு.
0: நீங்க சரியான முடிவாத காரி என்ன?
1: உங்களை
0: பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு?
1: தென்பாடி தமிழே என் சிங்கார குயில் என்ற பாட்டை தாருங்க.
0: அருமையான பாட்டு கேக்குறீங்க, சூப்பர் பாட்டு.
1: நன்றி.
0: ஓகே, ஒரு சகோதர பாசத்தை எடுத்து காட்டுறேன் பாட்டு. ஓகே, உங்களுக்காக உங்களை இல்ல அனுப்பி வைக்கின்றேன், கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: கதவை திறந்தே விடுகிறேன் பாருங்க.

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலை இயற்றியவர் கங்கேமரன், அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 3:40 ஐக்கியராட்சியத்தில், 2:40 இந்த நேரத்தில் வைபரோடாக திருமதி பத்மராணி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம்டாயா.
0: நலமா இருக்கிறீங்களா பத்மராணி?
1: நான்
0: சொல்றேன் வர சொல்லி.
1: நீங்க சொல்றீங்க
0: முருகன் தேர்.
1: சொன்னீங்க
0: ஆசையா சொன்னீங்க, நானும் எழுதி வச்சு விடு, இங்க தாளை விட்டுட்டேன். நிறைய நிறைய பேர் இப்பதான் எழும்பி வருங்க நம்ம படத்து கிடக்குறாக்கள் எல்லாம்.
1: தரிசன் கதை கேட்டுட்டு தான் அவளுக்கு இதா இருந்ததான்னு சொல்லி தங்கச்சியாரோட இங்க ஜெர்மன்ல அடிச்சு கதைச்சு தங்கச்சியார் கொண்டதே நான் கோவில்ல தந்தவன்.
0: கோயில் இத்தாலியில, இத்தாலியில இருந்து
1: அவ 100 ரூபாய் இவா 100 ரூபாய் போட்டு தாங்க கேக்குறவன்ற ஒரு இதாலேயே அவ என்ன மனத்துல ஒரு உறுத்தல் இருந்து
0: கேக்குறவே தான் இல்ல, உண்மையான அமைதியா இருந்து கேக்குறாங்க.
1: மனம் வந்து தரையில அது ஒரு பெரிய கொடையண்டதான் சொல்லணும்
0: சொல்லுவோம். எனக்கும் எங்களுக்கும் பொந்து வாசல இருக்கிறவர் உடனடியாக கொண்டு வந்து 520 யூரோ உடனே கொண்டு வந்தவர். அப்படி பொந்து வாசல இருக்கிற எங்களோட வானொலிக்கு வாரவர், முந்தி வந்து வாரவர், ஆனா நிகழ்ச்சியில தான் கேட்டு பேர் கலந்து கொள்ள மாட்டார். அபிவிரதன்ற அம்மாவை கொண்டு அம்பால கொடுத்திருக்கிறோம்னு சொன்னா எல்லாரும் டக்க டக்கடண்டு உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அப்ப பாத்தீங்க நீங்க தான் உணர்ச்சி வசப்படாம இருக்கிறீங்க. பங்களிப்பு இல்ல சௌரம், பங்களிப்பு இல்ல. எங்களை உண்மையான உண்மையா நாங்கள் கடவுளை என்று நாங்கள் வாங்குற அத்தனை காசும் அவையிட்டு தான் கொடுத்தோம் நாங்கள். இப்ப 3 வருஷமா கொடுக்குறே இல்ல, ஆனா வாடகை வந்து இப்ப பேங்க் இல்ல காசும் அம்மா அபிராமிய மதாரது எல்லாம் எல்லாம் ஒன்று நாங்கள் ஒழிக்கிறே இல்ல, கொப்பியில வச்சு எழுதி அப்படியே. இது பாவம் செய்த கணக்கு மாதிரி இல்ல வந்திருக்கு எங்களுக்கு. இந்த பாவத்துக்கு
1: எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி
0: கடவுள் சுழட்டி போடுவார். அப்படியே நீங்க என்ன பாட்டு நீங்க வந்தா வந்திருந்தா நல்லமா இருந்திருக்கும். எல்லாரும் வந்திருந்தா
1: ஓகே ஓகே பாப்பா, இன்னொரு முறை பாப்பா இல்ல சவரல வையுங்க பாப்பா. இன்னொரு முறை பாப்பா
0: ஓகே.
1: நான் மல்லிகை பூவே, மல்லிகை பூவே பார்த்தாயா
0: தாமரை என்ற பாட்டு கேக்குறீங்க. உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன், உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன்,
1: எனக்கு முதல்ல நாள் வந்து கேட்டுட்டு போனவா வாக்காக
0: விடுகிறான். ஜோசரி அம்மாவோ
1: இல்ல அவாக்கு முதல்
0: பிரேமா அவர் மல்லிகை மல்லி போட்டி பாட்டு கொடுக்குறீங்க.
1: அந்த மற்ற பாட்டு கொடுத்துருக்கலாம் தான், ரெண்டு பொம்பளையரும் போட்டியா பாடுற பாட்டு.
0: இதையும் இதே வந்து தாமரை பாட்டு ஒரு ஆள் தான் பாடுறது. ஓகே நன்றி. உங்களுக்கு உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடணும். நன்றி, உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம்.
1: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை திருமதி பத்மநாபி ராஜரத்னம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து மதனி மோகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். மதனியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா தங்கச்சி?
1: நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி. சாப்பிட்டீங்களா தங்கச்சி?
1: சாப்பிட்டாச்சு. நீங்கள் ஜோசரி அம்மா சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்ன சொல்ல போறீங்க? சாப்பிட்டுட்டேன், நல்லா சாப்பிட்டேன், அழகா சாப்பிட்டுட்டேன், படிப்பா சாப்பிட்டேன்னு தானே
0: சொல்லுவீங்க.
1: அப்ப வந்து நீங்க சாப்பிட இல்லன்னு சொன்னா உங்களால என்ன கொண்டாந்து தரவா முடியும்?
0: போட்டு விடலாம்.
1: அதுதானே, நீங்க அப்படி ஒரு வசதியும் வந்துடுமே. நீங்க இங்க இருந்து ஓட்டினா நீங்க
0: இங்க ஓர்டர் கொடுத்தா வரும் தானே? உள்ள டெலிபோன் ஓர்டர் கொடுத்து விட்டீங்கல்ல?
1: ஓர்டர் கொடுத்தா அப்புறம் அதே அப்படியே டாக்ஸியில கொண்டாந்து
0: தருவீங்க. என்ன பாடல கேட்க போறீங்க? ரெண்டு பேர் காத்திருக்கிறார்கள், என்ன செய்யறீங்க?
1: அப்ப நான் ஒரு தத்துவ பாடல் ஒன்று கேட்போம். ஆண்டவன் கட்டளை விட்டால் அமைதியாக எல்லாம் நடக்கும்.
0: ஆண்டவன் கட்டளை இருந்து அமைதியான நதியினிலே சுசிலாவும் கேமஸும் பாடிய கண்ணதாசனுடைய கவிதை வரி.
1: இது சிவாஜியும் தேவிகாமன் நினைக்கிறேன்.
0: கண்ணலகி தேவிகா.
1: ஆமா,
0: அந்த மாதிரி பாட்டு என்ன? அவர் சகோதரி மதனி மோகன், அவரை தொடர்ந்து சகோதரர் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் ரவி.
2: வணக்கம் ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க? ரஞ்சி எப்படி இருக்கிறார்? நீங்க எப்படி இருக்கலாம்? ரஜீவன் எப்படி இருக்கிறார்? ரஜீவன் எப்படி இருக்கிறார்?
2: ரஜீவன்
0: சுகமா இருக்கிறார். என்ன பாடல நீங்க கேட்க வந்தீங்க ஆசையா?
2: தென்மதுரை
0: வைகநதி. சகோதர பாசத்தின் கூட பாச பாட்டு நான் தருகிறேன். நன்றி சகோதரம்.
2: நன்றிய.
0: இப்பொழுது எங்களுடைய வதனி அவர்களுடைய பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சுவாசினி. நல்லா இருக்கிறோம் சுவாசினி. நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்கோம். நானும் கவி அண்ணா கேட்ட பாட்டுடன் நின்றுடுறோம். தென்மதுரை வைகநதி,
0: தென்மதுரை வைகநதியோட இணைய போறீங்க?
1: ஆமா, அந்த பாட்டோட
0: பாட்டு.
1: ஆமா, நல்ல பாட்டு.
0: தென்மதுரை வைகநதி
1: பிறவும் பாட்டு.
0: நன்றி.
1: அப்புறம் கேட்பவன்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம் நேயர்களே. மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். பாரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரை அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். மக்களின் நிலங்கள் மக்களுக்கே சொந்தமானது என்பதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மக்களின் நிலங்களை விடுவிக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று, இனியும் மக்களின் காணிகளை ராணுவம் வைத்திருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். நாடு மீண்டும் ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள கொண்டுள்ள பின்னணியில் அதற்கு அவசரகால தேசிய தீர்வுகளை வகுப்பதற்காக துரிதமாக சர்வகட்சி மகாணரொன்றை கூட்டுமாறு ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்காவிடம் முறைப்படி வேண்டுகோள் விடுப்பதற்கு எதிர்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. கண்டி மாநகர சபை தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் தன்னை உணவகம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் அச்சுறுத்தியதாக போலீசில் முறைப்பாடொன்று செய்துள்ளார். சிங்களம், தமிழ், முஸ்லீம், பரங்கியர் என எல்லா இன மக்களும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்கா இன்று நிண்டாவூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். கடந்த 2023-24 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் முறைமைக்கு அமைவாக மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடாத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய பிரதேசங்களுக்கு முன்னெடுத்து செல்லும் அபிவிருத்தி திட்டங்களை மலையகத்துக்கு முன்னெடுத்து செல்லும், குறிப்பாக மலையக மக்களின் காணி பிரச்சினைக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுப்போம், அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம் என பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி, காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிளின் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த அட்டமஸ்தானபதி பல்லிகம கேமரத்னா தேரரை நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவிக்குமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோபல் இஸ்முத் புளோட்டிலா என்ற மனிதாபிமான உதவி பயண குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமிரா மெகப்துயின் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டத்தில் போர் சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு, சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும், மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தேர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. சென்னை காவல் ஆணையராக இருந்த அபின் தினேஷ் மடக்கு மாற்றப்பட்டு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்துவது தொடர்ந்து அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெட்டா, அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான நிலைக்கு இந்திய HP விசா தாரர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள்.
பெங்களூரிலிருந்து டெல்லி சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பற்றியதாக சந்தேகம் எழுந்ததனால் பரபரப்பு உண்டானது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்துள்ளது. 3,36.9 கோடி டாலரை எட்டியுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவில் மின்சாரத்துக்கான உச்சகட்ட தேவை கடந்த புதன்கிழமையன்று 264.44 கிகாவாட் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி 82 வயதில் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். தமிழகம் முழுவதும் கோடையின் வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை ஏற்பட்டுள்ளது பொதுமக்களை கடும் சிரமங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது. தொடரும் உலக செய்திகள். உக்ரைன் போர் கடந்த 4 ஆண்டுகளாக கடந்துள்ள நிலையில் ரஷ்யா தனது அண்டை நாடான பெலாரஸுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் ஹாச ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உள்நாட்டு போர் நடைபெறும் மியான்மரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளை ஒட்டிய 2 முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து இராணுவம் மீட்டுள்ளது. நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன்பு அழிந்து போன மோவா என்னும் பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கின்றது குளோசல் பயோசயின்ஸ் நிறுவனம். அமெரிக்கா மாநிலம் நியூயார்க்கின் வால் ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்திற்கு வெளியே பிரபல இழுத்து இறுதி சிலை அருகே கார் தீப்பிழம்பாய் பற்றி எரிந்துள்ளது. புறாக்கள் நகரத்தின் தூய்மை கேட்டு பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவையை ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்துள்ளது. விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் ப்ளோ ஆஃப் வாய்ப்புகள். முக்கியமானதொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்துள்ளது. இந்த தொடரிலிருந்து வெளியேறியது குஜராத் அணி. 89 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றால் tr.tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிவிருப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 401 ரூபா 2% இந்தியாவில் 111 ரூபா 56 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 345 ரூபா 10% இந்தியாவில் 96 ரூபா 8 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 439 ரூபா 4% இந்தியாவில் 122 ரூபா 17 பைசா. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 463 ரூபா 45% இந்தியாவில் 129 ரூபா 5 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 250 ரூபா 26% இந்தியாவில் 69 ரூபா 68 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் வீட்டி கேஷன் கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் நன்றி.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: பீபி கிருஷ்ணன் கறி இருக்கு.
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: VT Superstore Gare Lagonnaise Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Lagonnaise.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
6: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:13. ஐக்கியராச்சியத்தில் 3:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

டென்மார்க் பிரண்டபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானொலியில் மலர்கின்றது. இந்த நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையனுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு

0: யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கு அமைய அன்னையிடம் சென்று உங்கள் துண்டு துயரங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வானொலியில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்புறவர்களே, இந்த நிகழ்ச்சியினூடாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அதாவது வருடா வருடம் ஆலயத்துக்கு செல்கின்றீர்கள், அன்னையோடு உரையாடுகின்றீர்கள், பேசுகின்றீர்கள், அன்னையிடம் உங்கள் துண்டு துயரங்களை கூறுகின்றீர்கள். அந்த தாய் உங்களுக்கு தலையோடு போவதை தலைப்பாயோடு போகக்கூடிய வகையில் மாற்றி உங்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் சொல்லி உங்களுடைய நோய்பிணிகளை நீக்கி வைத்திருக்கின்றார். எல்லோ குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு எத்தனையோ பேர் குழந்தை வரங்களோடு அன்னையிடம் பெற்று அந்த குழந்தைகளோடு தாயாரி அந்த பேர் வைத்து அந்த பிள்ளைகளோடு அந்த ஆலயத்திலே வந்து தொண்டுகளை செய்யும்போது அதனை பார்க்கும்போது எங்களுக்கே மனம் பூரிப்படையும். அவ்வாறான அடியவர்கள் வந்து கூறும்போது கேட்டுக்கொண்டு துன்பங்களோடு துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்னையோடு உரையாடி மகிழ்ச்சி அடைவதற்காக நீங்களும் வந்து கூறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதே நேரத்திலேயே தலவாக்கொல்லையிலிருந்து அதாவது சமய அறநெறி ஆசிரியர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா? கடந்த வாரங்கள் நீங்கள் என்னென்ன வேலைகளை செய்தீர்கள், அன்னையோடு உரையாடினீர்களா?
1: பிள்ளைகளோட நிலைமையில கிழமை கிழமை அவங்க ஒவ்வொரு வாரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க.
0: ஒரு சனிக்கிழமைமா?
1: இல்ல இல்ல, இடையில உள்ள ஒரு நாள்ல அவங்க கோல் எடுப்பாங்க, எடுத்து கதப்போம். அப்படி பிள்ளைகளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமையுமே அவங்க அக்கறையோட என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையை கேட்டு யாருக்கு என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்க, அந்த துன்பத்தை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையிலையும் இருப்பாங்க.
0: தாயாரோடு நீங்கள் உரையாடி இருக்கின்றீர்கள்?
1: உரையாடி இருக்கிறோம். அவ இங்க சுகம் இல்லாமலாம் இருக்காங்க. அப்ப அவங்களோட அம்மா ரொம்ப தீவிரமா கழிச்சு இருக்காங்க. கழிச்சு இப்ப அவங்க ஒரு வைத்தியசாலையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து நேத்து போயிட்டு அவங்கள பார்த்தேன். அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அம்மா இந்த நேரமும் கதப்பாங்க, கழிச்சு எனக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க எனக்காக இப்ப வருத்தம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து அந்த தகவல் போயிட்டு கதைச்ச உடனே எனக்கு கிடைச்சது. அதே நேரம் இந்த பொருளாதார ரீதியிலையும் துன்பத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்க நேரடியா கதைச்சு உதவி செய்யறாங்க ஐயா. வருமானத்துக்கு அப்படி அவங்க விட்டு குடும்ப
0: நேரத்தில் வாழுகின்ற அப்பாவி மக்களுக்கு தாயார் நிறைய நிறைய எங்களோட கிளிநொச்சி மாவட்டம், வன்னி மாவட்டம், மற்றது மன்னார் மாவட்டம் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் பல உதவிகளை பசுமாடு வாங்கி கொடுத்துருப்பார். அந்த காலத்தில் ஆடுகள், கோழிகள், அதே நேரம் பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கான வாய்க்கு உடுப்புகள், வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடெல்லாம் செய்து தாயார் நிறைய உதவி செய்திருக்கின்றார். வடமாகாணத்தோ
1: இங்கேயும் அதே மாதிரி தாங்க ஐயா. பசுமாடெல்லாம் பேசி இருக்கிறோம். இங்க உள்ள பசுமாடுகள் வீடுகள்ல வச்சுதான் வளர்ப்பாங்க, வெளியில திடிய விடுறது இல்ல.
0: அப்ப
1: அது ஆமா, அப்ப அந்த மாதிரி சூழல்லதான் இங்க வளர்க்கிறது. அந்த இங்க வந்து ஒரு குளிர் பிரதேசம்ங்கிறதால உள்ளுக்குதான் இருக்கும். பட்டி அடிச்சு அதுக்குள்ளதான் வைக்கணும். அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கறதுக்கு நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த விஷயங்களும் போய்கிட்டு தான் இருக்குது. கோழியும் ரெடி பண்ணிருக்கிறாங்க. கணவர் இல்லாத ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அதே நேரம் நீங்க இந்த இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், அதை வந்து நான் போன கிழமை சொன்னேன். 30 வருஷமா அவங்களோட பக்தையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு அவங்களுக்கு அம்மா விட்டு பேரையே வச்சு அந்த குழந்தை இப்ப இருக்கு 2 வயசு. அவரும் அசைவம் சாப்பிடாம சைவம்னா அம்மா விட்டு புத்தகத்தை எல்லாம் எந்த நானும் எடுத்து படிக்கிற அந்த தன்மை இருக்கிறதா அவங்க சொல்லி ஆச்சரியப்படுவாங்க அவங்க வீட்டுல வந்தவங்க. அந்த ஒரு விஷயமும் எனக்கு நேரடியா பார்க்க கூடியதா இருந்தது. அப்ப அம்மா விட்டு அருக்கடாச்சும் இந்த சமூகத்துல நிலவிக்கிட்டே இருக்குது. அப்ப அத நேரடியா பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுதான். அப்ப நம்ம அம்மாவுக்கு அந்த தீவிர பக்தையா இருக்கிறவங்க அதை நேரடியா அனுபவிக்கிறாங்க.
0: ஆமாம், நிறைய நிறைய நிறைய தாயை நம்பணும், நிறைய நீங்கள் தாயை நம்பி நல்லா வணங்கப்படும் சகோதரி. இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு செய்துட்டோம், என்னைக்கு ஒன்றும் செய்யல அம்மா என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். நிறைய வருடக்கணக்காக தாயிடம் சென்று தங்களுடைய துன்பது இனங்களை கூறி இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரும் நிறைய இருக்கின்றார்கள். மெய்யன்போடு வணங்கணும்,
1: இருக்கணும், அதுதான் பூரணத்துவமா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு உணர முடியுது.

0: கேட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து, அது இல்லாம அவங்களும் புதுசு புதுசா இதை செய்வோமா, இந்த விஷயத்த கொடுப்போமா அப்படியெல்லாம் அவங்களும் நிறைய செய்யற பக்தர்களுக்காக செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த விடயம் இப்ப இந்த வாரம் சொன்னது, அவங்க அடுத்து நிறைய உடைகள்லாம் இருக்குது அனுப்பணும். குடை இந்த இங்க வந்து காலநிலை வந்து மழைத்தானே அதிகமா இருக்கும், அப்ப அந்த அறநெறி பிள்ளைகளுக்கு குடைகள் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அப்ப அத்தியாவசிய தேவைகளை அவங்க எந்த நேரமும் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க விட்டு மனநிலையிலேயே இருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயங்கள் அவங்க ரொம்பவே ஈடுபாடா அத கொண்டுகிட்டு வர்ற தயாரா இருக்கிறாங்க.
1: நிச்சயமாக தாயாருடைய திருக்கரங்களை இங்கே ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அன்னையினுடைய திருக்கரங்களை இறுகப்பற்றினால் நிச்சயமாக உங்களுடைய மலைநாட்டு பகுதியை நாங்கள் சற்று 70-80 பிள்ளைகளை பார்க்கிறோம் என்றால் சரியான செலவுகள், அவர்களுக்கான உடுப்புடவைகள், அவர்களுக்கான பாடசாலை வாக்குகள், மற்றது காலை உணவுகள், அதுகளெல்லாம் பயின்றளிப்பதென்றால் நிறைய செலவாகும் தாயாருக்கு. அந்த தாயார் அங்கே ஆலயத்துக்கு வருபவர்கள் கொடுக்கின்ற உதவியிலிருந்து சிக்கனமாக சேமித்து அவர்கள் குழந்தைகளுக்கு நிறைய செய்வதற்கு தாயார் ஆசைப்பட்டு கொண்டிருப்பார். அதே போல் கேட்டு கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் நிச்சயமாக தாயாரோடு தொடர்பு கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுமாறு அன்பாக நானும் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு உறவுகளை தாயாருடைய தொலைபேசி வைபர் இலக்கம் 0545-91-44-79-26. இந்த காதால் கேட்டு அந்த காதால் விடாமல் நிச்சயமாக ஒரு ஏழ்மை குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு நீங்கள் செய்கின்ற புண்ணியம் இதுவாகத்தான் இருக்கும். அந்த உதவிகளை நீங்கள் நிறைய செய்யுமாறு உங்களை அன்புரிமையோடு நாங்கள் அன்னையினுடைய இதோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் உண்மையாக அவர்கள் 8 எத்தனை வயதுக்கு அவர்கள் எத்தனை வயதிலிருந்து எத்தனை வயது மட்டும் அங்கே இருக்கிறார்கள்?
0: இப்போ 5 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் இருக்கிறாங்க. பல்கலைக்கழகம் போற மாணவர்கள், போன மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அம்மா அவங்க விட்டு தகவல்களை தர சொல்லி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன வீட்டுல ஒரு ஆள் தான் வேலை செய்யறாங்க.
1: துன்பங்களோடு இருப்பார்கள்.
0: அந்த நிலைமையில பல்கலைக்கழகத்துல இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அம்மா அந்த தகவல்லாம் எடுத்து அவங்களுக்கும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப நிறைய தேடி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி அவங்க இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. இப்பதான் முதல் பட்டதாரிகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க.
1: நீங்க இந்த அறநெறி வகுப்புல சகோதரியை குறுக்கிட்டதற்கு மன்னிக்கவும். அறநெறி வகுப்புல இப்ப என்ன நீங்க சொல்லி கொடுக்குறீங்க சகோதரம்?
0: நாங்க யோகாசனம் சொல்லி கொடுப்போம். இங்க அறநெறி வந்து சிலபஸ் இருக்குது, இலங்கையில அறநெறி பாடல் இருக்குது. இப்ப தேசிய கீதம், பாடசாலை கீதம் மாதிரி அறநெறி கீதம் இருக்கு. அறநெறி சிலபஸ் இருக்கு. ஆத்திச்சுடி, கொன்றை, வேந்தன், இன்னும் நல்வழி, அதே நேரம் இந்த விழுமிய பண்புகள், அறநெறி சுடர் அப்படியெல்லாம் நிறைய புத்தகங்கள் கவர்மெண்ட்னால கொடுக்குறாங்க. 6 மாதத்துக்கு தான் நம்ம இந்த அறநெறி செய்யணும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு
1: பண்ணணும்,
0: அமைச்சு. அப்ப அதுக்கான தகவல்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை எழுதி வைப்போம். பிள்ளைகளுக்கு அம்மா விட்டு விடயங்களை ஒரு குறிப்பிட்ட டைம்ல சொல்லி, அது விளையாட்டா லடிக்கை வினா விடையா லட்டி பேச்சு பாடல் அப்படி பாடுறதுக்கு பிள்ளைகளை வழிபடுத்துவோம். அம்மாவை பத்தின தகவல்களும் பிள்ளைகளுக்கு தெரியணும் தானே, ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு செய்யறாங்க. அம்மாவோட படம் வச்சு முதல்ல மற்ற தெய்வங்களோட படமும் இருக்கும், அம்மாவோட படமும் இருக்கும். பூசை செய்வோம், செய்துட்டு பஜனை செய்வோம். அறநெறி சிலபஸும் நம்ம போய்கிட்டு தான் இருக்குது, படிப்பிச்சுக்கிட்டு. யோகாசனம் செய்வோம், விளையாட்டு இருக்கும், சிறு விளையாட்டுகள், அதுல வந்து விழுமிய பண்புகள் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த வேகத்தோட விவேகமாவும் செயற்படணும், விழுமிய பண்பு இருக்கணுங்கிற மாதிரியான சிறு விளையாட்டுகள் சொல்லி கொடுப்போம். இந்து கலாச்சாரம் அமைச்சுன்னா அறநெறி செமினார், இந்த கருத்தரங்குகள்லாம் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இன்சமய டீச்சர் அப்படிங்கறனால அதுலயும் நிறைய விடயங்கள், கருத்தரங்குகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அடிப்படையா வச்சு படிப்பிப்போம்.
1: எங்கட திருவார திருவாசகங்கள், பஜனை பாடல்கள்,
0: பஜனையும் இருக்கும், பஞ்சபுராணம் பாடு.

0: பாடிதான் பூஜை செய்யும்.
1: அம்மாவுடைய அபிராமியனுடைய புத்தகங்கள் கிடைச்சிருக்கா உங்களுக்கு?
0: பாடல்களை கேட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்களுக்கு நம்ம அம்மா வந்து ஆகஸ்ட் மாசம் இலங்கைக்கு வர்றதா இருக்கிறாங்க. அப்ப நாங்க இங்க ஒரு வைபவம் தயார்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நேரம் நாங்க அதுக்காக நடனம், பஜனை, பாடல்கள், வில்லுப்பாட்டு அப்படி தயார்படுத்துறக்கும் நாங்க இங்கிட்டு வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம்.
1: நன்றி. உங்களுடைய சேவைகளும் நல்லாக செயற்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவையும் ஊட்டி தாயாருடைய அன்பு காணிக்கையோடு நீங்கள் மிக மிக வறுமைக்கு கீழ் வாழ்கின்றவர்களை நல்ல பிள்ளைகளாக கொண்டு வந்து அவர்களுக்கு படிப்பு கொடுத்து அவர்களும் தாங்களும் திறமையாக இருக்க வேண்டும் என்பதை செய்யுங்கள் சகோதரி. உங்களுக்கு அன்னையனுடைய திருவள் கிடைக்கும். அந்த வகையில் உங்களோடு உரையாடியதற்கு மிக்க நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. அறநிறை ஆசிரியர் அவர்கள் தலவாக்குலையில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஜீவஸ்ரீ அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கோம். அம்மாவின் அருளோட நாங்களும் இருக்கிறோம். நீங்களும் அம்மாவின் அருளோடு இருக்கணும் என்று எல்லோரையும் சேர்த்து வேண்டிக் கொண்டு அம்மாவின் புத்தகத்திலிருந்து ஒரு பாடுகிற போறேன்.
1: ஒரு பாட்டா? உங்களோட குடல்ல நல்லபடியா பாருங்களேன். என்ன ஒரு பாட்டு?
2: சின்ன சின்ன பாதம் வைத்து தாயே நீ ஓடிவா, செஞ்சிலம்பூ கலர் கொஞ்ச

செம்பு கலல் கொஞ்ச தாயே நீ ஓடிவா. பாடி உன்னை தேடி நின்றேன் தாயே நீ ஓடிவா. பரமதிவன்

முடிவா செஞ்சிலம்பு கலர் கொஞ்ச தாயே நீ ஓடிவா. இன்னொரு ஏழாவது பாடல், அபிராமி மகமாயி தாயே உன்பாகம் உன்

மலரடி பணிந்தோம் மாதாசி, உந்தன் மலரடி பணிந்தோம் மாதாசி. ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம். மலை மகள மக்களிக்க மாணிக்க தாயி அபிராமி வாசகி வாழ்கனி. மலை மகள் மக்களித்த மாணிக்க தாயி அபிராமி வாசகி வாழ்கனி. மீனாட்சி விழாலாட்சி காமாட்சி என் வாசகியே. ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம், ஓம் சத்தியோம். மீனாட்சி விழாலாட்சி காமாட்சி என் வாசகியே. ஓம் சத்தியோம்.

0: இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைத்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வணங்கி அன்னையை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி ஜோசூரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து சகோதரி திருமதி இந்திரா அவர்கள் இணைந்திருக்கின்றார் கனடாவில் இருந்து. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம். வணக்கம் ராயா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் அம்மாவின் அருளால் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும்?
0: எல்லோரும் அன்னையுடைய அருளோடு நாங்களும் நல்ல உற்சாகமா இருக்கின்றோம் சகோதரி.
1: அம்மாவின் பக்தர்களுக்கு அரசனையா இருந்து செய்கிறார்கள். உண்மையா கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அம்மா கஷ்டப்பட்டு துன்பப்படும் மக்கள் அங்குதான் இருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த செய்பவர்களுக்கு அம்பாள் நிறைய அருள் கிடைக்கும். அம்மாவை அம்மாவை உண்மையாகவே அது அம்மா எங்கெங்கு கஷ்டப்படும் மக்களை தேடித்தான் அம்மா செய்கிறார். அபிராமி தாயார் அந்த எங்கு கஷ்டமோ எங்கு அவர்கள் அவவுக்கு அந்த தியானத்தில் தெரியும். அவர் தியானம் இருக்கும் பொழுது எங்கெங்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அம்மா உதவிக்கரை நீட்டிக்கொண்டு இருக்கிறார். அதை நாங்கள் சொல்ல முடியாது. இந்த அவதாரத்தாய் அந்த அவதாரம் எடுத்து இத்தனை அவதாரத்தை எடுத்த சக்தி அந்த தாய் அவ்வளவு அம்பாலும் அம்மாவுடன் தான் இருக்கிறார்கள். அம்மா அம்மா யாருமே அப்படி ஒரு அவதாரத்தை எடுத்ததில்லை. அவதார புருஷ என்று சொல்வார்கள். ஆனா அம்மா ஒவ்வொரு வருஷமும் அவதாரம் எடுத்து அந்த சக்தியே அம்மாவுடன் அந்த திருவாக்கு கேட்டாலே அம்மாவுடன் ஒரு திருவாக்கு கேட்டாலே எங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது. அம்மா இப்படி எங்களுக்கு பிரச்சனை, அம்மா அம்மா இதை தீர்த்து வையுங்கள் என்று சொல்லும் பொழுது அது அம்பாள் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அந்த இன்னொரு பிள்ளை என்னோடு கதைத்தவ பூனக்கிழமை அவருக்கு தேசிக்கனி வெட்டி கொண்டு இருக்கும் பொழுது தனக்கே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்ததாம். அதான் அம்மா நீங்கள் இவ்வளவு அவதாரம் எடுத்து அவதார நாயகி உங்களை போல உலகில் ஒருவரும் இல்லை, அம்மாவை போல ஒருவரும் இல்லை. தேசிக்கனி அம்மா வெட்டும் பொழுது தன்னை உடம்பு முழுக்க கரண்ட் காய்ச்சி இழுத்தது போல இழுத்து அந்த உடம்பில் உள்ள வருத்தங்களை அப்படியே எடுத்து விடுவார். அந்த தாய் அவவின் கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அம்மாவின் ஒரு பெருவிதல் பட்டாலே காணும். அம்மா நான் எனக்கே அப்படி நடந்திருக்கிறது. எனக்கு கை நோ டாக்டரிடம் திரிந்து ஒன்றுமே சரிவரவில்லை. அம்மா தன்னிடம் வாங்குவோண்டா. நான் போன பொழுது அந்த பெருவிதலை அம்மா தேடி அந்த முழங்கையில் ஒரு இடத்தில் வைத்தார். இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை என்றா கண்ணை மூடி பார்த்துட்டு அதில் வைத்து இரண்டு நாள் தான் வைத்தார். இன்று வரைக்கும் அந்த கையில் எந்த நோவும் இல்லை. அப்படி அந்த தாயின் மகிமையை நாங்கள் கூற முடியாது. அப்படியொரு சக்தி வாய்ந்த தாய். உண்மையாகவே அம்மாவிடம் போய் இவ்வளவு மக்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள். வலது குறைஞ்ச பிள்ளைகளை அம்மா சொல்லுவா அந்த பால் செம்பு எடுக்குன்னு சொல்லி பால் செம்பு எடுப்பதை போல ஒரு காட்சி. அது பால் செம்பு எடுத்தால் அவர்களுக்கு உள்ளதை அம்மா தீர்த்து வைப்பா. அம்மா கூடுதலா சொல்லுவா பால் செம்பு எடுங்கோ. அந்த அம்பாளுக்கு அவர்கள் அந்த தங்கள் அந்த பால் செம்பை சுத்தி கொண்டு வந்து அந்த அவையில் இந்த பிரச்சனையை அம்பாளிடம் மீட்டி அந்த பாலால் அம்பாளுக்கு அவசியம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை அப்படியே தீர்த்து விடுவார். அப்படி எவ்வளவோ பேருக்கு நடந்திருக்கிறது. அம்மாவின் அந்த அபிராமி தாய் ஒரு சக்தி வாய்ந்த தாய். உண்மையாகவே எல்லோரும் சொல்லுவார்கள் வேறு கோயில்களில் அம்மனை கட்டி வைப்பது அம்மாவின் கோயிலில் அப்படி இல்லை. அம்பாள் கூப்பிட்ட நேரத்துக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த தாய் தான் அபிராமி தாயார். நாங்கள் எங்கு இருந்து அம்மா எங்களுக்கு இப்படி பிரச்சனை தாயே அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைப்பா. சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு கனகாலம் செய். நாங்கள் செய்த பாவ வினை இருக்கின்றது. போன பிறப்பில் செய்த பாவ வினை இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் இருக்கின்றது. அதைத்தான் இழுபாடு. உண்மையாகவே அந்த தாயை நினைத்து நீங்கள் வணங்கி அம்மா என்று நீங்கள் கூறும் பொழுது அந்த அவ சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த கஷ்டப்படும் துன்பப்படும் மக்களுக்கு என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அம்மா கதைத்து அந்த அவர்களுக்கு உதவிக்கர நீட்ட வேண்டும். அம்மா அங்கு பெரும் அந்த ஒரு தேசிக்கனி வெட்டி அந்த அந்த அந்த காசு அந்த தெச்சனைகளை எடுத்துத்தான் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அம்மா அந்த அம்மா இந்த கோயிலில் ஓடி ஓடி தனியே நின்றுதான் அசுகங்கள் பூசைகள் எல்லாம் செய்வா. அங்க போய் ஆக்கள் வருவதும் இப்பொழுது குறைவு. சில பேர் வந்தா நல்ல உதவி அம்மாவுக்கு செய்வார்கள். சில பேர் அம்மாவை வந்தால் அம்மாவிடம் பலன் பெற்ற மக்கள் அம்மாவை கைவிடுவதில்லை. அங்க வந்து நின்று இப்ப சமர் பிறந்து விட்டது. அம்மாவின் பூமர நடுகையோ தண்ணியோ உற்றலோ எல்லாமே அம்மா அங்க நடந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையா அம்மாதான் அதை கண்காணிப்பது. அம்மா ஓடி ஓடி இது நடங்கோ அது நடுங்கோ அதை பார்க்க வேண்டும் இதை பார்க்க வேண்டும். உண்மையா பம்பரமாக தாய் அங்கு நின்று சுழன்று நின்று எல்லாவற்றையும் அம்மா செய்து கொண்டு இருப்பார். உண்மையாகவே அபிராமி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அத்துடன் இந்த மாதம் 30ஆம் தேதி 30ஆம் தேதி இது வைகாசி விசாகம் நடைபெற இருக்கின்றது அம்மாவின் கோயிலில். சரியான விசேஷமாக நடைபெறும். அங்க வைகாசி விசாகத்துக்கு வைரவர் அடியில் தான் எல்லோரும் பொங்கல் வைத்து வைகாசி விசாகம் அம்மா வெள்ளனியே 10 மணிக்கு அபிஷேகம் துவங்கி அபிஷேகம் எல்லாம் நல்ல இதா நடக்கின்றது. எல்லோரும் போய் வைகாசி விசாகத்தில் கலந்து அம்பாள் அன்றைக்கு அம்பாளின் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அன்றைக்குத்தான் எல்லா இடங்களின் கண்ணகி அம்மன் கோயிலில் எல்லாம் பெரிய விசேஷமாக அந்த வைகாசி விசாக பூசைகள் நடைபெறும். எல்லோரும் அம்பாள் நாள் தான் அந்த வைகாசி விசாகம். எல்லோரும் அம்மாவிடம் போய் அம்மாவிடம் நலம்பெறுங்கள். டென்மார்க்கில் இருக்கு மக்கள் அன்றைக்கு சனிக்கிழமை 30ஆம் தேதி எல்லோரும் போக வசதியாக இருக்கும். எல்லோரும் போய் அம்மாவின் அருளை பெறுங்கள். அம்மாவின் அருளை பெற்று எல்லோரும் இந்த கலியுகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் துன்பங்கள் வருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அம்மாவிடம் போய் அம்மாவின் ஒரு தேசிக்கனியை வாங்கி கொண்டு வந்து அந்த உங்கள் நோயுள்ள உடங்களுக்கு உருட்டினால் அம்மா பறந்தோட வைப்பார். உண்மையாகவே அம்பாளை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் நாங்கள் அம்பாளை கண்டது. எல்லோருக்கும் போக முடியாது போவோம் போவோம் என்று சொல்லுவார்கள் போக முடியாது அவர்கள் நினைப்பார்கள் அம்மா ஒரு சாதாரண ஆளன்று. அம்பாள் தான் வந்து நிற்கிறார். அபிராமி தாய் தான் வந்து நிற்கிறா வந்து நின்றுதான் மக்களுக்கு ஆட்சி புரிஞ்சு கொண்டு இருக்கிறா தாய் அபிராமி தாயார். அவவை நம்பி நீங்கள் போங்கள். அம்மாவை போட ஒரு தெய்வத்தை நீங்க நேரே போய் பாருங்கள். அந்த புண்ணிய பூமியில் கால் வையுங்கள். பிராண்டாபதியில் கால் பதித்தாலே அம்மா அம்மா நடந்த இடத்தில் உங்கள் பாதம் படும் பொழுது அதில் ஒரு தனியொரு சக்தி அந்த அந்த மண்ணில் இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் போய் அம்மாவின் அருளை பெறுங்கள். தாயை நம்பி போங்கள். அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு நான் எப்பவும் நினைப்பேன். இந்த நேரமும் அம்மாவின் தியானம் தான் எங்களுக்கு. தாயை கண்டதற்கு நாங்கள் எவ்வளவோ குடும்பம் செய்திருக்கிறோம். அம்மாவை எல்லோரும் ராயான்ன நீங்கள் எங்களை விட நீங்க புண்ணியம் செய்த நீங்கள் அம்மாவின் புகழை பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி ஒரு அபிராமி தாயார் அபிராமி தாயை எல்லோரும் வணங்கி எல்லோரும் நட்பலர் பெறுங்கள் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ராயான்ன.
0: நன்றி சகோதரி. நீண்ட காலமாக அன்னையனுடைய அடியாளாக இருந்து அந்த தாய்க்கு பணிபுரிந்தீர்கள். இப்பொழுது கொஞ்ச காலம் ஓய்வெடுத்து கொண்டு வைக்கிறீர்கள். இனி நீங்களும் வந்து அன்னையோட இருந்து எங்களோட சேர்ந்து அந்த அழைத்தால் நீங்கள் வருவீர்கள். நன்றி. நன்றி. அவ்வாறே நடந்து கொள்ளவும் நடக்கும் என்பதையும் கூறி விடைபெறுவோம். நன்றி சகோதரி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் திருமதி இந்திரா ஜெயந்தன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோட அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன்.
0: நன்றி
2: நன்றி நன்றி. அன்றைக்கு நான் அந்த ஊஞ்சல் பாட்டு அது முடிஞ்சது, அதுக்கு பிறகு பாலி ஒரு பாட்டு பாடி வந்திருக்கு, அதுக்கு பிறகு எச்சரிக்கை என்று நாலு பாடல் இருக்கு.
0: எல்லாத்தையும் படிங்க.
2: புத்தகத்தின் படி சொல்ற
0: அதான் எச்சரிக்கை. அந்த சிலர் வந்து
2: பராக்கண்டு நான் இப்ப பாலி படிச்சுட்டு எச்சரிக்கை படி. பாலி வேதமோடு வேதமோடு பிரண்ட அபிராமி அம்மன் அருக்ராட்சம் எல்லா நேர்களில் அறிவாளரும் கிடைக்க வேண்டும் என்று அம்மாளாட்சியை வேண்டிக் கொண்டு இப்பாடலை தருகின்றேன். வாளி வேதமோடு ஆவினமும் விண்ணோர் வாளி வீண்மாறி செங்கோளும் தர்மம் வாளி பூத்தலத்தில் பூவையரின் கற்பும் வாளி பூந்தமிழர் பண்பாடும் பண்பும் வாளி கீதமோ

0: எச்சரிக்கை. அரண்நாயகி அரிசோதரி ஆதி எச்சரிக்கை. அரிமாமீதி அமரும் அபிராமி எச்சரிக்கை. பரமேஸ்வரி கனகேஸ்வரி சூரி எச்சரிக்கை. பரிதன் பரிதென்மாக் பிரண்டாக அபிராமி எச்சரிக்கை. கருணாகரி திரிசூலினி கமலி எச்சரிக்கை. அருளேயுரு கருமாரி பார்வதியே எச்சரிக்கை. பெருமான் சிவன் மகளும் சிவகாமி எச்சரிக்கை. திருவாள் தென்மார் பிறண்டா தலதேவி எச்சரிக்கை. திருநேவு அள்ளித்தரும் தேவி அம்மன் எச்சரிக்கை. பெரும் நோய் தீக்கும் மருந்தான ஸ்ரீதேவி எச்சரிக்கை. குருவாய் வந்த குணபூதனி சமையே எச்சரிக்கை. மருவும் டென்மார்க் பிரண்டா அபிராமி எச்சரிக்கை. விரிமாமல பதமே துணை தருவாய் எச்சரிக்கை. கரிமாமுகன் குகன் போற்றிடும் தாயே எச்சரிக்கை. திரிசூலமும் கரமேந்திடும் சிலையை எச்சரிக்கை. திரிசூலமும் கரமேந்திடும் சிலையை எச்சரிக்கை. புரியாம் டென்மார்க் பிரண்டா அபிராமி எச்சரிக்கை. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதி இளந்தரளி அடியாளர்களுக்கு அறிவிப்பு அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசவி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவு திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
1: சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
2: நீங்கள்?
1: நாங்கள் எல்லோரும் அன்னையினுடைய அருளோடு நல்லா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
2: நீங்களும் சுகமாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு

பக்தர்களை கண்ணிமை போல எப்போதும் காத்திடுவாள், பக்தர்களை அண்ணிமை போல எப்போதும் காத்திடுவாள், வேற்காடு வாழ்ந்திருக்கும் அன்னையாஜி பராசக்தி.

பங்கசமுகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம், பங்கசமுகம் கொண்டவளாம் பரமசிவன் நாயகியாம், குங்குமம் மஞ்சள் குங்குமம் நிறைந்த மதிமுகம் எங்கள் தாயின் முகம், பொங்குமங்கலம் இங்கு நிறைந்திடும் பொங்குமங்கலம் தங்கின் தாயின் முகம் ஆதிவர்.

0: நன்றியா, நன்றி வணக்கம்.
1: நன்றியை மகனே. இது கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
0: உங்களுக்கும் அருள் கிடைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: நன்றியம்மா. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை, அன்னையினுடைய பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கூறுவதெல்லாம் உங்களுக்காகத்தான். அன்பு உறவுகளை, இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த வானொலியை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள், எத்தனையோ துன்ப துயரங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த துன்ப துயரம் நீங்கி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்காக வழி சமைத்து கொடுக்கின்றோம் இந்த டிஆர்டி தமிழொலி. அந்த வழியோடு நீங்களும் அன்னையோடு நீங்கள் உரையாடி நிச்சயமாக அன்னையிடம் ஆலயத்துக்கு செல்ல முடியாது. அவர்கள் தாயோடு வைபர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டால், அதாவது வைபர் தொலைபேசி இலக்கம் 0595 91 44 79 26. நிச்சயமாக நீங்கள் போக முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையை நீங்கள் 8 மணிக்கு பிறகு தாயார் ஆலயத்தினுடைய தன்னுடைய கடமைகளை முடித்து ஒரு ஓய்வாக இருக்கும்போது நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக உடனடியாக சிலருக்கு கிடைக்கின்றது. சிலருக்கு அடிச்சு அடித்து பார்த்து 6 மாதம் சென்றாலும் கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கும் அது அந்த பலன், அந்த தாயோடு கதைக்கின்ற பலனும் அவர்களுக்கு கிட்ட வேணும். அந்த கிட்டுகின்ற நேரத்திலாம் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருங்கள் அன்புறவர்களே. செவ்வாயும் வியாழனும் 8 மணிக்கு பிறகு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஏற்படுத்தினால் நிச்சயமாக அன்னையோடு நீங்கள் உரையாடி உங்கள் துன்பதிகரங்களை கூறி அங்கே அன்னையிடம் நீங்கள் போகக்கூடியவுடன் அன்னையிடம் நீங்கள் நேரம் உங்களுக்கு என்ன அம்மாவிடம் கேட்டு நீங்கள் எந்த நேரத்துக்கு வர வேண்டும் என்று நீங்கள் வாகன வசதி உள்ளவர்களாக இருந்தால் வாகனத்திலே போகலாம். அல்லது நீங்கள் ஃப்ளைட்டில் போனால் அம்மா அந்த இடத்துல இருந்து உங்களை அழைத்து வந்து ஸ்கைப்பதற்கான பணிகளையும் தயார் செய்து தருவார். அந்த மாதிரி நீங்கள் போய் அம்மாவோட உரையாடி உங்கள் துன்பங்களை கூறி இன்பமாக வாழ்வதற்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொருடைய முகத்தை பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு இந்த பிரச்சனையை சொல்வதற்கு ஒரு ஆள் இல்லாமலே அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நல்ல பெண்கள் பெண்களோடு தான் உரையாடுவார்கள், ஆண்கள் ஆண்களோடு உரையாடுவார்கள். அவ்வாறு துன்பங்களோடு அவர்கள் வாழும்போது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு கடவுளால் உங்களுக்கு ஒரு வழிவிட்டால் நிச்சயம் அந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறவர்கள் நல்லா உரையாடக்கூடியவர்கள், விழுந்து விழுந்து கதைக்கக்கூடியவர்கள், சிரிக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக தாயுடைய ஆலயத்தை பற்றி சொல்லி, அந்த தாயை பற்றி சொல்லி, அந்த தாய் செய்கின்ற இன்றைக்கு 35 வருடங்களாக தாயார் டென்மார்க்லேயே இருந்து அந்த பின்னம் பெரிய கோவிலை கட்டி அந்த கோபுரத்தில் இருந்து பார்க்கும்போது வெள்ளக்காரர்களே திகைக்கின்ற அளவில் ஒரு ஸ்காண்டினேவியன் நாட்டிலே, ஒரு கிறிஸ்தவ மதங்கள் இருக்கின்ற நாட்டிலே இந்த பெரிய கோவிலை கட்டி எத்தனையோ 1000 அடியார்களை அந்த ஆட்டுக்கு வரவழைத்து அந்த நாட்டுக்கு வருமானத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சேவையையும் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தாயார். அந்த தாய்க்கு எல்லா வகையிலும் அந்த அம்மாள் அன்னை அந்த அபிராமி அம்மன் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். அந்த அம்மா அன்னையிடமிருந்து பெற்று, அந்த தாயிடமிருந்து பெற்று, அம்பாளிடமிருந்து பெற்று எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அந்த தாயை நீங்கள் நினைத்து வணங்கினால் நிச்சயமாக உங்களுடைய துன்ப துயரங்களெல்லாம் நீங்கி நீங்களும் இன்பமாக வாழ்வதற்கு வழி செய்யலாம். மற்றது முகவரி இல்லாதவர்கள் என்னோடு உங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அடித்தீர்கள் என்றால் அன்னைக்கு கடிதத்தை நீங்கள் எழுதலாம். கடிதத்தோடு ஒரு தட்சணையும் வைத்து அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயார் பாதுகாப்பு தேசிக்கணி இருக்கின்றது. உங்களுடைய துவகத்தில் இருக்கின்ற நோய்களை இல்லாமல் செய்கின்றதுக்கான தேசிக்கணி இருக்கின்றது. அந்த தேசிக்கணியெல்லாம் வைத்து அனுப்புவார். என்னென்ன விடயங்கள் என்று நீங்கள் விரைவாக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயார் உங்களுக்கான உதவிகளை நிச்சயமாக செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இந்த நேரத்தில் கமலவாணி அவர்கள் அன்னைக்காக நிறைய நிறைய நாட்களாக பாடிக்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதையை பாடலாக அமைத்து பாடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய குரலில் பாடலை கேட்போம்.
2: வணக்கம் ராஜா, இன்னும் ஒரு பாடல் உங்களுக்கு அன்பாக அனுப்பி வைக்கிறேன் ராஜா. திருமதி வசந்தானந்தன் கலைச்செல்வி கவன் கவிதை வரியிலிருந்து நான் அதை பாடலாக்கி உங்களுக்கிடம் அனுப்பி வைக்கின்றேன். அதை அன்புடன் போகும்படி கேட்டும் கொள்கிறேன். அம்மா ஏற்கடாச்சும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வினை கொண்டு உங்களுக்கும் அம்மா அவள் புரியாட்டுக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த பாடலை பாடுகிறேன் ராஜா.
3: அன்னையே அருட்கடலே அன்பா

வழிகாட்டி அறிவுயூட்டி.

Bumbu.

உட்கடலே அன்பான இந்தோயே, உன்னையே நம்பியவின் ஒரு துணையும் வேண்டேனே. ஏனோ தாயே இனியும் தயக்கம், ஏனோ தாயே

பிடிக்க வரும் தாயே, பழி பிடிக்கும் உள்ளங்களின் பாவம் தனை போ.

0: நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரி. அன்னைக்காக கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதை வரியை பாடலாக்கி பெரிய பாடல், 6 நிமிட பாடல் இந்த பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி கமலமணி நவராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து அன்னைக்காக வார வாரம் பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள், கேட்டுக்கொண்டிருந்த அன்னையினுடைய அடியார்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80, சைபர் 4.
1: தங்கச்சி காலுக்கு ஒரு
2: நோர்வே ஒஸ்லோவில் எழுந்தள்ளி அடியார்களுக்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழா.

நிகழும் பரா பவ வருடம் வைகாசி திங்கள் ஆறாம் நாள் 20ஆம் தேதி மே மாதம் புதன்கிழமை சதுர்த்தி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய சுபவேளையில் காலை 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 11 தினங்கள் திருவிழா இடம்பெற அம்பாளின் திருவருள் கைகூடியுள்ளது. இவ்வேளையை துர்க்கை அம்மனுக்கு காலை மாலை அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று வீதியுள்ளவரும் அலங்கார காட்சியும் இடம்பெறும். அடியார்கள் அனைவரும் வருகைதந்து அம்பாளின் அருளை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 28ஆம் தேதி மே மாதம் வியாழக்கிழமை சப்பர திருவிழாவும் 29ஆம் தேதி மே மாதம் வெள்ளிக்கிழமை தீர்த்திருவிழாவும் 30ஆம் தேதி மே மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அடியார்களிடமிருந்து அபிஷேக பொருட்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் வழங்கப்படும். மேலதிக தொடர்புகளுக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆலயம் ஒஸ்லோ நோர்வே ஆலய தொலைபேசி இலக்கம் 0213 92 73 4

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம்.

அன்பரை அன்பு உறவுகளை வழங்குவோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல், அந்த பாடலோடு இணைந்த கேள்வியும் காத்திருக்கின்றது பதிலை கண்டுபிடிப்பதற்கு. அந்த பதிலை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வானொலியிலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக உருவாக்கலாம். எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் இட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ அதற்கான பாடல்.

0: சரி, அன்பு ஒருவர்களை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். அந்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்வி, எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் விட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. அதாவது, உதயன் அவர்கள் சுட்டது சொன்னது முதலாவது உதயன் அவர்கள், உதயனுக்கும் வாழ்த்துக்கள். சுட்டலை தொடர்ந்து ராணி சம்மந்தர் அவர்கள் சுக்கிலை வந்து சொல்லியிருந்தா, அதாவது பராசக்திகளின் நான்கு வடிவங்களில் ஒன்றினை சொல்வது சுக்கிலை என்று சொல்லுவார்கள், அந்த விடையையும் கூறியிருந்தார். அவருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும், உதயனுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த நேரத்தில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ராணி சம்பந்தன், நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்க
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
1: நல்ல அருமையான ஒரு பாடலை போற்றி போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாடல் சூப்பர் பாடல். உண்மையில எல்லா வரிகளும் அதுல உள்ள ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொருத்தர உணர வைக்கும். நல்ல நல்ல பாடல். அது எல்லோருக்கும் பொருள். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த துயர சம்பவம் நடைபெற்று இருந்தால் உண்மையில எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியது. அதுல வந்து இந்த துரோகம் தான் என்ன சொன்னீங்க பாருங்க. வாரம் கேள்வி வந்து எமது வானொலியில் இன்றைய துயர நிலையில் இதுதான் என்பதை விட்டு எந்த
0: இன்றைய துயர நிலையை நாம் விட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை. இன்றைய வானொலி நமது துயர நிலைக்கு காரணம் அறியாமல் தான் நடந்திருக்கிறோம்.
1: அது வந்து ரெண்டகம் சொல்லலாம். இரண்டகம் துரோகம் செய்யறது. துரோகம் செய்யறது வாயினால செய்யக்கூடியது. நினைச்சேன் ரத்த புற்று கட்டி அதுகள் வரும்ண்டு, ஆனா அது வாயினால்
0: வடிவாக வடிவாக எந்த பிரயோசனமும் இல்லாமல் எல்லாம் எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை விடையாக பெறலாம்.
1: அதான் அது விட பின்விட நான் ஜோதிச்சு வர்றேன் ராஜனா.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணநாயகி, சொல்லுங்கள்.
2: இதுக்கு நான் சொல்றேன். ஓ, நல்ல சுகமா இருக்குவேன். நான் சொல்றேன் என்னன்னா, சந்தர்ப்பவாதி தந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தருங்கொள கொண்டு எல்லா உதவிகளையும் பெற்றேன். வாயால வரக்கூடியது, வாயால பேசுறது சண்டை என்று சொல்றேன். இப்போதைக்கு
0: சண்டை
2: சந்தர்ப்பவாதியில இருந்து வாயால தானே சண்டை பிடிக்கிறார் அல்லது சச்சரவு. ஆனா சண்டை தான் சரி வரும். நான் சொல்றேன் சண்டை.
0: நன்றி, விடைக்கும் நன்றி. அவர் குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபருடாக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் திருமதி ஜியா நடேசன்.
3: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
3: இருக்கிறேன்,
0: நன்றி.
3: நான் போட்டு
0: வேக கட்டிக்கார வேஷம் வந்த பாட்டுல வேஷம். காலமில் இந்த பாட்டு கேட்கிறீங்களா? நல்ல பாட்டுல நான் கேக்குறீங்களா அல்லது லேட்டா எழுப்புறீங்களா?
3: நல்ல பாட்டு
0: அவ நீங்க ஒரு நாளும் இந்த பாட்டை கேக்கலையா? கேட்டீங்களா? இல்ல இல்ல, எங்கட வானொலியில வந்து வாரது அடிக்கடி
3: இல்ல. காலமேல
0: ஓ காலமேல தர்சன் இந்த பாட்டு போடுறவர்
3: போடுறவர்.
0: அப்ப காலை தூக்கினாலே என்று வரைக்கும் உங்களுக்கு
3: என்ன
0: விட எடுத்தீங்க?
3: என்ன
0: செய்யறது? எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியது. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் தேவி, நலமா இருக்கீங்களா?
4: வளமையப்படுத்தான் கதைக்கிறனா சில நேரம் இந்த தொலைபேசி திருத்தி நான் எல்லாரும் பிறகு அப்படி வருது போல
0: இருக்கேன்.
4: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்ல சூப்பரா இருக்கிறோம்.
4: சந்தோஷமா நலமா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நான் இரண்டகம் எடுக்கிறேன்.
0: இரண்டகம்?
4: ஓ, நம்பிக்கை துரோகம் எல்லாம் செய்யறது செய்து கொடுத்தான் இப்ப இருக்கணும். சரி, எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்ளட்டுக்கும். மனாச்சி, இரண்டகத்துல இருந்து நான் வாயால செய்யக்கூடியது ஒரு பிரயோசனம் வர, அதாவது நாங்கள் வாயால
0: செய்வோம். வாயால செய்யக்கூடியது பல விஷயம் இருக்கு. இவர் இதுல தந்த கேள்விக்கு இல்லம்மா பதில் தரணும். நீங்க எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை, எந்த பிரயோசனமும் இல்ல உண்டு, ஒரு சல்லிக்காசுக்கும் பிரயோசனம் இல்லாத தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம்.
4: வாயால
0: வடை சொல்றது,
4: ரெண்டகம்
0: நீங்க
4: ரெண்டகம் நம்பிக்கை துரோகங்கள் துரோகம் உடல சுத்துறது எல்லாம் துரோகம் தானே, வேதனைகளை தரக்கூடியது. நான் இன்னும் இறைச்சலை சொல்லி பாக்குறேன், எனக்கு தெரியல இன வரையில வேலை செய்யக்கூடியது. அப்படியெல்லாம் மீண்டும் வர.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றி அண்ணா.
0: அவர் தேவி தனராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரூடாக ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம் ராஜாண்ணா.
0: நல்லா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்களும் நல்லா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க என்ன மாறீங்களா ஞாயிற்றுக்கிழமை?
5: அப்படியா?
0: நானும்
5: சந்தர்ப்பவாதி எடுக்கிறேன்.
0: நீங்கள் சரியான கட்டிக்காரு.
5: அது சரி, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தான் எல்லாம் இப்படி செய்தது. அதுல இருந்து சமா வைக்கிறேன்னு சொல்லுவினோம்.
0: சமா
5: சொல்லிட்டு போவோம்.

0: ஊஞ்சல் வச்சு சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்கு.
1: அப்படி எல்லாம் செய்யறது, மொய் எல்லாம் வைக்கிறது.
0: நீங்களமா?
1: ஓ,
0: அப்ப பெரிய காசு கொண்டு போங்க.
1: மற்ற அந்த இதுக்கு அது 5-5 வைப்பினும் எல்லாரும்
0: ஆக கூட
1: காசு படக்காரர் கூட வைக்கணுமோ தெரியாது, நாம பாக்குறதுல தானே.
0: அப்ப சொல்றீங்க 5-5 வைக்கிறேன்.
1: நான் அப்படித்தான் ஆக்கள் சொல்லி வச்சிருக்கிறேன். 5-0 வச்சா காணும் எம்பளப்புக்கில் போட்டு 5-0 வச்சு பேர் ஒண்ணு மழுதுற இல்ல தானே. அப்ப யாரு எவ்வளவு வச்சேன்னு தெரியாது தானே.
0: என்ன நீங்க கூட 50 வச்சா முருகன் கொண்டு வந்து தருவேன் உங்களுக்கு.
1: நிகழ்ச்சிக்குற
0: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஷியாமலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி
2: அன்டன்,
0: நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி சகோதரி, சொல்லுங்கள்.
2: குட்டியா குடும்பத்துக்கு நடக்கிறது உங்களுக்கு பெருசா வந்திருக்கு, இதுக்குள்ள அவ்வளவுதான். நண்பளிப்படியா சொல்ல வலிக்கிறால் என்ன, ஏதோ கூழ்பானையில விழுந்தவன் சொல்றவே இல்லை, அறப்படிச்ச கூழ்பானையில விழுந்தவன் சொல்றவே இல்லை.
0: ஓ, அப்படின்னு சொல்றவர்கள் அறப்படிச்சவர்கள் கூழ்பானையில் விழு.
2: அந்த உண்மையா நீங்கள் நட்டு வைக்கும் அறிவுரை சொல்ற ஆக்கள் என்ன, நீங்கள் போய் இப்படி தடக்கப்பட்டது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்.
0: அதுதான் சின்னல இருந்து உண்டாக வாழ்ந்தவர்கள் உண்டா பல ஐநூறுகள் என்ன செய்யறது, நல்ல பாடம் எங்களுக்கு.
2: நல்ல பாடம் தான விழுந்த மாதிரி
0: இல்லையா? மீளையால மீளையில்லாத வகையில் எல்லாம் கடவுள் பாப்பா பார்த்து கொள்ளுவார். நீங்கள் பொய் சொல்லவும் இல்லை, களவெடுக்கவும் இல்லை, நாங்கள் மனசாட்சி.
2: இப்படி நம்பிக்கை வச்சிருக்க கூடாது. எங்களுக்கு தொகையெல்லாம் அது நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கும் ஒரு பிடிப்பை பிடிச்சிருக்க வேணும். அது முடியும் என்ன செய்யறது, நாங்கள் கதைக்கலாம் முடியும், ஒன்றும் செய்ய இல்லாது விழுந்தயானையும் தூக்கத்தான் பார்க்கலாம். அவ்வளவுதான் செய்யலாம் இல்லையா?
0: சொல்லுங்கள். இப்படி
2: இப்ப எல்லாரும் வந்து நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு சும்மா வாய்ச்ச பாடல்
0: விடுறது
2: சந்தர்ப்பவாதி சரியா இருக்குன்னு சபாடல் என்ற சபா சவுடாவோ சவாடல் அப்படி சொல்றது
0: சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பவாதி என்று சொல்லி சமா வைக்கிறதாம்.
2: சமா வைக்கிறது அது சும்மா சேர்ந்து கதைக்கிறது இல்ல, அந்த சில பேர் சொல்லி பேசுறவே இல்லை, சும்மா அவன் வாய்ச்ச பாடல்
0: சவாடலா
2: சவாடலோ சவுடாலோ இதோ ஒன்று அந்த சொல்லு சாணாலும் வருகிறது அனைமாக்கள் பயன்படுத்துறது
0: சவாடல் வாய்ச்சாவாடல்.
2: ஓ, இந்த நான் அங்க விட்டுறேன் சொல்லிவிடும் ஒரு ஆள் சொல்லிக்க மாட்டேன், சும்மா இப்படித்தான் சும்மா வாய்ச்சா விடா விடுவேன் ஒன்றும் செய்ய
0: மாட்டேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாங்கோ.
2: எனக்கு வரையில
0: எனக்கு பக்கத்துல உங்களுக்கு தேவி மகால் அது லாப்லான் சென்டனி.
2: அப்படி வாரண்டாலும் ஒரு மணத்தியாலும் நாங்கள் காடிலியோல வந்து அரியார் டி எடுத்து பின் அப்படி எழுவோம்
0: காடிலியோ உனக்கு வந்து. நன்றி சௌதரி.
2: சரியா,
0: அவர் திருமதி தேவி அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரா.
0: வணக்கம் ரதியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
0: நலமா எங்க உங்களோட குரலை காணல கண்ணால.
1: மற்றபடி
0: வெளியால விட்டுருவேன்.
1: கூப்பிட்டுதான்
0: என்ன என்ன பழக்கம் என்ன
1: பிடிச்சது?
0: என்ன எடுக்கலாம்?
1: கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்களே வரிசைக்கு வந்தா கவனமா இருக்கிறது. அவர் அங்க இருக்கிறார், வாழணும். அவைக்குத்தான் நினைவன் கூட
0: சவாடல் எடுக்கிறேன். வாய விட்டுட்டு நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சௌதரி திருமதி ரதியம்மா, ரதியம்மாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
2: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு நான் வந்து சந்தர்ப்பவாதியிலிருந்து சத்தம் என்று சொல்றேன். சத்தம் போட்டு கதைப்பி நம் தேவையில்லாம சும்மா கத்தி
0: கதைக்காமல்
2: அந்த சத்தம் மேலோங்கிலும் மற்றாக்கள் கொஞ்சம் அமைதியா போவினம் தானே, அதுக்காண்டி சத்தம் போடுறது. நான்
0: எடுக்கிறேன்
2: அப்படியும் இருக்கா சத்தம் போட்டு பெருசா சத்தம் போட்ட உடனே மற்ற பகுதி வந்து அமைதியா
0: போயிட்டு.
2: ஆமா ஆமா.
0: உங்களுக்கு யாரு சொல்லி தந்தது?
2: நான் எவ்வளவு பேரை கண்டிருக்கிறேன். அப்படி
0: சண்டை பிடிக்கிற
2: காரணம் இல்லாமலே சவுண்ட் விடுறாரு. அப்ப மற்ற பகுதி என்ன மாதிரி அவதியா போயிடுங்க, சத்தத்துக்கு தாங்க இல்லாதன்னு சொல்லி சொல்லி பாக்குறேன்.
0: ஓகே, அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி என்ன பிரகாரம் சுட்டு பாருங்க
2: அண்ணா. எனக்கு ஒரு அலுவல் இருக்கனால என்னால வரையலாம் இருக்கு.
0: அந்த வரையலாம் கதையில்
2: நினைக்காதீங்க,
0: நினைப்போம்.
2: நன்றி.
0: அவர் திருமதி ராதாஹனா ராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் கூட அன்போடு இருக்கிறோம் சௌசியம்மா.
3: ஓ, சியாமலாக்கு சொல்றேன். மூன்று தரம் நடக்கும் கல்யாணம்.
0: முருகனுக்கோ ராக டூ மச் என்ன?
3: ஓமன்றன்
0: ஒரு வருஷத்துல மூன்று தரம் கல்யாணம் கட்டுறேன்.
3: ஒன்று கந்த சஷ்டியில வாரதிரு கல்யாணம், திருவிழா முடிஞ்சு ஒரு சங்காபிஷேகம்
0: அதுலயே ஒரு சந்தோஷத்துக்காக
3: சந்தோஷத்துக்காக
0: எல்லா கோயில் ஒரு விஷயத்த சொல்லிக்க வடிவா சொல்ல ஒன்று போட்டு
3: அது சரி நான் இப்ப சும்மா சொல்றேன். மற்றது பங்குனி உத்திரத்துக்கு நடக்கும்.
0: பங்குனி உத்திரம் முருகன் பிறந்தது இதோ
3: முருகனுக்கு இருக்கு, முருகனுக்கு விசேஷம்
0: பங்குனி உத்திரம்.
3: ஓ
0: அவர் பிறந்த நட்சத்திரம் என்ன தெரியும் இவைக்கு?
3: அது வைகாசி விசாகம். முருகன்
0: பிடிச்சு வச்சு அடிக்கணும்
3: முருகன் பிறந்தது அவை விசாகத்துல பிள்ளைகள் பிறந்தா
0: சொல்லுவீங்க மல் தோன்ற காலத்தில் குடிகள் நாங்கள் என்று சொல்றோம். எம்பெருமான் பிறந்தது எப்படி தெரியும்? அவர் கைலாயத்தில் இருக்கிற கைலாயத்தில் யாருமே வாழ முடியாது, அப்போ போக முடியாது என்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சினோவுக்கு பணிக்கு இவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி சில நேரம் டான்ஸ் மாறுறாரு.
3: முருகன் விசாக நட்சத்திரத்தில் உள்ளவரந்தா சொல்லணும். அது முருகன் நட்சத்திரம் விசாக நண்டு வாய் வேறு என்று சொல்லி வைக்கிறவே
0: விசாக நண்டு வைக்கிறவே
3: விசாக நண்டு அப்படி எங்களுடைய ஆக்களுக்கே வச்சிருக்கீங்க. அப்படி இது மூன்று தரம் நண்டு செய்து கொண்டிருக்கிறோம்.
0: மூன்று கல்யாணம் முருகன்
3: கட்டுறார்.
0: மல்லிகை தான் திரும்ப திரும்ப
3: கட்டுறார்.
0: நடக்கிறது நீல சாரி பேருக்கு மஞ்சள் சாரி
3: அப்படி எல்லாமே
0: மாறி மாறி கட்டி
3: ஆசையா இருக்கும்.
0: எக்கச்சக்கமான சாரி இந்த சென்னை சில்க்ல போட்டிருக்கு 10 euro. அதுவும் 10 euro உண்மையா 60 euro பருமா?
3: இதுல பார்த்தேன்
0: நல்லா தான் இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. போயிட்டீங்க அந்த மாதிரி மஞ்சள்ல நீளத்துல கடவுளே அந்த காலத்துல வெள்ள வேட்டி
3: மெல்லிய ஹரியோட என்ன வேட்டி நல்லா இருக்கு
0: பாத்தனா. மனுஷன் மனுஷன் மனசு நீல சாரி போட்டா அவர் நீல கலர் வேட்டியை கட்டிட்டு போறது
3: அப்படித்தான்.
0: பேஷண்ட் சும்மா சொல்றாங்க பிசினஸ் கஷ்டப்பட்டு அங்கே கடன்பட்டு இங்க கடன்பட்டு வட்டி கொடுத்து இவ்வளவு ஒரு கல்யாணம் செய்து வேற என்ன பழமொழியும் இருக்கு.
3: கல்யாணம் வீட்டுக்கு வார மொய்யிலேயே கடன்
0: கொடுக்கணும். அதுக்கும் காணாது
3: சந்தர்ப்பவாதியில்
0: சந்தர்ப்பவாதி திருமணம் செய்யாமலாக அறிந்து கொண்டீர்களா? மூன்று தரமும் கல்யாணம் கட்டு வீரா அவர் கொடுத்து வச்சவர்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மீனா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
4: உங்களோட
0: குரல் ஏன் காணல மீனா கண்ணு கொஞ்ச நாளா
4: என்ன
0: மீனா டெலிபோன் கட் பண்ணிட்டு மீனா நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஏழு மணி நேரம் 9 வானொலியில் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த நேரத்தில் விடை சொல்ல வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி. ஏன் மீனாவை திருத்தி விடுங்க, தள்ளி விடுங்க.
4: என்னட தெரியா மீனா என்ன இது கான் போன்ல வந்தாவா?
0: என்னட தெரியா எனக்கு இல்ல இல்ல வைபர்ல வேற இல்ல அங்க வந்தவா.
4: ஆ சரியா பெண்ண அவவானே இது ஆமதி விடுடா போல மாறி மாறி ஏதோ கதையில சிரிப்பில அமதி அமதி விடுடா.
0: அப்படியா?
4: நீங்க நீங்க சொன்ன எனக்கு பிளாங்க இல்ல. ஒரு அம்மன் அண்டா, அது எந்த அம்மன்ட பரிதம்? அது
0: நிகழ்ச்சி இப்ப இப்ப இந்த நிகழ்ச்சி. ஆனா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. அந்த குப்பைக்கு கொண்டே போட்டுட்டு
4: சரியோ?
0: நான்கு பராசக்திகளின் வடிவங்களின் ஒன்று நீதான் சொல்றது. சுக்லா
4: சுக்லா
0: சுக்கு சுக்ல ஐயோண்டா பேப்பர் காணையில்
4: துன்பம்
0: கொடுக்காதீங்க. ரேடியோ கேளுங்க வடிவா.
4: நான் கேட்டுறானே, நீங்களும் சொன்ன நீங்க வடிவாத தான்
0: கேக்குறேன். அடிச்சு வாணி சம்பந்தன கேட்டு இருக்கலாம். எங்களுக்கு மூளை இருந்தா இதுல வந்து மின கிடத்தாம சொல்லுங்க.
4: சரி சரி, இப்ப நான் இதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னு சொன்னா, இந்த நான் இதுக்கு வினை எடுக்கிறேன். வினை
0: வினை. ஓகே. தன் வினை தன்னை சுடும் வீட்டப்பம்
4: ஓட்டப்பம் வீட்டை சுடும். இந்த கர்ம வினை ஒன்று ஒன்று இருக்குல்ல, அது என்ன செய்யணும் அவர்களுக்கு திரும்பி கிடைக்கும். அது கர்ம வினயன்ற ஒன்று சொல்லுவார்கள். வினையை செய்து போட்டு வாயால வித்தையும் காட்டி
0: கொண்டிருப்பினா. யோசிச்சு
4: ஆரம்பத்திலே யோசிச்சேனா, எல்லாரும் பேர பதில்கள் சொல்லுங்க, நான் வித்தியாசமே
0: சொல்லுவேன். அதான்
4: இந்த வித்தியால் பெரிய வித்தியால் பாய் விளையாட்டு.
0: பாய்
4: விளையாட்டு
0: சொல்லில் வீரர் காட்டு பாரதியார் சொன்ன மாதிரி. தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கிறீங்களா?
5: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே நலமா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு. நான் வந்து சந்தர்ப்பவாதியில இருந்து.
0: நீங்க சந்தர்ப்பவாதி?
5: ஆமா. அதுல இருந்து சவடாலன்னு சொல்றேன்.
0: சந்தர்ப்பவாதி என்று சொல்லி போட்டு பிறகு சவடா சிரிக்கிறீங்க.
5: பாட்டு கேட்கல அவா வருவாள், நான் முன்னுக்கு வருவேன். முந்தி அக்கா வருவல அப்படி மாறி மாறி இப்ப இப்படி வரும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சுபாஷினி.
5: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து மீனா. மீனா அவர்கள் பைபர் ஊடாக வந்திருக்கிறீங்க நினைக்கிறேன். வணக்கம் மீனா.
6: வணக்கம் அண்ணா.
0: என்ன நடந்தது? என்ன நடந்தது?
6: என்னன்னு தெரியல. நின்றுட்டது என்ன இல்ல தென்ன தள்ளி விழுத்து இல்லாத வதனாக்கா வதனியக்கா நான் இன்னொரு தாட்டுப்பட்டுச்சு.
0: உங்களோட கையா?
6: கொஞ்சம் சத்தம் கேக்குது, சந்தர்ப்பவாதிகள் வரையினும் இவ்வளவு வருஷம் எல்லாத்தையும் கட்டி தந்துட்டு
0: மண்டைக்கு விளங்குது.
6: எந்த பிரச்சனையும் நாங்க தீர்த்து வைக்கிறது.
0: என்ன எல்லாம் போச்சு?
6: ஒரு
0: பிரச்சனையா மீனா கண்டுபிடிச்சீங்க?
6: சந்தர்ப்பவாதி.
0: சந்தர்ப்பவாதியில இருந்து வாய்ச்சவாடா.
6: நிறைவேற்றல
0: செயல்ல இருக்கணும்.
7: செயல்ல இறங்கினாதான் எல்லாம் சரி வரும்.
0: ஓகே,
7: செயல்ல இறங்கினாதான் ஒரு வழி காணலாம்,
0: வழி காணலாம்.
7: நீங்க செயல ஞாயிற்றுக்கிழமை இறங்குங்கோ, வழிபிறக்கும்.
0: நீங்க வர மாட்டீங்கன்னா அங்க இறங்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா சூப்பரா இருக்கிறோம். அதே போல நீங்களும் நல்லா இருக்கும். நீங்க என்ன பேர் வாரீங்க?
8: நாங்க வாரதான் பேருந்து தெரியல.
0: என்ன விளங்குது இல்ல?
8: பேருந்து தெரியலாம இருக்கிறது. சிலவுகளைதான் வருவோம்.
0: சிலவுகளைதான் வருவீங்க?
8: இல்ல, மறைக்க இல்ல, மறைக்க இல்ல. ஒரு பேர்த்து பார்ட்டி இருக்குது, அது பின்னே இருந்தான். அதால என்ன செய்யறது இல்ல, பாப்போம்.
0: சரி,
8: பாம்பு பாம்பு சீர்னது, மீனா காய்ச்சி கொண்டிருக்க பாம்பு சீர்ன மாதிரி இருந்தது.
0: பாம்பு இப்ப சீர்ற இல்ல, நாங்க பாம்பு எல்லாத்தையும் கொண்டு அனுப்பி
8: இல்ல. பாம்பு அந்த விஷயம் வரதான் சத்தம்
0: தெரியாது எனக்கு,
8: உங்களுக்கு தெரியாது, கேக்குறதுக்கு தெரியும், இந்த டெலிபோன்ல வரவைக்கு தெரியும், வைபர்ல வரவைக்கு தெரியாது
0: நினைக்கிறேன்.
8: நான் வந்து சந்தர்ப்பவாதியில இருந்து சவாடல் தான் சொல்றேன்.
0: சந்தர்ப்பவாதியில இருந்து சவாடல். நன்றி, வாழ்த்துக்கள். சந்தர்ப்பவாதி சவாடல், நன்றி. அவர் பிரேமா ஹைலானதன், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
9: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவடி, பக்கத்துல இருந்து லேட்டா வர கமலவடி. என்ன கமலவடி,
9: என்ன
0: மாதிரி உங்களோட டெலிபோன் இருக்க மாத்துங்க.
9: கொஞ்ச
0: காலம் சிக்னல் சரியில்லை, சிக்னல் சரியில்லைன்னுவாங்களா? ஐயோ
9: ராஜா, நான் இதுக்கு பிராணாண்டோர் சொல்லி வந்தது.
0: பிராணம்,
9: பாட்டுல வந்தது பிராணாண்டா, அது உயிருக்கு உயிரா பழகிற பிராண சினைதனை அது அப்படி சொல்றது. நீங்கள அப்படி என்னோட பழைய இல்ல,
0: அப்ப
9: நீங்க சும்மா ரேடியோ வேற வைக்கிறதுக்காகத்தான் நீங்களோட அன்பாக
0: வைக்கீங்க.
9: அதுவும் ஒரு சவாடா தான்,
0: அதுவும் ஒரு சவாடா. பிராணத்துல இருந்து பின்னுக்கு
9: பிதட்டல், பிதட்டல் சும்மா வாயால பிதாட்டி
0: கொண்டிருப்பிடல் கறி வைக்கிற
9: பிதட்டல் இல்ல, சீன பானா
0: பிராணம் அங்கால
9: பிரட்டர்
0: கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
10: வணக்கம் மதனா.
0: வணக்கம் திருமதி மதனா. வேலி விடையெல்லாம் கேட்டீங்களா இல்ல சும்மா வாரீங்களா?
10: எந்த பிரயோசனம் தராத வாயினால் செய்யக்கூடிய ஒரு வாக்கு,
0: வாக்கு
10: வாக்கு சிநேகிதனில இருந்து சிகிவாய் என்ற வாக்கு. வாக்கு கொடுக்கறது வாய
0: என்னண்டு சொல்றது
10: மேகிதானில இருந்து சிஹுவை
0: நன்றி வாழ்த்துகள்.
10: அப்ப
0: ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அவர் வதனா அவர்கள் வதனாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புரோ வணக்கம்.
11: வணக்கம் ஜேண்டிமாலா.
0: ஜேண்டிமாலா நலமா இருக்கீங்களா?
11: நீங்களின் நிலைமை இருக்கிறத வேண்டிக் கொண்டு நான் சந்தர்ப்பவாதியில இருந்து
0: சந்தர்ப்பவாதி
11: சந்தர்ப்பவாதி
0: சவாடல் சவாடல் சொல்றீங்க. நன்றி வாழ்த்துகள். அவரை தொடர்ந்து ராணி சமுதர் பிரையன் பாருங்க விட சொல்லி போட்டீங்க. பிரையனது பாருங்க
12: ராஜானா, அது ரெண்டு அகத்துக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. இல்லனா கடித்தல் உறுதி இல்லாம பேசுறது அருமையான ஒரு பாடல். ஆனா வேதத்துல வருது வந்து நான் யோசிச்சேன் என்ன அந்த இதெந்தல வருது அதுல இந்த வெறி வந்து
0: வேத வேத பாட்டு தானது.
12: சொல்லிட்டு இப்ப ராஜானா இது வந்து இத சொல்லுவோம். இப்ப இப்போதைக்கு என்னன்னா
0: என்ன சொல்றீங்க?
12: சந்தர்ப்பவாதி ரெண்டகத்துல இருந்து இளநா கடித்தல் உறுதி இல்லாம பேசுறது அது வந்து நான் அதுதான் வந்தது. ஆனா அது சரியா இருக்காது. அதுக்காக சந்தர்ப்பவாதியில இருந்து சபாடல் என்று சொல்றேன்.
0: சந்தர்ப்பவாதியை மாத்துறீங்க. சந்தர்ப்பவாதி எப்ப இது இது சரியா இது நீங்க ரெண்டாம் தரம் சொன்னது உணவு பிறகு
12: வெற்று பேச்சா வரும் வாய்ஞாலம் காட்டுறது பார்த்த வீரனா காட்டுறது சும்மா செத்தபாம்பு கடிக்கிறது
0: செத்தபாம்புக்கோ அது செத்தபாம்பு இது உண்மையான அதான் செத்தபாம்பு கடிக்க போட்டு அர்ஜுனன் வந்து கண்ணன்
12: சொல்றீங்க.
0: அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் திருமதி ராணி சமுதர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து இந்த பாடலை எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் விடையாக பெறலாம்.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்லமா இருக்கேன். நீங்கள்?
0: ஓ, நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா?
1: ஓ, சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: ஓ, நல்லா சாப்பிட்டோம்.
1: நான் இப்பதான் என்ன பாட்டு கேட்டேன்.
0: ஓ, என்ன தெரியும், நீங்க கடைக்கு போயிருக்கீங்க?
1: ஓ, கதை கதை. நீங்க கதை கதை கந்த கேள்விய சொல்லுங்க. இருக்கா? கோயிக்காதீங்க.
0: நான் கோயிக்க மாட்டேன், கோயிக்கிறேன்.
1: உலங்கையில கொஞ்சம் உள்ள
0: எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை எமது வானொலியின் இன்றைய துயர நிலையை நாம் எட்ட எம்முடன் நடித்தது இதுதான் என்பதை நாம் அறியாமல் விட்டதனை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை விடையாக பெறலாம். இந்த பாட்டில் வருது துரோகம். துரோகத்தில் இருந்து
1: துரோகம்,
0: ரெண்டகம்
1: ரெண்டகம் பிராங்கல துரோகம், துரோகியோ துரோகமோ வருது.
0: துரோகத்தில் இருந்து
1: தூணாவில வரவோ.
0: எந்த பிரயோசனமும் தராத வகையில் எமது வாயினாலும் செய்யக்கூடியதை நீங்கள் படியாக பெறலாம்.
1: துர்ச்சொல்,
0: துர்ச்சொல்,
1: துர்ச்சொல்.
0: நன்றியம்மா. சித்ராவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்.
0: உதயன், நலமா இருக்கீங்களா? உதயன் முதலாவது விட சரியான விட என்ன விட சொல்லுங்க
2: பாபு.
0: சுட்டது சுட்டது சுட்டது கைப்பட்டது பட்டது. ஓகே சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு ரகுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய ஜெர்மனிய நேரம். பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட
2: கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
3: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
4: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
5: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
3: Mélodie et Tordre-Glaque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
7: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

அந்த தடைகள் அனைத்து முடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilori.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி

0: அழகு சிலையே அமுத கலையே உன்னாலே மெழுகு போலே உருகு நின்றேன்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:11 அச்சு ராஜ்யத்தில் 5:11. நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக இருக்கிறது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளவை போல் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து எதிரொலி, அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும்.

ஆம், பாட்டும் படமும் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல்தான், 0348 321 1540, 0951 5147 7 1. வைபர் இலக்கம் 0033 650 0774 27. அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திராத பிறவி அம்மா நீ.
1: ஆம், இப்பொழுது உரித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன.

0: ஆம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கின்றார் சீரும் சிங்கம் ஜேசுதாசன். வணக்கம் ஜேசு.
1: வணக்கம் அண்ணா. நான் முதலாவது.
0: நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க.
1: அப்பா இன்னைக்கு அந்த மாதிரி வெயில் நல்லா கொளுத்தி எறியுது.
0: வெயில் கோப்பி அடிக்க போயிருப்பேர்
1: அவரை முயற்சி பண்ணாதீங்க. சரி, கிடைச்சிட்டு நன்றி, வாழ்த்துக்கள். அதற்காக நீங்கள் சந்தோஷப்படக்கூடாதுன்னு.
0: நீங்க வந்தா சந்தோஷப்படுவேன்.
1: இல்ல, நிகழ்ச்சி சந்தோஷம் நீங்கள் வீட்டுக்கு அவுட்டு கொட்டி கொண்டு போறப்படாத வந்துட்டு வரும்போது கொண்டு போய் மாதாவை கொடுக்கறதுக்கு.
0: சரி,
1: இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி? எதிரொலியா அல்லது
0: எதிரொலி?
1: அப்ப இன்றைக்கு சந்தோஷ நேரம்னா சந்தோஷமாக வர வேண்டும். நல்ல காலநிலை ஒண்ணு நன்றா இருக்கின்றது. சுகமாக எல்லாம் வந்து சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, கஷ்டமும் கஷ்டம்.
1: சரியில்லையா? நிகழ்ச்சிக்கு வந்து போல சமூகம் கொடுத்துட்டீங்களா?
0: நான் வந்துருவேன், எப்படியும் வராட்டியும் எப்படியும் வந்துருவேன்.
1: ஓ, அப்ப நானும் முதலாளஞ்சு கூட நிகழ்ச்சியை நல்ல சிறப்பாக போகணும். சந்தோஷ நேரம் உடைய வெள்ளிக்கிழமை பல நிகழ்ச்சிகளோட எங்களை நேர்கள் எல்லாம் வரவணும், கலந்து கொள்ளவனும். சும்மா சிரித்து சந்தோஷமா இந்த 3 மணி நேரத்தை சிறப்பாக கொண்டு செல்வோம்.
0: நிச்சயமாக, நிச்சயமாக. சரி, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: என்னன்னா
0: என்ன சொல்ல எடுத்தீங்க?
1: பாலிலும் வெண்மை, பனியிலும் வெண்மை அடிக்கணும்.
0: அப்ப வெண்மை எடுக்கிறீங்களா?
1: இல்ல இல்ல, நான் என்னத்து கண்ணா, இப்ப பனி எடுப்போமே. வெயில் நேரம் தானே, ஆங்கிலம் ஒரு பனி மாதிரி தானே. பனி எடுத்து இங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? படம்
0: பனிக்கு எனக்கு ஒரு படம் ஒன்று இருக்குதான், அங்கால வருது இல்ல. ஆனா பாட்டு பனி இல்லாத மார்கழியா?
1: அது சரி, பனி இல்லாத மார்கழியா. படம் வந்து மூடு பனி.
0: அதுதான் எனக்கு ஞாபகத்துல இருந்து மூடு வர மாட்டேன்றது.
1: அந்த பிரதா பூத்தன் நடிச்சது, ராதிகாவின் முன்னாள் கணவர்.
0: ஆமா, மூடு பாணி. ஆமா, எனக்கு அந்த இப்படி ஒரு படம் இருக்கிறது தெரியும். அந்த
1: பிரதா பூத்தன் தானே? ராதிகா வேண்டியா சரிதா வேண்டியா தெரியல.
0: ராதிகா அந்த
1: ராதிகா மாறி கணவன் நேரம் மாறி சொல்ல பின்னால வரவங்க நடிப்பாங்க. ராதிகா கண்டு அப்ப படம் மூடு பனி என்று சொல்லி நிகழ்ச்சிய பனியில தொடங்கும். கொஞ்சம் குளிர்மையா இருக்கட்டும்.
0: கொஞ்சம் குளிரா இருக்கட்டும்.
1: நிகழ்ச்சிகள் சிறப்பா இருக்கணும். சிறப்பாக நிகழ்ச்சிகள் நகர்ந்து செல்ல வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள், இத்தாலியில் இருந்து. அடுத்து இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் டோனா.
0: வணக்கம் தேவி தனராஜ். சரியா
2: சரியா சொல்லிட்டீங்க
0: பாத்தீங்களா? இப்ப எல்லாம் சரியா வருது
2: என்ன?
0: வெயில் வந்துட்டு தானே?
2: நலமா
0: இருக்கிறேன்.
2: பால் எடுக்கிறேன்.
0: என்ன எடுக்கிறீங்க?
2: பால்
0: எடுத்து
2: பாலும் பழமும் எடுக்கலாம் தானே? பழம்
0: தாராளமா எடுக்கலாம்.
2: பாலும் பழமும்,
0: பாலும் பழமும் எடுத்து
2: பால் வண்ணம் பருவம் கண்டு.
0: பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாலலா?
2: ஓ, எடுக்கலாம் தானே.
0: இதுல பால் என்னத்தை குறிக்குது?
2: பால்,
0: பால் வண்ணம்டா.
2: பாலும்
0: பழமும் உங்களுக்கு

0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராசி பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ரொசாலி. நான் நலம். நீங்க
2: நலமா இருக்கிறோம்.
1: சரி, நலத்தோட என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: ஆயிரம் நிலவேவா
1: பாட்டா ஏதாவது உண்டு எடுக்கிறீங்களா, அப்படியே ஃபுல்லா எடுக்கிறீங்களா? ஆயிரமா அல்லது நிலவா அல்லது வாவா?
2: ஆயிரம்.
1: ஆயிரம் எடுக்கிறீங்க. ஓகே.
2: படம் ஆயிரம்.
1: ஆயிரத்தில் ஒருவனா?
2: அல்ல, ஆயிரம். ஆயிரம் பொய்.
1: ஆயிரம் பொய். ஓகே.
2: பாட்டு ஆயிரத்தில் ஒருத்தியடி.
1: ஆயிரத்தில்
2: ஒரு அண்ணன்.
1: ஆயிரத்தில் ஒருத்தியம்மா. ஒருத்தியம்மா நீயா?
2: ஆமா.
1: ஆயிரம் பொய் என்றால் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா. ஓகே.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். நலமா?
1: நான் நலன். நீங்க?
3: நாங்களும் நலம். என்ன பயணம் சிக்கலண்டீங்க?
1: ஓ, சரியான சரியான இறுக்கமா இருந்தது.
3: என்ன
1: வெள்ளிக்கிழமை வளமையா? நீ இல்ல, லீவுகள் இல்ல தானே?
3: வெயில் புடிக்கிறது கல்யாணம்
1: சுத்தி நம்ம இல்ல. என்ன தெரிய இல்ல, சரியான இறுக்கமா இருந்தது.
3: வந்து
1: சேர்ந்தாச்சு அதான். சரி, இந்த பால் வண்ணம் வேண்டா என்ன?
3: பால் வண்ணில வெள்ளதானே, அதுக்குத்தான் பால் வண்ணம் என்று சொல்லி நம்ம தெரியா.
1: வேற ஏதாவது?
3: வேற தெரியல.
1: நீங்க தட்டி பாருங்க, பாலுக்கு என்னென்ன அகராதியில இருக்கண்டு?
3: தட்டினா போச்சு.
1: தட்டி பாத்துட்டு சொல்லுங்க என்ன பாலுக்கு என்னென்ன இருக்கண்டு. சரி, நீங்க என்ன?
3: ஆண்பால் பெண்பால் பல பால் அதுகளும் இருக்குது. மற்றது பசுப்பால குறிக்கும், எருமப்பால குறிக்கும், அப்படியும் இருக்கலாம்.
1: சரி, என்ன இருக்கா பாத்து சொல்லுங்க என்ன.
3: சரியா,
1: கேட்டுக்கொண்டிருப்பா கேட்டுக்கொண்டிருப்பா.
3: நான் உண்மை எடுக்கிறேன்.
1: உண்மையா?
3: படமும் பாட்டும் சொல்லுங்க பாப்பா. நீங்க
1: உண்மைக்கு இல்ல, எனக்கு வரது இல்ல.
3: சொல்வதெல்லாம் உண்மை. விஜயகாந்த் நடித்த 1987
1: வெளிவந்தது.
3: மற்ற சங்கர்லால் படத்தில் இருந்து உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறும்.
1: உண்மை என்றும் வெல்லும் காலம் மாறுமா?
3: நம்மட நிலைமைக்கு இந்த பாட்டு பொருத்தமா இருக்குமன்னு நினைக்கிறேன்.
1: கட்டாயம். ஓகே.
3: நீதிதேவனின் தீர்ப்பு சொல்லும். அப்ப நீதிதேவன் எப்பயுமே பாட்டு கொட்டிருப்பேன்.
1: கட்டாயமோ?
3: அப்ப அந்த உண்மை என்றும் வெல்லும் எங்களுக்கு கடவுள் நல்ல வழிய காட்டுவார்.
1: நிச்சயமாக.
3: நன்றி.
1: நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா. நலமா? நலமாக இருக்கிறோம். நன்றி. நீ என்ற சொல் எடுத்திருக்கீங்க. ஓகே.
4: நீயா படம் இருக்கல்ல,
1: நீ எடுத்து நீயா படம். ஆமாம்.
4: நீ வருவாயின அது எடுக்கலாமா பாட்டு?
1: ஓ, நீ வருவாயின நான் அந்த பாடல் என்ன?
4: அந்த பாடல் சரிதானே?
1: சரியா இருக்கு. ஆமாம்.
4: மற்றதெல்லாம் சரியில்லாட்டி
1: கொண்டு வந்தா இல்ல. இது சரி.
4: இது சரி என்ன?
1: நன்றி.
4: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வந்துட்டேன் ஐயா.
1: கமலவேணி. வந்துட்டேன் ஐயா. வந்துட்டேன். நலமா?
5: நலம். நீங்க
1: நலமா இருக்க? ஐயா அங்க இருக்கிறீரா இல்ல அங்க வெளியில? வெளியில கண்டு வெளியிட்டேரா? கட்டக்கால் சாணம் போட்டு கண்டு
5: என்னான்னு கேக்குறீங்களா?

0: அதுக்கு வந்து அந்த சுத்தமான அந்த வெண்மை நிறத்துக்கு தான் அந்த இது வண்ணத்தை கொண்டு வந்தது.
1: வண்ணத்தை வெண்மை கொண்டிருக்கா,
0: வெண்மையா இருக்குதானே, அது சுத்தமான வெள்ளை குறிக்கிறதா, அந்த அழக சுத்தமான வெள்ளை அழக குறிக்கிறதா அந்த வண்ணம்.
1: வண்ணம், ஓகே. அப்ப சரியா தான் சொல்லி இருக்கிறாவா, சரியா தான் சொன்னவாவா உங்களோட ஃப்ரெண்ட்,
0: சரியா தான் சொல்லுறவா, சொல்லிருப்பா,
1: சரி சரியா தான் சொல்றவாவா,
0: எவ்வளவு குளியான்னு சொல்றவா,
1: சரிவா
0: சொல்லுவா,
1: அவ கேட்காவா, கேட்காது, அவ பிஸியா இருப்பான், பிஸியா இருப்பான்.
0: மற்றது நான் பச்சை எடுக்கிறேன்.
1: பச்சை எடுக்கிறீங்களா? பச்சை எடுத்து
0: பச்சை விளக்கு,
1: பச்சை விளக்கு,
0: மற்றது பாட்டு, அந்த ராமுவில வந்த ஒரு பாட்டு இருக்கு, பச்சை நிறம் ஒன்று பிச்சைக்கு நீ ரெண்டு பாட்டு சொல்லி தூங்க செய்தேனாரீவரோ, நல்ல பாட்டு.
1: ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம் தானே, என்ன
0: சந்திக்கலாம்,
1: ஓகே, நன்றி, அடுத்த பாடல் சந்திப்போம்.
0: என்ன சொல்லுங்க, மாரிக்கலாம் சந்திப்போம், நாங்கள் இப்ப ஓகே பண்ணிட்டோம், அந்த சில நேரம் அந்த சந்தர்ப்பம் சூழலை அக்கெல்லாம் மாத்துறது,
1: கட்டாயம் கட்டாயம் கட்டாயம் கட்டாயம், அது நேரம், அது அந்த அந்த நேரம் சொல்ல
0: இல்ல, என்னடா நான் உண்மையா தான் சொல்றேன், ஒரு இந்த ஒரு என்ற கனகாலத்தை ஃப்ரெண்ட் வீட்டுல அவர் மோசம் போனது, அவ நயனறிவு பிள்ள, அவ விட்டு நான் வாரம் சாப்பாடு கொண்டாண்டு எல்லாம் அடிச்சு சாப்பாடு எல்லாம் செய்து நான் உடுப்பு போட்டோன்னிக்க இந்த மனுஷன் இருந்தா போல சத்தி எடுத்து உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய், அப்ப எப்படி நான் அவாக்க சொல்றாண்ட சொல்லாக்கா, இது பிரச்சனை இல்லையாக்கா, நீங்கள் உங்களோட மனுஷனை பாருங்க, சாப்பாடு எல்லாம் செய்து கட்டி எல்லாம் ரெடி, அப்படி இந்த சந்தர்ப்பங்கள் மாறுறதுக்கு நேரம் செல்லாது, இந்த
1: காலத்தில்
0: ஓ அது அதுதான் அந்த கட்டாயம் மட்டும் சொல்லக்கூடாது,
1: நாங்க
0: அதை செயல செய்ய வேணும் எவ்வளோ கட்டாயம் செய்வோம் சொல்லக்கூடாது, அது நான் கண்ட கணக்கு அனுபவத்துல நான் கண்டிருக்கேன்.
1: பெருந்தன்மை என்ன, அவர் விளாட்டி கடவுள் உள்ள வைப்பீர்,
0: நன்றி வணக்கம்,
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலமணி அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கணேசன் அவர்கள், வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் தம்பி,
1: எப்படி நலமா,
2: வெயில்
1: வெயில் என்ன வெயில், என்ன வெயில், அண்டுவீங்க குளிரண்டா, குளிரண்டுவீங்க, என்னதான் சொல்றது,
2: நீங்க கஸ்டமர்
1: எடுத்து
2: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, சித்ரா ஜெயக்குமார்.
1: வணக்கம் சித்ரா, நலமாமா?
3: ஓ நலமா இருக்கிறேன், நீங்க
1: நலமாக இருக்கு, உங்களை குரலை கேட்க சந்தோஷமாக இருக்கின்றது. நேரம் கிடைக்கும் பொழுது இணைந்து கொள்ளுங்கள். என்ன
3: அச்சா, அந்த பாலுக்கு வந்து தூய்மை என்றதுதான் அந்த அந்த கருத்து, நான் கமலவணி என சொல்லிட்டா,
1: வெண்மைன்னு சொல்லுவா, தூய்மை தூய்மை
3: தூய்மை
1: தூய்மை தூய்மையும் சரியா வரும், என்ன
3: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று,
1: குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, ஓகே அம்மா, நன்றி அம்மா,
3: நன்றி,
1: முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அவர் ஜெயக்குமார் அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம் வதனா. என்ன சொல்ல எடுத்தீங்க?
4: நான் உலகம் எடுத்தேன்.
1: உலகம் எடுத்த நீ கடந்த வாரம் வர இல்லையா நீங்க? அப்ப அத பத்தி ஒரு கதையில ஒரு பேச்சில உங்க வாட்டில வாரீங்க இருக்கிறீங்க,
4: கேட்டதான
1: சொல்லுவீங்க? சரி சொல்லுங்க அம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க? உலகம் எடுத்திருக்கீங்க.
4: உலகமே படம்.
1: உலகம் படம்.
4: உலகம் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு நீதான் நீ, எனக்கு நானே நிறுவரியோ நீதான் நிறுவன்.
1: அப்படி மனசார ஏற்றுக்கொள்வீங்களா?
4: உலகம் ஆயிரம் சொல்லட்டும் உனக்கு நீதான் நீதுவரியன்.
1: அது சரி, அதுக்கு அதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா?
4: அதையவே தாங்களே தங்கட பிள்ளையை திருத்திக் கொள்ளவனும் தாங்கள் செய்தா பிள்ளை என்றது.
1: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி.
4: நீதிபதி
1: என்றா? அப்ப நீங்க உலகம் சொல்றதை ஏற்றுக்கொள்வீங்களா இல்ல அலசி ஆராய்வீங்களா?
4: சில பேர் நாங்க மற்றதுக்காக வாழறோம், சில பேர் தங்களுக்காகத்தானே வாழியோம். அப்ப அது அதையும் எடுக்கலாம். நாங்க பயத்தில் மற்றதுக்காகவும் நாங்கள் வாழ்றோம்.
1: என்னதான் முடிவு?
4: முடிவு சொல்லல மாத்த போறேன் அப்படி. எனக்கு நான் தான் நீதிபதி.
1: அதைத்தான் அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்க தான் நீதிபதி, அவரைதான் நீதிபதி. அவரை சரி உங்களுக்கு தான் தெரியும், மற்றவே தெரியும்.
4: அதைத்தான் சொல்றேன், அவையவைக்கு தான் தெரியும். தாங்கள் புல செய்த அதை நினைச்சு சரி புல செய்யாட்டிக்கு அதை எந்த மனசு சொல்லுவோம். நான் தெரியாதான் செய்தனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
1: அந்த தைரியம், அந்த தைரியம் இருக்கணும். என்ன
4: இணைந்திருந்தார்கள்
1: இப்பொழுது இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் சிவராணி.
5: வணக்கம். இனிய மாலை வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கும் மாலை வணக்கம்.
5: வெயில் வணக்கம்.
1: நல்ல வெயில். நல்ல வெயில். வெங்காயம் வெயிலா?
5: ஓ நல்ல வெயில்.
1: சரி,
5: நாங்கள் நிலம் அதே போன்று நீங்கள் நிலமா இருக்கோம். எப்பவும் கேட்டுக்கொண்டு நான் அவ பச்சை எடுத்தவன். நான் பச்சை கிளி எடுக்கிறேன்.
1: பச்சை கிளி எடுக்கிறீங்க?
5: பச்சை கிளி முத்துச்சரம் படம்.
1: பச்சை கிளி முத்துச்சரம் படம்.
5: பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு, அந்த பாட்டு.
1: பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாடல்.
5: என்ன உலகத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு ரெண்டும்
1: உலகம் மற்ற உலகம் படம் சொல்லி உலகம் ஆயிரம் சொல்லட்டும். உலகம் ஆயிரம்
5: சொல்லி. நன்றி வணக்கம். எனக்கு வேற இல்ல, கலைச்சு போட்டு போயிட்டு மறந்து
1: சொன்ன அப்புறம் நான் கேட்டேன்.
5: அவ கண்ணுங்கிறது வருப்பா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் மாமா.
1: வணக்கம் அகேனி அம்மா. நலமா குட்டி? நாங்களும் அகேனி குட்டி மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம். அம்மா அப்பா அண்ணா? அண்ணா இந்த ஒரு பிள்ளையோட சேட்டை விட்டவனா இல்ல? என்ன திருந்திட்டான பயம்? இப்ப ரேடியோல நீங்க சொல்லிடுவீங்க. அந்த பயத்தை ஒரு வயது இப்ப சொல்லி வைக்கணும். என்ன நீ ஏதாவது சேட்டை விட்டியா நான் போய் மாமாட்ட சொல்லுவேன். எனக்கு ரேடியோல எல்லாருக்கும் தெரியும். சரி, என்ன சாப்பாட்டுங்க இன்னைக்கு? எக்கோலா. எக்கோல சாப்பிட்டீங்க? என்ன சரி எக்கோல எல்லாம் தருவாங்களா உங்களுக்கு? என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க? நான் நடுவில் நிக்கிறேன் இல்லையா?
7: அப்ப
1: நடந்துவோம். சரி சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க?
6: என்ன
1: சொல்ல எடுத்த நீங்க? பச்சை கிளி எடுத்து
6: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் ராகேணிய குடியவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் ரவண்ணா.
1: வணக்கம் சுபாஷினி. கெட்டிக்காரி கொஞ்சம் முந்தி வந்துட்டீங்க என்ன?
7: நீங்களும் அப்படியே நிலமா இருக்க வேண்டும் வேண்டிக்கொண்டு ரவண்ணா. நாங்களும் நிலமா இருக்கிறோம். நான் வந்து தெய்வம் அந்த
1: தெய்வம் எடுக்கிறீங்களாமா?
7: தெய்வம் தந்த வீடு படம்.
1: தெய்வம் தந்த வீடு படம்
7: பாட்டும் அதுதான். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.
1: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு
7: என்ன? ஆமா.
1: ஓகே, நன்றி அம்மா.
7: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சுபாஷினி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
8: வணக்கம் ரகுண்ணா.
1: நலமா?
8: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியண்ணா. நீங்க சுகமா வந்து சேர்ந்தீங்களா?
1: வந்து சேர்ந்துட்டு நான் சுகம் என்று சொல்லிடாது.
8: கஷ்டப்பட்டு
1: கஷ்டப்பட்டுதான் வந்தேன். சரியான கஷ்டமா இருந்தது.
8: வெயில் நேரம் தானே, கொஞ்சம் வெயிலை கூட செய்து திருப்பி வீட்டில போயிருப்பினா தானே?
1: இல்ல, இந்த டைம் அப்படித்தான் போற. கடந்த வாரம் ஒரு விடுதலை லீவு நாள் வந்தது. அப்ப அதுல கொஞ்சம் இருந்தது. இனி வார வெள்ளிக்கிழமை இன்னும் இறுக்கமா இருக்கும். அங்கால திங்கக்கிழமை லீவு நாள் வருது. அப்ப எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறாக்கள்.
8: வெளியில போவினம் திருப்பி வருவினம் போவினம். நீங்க நிலமை இருக்கன்னா வேண்டிக்க வந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும்
1: என்ன
8: மறக்காம. இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி தானே உண்மையில. அந்த அதை விட இது கூட சூப்பர் நிகழ்ச்சி.
1: சிரிக்கிறதுக்குரிய நிகழ்ச்சி.
8: சந்தோஷம் ஒரு தட்ட விடியே நினைச்சு சிரிக்க வேணும். யார் யார் அந்த குரலுக்கு வேற போய் நம்ம ஆவலாயும் இருக்கும்
1: என்ன.
8: நல்ல ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து 1000 எடுத்து
1: 1000 எடுத்து
8: 1000 ரூபாய் படம்.
1: 1000 ரூபாய் படம்.
8: பாடல் வந்து 1000 நினைவு 1000 கனவு. ஓஹோ, அந்த பாடல் ஜெமினியின்.
1: 1000 நினைவு 1000 கனவு அந்த பாடல் என்ன?
8: ஆமா. நன்றி அண்ணா.
1: ஓகே, நன்றி.
8: நன்றி அண்ணா.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம் பதனி மோகன். நலமா?
9: நலம் நலம். நீங்க
1: நலமாக இருக்கிறோம். நன்றி.
9: இவ்வளவு நாளும் நல்ல நலமாக சந்தோஷமாக வந்து சேர்ந்து விட்டேன் என்று
1: சொன்ன
9: கஷ்டப்பட்டுட்டீங்க. அப்ப ஒரு நாளைக்கு இருந்தாலும் கஷ்டப்படத்தானே வேணும்.
1: வளமையா கஷ்டப்படுறா. அன்றைக்கு ஒரு நாள் நேரத்துக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான்.
9: வெள்ளிக்கிழமை தானே வேலையாக்கள் திரும்பி போற நேரங்கள். அப்படியா? இங்க அப்படித்தான் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ரவிக்காயிருக்கும்.
1: அதே பிரச்சனை
9: தான். அப்ப இத்தன் உலகம் இருந்திருக்கு.
1: ஆமா.
9: அப்படியே நலமா இருக்க வீட்டுக்காரர் எல்லாரையும் நலம் கேட்டதாக கேட்டுக்கொண்டு.
1: நன்றி.
9: நான் பார்வை எடுக்கிறேன். பார்வை
1: எடுக்கிறீங்க. ஓகே.
9: பார்வை எடுத்து பார்வை ஒன்றே போதுமே என்ற ஒரு படம் உண்டு. அந்த குணால் மோகன்லால் நடி மோகன் அந்த என்ன மோனால் என்ற ஒரு நடிகன் சின்ரான் தங்கச்சி.
1: சரி, பார்வை ஒன்றே போதுமே.
9: ஓமே, அது படம். பாட்டும் அதுதான். பார்வை ஒன்றே போதுமே பழைய பாட்டு உண்டு ஜெய்சங்கர்.
1: பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா அந்த பாடலா?
9: ஆமா ஆமா.
1: சரி, அந்த பாடலையும் போடு.
9: வேற எடுத்து உங்களோட சண்டை பிடிக்காமல் அதுலயே முடிஞ்சு விட்டா விஷயம் முடிஞ்சு.
1: நான் நியாயத்துக்காக தானே போராடுறது.
9: ஐயோ, நீங்க நியாயம். நாங்களும் அதை பெட்டி ஆள வேணும்.
1: நீங்க நியாயத்துக்கு வர வராம இருந்தா சரி.
9: நன்றி, வணக்கம்.
1: அவர் இணைந்திருந்தார் மதனிமோகன். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் கலா ராணி.
10: ஓம் அண்ணா, நலம் தானே அண்ணா?
1: நான் நலம், நீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன் அண்ணா. நீங்களும் நல்ல நலமா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கொண்டு அண்ணா. சந்தோஷ வேளையில நானும் வந்திருக்கிறேன் அண்ணா.
1: வாங்க வாங்க வாங்க, நீங்களும் வந்தாதான் எங்களுக்கும் சந்தோஷம்.
10: சந்தோஷம் அண்ணா, உண்மையா இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய நல்ல சந்தோஷம் அண்ணா எனக்கு.
1: அப்படிதான் எல்லாருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை வாரத்தின்
10: வெள்ளிக்கிழமை
1: சந்தோஷமா
10: எல்லாரும் சிரிக்கிற நாங்கள் தானே அண்ணா. அண்ணா சிரிப்பு அது முதல்ல உங்களோட சிரிப்பு, அதுங்கட சிரிப்பு. சந்தோஷம் அண்ணா. நான் வந்து உத்தியோகம் எடுக்கிறேன் அண்ணா.
1: உலகத்தின் பக்கம் போயிட்டீங்களா?
10: பாப்பா
1: போய் பாப்போம், போய் பாப்போம். எங்க எங்க எந்த பக்கம் போய் பாருக்கீங்கன்னு பாப்போம். உலகம் எடுத்து
10: படம் உலகம்,
1: படம் உலகம்,
10: பாட்டு வந்து உலகம் சமநிலை பெற வேண்டும்.
1: உலகம் சமநிலை பெற வேண்டும்,
10: நிலை வேண்டும்.
1: அந்த அந்த பக்கம் போயிட்டீங்க, சமநிலை பக்கம் போயிட்டீங்க
10: என்ன? இல்லாட்டி அங்கால போவண்டு பார்த்தேன். அழகு கலைகளின் சுரங்கம் வந்து வேண்டாம், இதுக்கு போவோம்,
1: இதுக்குள்ளே போயிருவோம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் போக சமநிலை பக்கம் போயிருக்கீங்க,
10: இதுக்குள்ள போட்டேன். பின்னால வந்து கேப்பினா அது இருக்குமோ இது இருக்குமோ
1: கட்டாயம் என்ன?
10: அப்ப நான் இதுலயே நிக்கிறேன் அண்ணா.
1: ஓகே, நன்றியம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலா ராணி. இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா நடேசன்.
11: வணக்கம் ரகு. மாலை வணக்கம.
1: மாலை வணக்கம். நீங்க நலமா?
11: ஓ நலமா இருக்கிறேன். பிரான்ஸ்ல இந்த நாளும் ரவிதான்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
11: இந்த லண்டனும் சரி பிரான்ஸும் சரி ரெண்டும் ஒரே நாள்.
1: ஓரளவுக்கு அந்த தலைநகர் கிட்ட நடங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். வங்கால இருந்து வெளியே வராக்கள் உள்ளுக்கு போறாக்கள்
11: வெளியில
1: அதை சுட்டு வட்டாரத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த பிரச்சனை வரும். ஒரு ஒரு 11 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில கொஞ்சம் ஓய்வா இருக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வர துவங்கிடும்.
11: பால்
1: எடுத்து
11: பால் குடம் படம்,
1: பால் குடம் படம்,
11: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி சுவாஜின்ற பாடம்,
1: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாடல்
11: என்ன?
1: ஓகே, நன்றி,
11: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
1: வணக்கம். பசுபதி கோன நாயகி.
12: எப்படி
1: நலமா?
12: நலமே இல்லையே, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் உங்களை மாதிரி நலமே உள்ளோம். சரி சொல்லுங்க.
12: நான் வந்து 1000 அடுத்து
1: 1000 அடுத்து
12: 1000 நிலவே வா படம்,
1: 1000 நிலவே வா படம்
12: பாட்டும் அதுதான்.

0: புது பாடல் மெளி பாட பாட ஆயிரம் நிலவேவா.
1: சரி, இப்ப ஒரு நிலவை வச்சுக்கண்டே அவமாச பரமண்டியம் நிக்கிறீங்க. ஆயிரம்
0: நிலவு,
1: ஆயிரம் நிலவு வந்து
0: கவிஞர்களுக்கு மூளையை பெங்கலி எல்லாம்.
1: ஒரே ஒரு நிலவை வச்சுக்கண்டு அதுக்கு பௌர்ணமி வேணா பருவம் அட்ட அவமாசியம் நிக்கிறீங்க. கொஞ்சம் கஷ்டம் போயிடும். அப்ப உண்டோட நின்றுவோம் என்ன.
0: ஒரு நிலவு ஒரு பெண்ணாய் அதுக்கு நிலவில் எடுக்கணும். நான் ஆயிரத்தில எடுத்து விட்டேன்.
1: ஆயிரத்தி எடுத்தாச்சு.
0: ஆயிரம் ரூபாய் படத்தை சொல்லுவோம்னு பார்த்தேன். நீங்க சொல்லிங்களோ அது ரூபாயில வந்தது. இது நிலவில வருது தப்பு ரெண்டையும் சேர்த்து உண்டாவே எடுத்து
1: விட்டேன். ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சசி அம்மா, நல்லமா? நலமாக இருக்கும் ஐயா. நலமா?
2: ஓம் ஐயா, நலமாக இருக்கும்.
1: நலம் கேட்டதா சொல்லுங்க.
2: நன்றி. நான் உலகம் எடுத்து,
1: உலகம் எடுத்து
2: சுற்றும் வாலிபன் படம்,
1: உலகம் சுற்றும் வாலிபன் படம்,
2: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பாடம்,
1: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
3: வணக்கம்.
1: வணக்கம். பல தடவை நீங்க முயற்சி செய்வீங்க
3: என்ன?
1: நீங்க வந்து வந்து நிக்கிறீங்க, உங்களை உங்களோட இணைப்பு வருது இல்ல, அதுல வந்து விழுகின்றது.
3: எனக்கு கையிலே செய்து கண்டி
1: நடக்கல நடக்கல. இன்றைக்கு வந்து வந்து உங்களை கலைச்சு கலைச்சு விட தங்கிட்டு மீனா போ, மீனா போ, மீனா போ.
3: என்ன தீராத பசியோ பாட்டு,
1: தீயே உனக்கு என்ன தீராத. நான் இதன் தீப்பிடிக்க தீப்பிடிக்க தூங்க போறீங்க ஆகும்
3: சொல்லிட்டேன்.
1: நன்றி. அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஜெயந்தி மாலா. நலமா?
4: நாங்க நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லவாக. என்ன இந்த பக்கத்தால வந்துட்டீங்க? 40 பக்கம்
4: நல்ல
1: தெளிவா இருக்க. இந்த தொலைபேசியில வர இருக்க நீங்க
4: இன்டர்நெட்டுகளையும் பொறுத்து. சில நேரம் நாங்க மற்ற சாமி அறையில போய் நின்று கலைப்பேன். அது சில நேரம் அதான், அது சில நேரம் இருக்காது.
1: சரி சரி, ஓகே.
4: ஆமா, சில நேரங்கள் அந்த மேல சிலிருந்தா கிச்சனுக்கு கலைப்பேன், அது இழுக்காது. அப்ப இங்க இந்த கோளுக்குள்ள வந்து விஸ்பிங்களுக்கு வந்திருந்தால் அது இழுக்கும்.
1: இழுக்கும் என்ன?
4: ஆமா, அதுவும் கூடப்படிதான் செய்யுது.
1: ஓகே சரி, நீங்க என்ன என்ன சொல்ல எடுத்தீங்க பண்டகி?
4: நீங்களும் நலந்த நிலைமை இருக்கிற வேண்டிக் கொண்டு நான் ஆயிரம் எடுத்து,
1: ஆயிரம் எடுத்து,
4: ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று பாட்டுருக்கிட்டே.
1: ஆமாம், ஆயிரம் மலர்களே மலருங்கள் பாட்டு.
4: படத்தின் படம் வந்து ஆயிரத்தில் ஒருவன்,
1: ஆயிரத்தில் ஒருவன் என்ன?
4: ஆமாம்.
1: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஷன். நலமா ஷன்? ஓ, சரியான கஷ்டம் ஷன். இன்றைக்கு நெஞ்சம் பக்கம் எடுத்து,
5: நெஞ்சம் எடுத்து, நெஞ்சம் மறப்பதில்லை,
1: நெஞ்சம் மறப்பதில்லை,
5: பாடலும் அதேதான், நெஞ்சம் மறப்பதில்லை
1: அந்த பாடல்
5: என்ன.
1: ஓகே, நன்றி ஷன்.
5: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள். இப்பொழுது மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன். ஜேசுதாசன் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: என்ன பிரச்சனை, பிரச்சனையோட வந்திருப்பீங்க?
6: இல்ல, நீங்கள் அந்த அழகு தமிழர்களை பத்தி எங்கிட்ட நேரோட உரையாடி கொண்டு கேட்கல. இப்ப குணநாயகமா கட்டி ஒரு நிலவை வச்சு கொண்டு ஆயிரம் நிலவை என்ன செய்யறேன்? அது என்ன கருத்து என்றால் என்ன, நான் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த ஆயிரம் புற பாக்கணும் வாழ்த்துவார்கள்.
1: ஆயிரம் புற பாக்கணும்
6: ஆயிரம் நிலவு வரும். ஒரு ஒரு வருஷத்துல 12 நிலவு வைங்குவர். 80 வயசுக்கு மேலே அவர் வாழ்வார் என்றா 960 நிலவை காணுவார். அந்த கருத்து அப்படித்தான். ஏன் அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்து இப்ப 100 வயசு வரை வாழும் கொண்டு சொல்றோம் இல்ல. அப்ப அந்த ஒரு வருஷத்துல 12 நிலவு இருக்குதான். நாங்க சும்மா பார்த்தாலும் 13-15 கொண்டு சேர்ந்து அப்ப 12 நிலவு வந்தாலும் 12 96 960 நிலவு வருகுது. எங்கட வாழ்க்கையில 1000 நிலவே வாண்டா, அப்படியான ஒரு அழகு வயசு தன்மை படைத்த தன்மை உடைய பெண்ணே நீ வா, ஒரு 1000 நிலவே வா.
1: 1000 நிலவே அதான் அதுக்கு விளக்கம் சொல்றீங்களா?
6: குண்டிங்களே பால் வண்ணம், நாங்கள் பால் வண்ணத்தோட நிக்க கூடாது. பின்னால சொல்லுது என்ன சொல்லுங்க? அப்போ பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் புலிகள் கண்டு. அப்ப புலிகளுக்கு ஒவ்வாமையத்தான் வேலை சொல்றது. அப்படியே கூறாக செங்குத்தாக அந்த வேலுடைய கூர்மை போல இருக்கணும் புலிகள் கண்கள். உபமானம் அதே மாதிரி பால் வண்ணம் பருவம் கண். பருவம்ன்றது பாருங்க பெண்ணுக்கு தான் சொல்லப்படுது பால் வண்ணம். அப்ப அவளுடைய அழகு சின்னல இருந்து அந்த அழகனுடைய மெளிமை தூண்மை அப்படி அந்த அந்த சக்தியை வச்சு இந்த பாலனுடைய தூய்மையும் அழகும் இந்த வெண்மை போல பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நோய் கொண்டு வார். மான் அப்படித்தான் அந்த மானையும் இந்த கண்ணுக்கு எடுக்கிறான் மான் வண்ணங்கள்
1: சாயல்
6: மையல். நீங்கள் நல்ல கருத்து ஒன்று கேட்டீங்கள. அப்ப அந்த நானும் அறிந்த அளவரும் கூட பகிர்ந்து விட சிறப்பு தான்.
1: சிறப்பு. ஆமாம். ஓகே, நன்றியோர் நேயர் காத்திருக்கிறார். ஆமாம், அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பிரேமா.
7: நலமா இருக்கீங்களா?
1: நான் நலம். நீங்க?
7: நலமா இருக்கிறோம்.
1: ஓகே, நலத்தோட அச்சா பிள்ளை என்ன செய்யறேர்? வெயில காணும் வெளிக்கிட இல்ல வீட்டை விட்டு.
7: நான் தான் வெளிக்கிட்டு போய் வந்திருக்கேன்.
1: சரி சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க? நலம் கேட்டதா?
7: ஆமா கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் வந்து உலகம் எடுத்து
1: உலகம் எடுத்து
7: உலகம் 1000 சுழட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அந்த பாட்டு.
1: ஓகே,
7: படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன்.
1: உலகம் சுற்றும் வாலிபன் படம் என்ன?
7: படம். ஆமா.
1: ஓகே அம்மா,
7: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டு மனு அவர்கள். வணக்கம் மனு.
8: வணக்கம் ரகு. நான் உண்மையில பாட்டு கேட்கல, வந்து கேட்க முடியாம போச்சு. ஒருக்கா அந்த சொற்களை தெரிவிங்களோ?
1: சொற்கள் பனி வந்தது, பால் வந்தது, 1000 வந்தது, மற்றது மற்றது வண்ணம் வந்தது, நீ வந்தது, பச்சை வந்தது, குழந்தை வந்தது, உலகம் வந்தது, தெய்வம் வந்தது, அப்புறம் தீ வந்தது, நெஞ்சம் வந்தது.
8: சரி, நன்றி. எப்படி என்னுடைய பயணங்கள்
1: இன்றைக்கு? படுமோசம் படுமோசம்.
8: அது சில நல்ல காலநிலை,
1: நல்ல காலநிலையை தான் ரசிச்சு கொண்டு எல்லாரும் வண்டி ஓட்டிக்கொண்டு இருந்தார்களோ தெரியவில்லை.
8: ஜன்னல் ஃபுல்லா துறந்திருப்பாங்க எல்லா காருக்கும். திங்களும் ஒரு லீவ் இருக்கு, உங்களுக்கு இருக்கா?
1: அது கட்டாயம் வேண்டி இல்லை.
8: உங்களுக்கு அப்படி இல்லையா?
1: இல்ல இல்ல இல்ல,
8: உங்களுக்கு லீவு திங்கள். மற்றது நான் பச்சை எடுக்கிறேன்.
1: பச்சை எடுக்கிறீங்களா?
8: பச்சை விளக்கு படம். படம் பச்சை
1: பச்சை விளக்கு படம்.
8: ஓ, பாட்டு வந்து பச்சை மரம் ஒன்று இச்சை கிளி ரெண்டு.
1: பச்சை மரம்
8: ராமு படத்துல
1: அந்த பாடல் என்ன அருமையான ஒரு பாடல்.
8: அழகான பாட்டு ஒன்று. நன்றியா?
1: நன்றி மனு. கலையக நேரம் சரியாக 6:55 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 5:55 நிமிடங்கள். பனியுடன் இணைந்திருந்தார் ஜேசுதாசன். பாலுடன் தேவி, ஆயிரத்துடன் ரொசாலியும், வண்ணத்துடன் சியாமளா, நீ என்ற சொல்லுடன் ராஜா, பச்சையுடன் கமலவேணி, பாலுடன் கணேஷ், குழந்தையுடன் சித்ரா ஜெயக்குமார், உலகத்துடன் பதனா, பச்சை கிளியுடன் சிவராணி, பச்சை கிளியுடன் நாகேனிக்குட்டி, தெய்வத்துடன் சுபாசினி, ஆயிரத்துடன் ராணி, பார்வையுடன் பதனிமோகன், உலகத்துடன் கலாராணி, பாலுடன் ஜெயா, ஆயிரத்துடன் பசுபதி குணநாயகி, அப்புறம் உலகத்துடன் சசியம்மா, தீயுடன் மீனா, ஆயிரத்துடன் ஜெயந்திமாலா, நெஞ்சத்துடன் ஷண், உலகத்துடன் பிரேமா, பச்சையுடன் லண்டோ மனோ, அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி கூறி கொண்டு இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் ரதியம்மா. வணக்கம் ரதியம்மா.
9: வணக்கம் ரகு.
1: நலமாயிருக்கின்றீர்களா?
9: ஓ, நலமாய்.
1: சரி ரதியம்மா, நலத்துடன்.
9: நிலா வந்ததுதானே?
1: நிலா நிலா நிலா நிலா நிலா நிலா ஒருத்தரும் கொண்டு வர இல்லையே. நிலவு நிலவு. ஆமா, நிலவு வந்தது. ஆமா,
9: நிலவு.
1: ஆமா, அதுக்கு நிலா எடுத்து நீங்க
9: நிலவே முகம் காட்டு.
1: நிலவெடுத்து நிலவே முகம் காட்டு.
9: அதுக்கு சொல்லலாமோ?
1: ஓ, நிலவே முகம் காட்டு. ஆமாம். பாட்டு படம்?
9: படம் வந்து பகல் நிலவு.
1: பகல் நிலவு. ஆமாம். வரம் பொருங்க. ஆயிரம் நிலவு இல்லை சொல்லலாம். எப்படியே இல்லை, ஆயிரம் ஆயிரம் நிலவு. அதில் ஆயிரத்தை எடுத்து நிலவு. ஓகே, சரி. அம்மா சரி, ஓ நிலவெடுத்துருக்குறீங்க ஆயிரம். அதில் வந்து நீங்கள் நிலவு நிலவெடுத்துருக்கீங்க. ஓகே, நன்றி
9: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம்.
1: ராசாதி தியாக ராஜா. நலமாமா?
10: ஆமாம், நல்லா நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்ன இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறோம், நன்றி.
10: பாட்டும் அதே பாட்டு இருக்கு. நீ வருவாயன நான் இருந்தேன்.
1: ஆமாண்ணா. ஓகே, நன்றி அம்மா.
10: நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராசாத்தி தியாக ராஜா அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:57. ஐக்கிய ராஜ்யத்தில் 5:57. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரி உங்களுக்காக காத்திருக்கின்றது.
11: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:81, 85. நாடுங்கள் அம்பாளை. அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
1: ஆம், இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:00. ஐக்கிய ராஜ்யத்தில் 6:00. இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடலுக்குரிய வரிகள் இதுவும்

0: பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம். இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ். அவர்கள் வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம். ஒரே கால்
0: நாங்க நலமா இருக்க, நீங்க
1: மௌன ராகம்
0: படம் மௌனமே பார்வையால் அந்த பாடல். ஓகே, நன்றி கணேஷ்,
1: நல்ல பாடல் போட்டீங்க.
0: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ். அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் வணக்கம் கமலவேணி, நலமா?
2: மௌனம் தான் பேசியதோ மயக்கம் தான்
0: மௌனம் தான் பேசியதோ அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் ரகு.
0: வணக்கம் வதனா.
3: வதனா,
0: நீங்க சொல்லுங்க. வதனா,
3: பார்வை எடுக்கிறேன்.
0: பார்வை எடுக்கிறீங்களா? பார்வை எடுத்து
3: பார்வை ஒன்றே போதுமே படம் அதே பாட்டு தான். பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டும்.
0: அப்படி எடுக்கலாமா? கேக்குறேன் நான், அப்படி எடுக்கலாம்.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
4: வணக்கம்
0: மீண்டும்.
4: கொடி எடுக்கிறீங்க.
0: கொடியண்டா என்ன, படர்ற கொடியா அல்லது பறக்கிற கொடியா? மூன்று விதமான கொடி இருக்குது.
4: ஐயோ, பாட்டு வரணும்.
0: இல்ல, நான் கேட்டேன், நீங்க பாட்டு கொடிக்கு நீங்க சொல்லுங்க. ஒன்னு படர்ற கொடியண்டா,
4: கொடியிலே
0: மல்லிகைப்பூ வணக்குதே
4: வாசமுடு. கொடி படம்,
0: கொடியும் வராது.
4: கொடி எதுவும் எடுக்கல, எந்த கொடியும் எடுக்கல.
0: விம்புக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களா இல்ல சும்மா தெரியாம எடுக்கிறீங்களா?
4: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். ராஜா புங்கையூர். ராஜா சொல்லுங்க. ராஜா,
5: தேன் வந்தா தேன் எடுத்து தேன் சிந்தும் வானம்
0: படம்
5: அதே பாட்டில் தேன் சிந்துதே வானம்
0: அது பாடல் என்ன?
5: நன்றி வணக்கம்.
0: ராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் ரோனா.
0: மீண்டும் தேவி தனராஜ். நீ
6: ஆமா நீங்க நல்லவா இருக்கிறீங்க. நம்ம திங்கக்கிழமை லீவ் இல்லோ இங்க.
0: ஆனா லீவ் வந்து சில கட்டாயம் பண்ணல தானே இல்லையா? பாடசாலைகளுக்கு ஓகே, ஆனா வேலை செய்யறாக்களுக்கு
6: கட்டாயம் கட்டாயம்
0: பள்ளிக்கூடம் தலைவன் படம் ஒரு ஆளை சொல்றீங்க போல
6: என்ன? ஐயோ சரி, பாட்டுக்கு ஒரு தலைவனோட பாட்டு பாடவா படம் பாட்டு பாடவா இருக்கோ
0: பாட்டு பாடவா
6: பாடவா படம் வந்து பாட்டு பாடவா பாட்டு பேசவா பறந்து செல்லவா?
0: சரி ஓகே, பாட்டு தலைவன் எடுத்துட்டே நீங்க பாட்டு சொல்ல இல்ல.
6: பாட்டு தலைவன் பாடினா பாட்டு தான் நடிச்சா பாட்டு தலைவன்
0: பாட்டு பாடவாண்டு போட்டு போய் அங்கால போனீங்க.
6: நான் கையில் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். பாட்டு தலைவன் பாடினா பாட்டுத்தான், பாட்டு தலைவன் நடத்தினான்.
0: அதைத்தான் நான் சொல்ல வழிகளை.
6: நான் ரெண்டையும் உண்டா தராமலுக்கு வித்தியாசமா தருவோம் என்றுதான்.
0: அது வித்தியாசமா உண்டா, அது வித்தியாசமா போயிருமே.
6: அதுதான் தேடினா.
0: அது வாதாடத்துக்கு வாதாடத்தானே வேணும் என்ன
7: ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது படம் ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தா
0: என்ன? ஓகே, நன்றி அம்மா.
7: நன்றி வணக்கம் அண்ணா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி. ரொசாலி சொல்லுங்க.
8: பாடவா உன் பாடலை.
0: பாடவான்ற சொல்ல எடுக்கிறீங்களா? பாடவா உன் பாடலை.
8: பாட்டுக்கு ஒரு தலைவன்.
0: பாடவா பாடவா பாட்டு பாட்டு பாட்டுக்கு ஒரு தலைவன். ஓகே,
8: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம். ஷியாமலாவா? என்ன அந்த பக்கத்துல வந்துட்டீங்க?
9: அந்த பக்கத்துல வரையது இல்ல.
0: வரையுது. இப்பதான் ஜெயசாமி வந்து இப்பதான் ஜெயசாமி வந்து மீனா பிறகு நீங்க
9: வழக்கு போட போறேன்.
0: ஏன்
9: நான் அப்போ என்ன சொல்லி சொன்னேன்?
0: நான் பாருங்கோ ஷியாமலா ஷியாமலா வண்ணம் சொன்ன இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பொறுங்க வரேன். சி ஷியாமலா ஷியாமலா உண்மை என்ன இல்ல இல்ல
9: என்ன எழுதி இருக்கிறீங்க
0: உண்மை?
9: அப்ப நீங்க வண்ணம் சொன்ன நீங்க
0: வண்ணம் சொன்னா உண்மை லங் லங் லங் ஸ்லிப் பண்ணிட்டு
9: எடுத்துலாம்
0: சரி என்ன சொல்லுங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
9: வேண்டும் என்ற சொல்ல எடுத்து
0: வேண்டும் என்ற சொல்ல எடுத்து வேண்டும் வேண்டும் முன்னுறவு பாடல்
9: அதுதான் படத்தை சொல்லுங்க. ரெண்டு படம் இருக்கு ஏதாவது
0: வேண்டும் வேண்டும் என்ன என்ன படம் வர இல்ல ஞாபகம் இல்ல.
9: இயேசுதாசனுக்கு வாய் நமைச்சு கொண்டிருக்கும் சொல்ல
0: வேண்டும் வேண்டும் வேண்டும்
9: மனதில் உறுதி வேண்டும் தெரியாத வரம் வேண்டும்
0: மனதில் உறுதி வேண்டும் அது மூன்று இடத்துல போயிக்கல கொஞ்சம் கஷ்டம் டக்கன் டென்ட்ல வந்துச்சண்டா வந்துடும். நல்லா தப்பிட்டீங்க என்ன நானும் அதை எழுதி வச்சிருக்கேன் அது உண்மையே நான் அப்படி அப்படி உருட்டி எழுதின வழியா அப்படி அது வண்ணம் மாதிரி தெரிஞ்சது வண்ணத்தோடு எல்லாரும் வண்ணத்துக்கு வந்து சொல்லிக்கணுன்றவ தானே.
9: இல்ல நீங்க அந்த தேவிக்கு பால் வண்ணம் சொல்ல என்ன அத வண்ணம் பண்ணா என்ன அர்த்தம் பண்ண?
0: அதான் அதான் எல்லாரும் வண்ணத்தோட நின்றுச்சுன்னா நானும் வண்ணத்தோட நின்றுட்டேன். நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இயேசுதாசன். வணக்கம் இயேசு.
10: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்
10: ஷியாமலாக்கா. சொன்னதே நியாயம் கிடக்க அந்த வண்ண வண்டது இல்ல இந்த முக்கியமா பிரச்சனை கொடுக்க இன்னும் வருது இல்லோ அது வரைக்கும் இந்த வானா ஊனாவா தெரியும். நீங்கள அப்ப அந்த உண்மையை வண்ணம் கொண்டு வாங்கி விட்டீங்க.
0: இல்ல உண்மைக்கே நான் அங்கால மைய மானா போட்டு ஒரு குத்தோட போட்டு ஒரு
10: குத்த நீங்க உடனே பார்த்து போட்டா வண்ணம் வெண்ண போட்டு
0: அப்படியே வாச்சுன்னு போய் ஒரு குத்த போட்டு விட்டா நிம்மன்னாக்குமே
10: அது இப்ப மற்றது உங்களும் பிள்ளை இல்லையே சொல்லுங்க வாப்ப நேரம் வருது
0: அதுக்குரிய அறகுறி காட்டம் தானே என்ன
10: ஒரு சந்தோஷம் ஜெயக்குமார் திருமதி சித்ரா வந்த ரெண்டு நீண்ட ஆறுகளை மாத்துப்புற இழப்பு வந்து கலந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் கொடி எடுக்கிறேன். கொடியோட விளையாட்டு கொடுக்கும் 3 கோடி கிடக்கு 4 கோடி
0: கிடக்குண்டு. நீங்க எந்த கொடியோட வந்திருக்கேன்?
10: எந்த கொடியை நான் எடுக்கிறது?
0: என்ன மலர் கொடியா? மலர் கொடியோட ஒரு படம் இருக்குல்ல கொடிமலர்.
10: என்ன படம்?
0: கொடிமலர்.
10: சரியா சொல்லிட்டீங்க. நான் எடுத்து கொண்டு வந்த படத்தை சரியா சொன்னபடியே உங்களுக்கு 50 வழங்கப்படுது.
0: ஓகே பாட்டு இனி நீங்க கொடிக்கு என்ன சொல்லலாம்? கொடியிலே மல்லிகைப்பூ
10: இல்ல கொடிய சைந்ததும்
0: காற்று வந்ததா?
10: காற்று வந்ததா?
0: அந்த
10: பாட்டு காற்றுக்கு
0: அசைது என்ன?
10: ஆடிக்கொண்டிருக்கும் அதுவும் பறந்து கொண்டிருக்கும். என்ன
0: பறந்து கொண்டிருக்கும்? என்ன இது ஆடிக்கொண்டிருக்கும் பறந்து கொண்டிருக்கும்.
10: அடுத்த நிகழ்வோட சிறப்பிப்போம். என்ன?
0: நன்றி
10: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயசுதாசன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராசாதி தியாக ராஜா. நலமா?
11: ஆமா நல்லமா இருக்கிறேன். மறதி வந்ததுதான்.
0: இப்ப நேரம் வந்தா வந்துருமாமா?
11: ஆமா.
0: மழை வாரத்துக்கு முதல் அந்த வானம் எல்லாம் கறக்கும்.
11: அதுதான்
0: அது மாதிரி கறத்துட்டுது.
11: கொடியும் அவர் சொன்ன பாட்டே தான் கொண்ட நான் திருப்பியும் அதே மாதிரி கொடியெடுத்து கொடியிலே மல்லிகைப்பூவும் வருது கொடி கொடி மேலர்ந்ததாண்ட ஒரு பாட்டு இருக்குதானே,
0: கொடிய சேர்ந்ததும் பாட்டு வந்ததா?
11: கொடியிலே
0: மல்லிகை பூவா?
11: அதான் கொடியிலே மல்லிகை பூ அந்த பாட்டு சொல்றேன்.
0: படம்
11: கொடிதானா?
0: படம் கொடி வராது.
11: அப்ப கொடிய
0: கொடி மலர்
11: சரி
0: அண்ணா, கொடி மலர் வரும் என்ன?
12: வணக்கம்
0: பசுபதி கணநாயகி. குணநாயகி
12: பிழைக்காது,
0: பிழைக்காது, நேரம் நெருங்குதானே.
12: அதெல்லாம் சும்மா தமாது விடாதீங்க, எந்த நேரமும் உங்களுக்கு நல்ல நேரம் தான்.
0: நல்ல நேரம் என்ன?
12: சும்மாங்களை நேரங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்க அப்படியே ஆயிடாதீங்கோ.
0: இல்ல இல்ல,
12: நேரம் வருது நேரம் வருது எனக்கு அப்படி என்று சொல்லக்கூடாது, அப்புறம் அப்படியே வந்துடுவீங்க.
0: இல்ல இல்ல இல்ல,
12: உற்சாகமா இருங்கோ.
0: உற்சாகமா என்ன?
12: ஓ, நான் வந்து பார்வை எடுத்து.
0: பார்வை எடுக்கிறீங்களா?
12: ஓ, ஒருவரும் அடுக்கையில போறதுக்கு அந்த பார்வைய காணே இல்லை.
0: இல்ல, பார்வை வதனா எடுத்திருக்கா அக்கா, அந்த வகையில் தான் எடுக்கிறீங்க.
12: பார்வை ஒன்றே போதுமே தான் தெண்டும், பாட்டும் அது படமும் அது.
0: பார்வை ஒன்றே போதுமே அந்தான் வேண்டும் என்ன? ஓகே, நன்றி.
12: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மிஸ்டர் நாதன். வணக்கம் மிஸ்டர் நாதன்.
13: வணக்கம், வணக்கம,
0: வணக்கம். கண்டேன் நலமா?
13: நீங்க
0: நலமாக இருக்கேன். சத்தமா கதைக்கலாதாக்கம்
13: என்ன?
0: சத்தமா கதைக்கலாமா? பரவாயில்லையா?
13: இல்ல இல்ல, நான் குறைஞ்சு வச்சிருக்கேன்.
0: ஆ, சரி சரி, ஓகே ஓகே.
13: இப்படி சுகம் தானே?
0: ஓ, நான் நலம். நீங்க?
13: நாங்க சுகம். நானும் கொடி பறக்குது
0: அண்டா படம் வந்து கொடி பறக்குது. ஓகே, ஆனா பாட்டு தான் இங்க எடுக்க போறீங்க, கொடிக்கு எடுக்கணுமே.
13: கொடியிலே
0: வராதே.
13: ஏ,
0: அது கொடி.
13: ஓ, கொடி பறக்குது.
0: கொடிமல்லிகை. ஓகே,
13: அப்படி ஒரு படம் இருக்குதானே கொடிமல்லிகை?
0: கொடிமல்லிகைன்றது கொடி மலர் என்று தான் எனக்கு தெரியும். கொடிமல்லிகை இருக்கலாம். இப்பதானே தலைப்புக்கு பஞ்சமா இருக்குது இந்த தமிழ்நாட்டில்,
13: எல்லாம் வண்ணம் வண்ணம் ஊர் ஒண்ணத்தோட தானே.
0: ஓ, அது சரியோ?
13: தனியோ ஒண்ணத்தான்
0: வித்தியாசமா இருக்கும்
13: என்ன? ஊர் ஒண்ணத்தோடத்துல பிரச்சனை இல்ல சொல்லி.
0: சரி, ஓகே, நன்றி. ஆமாம், அவர்கள் ஓகே, அவர் இணைந்திருந்தார் யூஎஸ்ஏல யூகேலிருந்து. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா. நீங்க சொல்லுங்க.
14: நான் ஒரு எடுத்து.
0: ஒரு என்ற சொல் எடுத்து.
14: ஒரு தலை ராகம் படம்.
0: ஒரு தலை ராகம் படம்.
14: ஒரு மூடன் கதை சொன்னான் பாடல்.
0: ஒரு மூடன் கதை சொன்னால் பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
14: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம் ஆர்த்திகன் குட்டி. எப்படி நலமா? அந்த ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு, அந்த சத்தத்திற்காக எழுங்கவா போய் இப்ப. வருமா? அதோட ஓ, நாலமா இருக்க. நீங்க நீங்க அத்திகன் அத்திகன் கேட்க இல்லையா ஐயா? எங்க சத்தத்தை காண இல்ல. ஆமாம், அவர் இணைந்திருந்தார். அவருடைய அழைப்பில் ஏதோ சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் பாப்பா. வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். திகர் இணைந்திருக்கின்றார் லண்டு மனு. வணக்கம் மனு.
16: வணக்கம் ரகு.
0: நலமா?
16: நல்லா சௌக்கியமா இருக்கிற ஒவ்வொரு எல்லாரும் நலமாத்தான் இருக்கணும் தெரியுது. நீங்க எங்கட சகோதரி ராசாத்தி தேராய கொடி என்ன நீங்க மறந்துட்டீங்களே?
0: ஓ
16: கொடி இருக்க

0: கரங்கள் படத்திலே ஒரு பாட்டு இருக்கு, அந்த படம் அல்லி ராவு.
1: ஓகே.
0: ஓ, இந்த அள்ளி தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே, அருமையான ஒரு டிஎம்எஸ் சுசீலா அம்மாக்கு இந்த பாட்டு பாடலிலும் கேட்கறது குறைஞ்சு போச்சு.
1: ஆமா, இந்த பாடல் கேட்கறேன்.
0: அருமையான பாட்டு இருக்கு பாருங்க அந்த பாட்டு.
1: ஓகே, நான் பாக்குறேன்.
0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் லண்டு மனு அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டு இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம். ஷன் நீங்களா? ஷன் சன் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் சன். சரி, அவர் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஜெயந்தி மாலா. நீங்க சொல்லுங்க ஜெயந்தி மாலா.
2: கொடியெடுத்து பாட்டு வந்து கொடியில் இரண்டு மலருண்டு.
1: கொடியில் இரண்டு மலருண்டு.
2: படம் வந்து கொடிமலர்.
1: கொடிமலர் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:23. இந்த நேரத்தில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். என்ன ஆச்சு டெலிபோனுக்கு? நான் கதைச்சதும் கேட்கலையா? ஆ, சரி சரி, ஓகே. சரி, எங்க நலமா இருக்கின்றீர்களா? நலமாக நானும் இருக்கிறேன். சரி சொல்லுங்க.
2: என்ன
1: எடுக்கிறீங்க? தங்கமா? பவுன் பவுன். ஓகே, தங்கம் எடுத்து.
2: படம் தங்கம்.
1: படம் தங்கம்.
2: பாட்டு தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தாடி.
1: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி, அந்த பாடலா? ஓகே, நன்றி அப்பன். நன்றி, வாழ்த்துக்கள.
2: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, நான் பசுமதி விஷ்வா.
1: வணக்கம் பேபி. நலமா?
3: நலம். நீங்க நலமா?
1: நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி.
3: நன்றி, உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு.
1: என்னத்துக்கு? ஏன் நன்றி சொல்றீங்க?
3: இது என்ன நலம் கேட்டதுதான்.
1: என்னதுக்கு? என்னதுக்கு?
3: என்ன நலம் கேட்டதுதான்.
1: அப்ப நலம் கேக்குற எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்களா?
3: எனக்கு
1: இந்த இது சரியாது.
3: கொடியடுத்து
1: கொடியிலே மல்லிகைப்பூ வரும், ஆனா கொடி பறக்குது வராது. அதுக்கு வேற படம் வர வேணும்.
3: இந்த நிகழ்ச்சிக்கு
1: இப்ப முடியுது தானே?
4: கொடியெடுத்தா நீங்க

0: கொடி
1: வராது கொடிமலர் அதப்படி போடுவோம் என்ன. ஓகே நன்றி
0: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தா ஜியா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. சித்ரா ஜெயக்குமார்.
1: வணக்கம் சித்ரா ஜெயக்குமார், சொல்லுங்கம்மா.
2: முதல் பாட்டில் இருந்து எடுத்துட்டேன் மௌன ராகம். மௌனம் எடுத்து மௌன ராகம். அதுல மௌனம் பேசியதே
1: படமா?
2: மௌன ராகம் படம்
1: மௌனம் பேசியதே பாடல் என்ன? ஓகே நன்றி அம்மா.
2: நன்றி என்ன மேடம்? பிரைவேட் அவைக்கு சில வேலையில இருக்குமே, ஸ்கூல் லீவ்.
1: ஓ அது தெரியுமோ.
2: நன்றி.
1: ஓகே நன்றி. அவர் இணைந்திருந்தார் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் மாசலின். நலமா?
3: நலம். நீங்க நலமா இருக்கீங்க?
1: ஓ நலமா இருக்கிறோம், நன்றி. அங்கால ஒரு தங்கம் பரிசு கட்டுக்கணும் தெரியுது யாழ்ப்பாணத்துல. அது ஆக மோசம். சரி ஓகே.
3: நான் தங்கம் எடுத்து தங்க பதக்கம் படம் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்திலே
1: குறைவதில்லை, அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி மாசலின்.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். மறுநடந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது நினைந்திருக்கிறார் ரதியம்மா அவர்கள். வணக்கம் ரதியம்மா.
4: வணக்கம் ரகு.
1: வணக்கம்.
4: என்ன சொல்லு வந்தது? மௌனம் மற்றது
1: தங்கம் வந்தது. கொடிய வேணாம், கொடிக்கு போய் நாங்க பிரச்சனை இல்ல போகுது. கொடி மற்றது பாட்டு லடிப்பாடவா தேன் பார்வை மௌனம். பார்வைக்கு சொல்லுங்க பாப்பா. பார்வை என்ன எடுத்தீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எடுத்த
4: என்னது? பாட்டு சொல்லி பாட்டுக்கு ஒரு தலைவன் படம்.
1: பாட்டுக்கு ஒரு தலைவன். அதே மாதிரி
4: பாட்டு வந்து பரவசமாகாம
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் பாடினார் என்று சொல்லுவோம்.
4: நன்றி
1: அம்மா. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் வதனி மோகன்.
5: அவரேதான்
1: சொல்லுங்க.
5: கற்பூர முல்லை படம் அமலாட படம் பாட்டு வந்து நல்ல ஒரு பாட்டு உண்டு. முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே.
1: முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போல அந்த பாடல் என்ன?
5: ஆமா.
1: ஓகே நன்றி.
5: நன்றி வணக்கம்.
1: அருடைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் கலா ராணி. நீங்க சொல்லுங்க.
6: நான் வந்து மௌனம் எடுத்து மௌனகீதம் படம் பாட்டு வந்து மௌனத்தில் விளையாடும் மனச்சாட்சியே
1: என்ன? ஓகே நன்றி அம்மா.
6: நன்றி அண்ணா.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
7: வணக்கம் ரகுண்ணா.
1: வணக்கம்.
7: நிலம இருக்கிறீங்களா?
1: ஓ இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும் சொல்லணும்.
7: அடிக்கடி ஞாபகப்படுத்தணும்.
1: நல்லத்தையா?
7: சொல்லுங்க. அப்ப ஏதாவது ஊசி அடிக்கிறீங்களா?
1: இன்னும் துவங்கையில அடிக்கத்தான் வேணும் போல இருக்கு.
7: எங்களுக்கு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாரி ஞாயிற்றுக்கிழமை ஃபிங்ஸ் பாட்டு இருக்குது, அதுக்கு பாருங்க. டியர் ஹெர்ஃபர் ட்ரவர் இஸ் டூ யூப்ஸ் கெரிஸ்டி கைட் ஃபோர் நோட் உன் ஷ்மெக் பே பார மிஷ் உன் ஹெல்ப் மிய அல சைட் ஓ நைக் டைன் ஓ மிய சு உன் லஸ் மிஷ் அலைன் மிய பை சு ஸ்டேஹன் ஐ லெஸ் டு பில்ஸ்ட் பியூக் உன் ஃபெல்ஸ் மிய சைன். இவ்வளவும் பாடமாகி படிக்கணும், பேப்பர் பார்க்கப்படாது, கத்து வேறு பேப்பர் பார்த்தா
1: சரியா.
7: கடைசி வசனம் மட்டும் எனக்கு பாடம் வருது இல்ல, ஆனா அவர் சொல்ற தந்த வாய பாக்க சொல்லி அவரும் படிப்பார் தானே, இவ்வளவு பழக்கிறவரும் படிப்பார் தானே, லைத்தரும் படிப்பார். அப்ப அவர் சொல்லுவார், அப்படி தச்சியெல்லாம் மறந்தா நீங்க இந்த வாயை பாருங்க, நான் இந்த சொல்லில இருந்து நீங்கள அதை சொல்லி கொண்டு போங்க.
1: என்ன சொல்லுங்க,
7: நான் எடுத்த அம்மையா பாட்டு கேட்கல ரகு நயனன் தான் இதை பாடமாய் கொண்டிருந்தேன், வேற வேலையிலும் இருந்தது. பார்வை பார்வை எடுத்து பார்வை ஒன்றே போதும் படமும் இருக்குது பாட்டும் இருக்குது.
1: ஓகே, பார்வை ஒன்றே போதும் அந்த பாட்டும் படமும் என்ன
7: படமும்.
1: ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இருப்பவர் வணக்கம். வணக்கம் சார், என்ன எடுத்து போடங்கால வீட்டு சண்டை பிடிச்சேன்னு நீங்க? நானும் கொஞ்சம் அப்படியே விட்டேன், நான் கொஞ்சம் சண்டையை கேட்கல. ஓ நான் தண்டிட்டேன், சரி சொல்லுங்க.
8: பார்வை ஒன்றே போதும்
1: பார்வை எடுத்து பார்வை ஒன்றே போதும் பார்வை ஒன்றே போதும் படம் என்ன?
8: பார்வை எடுத்து
1: பார்வை எடுத்து
8: என்ன பார்வை
1: அது சூப்பர் பாட்டு தான் பொருந்தாது. என்ன வருது
8: முன்னுக்கு
1: முதலெடுத்த பார்வை ஒன்றே போதுமே அது பாட்டு சரியா வந்தது, பார்வை ஒன்றே போதுமே படமும் சரியா வந்தது. ஆண் பார்வை இருக்கு, என்ன தெரியும் ஆண் பார்வை தெரியாது. நீங்க ரெண்டையும் சரியா போல் சொல்லி போட்டு பேந்தேன் என்ன பார்வையோட போனீங்க. ஓகே, நன்றி சன்,
8: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
9: வணக்கம்.
1: வணக்கம் பாமா.
9: நீங்க
1: பாட்டு எடுத்துருக்கீங்க, சரி பாடுங்க.
9: பாட்டுக்கு ஒரு தலைவன் படம்,
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படம், தாராளமா பாடலாம், ஆனா வராது. பாட்டுக்கு ஒரு தலைவன் எடுத்து போட்டு அங்காள ஒரு தலைவன் எடுத்து போட்டு பாட்டு எடுத்தா அது வராது. பாட்டுக்கு ஒரு தலைவன் பாடினால் அப்படி வரும், அப்படி போடுவோம்.
9: பாட்டுக்கு ஒரு தலைவன் பாடினால் போடுங்க,
1: போடுவோம் என்ன,
9: போட்டு
1: அப்படியே போட்டுடுவோம், அப்படியே அங்கால எடுக்கிறத எடுத்துடுவோம் என்ன.
9: உண்மைதான்
10: பரவாயில்ல
1: அவர் இணைந்திருந்தார் சுபாசினி அவர்கள். சரி, மௌனத்துடன் கணேஷ் இணைந்திருந்தார், மௌனத்துடன் கமலவணி, பார்வையுடன் பதனா, கொடியுடன் சிவராணி, தேனுடன் புங்கையூர் ராஜா, பாட்டுடன் தேவி தனராஜ் உரு என்ற சொல்லுடன், மீனா பாடவா என்ற சொல்லுடன், ரொசாலி வேண்டும் என்ற சொல்லுடன், ஷியாமலா கொடியுடன், ஏசுதாசன் கொடியுடன், ராசாத்தி தியாகராஜா பார்வையுடன், பசுபதி குணநாகி கொடியுடன், நாதன் ஒரு என்ற சொல்லுடன், சசியம்மா அப்புறம் தங்கத்துடன், ஆர்த்திகன் குட்டி அல்லியுடன், மனு கொடியுடன், ஜெயா ஜெயந்திமாலா கொடியுடன், பேபி சிவா கொடியுடன், ஜெயா நடேசன் மௌனத்துடன், சித்ரா ஜெயக்குமார் தங்கத்துடன், மாசலின் பாட்டுடன், ரதியம்மா முல்லையுடன், பதனி மௌனத்துடன், கலாராணி பார்வையுடன், ராணி பார்வையுடன், ஷன் பாட்டுடன், பாமா இறுதியாக ஒரு என்ற சொல்லுடன் சுபாசினி அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யமளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது எதிரொலி. மீண்டும் எதிரொலி மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் பிறகு உங்களுடன் அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7265 Fraser Street, Vancouver, Canada.
10: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால் 14 Rue Cay, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 09-51-15-82-3 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரி மஹால்.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் 24 ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலிவானோடு. இப்பொழுது கலைக நேரம் சரியாக 7:42 ஆச்சு. ராஜ்யத்தில் 6:42 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகின்றது எதிரொலி. எதிரொலி நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கு மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்றும் வழங்க போல் எம் உறவு அவர்களின் ஒலிவடிவத்தை சற்று வித்தியாசமாக தருகின்றேன். இன்றைய இந்த ஒலிவடிவம், அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்ற கச்சேரி ஆரம்பம் என்ற நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு சில ஒலிவடிவங்களை தொடர்ந்து கொஞ்ச காலத்தில் தரலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையில் இன்றும் அந்த நிகழ்வில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒலிவடிவம் தான் உங்களுக்காக காத்திருக்கின்றது. சரி, இதோ இன்றைய கேள்விக்கான ஒலிவடிவம் இதோ.
10: நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஓபிடி 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் ஆப்டிக் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு ஓபிடி 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 51 61 மின்னஞ்சல் முகவரி ஓபிடி 77 செல் அட் குட்மைல் .com. நிறுவனம் ஓபிடி 77 வாகன தரப்பிட வசதியும் உண்டு.
1: ஆம், இதோ குரலுக்கு சொந்தக்காரர் யாராக இருக்கலாம்? வரவேண்டிய தொலைபேசி எண்ணை தருகின்றேன். 01 42 15 40 அல்லது 09 51 4 8 4 7 7 1 வைஃபர் இலக்கம் 00 33 650 சைபர் 74 24 27. சரி, அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். கிட்ட நெருங்கிட்டீங்களா?
11: என்னன்னு
1: தெரியல.
11: பாட்டு பாட்டு
5: கடவுளே, நாங்கள் விக்கி அண்ணாவை யோசிச்சேன்னா நாங்க சத்தம் கேட்க ஓடி அண்ணா நீங்க விக்கி அண்ணா இல்ல நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப் எடுத்த குரல் மாதிரி இருக்கு பெண் குரல்
1: கேட்டனா குரலைத்தான் கேட்டேன்
5: சரி நான் கதாராணி மாதிரி இருக்கா அவ வில்வராஜா வேற வெளிச்சத்துல இருந்தாவ சொல்லி பாக்குறேன்
1: சிவராணி என்று சொல்றீங்களா
5: சிவராணி
1: ஓகே நன்றி
5: கலாராணியும் கிடைக்கும் அப்புறம் நீங்க பாட்டு பாட்டு நினைக்கிறீங்களா அது மிக்சியில அரைக்குது நல்லா
1: சரி ஓகே
5: ரெண்டு வருஷத்துக்கு வரேனா
1: ஓகே நன்றி
5: நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராசி பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்
11: கடவுளே சாப்பாடு செய்யாம விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்து
1: தெளிவா வருகுதா
11: நல்ல தெளிவு அப்படியே குரலும் விளங்கி ஆக்களும் விளங்கி சென்னத சொல்றதுண்டு எனக்கு பயமா
1: மாறி சொன்னாலும் வேண்டாம்
11: மாறி சொன்னாலும் பயமா குறைகடா இவ்வளவு தெளிவா போட்டு சொல்ல முடியலையே
1: சரி எதுக்கும் சொல்லி பாருங்க
11: எனக்கு நீங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி அப்படி சொல்றதான் எனக்கு தெரியுது போட்ட குரல் டாக்டர் சொல்றீங்க
1: இல்ல நான் கச்சேரி ஆரம்பமான நிகழ்ச்சியில ஒளிப்பதிவு செய்தது
11: கச்சேரி ஆரம்பம்
1: சந்தோஷ நேரத்துல இல்ல கச்சேரி அதுல பாடுனர் ஒரு ரெண்டு வரி
11: அதுல பாடின ரெண்டு வரி என்றால் இவ்வா தான் பாடினவா பசுவதையா நான் சொல்லி பாக்கு
1: நீங்கள் கமலவேணி அவர்கள் இப்போ இணைந்திருக்கின்றார் வதனா வணக்கம் வதனா
12: வணக்கம் ராவு
1: வணக்கம்
12: கச்சேரி ஆரம்பத்தை நிப்பாட்டு
1: நன்றி வணக்கம் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
13: வணக்கம்
1: வணக்கம் சதீஷ்
13: புஷ்பாமோகேஸ்வரி
1: யோகேஸ்வரி அம்மான் சொல்றீங்களா ஓகே நன்றி
13: நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள் இப்போ இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்
14: வணக்கம்
1: வணக்கம் ஆர்த்திகன் குட்டி
14: நன்றி வணக்கம்
1: அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார் ராணி வணக்கம் ராணி
15: வணக்கம் ரகுண்ணா
1: வணக்கம்
15: இது என்ன நீங்க சனி செய்த நிகழ்ச்சியா
1: ஓ சனிக்கிழமை செய்த நிகழ்ச்சி அதுல ரெண்டு வரி தான் பாடியிருந்தார்கள் ரெண்டு சொற்கள் எல்லாம் பாடியிருந்தார்கள் இந்த பாடலை
15: தான் சொல்லி
1: ஆமாம் ஆமாம்
15: அதோட அது வந்து என்ன சொல்லுது ஆயிட்டா ஆயிட்டா ஆயிட்டான்னு கேட்க நீங்க ஓகே ஓகே நன்றி என்று சொல்ற விளங்குது ஆனா எனக்கு அது தெரியாது நான் அது சனி நேரம் இல்லாதல யார் யார் பங்கு
1: அதே மாதிரி சந்தோஷ நேரத்துக்கு பங்கு பெற்ற நிறைய நேர்கள் பங்கு பற்றியிருந்தார்கள் அதுல புதிய நேர்கள் தான் நான் தரவில்லை வந்த நேர்கள் தான் தற்போதைக்கு பதிவு செய்திருக்கிறேன்
15: அப்படின்னா ஓரளவில் கண்டுபிடிக்க கூடிய
1: இந்த நிகழ்ச்சி பசுபதி குணநாயகன்னு சொல்றீங்களா? நன்றி நன்றி வணக்கம். சரி, அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள், நீங்களும் இணையலாம். அந்த நேரத்தில் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். இலக்கம் வணக்கம். மீனா,
14: நான் இந்த பெல்ஜியத்தில் இருக்கிறவன்.
1: நன்றி அவர் இணைந்திருந்தார் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன். வணக்கம் ஜேசு.
16: வணக்கம் அண்ணா, இருக்கிறீங்களோ?
1: ஏதோ இருக்கிறோம், பாக்க போக போதான் தெரியும் நலமா நலம் இல்லையாண்டு.
16: இல்ல இல்ல, உண்மையில நீங்க நலமா இருக்கோம். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி என்னன்றது வித்தியாசமான சந்தோஷமான பத்தியாம இருக்கும் என்ன.
1: ஆமா ஆமா, சிரிக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி என்ன.
16: இல்ல பாருங்க, ஒரு இவ்வளவு நேரமா கிச்சரா கிச்சரா வச்சரா கிச்சரா கிச்சராட்டதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள கொண்ட வந்து சொல்றோம் இல்ல யாரோ ஆளு. ஓவா கதைக்கூடாது. நானும் என்ன வந்து கிடையாது. ஆனா ஒரு ஒரு தகவல் அந்த குழு ஒன்று சொல்லி தேவிதான் சொன்னா, இதோ வாட்ஸ்அப்ல வார டிரைவர்ல வார குரல்ன்ற மாதிரி எனக்கும் பார்க்க சகோதரி சிவராணின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதே கதைக்குள்ள போவோம். மீனா மாதிரி சொல்லி
1: இருக்கிறான்.
16: முதல் தரம் தானே?
1: முதல் தரம். ஆமா ஆமா ஆமா.
16: குரணை கதைக்கு வார்த்த சுட்டுக்கு வாரணும்னு
1: கட்டாயம் வாங்க. அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
17: வணக்கம்
1: பசுபதி குணநாயகி.
17: நீங்க
1: பாட்டு பாடவா பாத்து பேசவா? பாட்டு முழுமையா பாடுனீங்க.
17: ஆனா எனக்கு இதுக்கு என்ன ஒரு சொல்லு வர்றது சொல்லட்டும்.
1: பாட்டு சொல்ல பாட்டத்தான் வாடிச்சு நான்.
17: அதான் இல்ல, எனக்கு அப்படி கேக்குது அந்த நீங்க குரலுக்குலாம் இப்படித்தான் வருது எனக்கு. அப்ப சரி பாருன்னு நானும் சொல்ல இல்லாம கிடக்கு. அப்ப என்ன சொன்னானே ஜோ இதக்கா வந்தாவது எனக்கு மதம் தெரியல.
1: வந்தவா ஜோ? சரி அம்மாக்கா எல்லாம்
17: வந்தவன். ரெண்டு பேர்ல ஒரு ஆளோ.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
18: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் தயாளன்.
18: நல்ல மேடங்களோ?
1: நான் நலம். நீங்க?
18: நாங்களும் அதே மாதிரி இருக்கிறோம்.
1: சரி, இப்ப உங்களுக்கு ஏதாவது புடிபட்டுச்சா?
18: என்ன
19: அதுல மஞ்சள் வந்து தான் தண்ணிக்கலாம் வேற இல்லையா நோட்டு போறா என்ன பேரு சொல்லி போட்டு
1: போறான்
19: என்ன
1: இறுதியாக நடந்த இதுல
19: நான் இப்போதைக்கு இப்ப என்ன நட்டமும் நியமும் இல்லத்தானே நான் சரி யோகசரி அம்மா சொல்லி பார்ப்போம் ஒவ்வொருத்தரா உண்ட சொல்லிக்கிறாக்க யோகசரி அம்மா சொல்லி பார்ப்போம்
1: யோகசரி அம்மான்னு சொல்றீங்களா
19: ஆனா பத்மராணி அவருக்கா நீங்க பாட்டு கேட்டீங்க பாடின மாதிரி தெரியல
1: நீங்க இப்ப நீங்க வந்து வசனம் சொல்லி இருந்தாலும் அதை நான் நினைப்பேன்
19: நான் வந்தேன்
1: ஓ வந்த நீங்க நீங்க வந்து வசனம் சொல்லி போட்டு போனீங்க நானும் அதே நினைப்பேன் அவர்கள் இப்பொழுது நினைத்திருக்கின்றார் சிவராணி வணக்கம் சிவராணி
20: வணக்கம்
1: வணக்கம்
20: கடவுளே இதோ தலையப்பா எத்தனை நாள் நடந்ததா இப்ப கேட்டா நாங்க எங்க
1: ஒரு 6 வருஷத்துக்கு நடந்தது எல்லாம் சொல்றீங்க இப்ப இது சொல்றதா கஷ்டம்
20: இது ஆம்பளியா பொம்பளியான்னு
1: அங்கால அங்கால அது அந்த பக்கம் வரவணும்
20: எனக்கு எனக்கு அந்த அவர் சுவிஸ் ராஜன்மயத்தம் கிடக்குது
1: அப்படியா கிடந்த அப்படியே சொல்லி விடுங்க
20: அவரை போட்டு விடுங்க நீங்க மாறி சொல்றேன் பிறகு மீண்டும் வருவோம் கேள்வியோடைய
1: ஓகே நன்றி
20: ஓகே நன்றி
1: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
21: எனக்கும்
1: இப்ப யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்களா
21: செல்போட்டு போறேன் பேந்து வாரணி
1: கட்டாயம் வரத்தானே வேணும்
21: நன்றி
1: சொல்றீங்களா
21: அவர்
1: இணைந்திருந்தார் ராசாத்தி தியாகராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்
22: வணக்கம்
1: வணக்கம் பதனி மோகன்
22: ஆமா அவரேதான்
1: அவரேதான்
22: இல்ல நீங்க இந்த நாடி யோதனம் பாக்குற நீங்க தானே மியூசிக்க கொண்டாந்த நீங்க வளமையா பேச்சுகளை ஜோதனம் பாக்குற நீங்க இந்த முறைய அந்த பாட்டுல ஜோதனம் பாத்துட்டு
1: இல்ல அப்படி பாத்தன ஓரளவுக்கு அது சரியா வரும் போல இருந்தா பொருக்க அரைச்சு வச்சிருக்கு
22: அப்போ அது நீங்க அரைக்கிறீங்க உங்களோட குரல அரைக்காமல் அங்காலதான் எதிர்கட்சியை தான் அரைக்கிறீங்க
1: அதுக்குள்ள நான் அப்படி அப்படி வஞ்சம் செய்ய விருப்பம் இல்ல அவையில மாத்திரம் கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்படாம அப்படி எட்டி பாக்குற விருப்பம் இல்லை எனக்கு
22: நன்றி
1: அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் வணக்கம் சரி நீங்க சொல்லுங்க பாப்பா உளுந்த போட யாராண்டு
23: நான்
1: அரே பேரே வருது இல்லையா?
0: மீனா மகேஷ்.
1: மீனான்னு சொல்றீங்க. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சன் அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கெனடி. வணக்கம் கெனடி.
2: வணக்கம் அண்ணன், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நலம். நீங்க கெனடி?
2: நலமா இருக்கிறோம் நன்றி அண்ணன். நான் யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றேன்.
1: நீங்களும் யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்களா?
2: ஆமா.
1: ஓகே, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கெனடி அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சுபாஷினி.
3: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார்
1: சுபாஷினி அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா.
23: வணக்கம். நான் யோகேஸ்வரி அவர்கள்.
1: நீங்க யோகேஸ்வரி அம்மான்னு சொல்றீங்களா?
23: ஆமா.
1: ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:04. இப்பொழுது இரண்டாவது சுற்றுக்கு இந்த ஒலி வடிவம் செல்ல இருக்கின்றது. நன்றாக கேளுங்கள். கேட்டுட்டு ஒரு கேள்வி ஒரு பதில். ஆமா, அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் மாசலின். முதலா சுட்டா மாசலின்?
24: முதலா சுட்டுக்கு வந்து.
1: ஓகே மாசலின், நீங்க சொல்லுங்க.
24: முதலா சுட்டுக்கு சரியான உடனே சொன்னா இன்னும் அடுத்த சுட்டு போய்
1: இவ்வளவு பேரு சொல்லி இருக்கேன். அவருக்கு பதில் சொல்லணுமே. அவ்வளவு பேருக்கு நான் பதில் சொல்லணுமே.
24: அவ்வளவு பேருக்கும் பதில் சொல்லணும்.
1: ஆமா,
24: நான் இதுக்கு மேரி அஞ்சலான்னு சொல்ல.
1: மேரி அஞ்சலாண்டாரு
24: அது தெரியாத கேட்கிறாங்களும் தெரியும். ஏஞ்சல்னு சொல்லுவாங்க.
1: ஆ, மேரி ஏஞ்சல்னு சொல்றீங்களா?
24: ஆமா.
1: சரி, பார்ப்போம் என்ன.
24: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இரண்டாவது சுற்று கிடைந்திருப்பவர். வணக்கம்.
25: வணக்கம்.
1: வணக்கம் தேவி. சொல்லுங்க.
25: கடை பாக்குறீங்களா?
1: என்னம்மா
25: கடை பாக்குறீங்களே?
1: இல்லே,
25: நாட்டை
1: சேர்ந்தவர் அல்ல.
25: எல்லாத்தையும்
1: போல இருக்க இல்ல, அவர் அவர்கிட்ட பேரை சொல்லி தப்பிட்டு ஓடிட்டு.
25: கலந்து கொண்டவ
1: இங்க வந்து இந்த சந்தோஷ நேரத்துல கலக்கிற வேண்டிய குரல் தான் நான் கொண்டு வந்தேன்.
25: ஓகே, அப்ப நான் சிவராணியோடய நிக்கிறேன். சிவராணி வந்த மாதிரி நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் தேவி தனராசி. இப்பொழுது இலக்கம் இரண்டு இணைந்திருப்போர். இலக்கம் இரண்டு. வணக்கம். வணக்கம் கமலவேணி, நீங்க என்ன கேட்க போறீங்க அல்லது சொல்ல போறீங்களா? எல்லாம் கொள்வரு தான் நிக்கின, எல்லாம் சண்டை தான்
3: நிக்கின.
1: நீங்க அந்த நாடா இருந்தா நான் ஓகே
3: பண்ணுவேன்.
1: இல்லை
3: வந்தது பாட்டு அதுல அந்த சந்தோஷ நேரத்துல வர்றது மீனா வரவா அண்ணனைக்கு என்ன ஒன்று பிடிபட்டுதானே சொல்லுங்க. அது சரி சோறானியே ராசனை போட்டு தழுவ போட்டு விடுங்க வேண்டாம். இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்காம ராசனை போட்டு விடுங்க வேண்டாம்
1: போறாதுவாமா. அது பழக்க தோஷமா போச்சு.
3: போட்டு விடுங்க நம்ம குடும்பத்தை பற்றி சிந்திக்காம
1: போட்டு விட சரியா என்ன
3: போட்டு விட சரி வேண்டும் போறான். நானும் அப்ப சண்மனான இந்த பக்கம் திரும்ப போறேன்.
1: திரும்புங்க பாபம்.
3: மீனா சொல்றேன்.
1: மீனா ஓகே நன்றி.
3: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜேசுதாசன். வணக்கம் ஜேசு.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம்.
4: ரெண்டு நாட்டை தளர்த்தி கொண்டதைக்கு மிகவும் நன்றி அண்ணா. இப்ப நான் மூன்றாவது நாடு கேட்க போறேன் அண்ணா. ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் அண்ணா.
1: இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்.
4: சேர்ந்தவரா?
1: சேர்ந்தவர்.
4: அதுக்களையும் பாடக்கூடிய நான் அப்படி என்று சொன்னால் சகோதரி மீனா மகேஸ்வரனை சொல்லலாம். ஆனால் அந்த சந்தோஷ நிலத்தில் அந்த அந்த அந்த என்ன கச்சேரி ஆரம்பத்தில் ராணி சம்பந்தரத்தான் ஜோதிச்சுட்டு வந்தவரையில சரி வேண்டாம் கேள்வி கதைக்க கூட. நான் தற்போது மீனா மகேஸ்வரனோட போறேன். பாப்போம் கேள்விய பாத்துட்டு
1: வாரன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம் சதீஷ்.
1: வணக்கம் சதீஷ்.
6: ஆமாம். இந்த குரல் ஆண் குரல் பெண் குரல்?
1: பெண் குரல்.
6: அப்ப நான் மீனாமேஸ்வரன் சொல்லுகின்றேன்.
1: மீனாண்டு சொல்றீங்களா? ஓகே
6: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா. ராசாதி தியாகராஜன்.
1: ராசாதி தியாகராஜா நீங்க?
7: நான் இவர் பாடுவோர் பாடலாமல இணைந்து கொள்றவர்.
1: இவர் பாடு
7: குரலுக்குரியவர்.
1: சரி ஒரே அடியா சொல்லி வருவன். பாடுவோர் பாடலாமலே இவர் இணைந்து கொள்வது இல்லை.
7: நான் பத்மராணிய காண்டு சொல்லி பாக்குறேன்
1: அண்ணா. சரி ஓகே நன்றி.
7: என்ன அண்ணா ஒரு மாதிரி இருக்கிறீங்க. சரி அண்ணா நானும்
1: நன்றி.
7: நன்றி அண்ணா. மாத்தலாம்டா திரும்ப வரணும் மீண்டும் வர. நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராசாதி தியாகராஜா. இப்பொழுது இணைந்திருக்கிறார் ஆர்த்திகன் குட்டி. வணக்கம் ஆர்த்திகன்.
8: ஆர்த்திகன்
1: வணக்கம். நீங்க நலமா இருக்கிறேன். ஆமாம் நலமா இருக்கிறீங்களா? நலமா தான் இருக்க வேணும். என்ன சரி நீங்க என்ன கேட்க போறீங்களா இல்ல பதில கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேட்காம போக மாட்டீங்களா? சரி கேளுங்க பாப்போம்.
8: இந்த இந்த விடை கூறியவர்
1: என்ன புலங்கையில் என்னையா
8: இந்த விடை கூறியவர் நடக்கும் வாழ்த்துவோர் வாழ்த்த நிகழ்ச்சியில வந்து கடையா கலந்து கொள்றவாவோ
1: காலையில அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா நான் 9:30 தான் எனக்கு விடியும் காலையில 9:30 தான் எனக்கு விடியும் என்னது அது அப்படி ஆறாவது அடிச்சு சொன்னா முழிச்சிருவன் இன்னைக்கு போகும் என்று சொன்னா
8: முழிப்பன்
1: இல்ல இல்ல நீங்க எனக்கு தெரியா எனக்கு தெரிய விட தெரியாத கேள்விய கேட்க கூடாது எனக்கு அது காலை நிகழ்ச்சியில கலந்து கொள்றான்னு கேக்குறீங்களா அப்படின்னா நான் போய் தான் அப்படின்னா நான் போய் தான் சொல்ல வேணும் பரவாயில்லையா அப்ப என்ன சார் அப்ப உண்மை சொல்றேன்னா நான் கேட்க இல்லை எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும் ஒரு கொல்லி தான் கேட்கலாம் தெரியாதான் அதுக்கு விட நான் விட சொல்லிட்டேன் தெரியாதுண்டு இல்ல அது ஒரு விடதான் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க அதுக்கு அது எனக்கு தெரிஞ்ச விட அதுதான் எனக்கு தெரிஞ்ச கேள்விய நீங்க கேட்டா நான் தெரிஞ்சவது தெரிஞ்சபடி சொல்லுவேன் தெரியாத கேள்விய கேட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு அது கூடாத வழக்கம் என்னோ புஷ்பராணி அம்மா ஆறு புஷ்பா அம்மாவா ஆறு பத் டீச்சர்ன்னு சொல்றீங்களா ஓகே பத்மராணி அவ அம்மான்னு சொல்றீங்களா ஓகே ஐயா ஓகே நன்றி ஒரு தடவை மூன்றாம் தடவைக்கு போனா வாங்க இல்லாட்டி பதில் மாத்த வாங்க ஓகே ஓகே ஓகே அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்
5: வணக்கம் ராகு
1: வணக்கம் ராணி
5: ஏன் அவற்ற தொப்பிய கலட்டி விட்டது அவர் வந்து தெரியும் தானே அந்த கல்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களான் நாங்க என்னன்னா முதல் சுற்றில வந்து முதலாம் சுற்றில மிக மிக சரியான விட வந்துட்டுதா
1: மிக மிக சரியான விட வந்துட்டுது
5: வந்துட்டுது ஓ அப்ப அதுல வந்து பத்மராணி வேற இல்ல பத்மராணி அக்கா இல்ல அதுல
1: ஏன் இல்ல
5: இல்ல சார் சொன்னது
1: அது நான் சொல்ல மாட்டேன்
5: ஆர்த்தியன் குட்டி சொன்னவர் சரி சரி சரி ஆர்த்தியன் குட்டி சொன்னவர் அவர் தான் அந்த பத்மராணிய கா சொன்னவர் முதல்ல இப்ப ரெண்டு விட இருக்கலாம் நினைக்கிறேன் மூன்று மீனா வந்து வந்திருக்கிறா பத்மராணியக்கா மெட்டது வந்து மீனா அல்லது ஏஞ்சல் ஏஞ்சல் மாஸ்லின் மூன்று வேலை ஒரு அளத்தான் இருக்கணும் தெரியல ஏஞ்சல் மாசிலின் கலந்து கொண்டாவோ தெரியல அவர் வந்து அடிச்சு சொல்லி போட்டு போற விட சரியாண்டா சொல்லிட்டு போற
1: அவருக்கு என்ன பேரை சொல்லலாமா என்ற பாட்டு இருக்குல்ல
5: நியாயமாகுமா
1: அந்த கேள்விக்கு அவர் பதில சொல்லி போட்டு போயிருக்கிறேன்
5: எனக்கு தெரியல நான் கேட்காதபடியா சொல்லல அது நான் பத்மராணியக்காவ நானும் சொல்லிக்கொள்வோம்
1: ஓகே நன்றி
5: அண்ணா நன்றி அண்ணா
1: நன்றி அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்
9: வணக்கம்
1: வணக்கம் மீனா
9: அந்த நீங்க ராஜா அந்த கொஸ்பலேரி கேட்க அந்த ட்ரெண்ட் சனி செய்தீங்களா அதானே
1: ஆமா ஆமா ஆமா
9: அந்த ட்ரெண்ட்ல நான் பாட வரையில
1: நீங்க இல்ல ஆமா
9: எந்த பேரை நீக்கி விடல அவதுல நீக்கிட்டு நாளுக்கு
1: நீங்க வரையில ஏன் நீக்குவான்
9: இல்ல இந்த
25: மற்றாக்களை சொல்றீங்க
22: எதுக்கும் கோல் போட்டா போட்டதுதான் கொஞ்சம் அப்ப நான் மாசிலக்காவுடைய
25: நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா மகேஸ்வரன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் வதனா. வணக்கம் வதனா.
10: வணக்கம் ரவு.
25: வணக்கம்.
10: நான் கேக்குறேன், 10th சுற்றில சரியான விட வந்துட்டு
25: வந்துட்டு வந்துட்டு
10: மிகவும் சரியான விட வந்து
25: என்னவோ வந்துட்டு சரியான விட வந்துட்டு
10: 10th சுற்றில
25: 2nd சுற்றிலையும் வந்துட்டு 1st சுற்றிலையும் வந்துட்டு
10: முதலாவதுலயும் வந்து 2nd வந்துட்டு.
25: ஓ மாமோமா,
10: மீனாக்கு முதல் வந்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் என்ன. நானும் வேஞ்சலான்றுதான் சொல்ல போறேன்.
25: ஓகே நன்றி
10: நன்றி
25: நன்றி. அவர் இணைந்திருந்தார் வதனா தயாளன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
11: வணக்கம் ரகு.
25: வணக்கம் பசுபதி கொண நாயகி.
11: ஓ
25: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்.
25: வணக்கம் தயாளன். தயாள சிந்தனையோட இணைஞ்சிருக்கு நீங்க பாப்பம்.
12: நான்
25: விட சொன்னாத்தான் சரியா வரும். எல்லாரும் சொல்லிட்டு ஆனா ஒரு கேள்வி இன்னும் ஒருத்தரும் கேட்க இல்லையே.
12: என்ன
25: கேள்வி வேண்டிய கேள்வி இருக்குது? அது இருக்குது. அது வந்தா தான், அது வந்தா தான் அங்காலோ உங்களுக்கு சரியா புள்ளையான்னு தெரியும்.
12: நல்ல கேள்விகளை கேட்டா நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்க இல்லை, நான் அந்த நேரம் நித்திரேன். நான் ஆர்த்தியன் கேட்ட உடனே சொல்லி போட்டேன். பதினாக்கு நீங்க பதில் சொல்ல முன்னே நான் கேட்க இல்லை.
25: உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. நான் 9:30 தான் உள்ள போறேன். பாத்தியம் குட்டி எப்படி கேட்பேன்? வணக்கம் தமிழ் வழியில் என்னட்டு அவர் வாரவரான்ட்டு முக்கியமான கேள்வி இருக்கின்றது. அவர் கேப்பார், நீங்க கேட்க தேவையில்ல. இந்த நேர் வந்தவர் அண்ணன் கேளுங்க. இதுவரைக்கும் வரவில்லை. ஆமாம்,
12: ரெண்டு பேரும் வரையில தானே இது. நானும் எஞ்சலா தான் சொல்லி பாப்போம். ஏனண்டா பத்மநாணி பாடினா நான் 2 நான்
25: நீங்களும் வந்தா அந்த நிகழ்ச்சியில பாடுனீங்கடா, நீங்க ரெண்டு சொல்லி கதைச்சிட்டு போனீங்க. அது பாட்டு தான் எனக்கு அரைச்சா பாட்டு தான் அது. ஓகே நன்றி
12: நன்றி வணக்கம்.
25: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார். இப்பொழுது கெனடி இணைந்திருக்கின்றார். வணக்கம் கெனடி.
13: வணக்கம் அண்ணன்.
25: வணக்கம்.
13: தம்பதியெல்லாம்
25: பங்கு பெற்றவையெல்லாம் ஒரு கதை, ஒரு ஆள் பங்கு பெற்றலாம், அடுத்த அழைப்பில் மற்றொரு பங்கு பெற்றா உண்டா பங்கு பெற்ற இல்ல
24: அடைப்புக்கு நான்
25: கேட்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் நான். நீங்க எனக்கு தெரிஞ்ச பதில நான் சொல்லிட்டேன்.
24: ரெண்டு பேரும் ஒரேடியா பங்கு பெற்ற இல்லத்தான்

0: இணைந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வதனி மோகன். இப்ப நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? அப்புறம் அடுத்த சொல்றது நான் உண்மை சொல்லுவேன்.
1: இல்ல நீங்க எல்லாத்தையும் சரி, இந்த ஜெர்மன் நேரன்னு தான் சொன்னீங்க.
0: இப்ப நான் சொல்றது கேளுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பொய் சொல்லலையான்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. தட்டி தவிர நான் சொல்லி இருந்தா பிறகும் என்னன்னு உண்மை சொல்லுவேன் எதிர்பார்ப்பீங்க நீங்க?
1: அது நீங்க சொன்ன இப்ப ஜெர்மன் நேரன்னு சொன்ன நீங்க தானே, அது உண்மையோண்டு தான் நான் கேக்குறேன்.
0: ஜெர்மன் நேர அதையா கேக்குறீங்க? பொய் சொல்லுன்னு கேட்க இல்ல. கேள்விக்கு நாம் பதில் சொல்லவில்லை, நீங்க ஜெர்மன் நாடானு கேட்டதுக்கு தான் நான் இப்ப பதில்
1: சொன்னேன்.
0: இன்னொரு கேள்வி இருக்கு.
1: நீங்க ஜெர்மன் அது நீங்க அது நாங்களே சொல்றேன், நீங்க ஜெர்மன் தானே, அது உண்மை ஜெர்மன் தானே நீங்க சொல்லுங்க, அது உண்மையா தானே இருக்குது?
0: நான் சொல்றேன்னு சொன்னா ஜெர்மன் நாடு தான், அதுல பொய் இல்ல. ஆனா வேற என்னத்திலும் சொல்லி இருக்கணும் அது என்ன தெரியாது, நீ யாரும் கேட்டாதான் சொல்லுவேன்.
1: ஓ நீங்க பாடுவோர் பாடலாமல பாட
0: அது எனக்கு தெரியாது, நான் சொன்னா.
1: அப்ப மீனாவ வராத முடியால மீனாவும் அவுட்.
0: ஆஹா சிவராணி பாப்பம் அடுத்த புயல் வந்திருக்கு. வணக்கம்
2: வணக்கம்.
0: எல்லாரும் ஒவ்வொரு பேரை சொல்லுங்க, அவரும் என்ன செய்யறது?
2: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் ரகுவானா. ஏன் ஒரு தரம் வந்து இந்த பிள்ளை வந்து கேட்டிருக்கலாம், இதுவரையில போய் சொன்ன நீங்களோண்டு.
0: அது இப்ப நீங்க கேட்கல, அது நீங்க பதில மாத்தி
3: சொல்லி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை அதுக்கடையில சொல்லி கொடுப்போம் அந்த கடையில. சரி, அது நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க தானே. நான் என்னண்டா இப்படிய மாத்துறேன், அது ஏஞ்சல் நிக்கிறேன். என்னண்டா அவர் அடிச்சு சொன்னபடியா அந்தவ வந்திருக்கிறான்.
0: இப்படி இப்படி எத்தனை அடிச்சு சொல்லி போட்டு போனவர்?
3: இல்ல இல்ல இல்ல, அது ஏதோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டீலிங் தானது.
0: சரி பாப்போம்.
3: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
4: நேரம்
0: சரியாக 28. எனவே இத்துடன் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப் போகின்றேன். அதற்கு முதல் இந்த குரலுக்குரியவர் யார் என்று பார்ப்போமா?

0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை அடுத்து என்ன தெரியாது.
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, பாட்டுக்கு பாட்டு அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். சொல்லுங்க.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை
1: சரியான விடை. ஏஞ்சல் மாசிலியன் அவர்கள் முதலாவது சுற்றிலே மாசிலியன் அவர்கள் கூறியிருந்தார். அதற்கப்புறம் இரண்டாவது சுற்றில் மீனா கூறியிருந்தார். வதனா, பசுபதி, குணநாயகி, அப்புறம் கெனடி, வதனி மோகன், கலாராணி, அதற்கப்புறம் சதீஷ், ராணி சம்பந்தன சொல்லியிருந்தார். இந்த குரலுக்குரியோ நிச்சயமாக ஏஞ்சல் மாசிலின் அவர்கள். மாசிலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யப்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களை இந்த அன்பாக உடம்பெற்றுக் கொள்கின்றேன். ஆரம்பமாக காத்திருக்கின்றது
2: பாட்டுக்கு பாட்டு அந்த பாடல்
1: பல்லவி தேடும் சரணம்.
2: நன்றி வணக்கம். சொல்லுங்க.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை அடுத்து என்ன தெரியாது.
1: பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:30 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:30 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாகியுள்ளது பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி. உங்களுக்கான வாசல் கதவுகள் அனைத்துமே திறக்கப்பட்டுள்ளன. இணைந்து கொள்பவர்கள் பாடல் கேட்ட பின் முனையலாம், அதற்கு முன்னணிபவர்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியில் ஒரு பாடல் உள்ள சரணத்தை தருவேன். அதுக்குரிய பல்லவியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0148 3215 40 அல்லது 0959 514 7771 0033 7774 2477. அந்த வகையில் இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியில் நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: இணைந்திருக்கின்ற வாய்ஃபர் மூலம் மாசலின் அவர்கள். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: நீங்க சொல்லுங்க.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். மாசலின் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்
0: தேவி தனராஜ். அது சரி,
2: இலக்கம்
0: இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்
3: என்ன
0: இல்லாடி எல்லாரும் விட்டுருந்தானே, ஒரு சும்மா மூச்சு விட்டாலே கண்டுபிடிக்கல பேருந்துங்க. ஒன்றுமே செய்யலாம், உங்களுக்கு தெரியாத பாட்டு ஹிந்தி பாட்டு, அது ஹிந்தி பாட்டும் தெரியும், சிங்கள பாட்டு தான் நீ படிக்கணும். பாப்போம், அதே மாதிரி முயற்சி செய்து பாப்போம். பழைய பாட்டுகள் தெரியும், எம்எஸ் பெர்னாண்டோ அவங்க இவங்க பாடின பாட்டு எல்லாம் தெரியும், ஆனால் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. கண்டுபிடிச்சிருவீங்க என்ன? ஓகே ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
4: வணக்கம் அண்ணா. இப்போ பேர் விழுதா?
0: இன்றைக்கு விழுதா? ஆமா,
4: நான் செய்த
0: அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் தயாளன்.
5: ஆமாம்,
0: ஒன்னும் செய்யல. ஒரு தெரியாத ஆக்கள் கிடையாது, ஆற ஒரு ஆளுக்கு தெரியும், தெரிஞ்சிட்டு அப்புறம் யோசிச்சு பாச்சனும்னா அதுதான் பாடுறேன்னு தெரியும். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்
0: ஜோகசிரி அம்மா. நலமா?
6: நாங்கள் நலமாகிறோம். நீங்கள் வரைக்கும் கஷ்டப்பட்டு வர்றீங்க சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். கஷ்டமா கிடக்குதானே, வார ஒரு பேரம் உங்களுக்கு அப்படி பிரச்சனையா கிடக்குது என்ன?
0: ஆமா ஆமா, அது அந்த ஒண்ணும் செய்யல, அந்த நேரம் அப்படி
6: ஒண்ணும் செய்யலா கிடக்கு, வீட்டை வாரம் கிட்ட. சரி, நீங்கள் ஜீவமா இருக்கணும் வண்டி கொண்டு நான் வந்து அம்மா கிடைக்காத உயிரில் என்ன பாட்டு சொல்லுறேன்.
0: ஓகே அம்மா,
6: நன்றி. வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார்
7: கண்டுபிடிக்கலாம்.
0: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் பதனி மோகன்.
8: அவரே தான்.
0: வதனி சொல்லுங்க.
2: அப்படியே அந்த என்ன எல்லா மனங்களும் இடம் பிடிச்ச பாடலுண்டு, நீங்களும் பாடிக்கொண்டு போ, நல்லா இருந்தது கேட்க. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா, அந்த பாடலை தான் நானும் சொல்லுங்க.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் வதனி மோகன். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் தகுண்ணா.
0: வணக்கம் ராணி.
3: முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா பாடி இருந்தீர்கள்.
0: நன்றி.
3: அம்மா வந்து அழைக்காத உயிரிலே அது நேமா தெரிஞ்ச பாடலானே, அதோட டியூனை படிச்ச உடனே படிக்க என்ன தெரியக்கூடியதா இருந்தது. மற்றது நீங்க முதல் சொன்னீங்க தான், ஒருத்தரும் அந்த கேள்வியை கேட்க இல்லையா, அந்த பொய் சொல்ல
0: இல்லையா,
3: அதை கேட்டும் என்ன பிரயோசனம் இல்ல தானே. இப்ப நீங்க
0: நானே சொன்ன தானே, பொய் சொன்ன பொய் சொல்லாட்ட, பொய் சொல்லி கேட்டா பிறகு பொய் தான் சொல்லி, வேற ஒண்ணு சொல்ல மாட்டேன்.
3: ஆனா நாங்க அதுல கண்டுபிடிக்கலாதே, அந்த விடையில கண்டுபிடிக்கலாது. நீங்க ரெண்டையும்
0: விடையில மாத்துவீங்க தானே,
3: பத்மராணியக்காவும் அவாண்ட விடையும் தான் இருந்தது.
0: பொய்யட்டா, அதுக்குள்ள எல்லாமே பொய்யா போயிருமே.
3: எல்லாரும் இப்ப மீனா வரையில நான் வரையில எல்லாம் கட்டுப்பட்டுட்டு அதே இடத்துல.
7: அப்படியா,
0: முதலாசுட்டே
7: நீங்களும்
0: அவர் சொல்லாட்ட பிரச்சனை.
7: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜேசுதாசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் சியாமல். அங்கால வந்து வந்து வர விட இல்ல, என்ன
8: நான் என்ன கேட்டேன்
0: இந்த சரணத்துக்குரிய பல்லவியத்தான் கேட்டேன். ஆர் பாடணும் கேட்டேன்.
8: வரவழைக்கணும்
0: என்ன கேட்ட கேள்விக்கு பதில்
8: சந்தேகத்தை
0: இல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான் இந்த சரணத்துக்குரிய பல்லவி. அது வர இருக்கு என்ன அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி.
9: நீங்க சொல்லுங்க. அம்மா என்ற அழைக்காத உயிர்கள்
0: அந்த பாடலா?
9: அந்த பாடல் தான்.
0: ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரொசாலி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
10: வணக்கம். ஞானம் அதே பாட்டு அம்மா என்று அழைக்காத சிட்டியான கஷ்டம் இந்த பைபர்ல வாரது.
0: இப்ப அவர்
10: யேசுதாசன் காட்சி கொண்டு எனக்கு பைபர் லைன்
0: அதுக்கு முதலே சியாமலா ரெண்டு மூணு தடக்கா வந்து அவன் அழைப்பு வர இல்ல.
10: அதுதான் அதுதான் அப்ப சிட்டியான கஷ்டம் பிந்தி தான் வருது எங்களுக்கு ரேடியோ, அதுதான் பிரச்சனை.
0: ஓகே. நன்றி. அவர்கள் இணைந்திருந்த சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
11: வணக்கம்.
0: சதி சொல்லுங்க.
11: நான் தெரிஞ்ச ஊருக்கு தான் வந்தேன். அந்த அம்மா அழைக்காதவோ இல்லையான.
0: ஓகே நன்றி.
11: கேட்டுக்கொண்டு தெரிஞ்ச குழந்தை பெறுவேன் கட்டாயம்.
0: நன்றி
11: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இணைந்திருக்கும் இறுதி நேயர் வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம்.
0: தியாகராஜா நீங்க தான் இறுதி நேயர் இந்த பாடலுக்கு. சொல்லுங்க.
12: ஆமாண்ணா, மன்னன் படத்துல இருந்து அம்மாக்காத உயிரில்லையே அந்த பாட்டு.
0: ஓகே நன்றி அம்மா.
12: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார். இணைந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம். வணக்கம்.
13: ஓ வணக்கம்.
0: பசுபதி குணநாயகி
13: சொல்லுங்க.
0: அனைவரும் ஒரு பாடல் குறிந்து அந்த பாடலும் பார்ப்போம். சரி பார்த்துக்கொள்வோம். சரியான பாடலை ஆரம்பித்து விட்டார் மாசலின். அதைத் தொடர்ந்து தேவி தனராஜ், கமலவேணி, ராஜன், தயாளன், யோகேஸ்வரி அம்மா, மீனா, வதனிமோகன், ராணி சம்பந்தர், ஜேசுதாசன், ஷியாமலா, ரொசாலி, சிவராணி, சதீஷ், ராசாத்தி, தியாகராஜா, பசுபதி, குணநாகி, ரதியம்மா அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் கிருதி பாடலுக்கான இசையும்

0: எந்த பாடலின் ஆரம்பம் நாம் இப்பொழுது மூன்று அழைப்பிலும் நேர்கள் இணைந்திருக்கார்கள். அந்த வகையில் முதலாவது இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது மாசலின் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாசலின்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆமாம், இந்த வார இறுதி நாட்கள் எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் இனிதாக அமைய வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு கிளம்பங்களை எங்களை ஒரு எப்படி சொல்றது ஒரு பொழுதுபோக்காக பிரவசமாக கொண்டு போன வச்சு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு முத்து குளிக்க
0: வாரீர்களா?
1: மூச்சு அடைக்க, ஆமா மூச்சு அடைக்க வாரீர்கள்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி.
2: நீங்க நலமாக
0: சொல்லுங்க.
2: சந்திக்க வேணுமண்ணா. வாரீகளா?
0: ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இணைந்திருக்கின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா.
3: வணக்கம். நானும் முத்து குளிக்க வாரிக்கலான்னு கூறிக்கொண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கணும். இந்த மரத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ரகு.
0: வணக்கம் பசுபதி குணநாயகி.
4: வாழ்த்துக்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நலமாக போய் வாருங்கள். முத்து குளிக்க வாரீர்களா அந்த பாட்டு கூறிக்கொண்டு
0: ஓம்
4: சந்திப்போமே.
0: நன்றி,
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் பசுபதி குணநாயகி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
5: வணக்கம் ராவு.
0: தயாளன் நீங்க சொல்லுங்க. தயாளன்
5: முதல்ல அந்த இரண்டாவது லைன்ல வந்தவர் வேற இல்லையா? திருப்பி எடுத்துருக்கலாம் தானே? என்ன
0: எங்க
5: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தயாளன் அவர்கள். இப்பொழுது வைஃபர் ஜேசுதாகன் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
6: இன்னைக்கு ரெண்டு பாடலும் அவர் எங்களுக்கு தெரியக்கூடிய அருமையான பாடல் தந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
6: நன்றி. முத்து குளிக்க வாரீங்களா, மூச்சு அடைக்க வாரீங்களான்னு எங்களை கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் ரெண்டுக்கும் ரெடி. என்ன
0: ரெடியா இருக்கிறீங்க
6: என்று சொல்லிக்கொண்டு இந்த சந்தோஷ நிலை மிக சிறப்பாக சென்றது உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்தோஷ நேரத்தோடு சந்திப்போமே. நன்றி, நலமுடன் சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் இயேசுதாசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
7: முத்து குளிக்க வாரீங்களா, மூச்சு எடுக்க வாரீங்களா என்ற பாடல்.
0: அந்த பாடல் சொல்றீங்களா? நன்றி அம்மா.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: வணக்கம். சதி சதிக்கிறேன்.
0: சதி சொல்லுங்க.
8: நான் முத்து குளிக்க வாரீங்களான்னு சொல்லுறேன்.
0: ஓகே, நன்றி சதி.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கிறார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
9: வணக்கம். நாங்கள் அங்க முத்து குளிக்கிற வெயில் தான் குளிக்குவோம். மினி
0: அப்படியா?
9: எல்லாரும் வெயில் தான் குளிக்க போறோம். இங்க ஒருத்தர் முத்து குளிக்கலாத சரி பாடல்ல வந்திருக்கு. நன்றி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் எல்லோருடைய.
0: நன்றி,
9: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் ரகு. திருமதி தேவேந்திரா.
0: ஆதியம்மா சொல்லுங்க. இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். தேவிதராஜ் நீங்க சொல்லுங்க.
9: நேரம்
0: இல்ல அதுல கேக்க இல்ல
9: முத்து குளிக்க வாரீங்களான்னு சொல்லிக்கொண்டு
11: அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.
0: ஓகே அம்மா, நன்றி.
11: நன்றி அண்ணா, நன்றி.
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் தேவி தனராஜ் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராஜன். வணக்கம் ராஜன்.
12: வணக்கம் அண்ணா. நானும் அதே பாடுதான், முத்து குளிக்க வாரீங்களான்னு சொல்லி கொண்டு அடுத்த கிழமை சந்திப்போம்.
0: ஓகே, நன்றி ராஜன்.
12: நன்றி அண்ணா.
0: அவர் இணைந்திருந்தார் ராஜன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஷன். ஓ வருவோம், போவோம். ஓ முத்து குளிக்க போவோம்.
13: நன்றி.
0: நன்றி ஷன். அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பதனி.
14: ஆமா, அப்படியே சந்தோஷ நேரத்துல விட பெற்று அடுத்த சந்தோஷ நேரத்துல சந்திப்போம். முத்து குளிக்க வாரீர்களா, முஜி அடக்க வாரீர்களா, கூறி விடை வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மதனி மோகன் அவர்கள். இணைந்திருக்கின்றார் கெனடி. வணக்கம் கெனடி.
15: வணக்கம் அண்ணன்.
0: நீங்க
15: எல்லா நேர்ச்சியும் சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்களை கூறிய அடுத்த கிழமை உங்கள் நேர்ச்சியை பங்கு வைத்தலாம். நாங்களும் முத்து குளிக்க வாரீங்களா என்று நாளைக்கு குளிப்போம்னு பாக்குறோம். பக்கியா தானே இருக்கு
0: அந்த அந்த பாடம் நீங்களும் சொல்றீங்களா?
15: நன்றி
0: வணக்கம். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரிபார்த்துக் கொள்வோம்.
16: வணக்கம்.
0: வணக்கம்.

சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் மாசலின். அதனைத் தொடர்ந்து கலாராணி, ஷியாமலா, பசுபதி, குண நாயகி, தயாளன், ஜேசுதாசன், ரொசாலி, சதீஷ், சிவராணி, ரதியம்மா, தேவி, தனராஜ், அப்புறம் ராஜன், சன், பதரிமோகன், இறுதியாக கெனடி அனைவருமே சரியான பாடலை குறிந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில். பல்லவி தேடும் சரணம் கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செய்யப்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்க நேர்களை. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருந்தது இன்றைய இரவு பிரதான செய்தி.

0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-37-37.
3: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
5: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
6: NWLULAGA நூலகம் நூலகம்.
7: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: பத்தாவதுக்கு
7: ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
8: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாதீங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்
9: 11 13 rue Caille 75 000 Paris.
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் கார்லா கோனேஸ் சாசலில்
9: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-40-05-07-18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ட்ரா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். கடந்த 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட ஆனால் வாகன உரிமையாளர்களால் இன்னும் பெறப்படாத சுமார் 100,000 வாகன பதிவு தகடுகள் தற்போது அதன் வளாகத்தில் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கிறது. நாராம்பிட்டியாவில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்திலும் கொழும்பு மாவட்டம் உட்பட நாடு முழுவதும் உள்ள மாவட்ட அலுவலகங்களிலும் உரிமை கோரப்படாத பதிவு தகடுகளின் பெருமிருப்பு குவிந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அதன்படி 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் பதிவு தகடுகளுக்கு விண்ணப்பித்து இன்னமும் அவற்றை பெறாத அனைத்து வாகன உரிமையாளர்களும் June 30, 2026 முன்னர் தங்களது தகடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் உள்ள உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்கள் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் கிளை அலுவலகங்களிலிருந்து அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் என்று சந்தேகப்படும் 21 பேர் கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்ரே பிரவுன்ஸ்கீல் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பணம் திரட்டி காணி கொள்வனவு செய்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இந்த உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: இது தொடர்பான வழக்கு மாத்தறை நீதவான் சத்ரு திசாநாயக்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பசில் ராஜபக்சே சார்பில் முன்னிலையான சட்டத்திரணிகள் அவரது உடல்நிலை குறித்த விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். எனினும் குறித்த விடயங்களை நிராகரித்த நீதவான் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவை பிறப்பித்தார். முறைகேடான வகையில் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பிரவுன் ஹில்ஸ் பகுதியில் காணியொன்றை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே, அவரது மனைவியின் சகோதரியான அயோமா கலபதி, அவரது கணவரான திச கலபதி உள்ளிட்டோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கான முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது.
1: நிலக்கரி கொள்வனவு செயல்முறை தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் இதுவரை 23 முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு 12 சாஞ்சி ஆரச்சிவத்தை அதிகரண பிஎஸ் கட்டிடத்தின் 5 மாடியில் அமைந்துள்ள ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு இன்றைய தினத்திலும் முறைப்பாடுகளை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க முடியும். கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் விரைவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதன் பின்னர் சாட்சியம் அளிப்பதற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அழைக்கப்படுவார்கள் என நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர் இஹான் குலத்துங்கவின் தலைமையிலான முழு அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக மேன்முறட்டு நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபதிகே மற்றும் மேல்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ சோமரத்னா ஆகியோர் செயற்படுகின்றனர்.
0: தொடர்ந்து இலங்கையின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டும் எந்தொரு அத்தியாவசிய அல்லது இதர பொருட்களுக்கும் இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட மாட்டாது என்று வர்த்தக அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா அம்பாறை மாவட்டத்துக்கு உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு அந்த மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் இன்று அடிக்கல் நட்டிருந்ததோடு முக்கிய நிர்வாக கூட்டங்களிலும் பங்கெடுத்திருந்தார். இன்று காலை நிந்தவூர் பிரதிசபை காரியாலயத்துக்கு அருகில் அமைந்துள்ள நிந்தவூர் கலாச்சார மையத்துக்கான அபிவிருத்தி வேலைகளை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். பின்னர் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியிலும் அவர் உரையாற்றினார். அத்துடன் அங்கிருந்து மற்றொரு நிகழ்வுக்கு செல்லும் முன்னர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த மக்களுடன் அன்பினை பகிர்ந்து கொண்டார். இந்திய இலங்கை அரசாங்கங்கள் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் வலியுறுத்துகிறார்.
2: இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்திலே அமைச்சரவை இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழுவிலே இது விவாதிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நானும் திரு சுமந்தரன் அவர்களும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் இந்திய உபசி ஜனாதிபதியை சந்திக்க சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக திரு சுமந்தரன் அவர்கள் இந்திய துணை தூதுவர் திரு சந்தோஷ் ஜா அவர்களோடு சந்தித்து இதிலே எங்களுடைய கரிசனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சுட்டிக்காட்டி நாங்கள் சில விடயங்களை பரிசீலித்து தொடர்பு கொள்வோம் என்று ஏற்கனவே அவருக்கு தெரிவித்திருந்தோம். இந்த பூர்த்தி செய்யப்பட்ட கட்டிடம் முழுமையாக நேரடியாக மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.
0: தொடர்ந்து நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட தவறுவதே இல்லை என்று இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பொதுநூலக கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் உரையாற்றிய சுமந்திரன், ஜனாபதி கூறுவது போல் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாதென்றால் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சுமந்திரன் அங்கு வலியுறுத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை அடுத்து இதுபற்றி தெளிவுபடுத்தி காணொலியொன்றை வெளியிட்டிருக்கும் சுமந்திரன், ஜனாபதி ஆயுத கலாச்சார பின்னணியில் இருந்து வந்தவர், அதேபோன்று எமது மக்களும் தமது விடிவுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள். ஆகவே நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாதென்று ஜனாபதி கூறிய கருத்தை நாமும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லதொரு விடயம். ஆனால் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக வேண்டுமாயின் அதிகாரங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் பகிரப்பட வேண்டும் என்று எனது உரையில் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டினேன். இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இயங்கி வருகிறது. மறுபுறம் சில கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து இயங்கவில்லை. மாறாக நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கம் செயற்படுத்தக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அதேபோன்று அரசாங்கம் செய்யாமல் இருக்கின்ற மற்றும் தவறாக செய்யும் விடயங்களை சுட்டிக்காட்ட நாங்கள் தவறுவதே இல்லை. இந்த விடயத்தையும் நான் ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு விடயம் எனும் அடிப்படையில் தான் அணுகிறோம். நாம் தனித்து இயங்குகின்றோம். ஏனைய கட்சியுடன் கூட்டு சேரவில்லை. இருந்தாலும் சில விடயங்களில் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் ஏனைய கட்சியுடன் இணைந்து செயற்படுவோம் என்றும் நான் ஜனாதிபதியுடன் எடுத்துரைத்ததாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ் மொழியில் தகவல் அறியும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக இந்த சட்டத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனாலும் அரச திணைக்கழகங்களில் முதற்கட்டமாக கூறப்படும் தகவல்கள் மறுக்கப்படும் பட்சத்தில் அதே திணைக்கழகத்தின் குறித்தளிக்கப்பட்ட அலுவலருக்கு விண்ணப்பதாரிகள் மேன்முறையீடு செய்கின்றார்கள். அங்கேயும் நீதி கிடைக்காத நிலையில் இறுதியாக கொழும்பில் உள்ள தகவல் அறியும் உரிமைக்கான ஆணைக்குழுவிடம் பொதுமக்கள் உரிய முறைப்படி முறையிடுகின்றார்கள். ஆனால் அங்கேயும் தங்களது விண்ணப்பங்களுக்கு உரிய பதில்கள் கிடைப்பதில்லை என்றும் தமிழ் மொழி மூலம் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்படும் மேன்முறையீடுகள் போதிய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு சமீப காலமாக வலுவாக எழுந்துள்ளது. மொழிபெயர்ப்பு பற்றாக்குறை, தமிழ் பேசும் அதிகாரிகளின் ஆளணி பற்றாக்குறை போன்ற காரணங்களால் தமிழ் விண்ணப்பதாரிகளின் கோரிக்கைகள் மாத கணக்கில் கிடப்பில் போடப்படுவதாக அல்லது கவனத்திலே எடுக்கப்படாதுள்ளதாக பாதிக்கப்படுபவர்கள் தெரிவிக்கிறார்கள். அரசமைப்பின்படி தமிழ் மொழியும் உத்தியூர்வ மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நாட்டில் தகவல் அறியும் உரிமை போன்றதொரு ஜனநாயக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் இத்தகைய மொழி சார்ந்த பாகுபாடுகளும் புறக்கணிப்புகளும் தொடர்வது தமிழ் மக்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் முறைமைக்கு அமைவாக மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இது தொடர்பான கலந்துரையாடலில் தெரிவித்திருக்கிறது.
3: இந்த கூட்டத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். சட்டமன்ற அதிபர் திணைக்கள அதிகாரிகளும் விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட ரீதியான தடைகள் குறித்து அறிக்கையும் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் இந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பான தமது யோசனைகள் பரிந்துரைகளை சமர்ப்பதற்கும் அண்மையில் விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டது. அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
0: பெருந்தோட்ட பகுதிகளில் இடம்பெறும் தாக்குதல்கள் உள்ளிட்ட மோதல் சூழ்நிலைகளுக்கு காணி அடிப்படையிலான பிரச்சனைகளே காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியினதும் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரண அவர்களது கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் முன்னெடுப்பில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான குழு ஒன்றை நியமிக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு நிலையானதொரு வேலை திட்டத்தை தயாரிக்க எதிர்பார்ப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டார். பெருந்தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான விசேட சந்திப்பொன்று பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல, பெருந்தோட்ட கைத்தொழில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், தொழிலாளர் விவகார பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க உட்பட ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிகள் பலர் கலந்து கொண்டார்கள்.
4: இந்த கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன், ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட ஆளும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள், பெருந்தோட்ட நிறுவனங்களின் தலைவர்கள், போலீஸ் மா அதிபர் சபிகமுவ உவா, மத்திய தென் மாகாணங்களின் பிரதி போலீஸ் மா அதிபர்களும் பங்கேற்றிருந்தனர்.
5: கடுமையான அடக்குமுறை முன்பை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்களின் குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்துகின்றன.
6: இந்த காரணத்தை கொண்டு சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. சட்டத்தை நிர்வகிக்க வேண்டிய அல்லது அமலாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு போலீசுக்கு இருக்கிறது. செய்யும் போலீஸ் செய்யும், யார் யார் கை வைக்க முடியாது. ஆகவே இனிமேல் மலையத்திலே பெருந்தோட்ட பகுதிகளிலே வன்முறை நிகழாது நம்பிக்கை இருக்கிறது. ஏற்பட்டிருக்கிறது நல்ல விஷயம். அது எப்படி வந்தது? அது அரசாங்க எதிர்கட்சியில் சேர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் மீது சேர்ந்து செயல்படுவோம். மக்கள் மிக பின்தங்கிய மக்கள்.
7: பெருந்தோட்ட கம்பெனிகளுடைய அராஜகம் காரணமாக தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட தொடர்பாக இன்றைய தினம் எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலே ஒரு விசேட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அராஜகத்தை ஒழிப்பதற்கும் அந்த அராஜகத்தை நிறுத்துவதற்கும் இன்று நாங்கள் பல்வேறுபட்ட தீர்மானங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்.
8: தயவு செய்து இந்த புதிய அரசாங்கம் அது மக்களுடைய அன்றா அந்த சாமானிய மக்களோடு பழகின்ற ஒரு ஒரு அமைப்பாக இருக்கின்ற அரசாங்கம் இந்த மலைய மக்களுடைய அனைத்து விடயங்களையும் கூடுதலாக ஒரு லயல் வாழ்க்கை என்பது உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நிலை அவல நிலை ஒரு காலம் பார்த்து கொண்டும் இருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது.
9: மலையகத்தில் விசேடமாக நுரேலிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500 பாடசாலைகளுக்கு மேலாக மலையகத்தில் உள்ள 500 பாடசாலைகளுக்கு மேலாக அவர்களுக்கான உண்மையான உறுதி அவர்களுக்கு இல்லை, அந்த பாடசாலைகளுக்கு இல்லை. இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைத்து இதுக்கான உறுதி பத்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
10: எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. 200 வருட சாபக்கேடு. 200 வருடங்களாக கௌரவ உறுப்பினர்களை மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகள் ஆட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறு மலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கருத்தை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம்.
11: நீங்க சம்பளம் வழங்குறீங்க தானே, 200 ரூபா அரசாங்கத்தின் மூலியமா 200 ரூபா நீங்க வழங்கி இருக்கீங்க. இன்னைக்கு டாலர் 357 ரூபாய்க்கு வந்திருக்கு. விலைகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த 200 ரூபாய் இன்னும் பிரயோஜனம் நினைக்கிறீங்களா? ஆனா இந்த இருநூறு ரூபாய் நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? வருஷத்துக்கு 5 பில்லியன் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க. காணி உரிமையை வழங்குறதுக்கு 5000 மில்லியன் தான் ஆகும். நான் சொல்றது பொய்னு நினைச்சீங்கன்னா கேபினெட் பேப்பர் எடுத்து பாருங்க.
12: இந்த மலையக காணி உரிமை பற்றி பேசப்படுகின்ற நேரத்தில் காணி உரிமையும் வீட்டுரிமையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காணி உரிமையும் வீட்டுரிமையும் அன்று வெள்ளையர்களுக்கு எதிராக மகாகவி பாரதி காணி உரிமைக்காக போராட்டம் செய்தான். அதே போல் இன்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது உழைக்கும் மக்களின் அரசாங்கம். அதனால் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் சகல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். அதனால் மீண்டும் புத்துயிரையிட்டுவதற்கு இந்த பிரேரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
0: தொடர்ந்து விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நிதி தொடர்பிலான 5வது மற்றும் 6வது கூட்டு சீராய்வுகள் எதிர்வரும் புதன்கிழமை பரிசீலிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழு தலைவர் எவன் பாபு ஜூர்ஜி இதனை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில வருடங்களில் மெக்ரோ பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்தல், வெளிநாட்டு கையிருப்பை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் இலங்கை அதிகாரிகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த முயற்சிகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பதோடு இது பொருளாதாரத்தை வலுவான அடித்தளத்தை நோக்கி கொண்டு செல்ல உதவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் சவாலான உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிகள் காரணமாக பல பொருளாதாரங்கள் புதிய அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் அந்த நிலைமையை கையாள்வது எளிதான விடயமல்ல என்றும் எவன் பாபு ஜோர்ஜி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவ்வாறாயினும் இலங்கையின் கொள்கை கட்டமைப்பு கடந்த காலத்தை விட தற்போது கணிசமாக வலுவடைந்துள்ளது. எனவே ஸ்திரமான கொள்கை பாதையை பேணுவதும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கேற்ப பொருளாதாரத்தை மாற்றியமைக்க அனுமதிப்பதும் இதுவரையில் பெற்ற முன்னேற்றங்களை பாதுகாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து நெருங்கிய உறவை பேண எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சாவினர் சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையான் போன்ற நபர்களுடன் ரகசியமாக பேசிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் உடனடியாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் நீதிமன்றத்தில் வெளிவந்த தகவல்களுக்கு பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தின் ஊடாக பல்வேறு பதில்களை வழங்கி வருகிறார். சிறைச்சாலைகளுக்கு சென்று தேவாலயங்கள் மீதான குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிள்ளையான் போன்ற நபர்களை நாமல் ராஜபக்ச, மைந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் நேரில் சந்தித்து ரகசியமாக கலந்துரையாடிய விடயங்கள் என்ன என்பதை அவர்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதிமன்றத்தில் இந்த தகவல்கள் உத்தியோர்வமாக சமர்ப்பிக்கப்படும் வரை இவ்வாறானதொரு விடயம் பொதுவெளிக்கு வராமல் மறைந்திருந்தது தற்போது

சந்தான வழங்கிய சாட்சியங்களின் பின்னரே இந்த விவகாரங்கள் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. எமது நாட்டின் நீதித்துறையும் புலனாய்வு பிரிவினரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் இந்த விசாரணைகளை சுதந்திரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு வழங்கிய ஆணையின்படி எத்தகைய அரசியல் தசாப்தங்களை கொண்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்குரிய சட்டப்படியான தண்டனைகளை நிச்சயம் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவுக்கு எதிராக சட்டவிரோதமாக 75 மில்லியனுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்தமை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் June 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது நேற்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது வழக்கு தொடர்ந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக சட்டமா அதிபர் தினக்கழகத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் அசாத் நவாபி ஆஜராகி சாட்சியங்களை நெறிப்படுத்தினார். நேற்றைய தினம் நெறிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக எதிர்வரும் June 8 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டபூர்வமான வருமானத்தை மீறி 75 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான சொத்துக்களை கையகப்படுத்தியமை ஊடாக லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழ் குற்றம் புரியப்பட்டுள்ளதாக தெரிவித்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சாவுக்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் இந்த வழக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நீதி அமைச்சும் இணைந்து இது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் சைபர் மோசடி குற்றங்களை கண்காணிக்கவும் விசாரணை செய்யவும் மாகாண மட்டத்தில் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நிதி மோசடி தொடர்பாக நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்ட சைபர் குற்றச்செயல் தொடர்பான தனியான புலனாய்வு பிரிவுகள் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் நிறுவப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு தொடர்ந்து பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நாட்டில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அது தொடர்பில் கிடைத்து வரும் முறைப்பாடுகளும் அதிகரித்துள்ளன. அந்த வகையில் இந்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மாகாண ரீதியில் பிரிவு அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் உவா மற்றும் சப்ருகமுவா மாகாணங்களிலும் மாகாண பிரிவு அலுவலகங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் இன்று சைபர் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அலுவலகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கியின் நிதி கட்டமைப்பின் நிதி மோசடி ஆய்வு பிரிவு தொழில்நுட்ப அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இணைந்ததாக செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இதுவரை இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய சைபர் குற்றங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்பதோடு நாட்டின் போலீஸ் துறை மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆகியன இணைந்ததான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சைபர் குற்றங்களை இல்லாதொழிக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு மேலதிகமாக புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பான நடவடிக்கைகளை தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நீதி அமைச்சும் இணைந்து ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை காவல்துறையில் பயிற்சி காவல்துறை கான்ஸ்டபிள்கள், பெண் காவல்துறை கான்ஸ்டபிள்கள் மற்றும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஓட்டுநர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி 1 June 2026 வரை நீடிக்கப்படுவதாக இலங்கை காவல்துறை அறிவித்திருக்கிறது. 27 March 2026 இடப்பட்ட 2482 கொண்ட அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலுக்கு இணங்க இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு விண்ணப்பங்கள் பிரத்யேகமாக இணையவழி ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் சுதுமலை பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட திடீர் பரிசோதனையின் போது உணவகத்திலிருந்து கழிவு நீரை வெளியில் விட்டு துர்நாற்றம் ஏற்படுத்தியமை, கடைக்குள் பூனை வளர்த்தமை, அழுகிய முட்டை இறைச்சியை குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்திருந்தமை மற்றும் திறந்த வெளியில் சமைத்தமை போன்ற சுகாதார சீர்கேடுகளுக்கு எதிராக உணவக உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருந்தார். அதன் பிரகாரம் நேற்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உணவக உரிமையாளர் மன்றில் முன்னிலையாகி

0: தன்மீதான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டார். அதனை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த மன்று 50,000 ரூபாய் தண்டம் விதித்ததோடு இனம் காணப்பட்ட சுகாதார சீரேடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் உணவகத்துக்கு சீல் வைக்குமாறு சுகாதார பரிசோதகருக்கு மன்று பணித்திருக்கிறது. இதேவேளை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்ததாக திருநெல்வேலி பகுதியில் அமைந்துள்ள அம்மாச்சி உணவகம் பொது சுகாதார பரிசோதகரினால் மூடப்பட்டுள்ளது. அம்மாச்சி உணவகம் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அம்மாச்சியில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்த வேளை ஏற்கனவே இனம் காணப்பட்ட சுகாதார பிரச்சனைகள் தொடர்பிலான அறிவுறுத்தல்களை மீறி உணவகம் தொடர்ந்து இயங்கி வந்தமையால் அந்த பிரச்சனைகளை சீர் செய்யும் வரையில் உணவகத்தை மூட படித்துள்ளார்கள். அதேவேளை அம்மாச்சி உணவக உணவு கையாள்வோருக்கான விழிப்புணர்வு செயற்பாட்டையும் முன்னெடுத்திருந்தார்கள். 100 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பெறுமதியுடைய 2 கிலோகிராமுக்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் உள்ளிட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் அன்றைய தினம் அவர்களை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்துமாறும் கொழும்பு மேலதிக நீதவான் தர்சிகா பிரேமரட்ன உத்தரவு பிறப்பித்தார். குற்றப்படாவை திணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்த நபர்கள் முகங்கள் மூடப்பட்ட நிலையிலே நீதிமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டார்கள். கடந்த 2023 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் சந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குற்றப்படாவை திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. சம்பவம் நடந்த காலப்பகுதியில் சந்த நபர்கள் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றப்படாவு பிரிவில் கடமையாற்றினார்கள். அதிகாரிகள் காவல்துறை சீருடை அணிந்திருந்த போதே ஒரு பணக்கார வர்த்தகரை கடத்தி அவரை கொலை செய்வதாக மிரட்டி அவரிடமிருந்த 2 கிலோகிராமுக்கு அதிக தங்கத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேகநபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வசந்த பிட்டிகல நீதிமன்றத்தில் வாதிடுகையில் 3 வருடங்களுக்கு முன்னர் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தை நிரூபிப்பதற்கான எந்தொரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. முறைப்பாட்டாளர்கள் இந்த தங்கத்தை வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தால் அதனை நிரூபிப்பதற்கான சான்றுகள் இருக்க வேண்டும். எனவே சில தரப்பினரின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேகநபர்களை விளக்கமறிய வைக்க உத்தரவிட்டதோடு ஜூன் 1ஆம் தேதி அடையாள அணிவகுப்புக்காக அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் உத்தரவு பிறப்பித்தார். கட்டன் டிகோயா நகர வர்த்தக ஸ்தாபனம் ஒன்றில் தனிமையில் வாழ்ந்து வந்த தம்பதியினர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் டிகோயா நகரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டவர்கள் வர்த்தகரான 82 வயது நம்பிய எஸ் காளிமுத்து சத்திவேல், அவரது மனைவியான 82 வயது நம்பிய சவுந்தலா தேவி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். படுகொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் பிள்ளைகள் தலைநகரில் வசித்து வந்த நிலையில் முன்னதாக நகை வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வந்த இவர்கள் பின்பு வர்த்தக நிலையத்தை மூடிவிட்டு அதன் பின்புறமாக இருந்த தமது வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார்கள். வீட்டில் கொள்ளையடிக்க சென்ற இவராவது இந்த தம்பதிகளை கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இவர்களது பிள்ளைகள் தமது பெற்றோருக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு அவர்கள் பதிலளிக்காததால் அவர்கள் அருகில் உள்ளவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அருகில் உள்ள வர்த்தக ஸ்தாபனங்களில் உள்ளவர்கள் கடையை திறந்து பார்த்தபோது கணவனும் மனைவியும் வெட்டு காயங்களுடன் இறந்த நிலையில் இருப்பதை அறிந்து ஹட்டன் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மஸ்கேலிய பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட வாகன சோதனையின் போது தகுதியற்ற எல்லையில் இயக்கப்பட்டு வந்த 28 வாகனங்கள் 30 நாட்களுக்கு தற்காலிகமாக போக்குவரத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக நுரலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் யாலிய மண்டாரா தெரிவித்தார். நுரலியா மாவட்ட முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் கட்டன் பிரிவு போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மஸ்கேலியா காவல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து இந்த கூட்டு சோதனையை முன்னெடுத்திருந்தார்கள். மஸ்கேலியா ஸ்ரீபாத வீதி, மஸ்கேலியா கட்டன் வீதி, மஸ்கேலியா சாமிமலை வீதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்வீதிகளில் இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்துகள், கெப்ரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட 40 வாகனங்கள் இதன் போது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. பரிசோதனை செய்யப்பட்ட வாகனங்களில் 28 வாகனங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணங்களாக வாகனங்களின் அசல் கட்டமைப்பை சட்டவிரோதமாக மாற்றி அமைத்திருந்தமை, ஆபத்தை விளைவிக்க அளிக்கும் வகையில் வாகனங்களில் கூடுதல் பாகங்களை பொருத்தியிருந்தமை மற்றும் வாகனங்களின் பிரேக் கட்டமைப்பு முறையாக இயங்காமல் இருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. தற்காலிக தடை விதிக்கப்பட்ட இந்த வாகனங்களின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அடுத்த 30 நாட்களுக்குள் அவை முழுமையாக பழுதுபார்க்கப்பட வேண்டும். அவ்வாறு பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் வரை அந்த வாகனங்களின் வருமான வரி அனுமதி பத்திரங்கள் முதன்மை மோட்டார் வாகன பரிசோதகரின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தெவிடகுட பகுதியில் நேற்று 39 கிலோ ஐஸ் மற்றும் 5 கிலோ கேரளா கஞ்சாவுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாட்டில் சில நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக சில நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: இதற்கமைய திவிலுப்பீட்டிய மீரிகம அத்தனைகல்ல மகர கம்பகா மிருவாங்குடி ஜாயல கட்டான பத்தலி ஆகிய பிரதேச பிரிவுகளில் அத்தனகல்லோயா உருவழோயாவின் இருமரங்கிலும் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ருவன்வெல்ல சீதாவக்க தொம்பி பியகம திகியோவிட்ட ஹெகலியகுட எட்டியாந்தோட்டை உள்ளக்கோகுப்பீட்டிய பிரதேச பிரிவுகளில் கலனிகையின் இருமரங்களும் வசிக்கும் மக்களும் எதிர்வரும் 24 மணி காலங்களில் ஏற்படக்கூடிய சிறு வெள்ளம் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தனபுரி குறிவிட்ட எலபாத்த அயகம கேஎல்ல பிரதேச பிரிவுகளில் கழுகங்கையின் இருமரங்களும் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கழுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் எதிர்வரும் சில மணி காலங்களுக்குள் சிறு வெள்ளம் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அப்பகுதிகளூடாக போக்குவரத்தில் ஈடுபடும் வாகன சாரதிகளும் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது.
2: நேற்று இரவிலிருந்து பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சி காரணமாக குறிப்பாக சில நதிப்படுகைகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதற்கமைய கழனிகங்கை கழுகங்கை அத்தனகல்லோயா மற்றும் மகாவோயா ஆகிய நதிப்படுகைகளில் குறிப்பாக சில இடங்களில் 200 மில்லிமீட்டர் முதல் 300 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் தற்பொழுதும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அத்தனகல்லோயாவில் குறிப்பாக சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. அதற்கமைய தூணமலை நீர் அளவீட்டு நிலையத்தில் தற்பொழுது 200 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் அதன் மேலுள்ள படுக்கைகளில் சில இடங்களில் 250 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அதே போன்று கழுகங்கையில் ரத்தினபுரி மற்றும் நெடியல்ல ஆகிய பிரதேசங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் மேல்படுக்கை பகுதிகளில் பதிவாகியுள்ளது. ரத்தினபுரி மற்றும் அதனைச் சூழ உள்ள பிரதேசங்களில் தொடர்ந்து மழை பெய்யுமாயின் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. மகாவயாவின் வடல்கம பிரதேசத்தில் 300 மில்லிமீட்டரை நெருங்கிய மழை வீழ்ச்சி தற்போது வரை பதிவாகியுள்ளது. இதற்கமைய கிரியுள்ள மற்றும் வடல்கமைக்கு கீழ்மட்டமாக உள்ள பிரதேசங்களில் சில இடங்களில் நீர்மட்டம் உயர்வதற்கான அபாயம் காணப்படுகின்றது.
3: கடும் மழையினால் கம்பகா களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல பகுதிக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி மற்றும் குறுவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துறை மாவட்டத்தின் புலட்சிங்கல பிரதேச செயலக பிரிவு மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகுட பிரதேச செயலக பிரிவுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: இதனிடத்தில் தொடரும் மழையினால் போக்குவரத்துக்கு இடையூறும் ஏற்பட்டிருக்கிறது.
1: கொழும்பு புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் இடிக்கிடையே மழை பெய்தது. இதனால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதுடன் பொதுமக்களின் 4 சேப்பாடுகளும் பாதிக்கப்பட்டன. கொழும்பின் ஆமர் வீதி வெள்ளத்தில் மூழ்கியது. புலஸ்தியோயா வான் பாய்வதால் பாதுக்க ஹன்வெல் வீதியின் மெல்வத பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கனமழையால் கொழும்பு அவிசாவளி பிரதான மார்க்கத்தின் போக்பெட்டிய தாழ்நில பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. எகடகம நீர்த்தேக்கம் நிரம்பியதால் எகடகம பானகாவ உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கடும் மழையினால் நீர்கொழும்பு கோமஸ்வத்த ரப்பர் தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. ரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியின் உடமத்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியது.
3: ඇලියගොඩ ගැට 70 ප්‍රදේශයේ මාර්ග 5 බිම් රැසක් ජලයෙන් යටව තිබුණේ මෙලෙසයි.
1: පළත මළියුරනාන වානිලීනාන් සිනාවම් මාවට පොදු වෛද්‍යශාලාවේ නොයාලර විදුලිහෙළම් වෙළඳපොළ නිරින්දුනනේ. கலகிடியாவ பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாடளாவிகிரீரியில் தற்போது தென்மேல் பருவக்காற்று படிப்படியாக நிலை கொண்டு வருகின்றது. இதனால் நாட்டை சூழ தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து பலத்த காற்று வீசுகின்றது. இந்த நிலைமையின் தாக்கத்தினாலேயே நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது. நேற்றிரவு முதல் இதுவரையான காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் நாட்டில் குறிப்பாக மேல் சபர்கமுவ வடமேல் மாகாணங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹா கேகாலை ஆகிய மாவட்டங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இதுவரையில் பதிவாகியுள்ளது. மேலும் இந்த மழையுடனான வானிலை அடுத்த சில மணி காலங்களுக்கு மேலும் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மேல் சபரகமுவ வடபேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்திரை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் முழுவதும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று சில இடங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இதனால் குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள், மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் இதுகுறித்து விசேட கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பாக வெளியிடும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் செயற்படுங்கள். ஏனெனில் இந்த நாட்களில் பருவ காற்று அவ்வப்போது தீவிரமடையக்கூடும். அவ்வாறு நிகழும் போது மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். அத்துடன் நாடளாவிய ரீதியில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும். குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் மணி காலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மரங்கள் முறிந்து விழும் சாத்தியம் நிலவுவதனால் பொதுமக்கள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள்.
0: தொடர்ந்து சீரற்ற வானிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச வானூர்தி நிலையத்தை நோக்கி சென்றிருந்த சில வானூர்திகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது நிலைமை சீரடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: கட்நாயக்காவில் தரையிறங்குவிருந்த 7 விமானங்களை கனமழையினால் வேறு விமான நிலையங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இன்று காலை தெரிவித்திருந்தது. 5 விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்து ராமக்வெல்லு தெரிவித்திருந்தார். மேலும் 2 விமானங்கள் இந்தியாவின் மதுரை கொச்சி விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போது கர்நாடக விமான நிலையத்தின் நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. வர இருக்கும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டும் பாடசாலைகளின் முதலாம் தவணைக்கான விடுமுறையின் அடிப்படையாக கொண்டு இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட குளோமல் சிமித் புளோட்டிலா என்ற மனிதாயமான உதவி பயணக் குழுவில் இணைந்திருந்த இலங்கை செயற்பாட்டாளர் சமீரா மெக்பூதின் தற்போது பாதுகாப்பாக இஸ்ரேலிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,66,200 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 45,755 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்பிரதி, சுகாதார காப்பிரதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொடங்கப்பட்டிருக்கின்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற டிஜிட்டல் இயக்கம் தொடங்கிய 5 நாட்களில் 1.5 கோடி பின்தொடர்பாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியை அந்த கட்சி பின்னுக்கு தள்ளியுள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது.
5: மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை கடந்த 15ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வேலையில்லா இளைஞர்கள் பலர் கரப்பான் பூச்சி போல் சமூக ஊடகம் மூலம் ஒருவரை ஒருவர் தாக்குவதாக கூறினார். ஊடகவியலாளர்கள் சமூக ஆர்வலர்களாகவும் தகவல் அறியும் உரிமை சட்ட செயற்பாட்டாளர்களாகவும் மாறி எல்லோரையும் அவர்கள் தாக்குவதாக அவர் விமர்சித்தார். இதனால் வெகுண்டெழுந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் எதிர்வினையாற்றி வந்தனர். அந்த வகையில் கேலியும் கிண்டலுமாக அடுத்த நாளே தொடங்கப்பட்டதுதான் காக்ரோச் ஜனதா கட்சி எனும் இணைய வழி கட்சி. அரசியல் தகவல் தொடர்பு வகுப்பாளரான திரு அபிஜித் தீப்கே நிறுவனராக உள்ள இந்த கட்சி சோம்பேறிகள் மற்றும் வேலையற்றவர்களின் குரல் என்பதை தங்களது தாரக மந்திரமாக கொண்டுள்ளது. அரசியலமைப்பு யாரையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள மறந்ததோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதை கொள்கையாக கொண்ட இந்த கட்சி தொடங்கி வெறும் 5 நாட்களில் 8.7 மில்லியன் பின்தொடர்பாளர்களை கொண்ட ஆளும் பாஜகவையே இன்ஸ்டாகிராமில் பின்னுக்கு தள்ளி தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இக்கட்சியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை 18 மில்லியனை தாண்டி உள்ளது. மேலும் PM கேர்ஸ் போன்ற நிதிகளை உருவாக்கவோ மக்களின் வரிப்பணத்தில் வெளிநாடுகளில் விடுமுறையை கழிக்கவோ நாங்கள் வரவில்லை என்பது போன்று பாஜக அரசை நேரடியாக விமர்சிக்கும் வாசகங்களும் இணையதளத்தில் காணப்படுகின்றன. வெறும் கேலி கிண்டலாக தொடங்கப்பட்ட இந்த கட்சி மத்திய அரசுக்கு எதிரான இளைஞர்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் ஒரு டிஜிட்டல் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், கட்சி தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் வலைதள பக்கத்திற்கு லைக் கொடுத்து வருகின்றனர். வலைதள புயல் என இதனை வர்ணித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசிதரூர் மத்திய பாஜக அரசு மீதான ஏமாற்றம் மற்றும் அதிருப்தியே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்திலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபாலோயர்களுடன் இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் அந்த பக்கம் முடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காக்ரோச் இஸ் பேக் எனும் புதிய எக்ஸ் கணக்கை திரு அபிஜித் தீப்கே தொடங்கியுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கை சிறையில் 88 நாட்களாக உள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருந்தார்கள்.
6: பாமன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 88 நாட்கள் முன்பு மீன்பிடி கடலுக்கு சென்ற 12 மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை அவங்க எல்லை தாண்டி வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கு. இந்த மீனவர்கள் 12 பேருக்கும் தொடர்ச்சியா இலங்கை நீதிமன்றம் வந்து காவல் எடுத்து வராங்க. இதன் காரணமாக அந்த மீனவர் குடும்பம் வந்து மிகுந்த அளவு பாதிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை சிறையில் உள்ள அந்த மீனவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாக மீனவர் குடும்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் 12 பேரை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்களா, மீனவர்கள் மற்றும் மீனவர் குடும்பங்கள் வந்து பாமன் பகுதியில் சாலை முறையில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை முறையில் ஈடுபட்டு வர மீன் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேசி சிறைபிடித்து 88 நாட்களாக இலங்கை சிறையில் வாழக்கூடிய இந்த 12 மீனவர்கள் உடனே விடுதலை செய்யும் கோரிக்கை வச்சிருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்களா, மத்திய அரசு தமிழக மீனவர்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் மௌனம் காத்து வராங்க. இதனால மீனவர்கள் வாழ்வது வந்து பாதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா சாலை முறையில் போராட்டம் ஈடுபடுத்தும் காரணமா பாத்தீங்களா, ராமேஸ்வரம் இருந்து மதுரை வரக்கூடிய வாகனங்களும் அதே போல மதுரை இருந்து ராமேஸ்வரம் வாகனங்கள் வந்து போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு.
0: தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்தில் போர்ச்சூழல், எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் விரைவான சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது.
1: ஐக்கிய அரபு அமீரகம் நெதர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இத்தாலி நாடுகளுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து நேற்று நாடு திரும்பியவுடன் பிரதமர் இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். நிர்வாக சீர்திருத்தங்கள், நிர்வாகத்திறன், அரசியலின் நீண்டகால இலக்கான விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வை, தற்போதைய மேற்காசிய நெருக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் விக்சித் பாரத் இலக்கை அடைவதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் செயற்படுமாறு மத்திய அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஆண்டின் முதலாவது முழுமையான அமைச்சரவை குழு கூட்டம் இதுவென இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து இந்திய பொருளாதார கொள்கை வகுப்பில் தீவிரமான மறுசீரமைப்பு தேவை என்றும் மோடி அரசிடம் புதிய யோசனைகள் தீர்ந்துவிட்டதாக காங்கிரஸ் அந்த கட்சியினை விமர்சித்துள்ளது. குழந்தைகள் மூலம் பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
5: இது தொடர்பாக தாக்கல் செய்த பொதுநல மனுவில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு விஜய் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி பேசிய போது தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என குழந்தைகளை கேட்டுக் கொண்டார். திரு விஜயின் பேச்சு உணர்வு பூர்வமாக தாக்கத்தை ஏற்படுத்தியதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளில் குழந்தைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது, பணப்பட்டுவாடா உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவிடவும் நீதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன், திருமதி லட்சுமி நாராயணன் அமர்வு வரும் 29ஆம் தேதிக்குள் பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையம் தாவேகா அதிமுக திமுகவுக்கு உத்தரவிட்டது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவதற்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார். தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாக அறிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் சட்டசபை உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டார்கள்.
7: நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதையடுத்து 108 இடங்களை கைப்பற்றிய தாவேக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. இதையடுத்து முதலில் 9 அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் நேற்று 23 பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக ஆகிய கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறுவதாக அறிவித்துள்ளது. சென்னை மண்ணடையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு காதர் முஹிதீன் தங்கள் கட்சியின் திரு ஷாஜஹான் அமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறினார்.
8: தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு, இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு.
7: ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகவின் முழக்கம் தற்போது நிறைவேறி உள்ளதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி முறை என்பதை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து வருவதாக கூறிய அவர், விசிக சார்பில் திரு வன்னியரசு அமைச்சராக பதவியேற்பார் என்றும் அறிவித்தார்.
9: இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் தாவேக தலைமையிலான இந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற வெளிப்படையான அழைப்பை அடுத்து எமது கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம்.
7: திமுகவுடனான கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திரு திருமாவளவன், தற்போது அமைச்சரவையில் பங்கு என்பது மட்டுமே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுகவுடனான கூட்டணி குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றார். இதற்கிடையே இரு கட்சிகளையும் சேர்ந்த திரு வன்னியரசு, திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த விழாவை IUML கட்சியைச் சேர்ந்த வாணியம்பாடி MLA திரு ஃபாரூக் பாஷா புறக்கணிப்பதாகவும், உருது பேசு முஸ்லீம் என்பதால் தமக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர் வருத்தத்தில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
0: தொடர்ந்து சென்னை காவல் ஆணையராக இருந்த அபின் தினேஷ் மொடாக் மாற்றப்பட்டு ஏ அமல்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
7: தாவேக அரசு பொறுப்பேற்றது முதல் பல்வேறு IAS IPS அதிகாரிகள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நேற்று வெளியிட்ட உத்தரவில் சென்னை பெருநகர காவல் ஆணையராக இருந்த திரு அபின் தினேஷ் மோடக் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நேரத்தில் காவல் ஆணையராக இருந்த திரு அருணை மாற்றி திரு மோடக்கை காவல் ஆணையராக தேர்தல் ஆணையம் நியமித்தது. தற்போது அவர் CBCID ADGP ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னையின் 112வது காவல் ஆணையராக பொறுப்பேற்க உள்ள திரு அமல்ராஜ் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான பணிகளில் கவனம் செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகளை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து சோதனை நடத்துவது தொடர்ந்து அரங்கேறி வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
7: கடந்த 10ஆம் தேதி திரு விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி பதவியேற்றது முதல் அக்கட்சியினர் பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தாவேக மருத்துவ அணி பெண் நிர்வாகி ஒருவர் மருத்துவர் போல் வெள்ளை கோட் அணிந்து கட்சியினருடன் சேர்ந்து மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் பேரூராட்சி அலுவலகம், கடையநல்லூர் அம்மா உணவகம் ஆகியவற்றிலும் தாவேகாவினர் ஆய்வு நடத்தியதால் அதிகாரிகள் மற்றும் பயனாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தாவேக மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன் அரசு மருத்துவமனையை ஆய்வு செய்வதாக கூறி ரீல்ஸ் எடுத்ததால் நோயாளிகள் விரக்தி அடைந்தனர். ஆளுங்கட்சி அதிகார தோரணையில் மருத்துவமனைக்குள் அவர் தமது ஆதரவாளர்களுடன் நுழைந்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆய்வு செய்த வீடியோவுக்கு விஜய் படத்தின் பிஜிஎம் சேர்த்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர். தாவேகா நிர்வாகி ஆய்வு நடத்திய அரசு மருத்துவமனை திமுக ஆட்சியில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் நேற்று வீட்டிலிருந்து வெளியேறி ஆச்சிரமத்துக்கு குடிபெயர்ந்தார். தேர்தல் விகுவ வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். கடந்த 2025ஆம் ஆண்டு நடந்த பீகார் பேரவை தேர்தலில் 238 இடங்களில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. இதனால் அவரது கட்சியினர் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளார்கள். இதேபோல் பிரசாந்த் கிஷோரும் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோர் நேற்று பாட்னாவில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறினார். தொடர்ந்து ஐஐடி பாட்னாவுக்கு அருகில் உள்ள பீகார் நவர் நிர்மாண் ஆசிரமத்துக்கு குடிபெயர்ந்துள்ளார். தர்பங்காவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்கள் சாதி மதம் பணம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாக்களிக்காமல் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தித்து வாக்களிக்க வேண்டும், அடுத்த பேரவை தேர்தலில் கால் பதிக்கும் வரை என் கட்சியின் அரசியல் நடவடிக்கைகளை இந்த ஆசிரமத்திலிருந்து தொடர்ந்து வழிநடத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு ஊழியர்கள் ஊடகங்களிடம் பேசவும் தகவல்களை பகிரவும் மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சி அரசு திடீரென தடை விதித்திருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
7: மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களை கைப்பற்றி முதன்முறையாக அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. திரு சுவேந்து அதிகாரி கடந்த 9ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் பல்வேறு புதிய உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். அந்த வகையில் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஊடகங்களிடம் பேசவும் தகவல்களை பகிரவும் தடை விதித்து மாநில பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளது. அகில இந்திய பணி, மேற்கு வங்க குடிமை பணி, காவல்துறை பணி, அரசு பணி ஊழியர்கள் தகவல்களை பரப்புவதற்கு கட்டுப்பாடு என்ற தலைப்பில் மேற்கு வங்க அரசு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் முன் அனுமதியின்றி அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் பத்திரிகையாளர்களுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆவணங்கள் அல்லது தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு முழுமையாக தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மத்திய மாநில அரசுகளின் கொள்கைகள் அல்லது முடிவுகளுக்கு எதிராக பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கவும் விமர்சிக்கவும் கூடாது என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்தித்தாள்களில் எழுதுவது, தொலைக்காட்சி அல்லது வானொலி விவாதங்களில் பங்கேற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாஜக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் கழுத்தை நெரிப்பதாக உள்ளது என்றும், இதுவரை இல்லாத வகையில் இத்தகைய கெடுபிடிகள் கருத்து சுதந்திரத்தை பறிப்பதாக உள்ளது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி தமது எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார்.
0: மெட்ரா, அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை எடுத்து வரும் நிலையில் 60 நாளில் வேறு வேலையில் சேராவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான் நிலைக்கு இந்திய H-1B விசாதாரர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இந்திய பொறியியலாளர்களும் சாப்ட்வேர் டெவலப்பர்களும் அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை உருவாக்க உதவினார்கள். நல்ல சம்பளம், வசதியான வாழ்க்கை காரணமாக அமெரிக்காவிலே நிரந்தரமாக குடியேற பலரும் முயல்கின்றார்கள். அந்த கனவில் அங்கே வீடு வாங்கினார்கள், குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார்கள். அமெரிக்காவிலே பலரும் குழந்தையையும் பெற்றுள்ளார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நிரந்தர குடியுரிமை பெறாதவர்கள் வேலையை இழக்கும் போது வெறுமனே அவர்களது வேலை மட்டும் பறிபோவதில்லை, அமெரிக்காவில் இருந்தே வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கும் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். H-1B விசா மூலமே அமெரிக்காவில் தங்கி பணியாற்ற முடியும். H-1B விசா விதிமுறைகளின்படி விசாதாரர் வேலை இழந்தால் அடுத்த 60 நாட்களுக்குள் வேறு வேலையில் சேர்ந்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும். தற்போதைய சூழலில் 60 நாட்களில் அடுத்த வேலை என்பது குதிரை கொம்பாக அமெரிக்காவில் மாறிவிட்டது. இல்லாவிட்டால் சுற்றுலா விசாவாக மாற்றி மேலும் சில காலம் வேலை தேட முடியும். எனவே அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களின் ஆட்குறைப்பு நடவடிக்கை H-1B விசா மூலம் பணியாற்றும் இந்திய ஐடி தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் சிலிக்கான் வேலியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஐடி ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். பெங்களூரிலிருந்து டெல்லி சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் யந்திரத்தில் தீப்பற்றியதாக சந்தேகம் எழுந்ததால் பரபரப்பு உண்டானது. டெல்லியின் இந்திரா காந்தி அனைத்துலக விமான நிலையத்தில் முழு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. நேற்றிரவு 9:30 மணியளவில் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அந்த விமானத்தில் 171 பயணிகள் இருந்தார்கள். விமானம் டெல்லியில் தரையிறங்கும் போது யந்திரத்தில் தீயன்று விமானிகளுக்கு எச்சரிக்கை கிடைத்தது. அந்த எச்சரிக்கை உண்மைதான் என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனமும் தெரிவித்துள்ளது. சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பயணிகளும் விமான சிப்பந்திகளும் பாதுகாப்பாக இருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகளுடன் இணைந்து உடனடியாக முழு விசாரணையை தொடங்கியுள்ளோம். கூடுதல் தகவல்கள் கிடைத்தவுடன் அதனை அனைவருக்கும் பகிர்வோம் என்று ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாடலுக்கு காப்புரிமை கோரி இசைஞானி இளையராஜா அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
5: தமிழ்நாட்டில் 1980களில் நகரங்கள் மட்டுமன்றி கிராமப்புறங்களிலும் திரு இளையராஜாவின் கைவண்ணத்தில் உருவான பாடல்களே மக்களை வெகுவாக ஈர்த்தது. இதனிடையே தமது இசையில் உருவான பாடல்களை பொதுவெளியிலும் கச்சேரிகளிலும் இசை செயலிகளிலும் பயன்படுத்துவதற்கு உரிய அனுமதி பெற்று ராயல்டி தர வேண்டும் என்று இளையராஜா தொடர்ந்து சட்டப்பூர்வமாக போராடி வருகிறார். இந்நிலையில் மூடுபடை திரைப்படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன் நிலாவை பாடலின் காப்புரிமை தொடர்பாக சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் அந்த பாடலின் முழு காப்புரிமை தமக்கே சொந்தம் என உரிமை கோரி திரு இளையராஜா தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு ஹரிசங்கர், திரு ஓம் பிரகாஷ் சுக்லா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பாடலின் காப்புரிமை இளையராஜாவுக்கே சொந்தம் என்று அவரது தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சுவாதி சுகுமார் வாதிட்டார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரு திரைப்பட பாடலில் உள்ள இசைக்கு மட்டுமே இசையமைப்பாளர் உரிமை கோர முடியும் என்றும் ஒட்டுமொத்த பாடலும் தமக்கே சொந்தம் என கூற முடியாது என்றும் தெரிவித்தனர். காப்புரிமை சட்டம் 2 இசை பணி என்பது பாடல் வரிகள் மற்றும் ஆடியோ பதிவை குறிப்பிடுவதில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் சினிமா பாடல் என்பது இசையமைப்பாளர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் மற்றும் பாடகர் என பலரது கூட்டு உழைப்பில் உருவாகும் நிலையில் அதற்கு ஒருவர் மட்டுமே ஏகபோக உரிமையை கொண்டாட சட்டம் அனுமதிக்காது என கூறிய நீதிபதிகள் திரு இளையராஜாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
0: தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பும் போலியான சமூக வலைதளங்களிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரலில் அதற்கு முந்தைய மாதத்தை காட்டிலும் இருமடங்காக அதிகரித்து 336.9 கோடி டாலரை எட்டியிருக்கிறது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வரும் நிலையிலும் இந்த அசுர வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. கோபோஷ் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரமாண்ட முதலீடே இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று ரிசர்வ் வங்கியின் புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய நிறுவனங்களால் வெளிநாட்டு பங்குகளில் ஏப்ரல் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த முதலீட்டில் சுமார் 86% முன்னணியில் உள்ள 5 நிறுவனங்கள் ஆக்கிரமித்திருப்பதான தகவல்கள் வந்துள்ளன. கடந்த 2025-2026 நிதியாண்டின் ஜனவரி மார்ச் காலாண்டில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான புதிய கடன் வழங்கல் கணிசமாக குறைந்துள்ளது. அதே நேரம் தங்க கடன்களுக்கான தேவை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கோடைகால வெயில் மற்றும் கடுமையான வெப்ப அலை காரணமாக இந்தியாவில் மின்சாரத்துக்கான உச்சக்கட்ட தேவை கடந்த புதன்கிழமை அன்று 265.44 GW என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழக காவல்துறை வரலாற்றில் தடம் பதித்த முதல் பெண் காவலரான சிசிலி உடல்ல குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 82. 1973 தமிழக காவல்துறையில் சேர்ந்த முதல் பெண் காவலர் என்ற பெருமையை பெற்றவர் சிசிலி. திறமை அர்ப்பணிப்புடன் கூடிய பணியால் அடுத்தடுத்து உயர்வுகளை பெற்ற இவர் 1977 தமிழகத்தின் 2வது பெண் உதவி ஆய்வாளராக பதவியுயர்வு பெற்றிருந்தார். சட்டம் ஒழுங்கை நாட்டுவது, குற்றங்களை தடுப்பதில் அளித்த சிறந்த பங்களிப்பு காரணமாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடமிருந்து உயரிய விருதுகள் பாராட்டுகளையும் சிசிலி பெற்றிருக்கிறார். பல்வேறு காவல் நிலையங்களில் சிறப்பாக பணியாற்றிய சிசிலி சென்னை நீலாங்கரை காவல் நிலைய சட்ட ஒழுங்கு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி 2005 ஓய்வு பெற்றார். இவரது கணவர் சூசை மாணிக்கமும் காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மறைந்த சிசிலிக்கு மகன் மகள் இருக்கிறார்கள். சென்னை பாலவாக்கம் டிடிஎஸ்டி பச்சியப்பன் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பொதுமக்கள் காவல்துறையினரின் மாலை அணிவித்து அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். பக்ரீத் பண்டிகை மே 28ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் சட்டவிரோத இறைச்சி வெட்டுதல் மற்றும் அனுமதியற்ற கால்நடை வர்த்தகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு டெல்லி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயிலும் ஏழுமலையான் தரிசனத்துக்காக திருமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. அவர்களின் வசதிக்காக திருமலை தேவஸ்தானம் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் கோடையின் வெப்பம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் பரவலாக மின்வெட்டு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களை இது கடும் சிரமங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது.
7: முந்தைய திமுக ஆட்சியில் கோடை காலத்தில் மின்வெட்டு பிரச்சனை எடாதவாறு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்நிலையில் தாவேக ஆட்சி கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்ற நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கடும் வெப்பம் காரணமாக குழந்தைகள் முதியோர் உட்பட அனைவரும் வீட்டிற்குள் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றியூரில் மின்வெட்டு பிரச்சனையை சீர் செய்ய கோரி 2 நாட்களுக்கு முன்பு மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் வள்ளலார் நெடுஞ்சாலை, எல்லையம்மன் கோவில், காலடிப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர்.
10: ரொம்ப கஷ்டமா வருது எங்களுக்கு, குழந்தைங்களை வச்சுக்கணும், மாசம் இருக்காங்க, யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு போன் பண்ணா ஒரு போன் எடுக்க மாட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க.
7: போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டக்காரர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள ஊத்துக்காடு, நாயக்கன்குப்பம், அவலூர், புத்தாக்கரம்யம்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நேற்றிரவு திடீரென 2 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதையடுத்து பொதுமக்கள் ஒன்று கூடி வாலாஜாபாத் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தாம்பரம் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய அவர்கள் மின்வெட்டுக்கான காரணம் கூட தெரிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். வாலாஜாபாத் தாம்பரம் சாலையில் போராட்டத்தால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் வெண்மணம்புதூர் பகுதியில் 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பேரம்பாக்கம் சாலையில் அமர்ந்து இரவு நேரத்தில் மறியல் போராட்டம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், லால்பேட்டை, குமராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் தற்போது அடிக்கடி அரங்கேறும் மின்வெட்டால் முதியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் உள்ளிட்டோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.
0: தொடர்ந்து தமிழ்நாட்டில் பரவலாக சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மின் கம்பங்கள் தூக்கி வீசப்பட்டு மரங்கள் வேரோடு சாய்ந்தன.
11: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலையில் வெப்பம் சுட்டெரித்த நிலையில் காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மாலையில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. விளம்பர பதாகைகள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சூறைக்காற்று காரணமாக செம்பரம்பாக்கம், சிட்கோ நகர், சாண்டோ சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருத்தணி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடியிருப்பு கூடாரங்கள் காற்றில் பறந்தன. அந்த வழியாக சென்ற சொகுசு கார்களில் விழுந்ததால் 4 கார்கள் சேதமடைந்தன. 5க்கும் மேற்பட்ட மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் ஆங்காங்கே சாய்ந்தன. மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இரவு முழுவதும் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். வேலூரில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை நீருடன் கழிவு நீரும் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். காட்பாடியில் 30 மணி நேரம் பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரியூர், ஓசூர், கனியம்பாடி ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திருவண்ணாமலையில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் சாலையில் காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகள் தூக்கி வீசப்பட்டன. மழை நீருடன் கழிவு நீரும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். பழ பழனியில் திடீரென பெய்த மழையால் பல ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் நனைந்து வீணாகின. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இரவில் கொட்டிய மழை பகலில் கொளுத்திய கோடை வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக பாய்ந்தது. இதற்கிடையே மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய இடங்களில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
0: இனி சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 1,11,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,780 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் என்று 1 கிராம் 295 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
12: அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்ல பாகிஸ்தான் தனது ராஜ்ய முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. அந்நாட்டின் ராணுவ தளபதி அசம் முனர் இன்று பிற்பகலில் தெஹ்ரானுக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா முன்வைத்துள்ள சமீபத்திய முன்மொழிவுகளை தாங்கள் பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் எடுத்துக்கொள்ளும் கால அவகாசத்திற்காக இன்னும் சில நாட்கள் காத்திருப்பதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். தற்போதைய நோய் பரவலுக்கு ஏற்றவாறு சோதனை நிலையில் உள்ள ஈபோலா சிகிச்சை முறையை மாற்றியமைக்க அமெரிக்க அரசு முயற்சித்து வருவதாக அந்நாட்டு அதிகாரி ஒருவர் கூறுகிறார். கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போது பரவி வரும் வைரஸ் வகைக்கு எதிராக இது பயனுள்ளதாக இருக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இது இன்னும் பெருந்தொற்று நிலையை எட்டவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது.
0: உக்ரைன் போர் 4 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற நிலையில் ரஷ்யா தனது அண்ட நாடான பெலருசுடன் இணைந்து தரை, கடல் மற்றும் வான்வழியாக கூட்டு அணு ஆயுத பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. மோஸ்கோ புகாரில் உக்ரைன் அண்மையில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் 3 உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த 3 நாள் பயிற்சி கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டது. ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அணு ஆயுத படைகளை தயார்படுத்துவதை நோக்கங்கொண்ட இந்த பயிற்சியில் 64,000 ராணுவ வீரர்கள், 200க்கும் மேற்பட்ட ஏவுகணை ஏவுதளங்கள், 140 போர் விமானங்கள், 73 போர்க்கப்பல்கள், 13 நீர்மூழ்கி கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ரஷ்ய அதிபர் புட்டின் கடந்த 2024 கொண்டு வந்த திருத்தப்பட்ட அணு ஆயுத கொள்கையின்படி அணு ஆயுத நாடொன்றின் ஆதரவோடு எந்த நாடும் ரஷ்யாவை தாக்கினால் அது கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும். இந்த அணு ஆயுத பாதுகாப்பின் கீழ் பெலருசையும் இணைத்துள்ள ரஷ்யா அங்கு தனது அதிநவீன ஏவுகணைகளை நிலநிறுத்தியிருக்கிறது. ரஷ்ய எண்ணெய் மையம் தீக்கிரை, அதாவது ரஷ்ய அணு ஆயுத பயிற்சிக்கிடையே அந்த நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியது. உக்ரைன் எல்லையிலிருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இலக்கு தாக்கப்பட்டு அங்கு தீ கொழுந்துவிட்டு எரியும் படத்தை உக்ரைன் அதிபர் செலஸ்கி வெளியிட்டார். இந்த தாக்குதலில் இருவர் உயிரிழந்து போனார்கள். மே மாதத்தில் மட்டும் உக்ரைன் குறிவைத்த 11வது ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதுவாகும். இந்த தொடர் தாக்குதல்களால் நாளொன்றுக்கு 2.38 லட்சம் தொன் உற்பத்தி திறன் கொண்ட பல மையங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் கால் பங்கு முடங்கிவிட்டது. இது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கைது செய்து அவர்களை தரையில் மண்டியிடச் செய்த இஸ்ரேல் காவல்துறையினரின் செயல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அத்துமீறல் இஸ்ரேல் அமைச்சர் முன்னிலையில் நடந்திருப்பதும் சம்பவத்தை அவர் வீடியோவாக பதிவிட்டிருப்பதும் உலக நாடுகள் மட்டுமன்றி இஸ்ரேல் அரசின் உள்மட்டத்திலும் கண்டனங்களை ஈர்த்துள்ளது.
13: தரையில் வீழ்த்தப்பட்ட ஒரு செயற்பாட்டாளர் பென் கவீரின் வெற்றி பேரணியை இடைமறிக்க முயல்கிறார். இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி பாதுகாப்பு அமைச்சரான இவர் கேமராக்களுக்கு முன்பு சர்வதேச செயற்பாட்டாளர்களை ஏளனம் செய்கிறார். இங்குள்ள 40 நாடுகளைச் சேர்ந்த 428 செயற்பாட்டாளர்களில் சிலர் மனிதாபிமான உதவிகளுடன் காசாவுக்கு செல்ல முயற்சித்த நிலையில் அதற்கு மாறாக இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு வரவேற்கிறோம், நாங்கள் தான் இங்கு எஜமானர்கள் என்கிறார் இவர். திங்கட்கிழமை அன்று சைப்ரஸ் அருகே 52 படகுகள் கொண்ட குளோபல் சுமிட் புளோட்டிலா செயற்பாட்டாளர்களின் படகுகளில் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் ஏறத் தொடங்கியதை அடுத்து செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் எழுந்துள்ளன.
14: ஏன் சுடுகிறீர்கள்?
13: இந்த சத்தம் ரப்பர் புல்லட்கள் என்று செயற்பாட்டாளர்கள் கூறினர். உண்மையான குண்டுகள் பயன்படுத்தியதை இஸ்ரேல் மறுத்துள்ளது. பாலத்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் குற்றங்களை எதிர்கொள்ள முயன்றவர்களை சட்டவிரோதமாக கடத்தியதாக அமைப்பாளர் கூறிய நிலையில் புதன்கிழமை காலை கடைசி படகுகள் இடைமறிக்கப்பட்டன. புளோட்டிலாவில் இருந்தவர்களை ஹமாஸ் ஆதரவாளர்கள் என கூறிய இஸ்ரேல் அரசு அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதை நியாயப்படுத்தியது. ஆனால் பென் கேவிரின் காணொலிக்கு சக அமைச்சர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கண்டனங்கள்
15: எழுந்துள்ளன.
14: இஸ்ரேல் கேபினட் அமைச்சர் பென் கெவிர் பகிர்ந்த இந்த காணொலியில் மிகவும் மரியாதையற்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மக்கள் நடத்தப்படும் விதம், மனித கண்ணியத்தின் அடிப்படை தரநிலைகள் மீறப்படுவது, முற்றிலும் மரியாதையற்ற வகையிலும் இருப்பது ஆகியவற்றை இது காட்டுகிறது.
13: புளோட்டிலா முட்டாள்தனமான செயல், ஆனால் பென் கெவிர் அவரது நாட்டின் கண்ணியத்தை குலைத்து விட்டார் என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹெகபி கூறியுள்ளார். இதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யும் நடவடிக்கையாக பாதுகாப்பு அமைச்சரின் செயலை கண்டித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, இது இஸ்ரேலின் விழுமியங்களை பிரதிபலிக்கவில்லை என்றும் விரைவாக எதிர்வினையாற்றியுள்ளார். இட்டாமர் பென் கவிர் ஆத்திரமூட்டும் செயல்களுக்கு பெயர் போனவர். கொடூரமான காட்சிகளை வெளிப்படுத்துவதில் அவர் மகிழ்வதாக விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேலில் தேர்தல் காலம் தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் சர்ச்சையாக மாறுவதை தடுக்கும் செய்தியாகவே அவரது அமைச்சரவை சகாக்களின் கண்டனம் அமைந்துள்ளது. காசாவில் தொடரும் துயரங்கள் குறித்து கவனத்தை ஈர்க்க ஆர்வலர்கள் விரும்பினர். ஆனால் அதற்கு மாறாக இஸ்ரேலிய தலைவர்கள் சர்வதேச அளவில் வெளிப்பட விரும்பாத அந்நாட்டு அரசியலின் ஒரு முகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர்.
0: இதனிடத்தில் இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா புளோட்டிலா ஆர்வலர்களை மீட்டு வர சிறப்பு விமானங்களை அனுப்புவதாக துருக்கி தெரிவித்தது. துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் ஆர்வலர்கள் சிறப்பு விமானங்களில் அழைத்து வரப்படுவார்கள் என்று துருக்கி வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாதம் மே 14 துருக்கியிலிருந்து சுமார் 50 கப்பல்கள் புறப்பட்டன. இஸ்ரேலின் முற்றுகையை மீறி சென்று பலஸ்தீன வட்டார மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அவை திட்டமிட்டன. நேற்று முன்தினம் சைப்ரஸ் தீவு கப்பல் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஆர்வலர்களின் கப்பல்களை மறிக்கத் தொடங்கினார்கள். இஸ்ரேல் சுமார் 430 ஆர்வலர்களை தடுத்து வைத்துள்ளது. கோர்முஸ் நீரிணியை கடந்து செல்ல கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 26 கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்றதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்தது. எண்ணெய் கப்பல்கள், கொள்கலன் கப்பல்கள், வணிக கப்பல்கள் ஆகியன அவற்றில் அடங்குகின்றன. அவை கடந்து செல்லும் போது பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக புரட்சிப்படை தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை தென்கொரியாவின் எண்ணெய் கப்பல் ஒன்று நீரிணியை கடந்தது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த பிறகு முதல் முறை தென்கொரிய கப்பல் நீரிணியை கடந்து சென்றுள்ளது. கடந்த வாரம் சீன கப்பல்கள் உட்பட 30 மேற்பட்ட கப்பல்கள் நீரிணியை கடந்து சென்றதாக ஈரான் தெரிவித்தது. கோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்தை நிர்வகிக்க பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்தது. ஈரானிடமிருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை மேலும் சினமடிய செய்ததோடு போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுக்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஈரானிடம் இருக்கும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடாது என்று ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கொமேனி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உலக எண்ணெய் சந்தை அபாயகரமான நிலையை அடையக்கூடும் என்று அனைத்துலக எரிசக்தி அமைப்பின் தலைவர் ஃபெய்த் பிரோல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்துக்குள் அந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். போருக்கு முன்பு இருப்பில் அதிகளவு எண்ணெய் இருந்ததால் நிலைமையை சமாளிக்க முடிந்ததாக அவர் தெரிவித்தார். ஆனால் கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் இருப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. உற்பத்தியை பழைய நிலைக்கு கொண்டு வர அதிக காலம் பிடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மே மாதம் மட்டும் அனைத்துலக எரிசக்தி அமைப்பிடமிருந்த சுமார் 164 மில்லியன் பீப்பா எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுவிட்டதாக எரிசக்தி அமைப்பின் தலைவர் தெரிவித்தார். கியூபா முன்னாள் அதிபர் ரால் காஸ்ட்ரோ அவர் மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை அறிவித்துள்ளதற்கு சீனா கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்திருப்பதோடு அமெரிக்காவின் செயற்பாடுகளுக்கும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவும் இதே மாதிரியாக கண்டனம் தெரிவிக்கிறது.
15: 94 வயதான ராகுல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிகார மையமாக தொடர்கிறார். கியூபாவின் மறைந்த தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் சகோதரரான இவர் இந்த மே மாதம் நடைபெற்ற வருடாந்தர தொழிலாளர் தின பேரணியில் கடைசியாக பொதுவெளியில் காணப்பட்டார். தற்போது டிரம்ப் நிர்வாகம் அவர் மீது கொலை மற்றும் அமெரிக்க குடிமக்களை கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு தொடர முயன்று வருகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் 1996 அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் தொடர்பானவை. அப்போது அமெரிக்காவின் 2 பயணியர் விமானங்கள் கியூபாவின் போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அந்த அமெரிக்க விமானங்கள் கடல் வழியாக இடம்பெயர்வோருக்கு ஆதரவளிக்கும் ஒரு கியூப அமெரிக்க குழுவால் இயக்கப்பட்டன. ஆனால் அந்த விமானங்கள் தனது வான்வழியை தொடர்ந்து மீறியதாக கியூபா அரசு குற்றம் சாட்டியது. அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வ அடிப்படை இல்லாத ஓர் அரசியல் தந்திரம் என்று கியூபா அதிபர் குறிப்பிட்டார். ஆனால் கியூபாவில் உள்ள மக்கள் ராகுல் காஸ்ட்ரோவை ஆதரித்து பேச முன்வரவில்லை. இது கியூபா மக்களிடம் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என நான் கருதுகிறேன். அவரது பதவி எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு தனி நபர் மட்டுமே. இது எங்களை பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று பெயரை வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் கூறினார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று பைபிள் கூறுகிறது. அதுவே எனது அச்சமும் கூட என்று இந்த நபர் தெரிவித்தார். 1996 அமெரிக்க கியூப உறவுகளில் ஏற்பட்ட அந்த பதற்றமான சூழல் முற்றிலும் முடிவுக்கு வந்து இரு பழம்பெரும் எதிரிகளுக்கு இடையிலான நீண்டகால மோதல் வரலாற்றோடு புதைந்து போனதாகவே கருதப்பட்டது. இப்போது டிரம்ப் நிர்வாகம் கியூபா அரசுக்கு கடும் அழுத்தத்தை கொடுக்க முயற்சிப்பதால் அந்த விவகாரம் மீண்டும் தலைதூக்கியுள்ளது. வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவை ஆட்சியில் இருந்து அகற்றியதை போல கியூபாவில் ராகுல் காஸ்ட்ரோவுக்கும் அதையே செய்யக்கூடும் என்ற குறிப்பை அமெரிக்க தரப்பு உணர்த்துகிறது. இதற்கிடையில் இந்த குற்றச்சாட்டுகள் மேலும் பதற்றத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என்ற கருத்தை அதிபர் டிரம்ப் நிராகரித்துள்ளார்.
13: இல்லை, பதற்றம் அதிகரிக்காது. அப்படி அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்நாடு சீர்குலைந்து வருகிறது. அது ஒரு பெரிய குழப்பத்தில் உள்ளது. கியூபாவின் மீதான கட்டுப்பாட்டை அவர்கள் உண்மையில் இழந்து விட்டனர்.
15: பெரும்பாலான கியூபா மக்கள் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான அரசியலை விட உயிர் வாழ்வதற்கான போராட்டத்தையே முக்கியமாக கருதுகின்றனர். கடந்த ஜனவரி முதல் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள கிட்டத்தட்ட முழுமையான எரிபொருள் முற்றுகை மக்களின் அன்றாட வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் பாதித்துள்ளது. டிரம்ப் நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புகள் குறைவு என்பதை கியூபா அறிந்துள்ளது. கியூபா புரட்சியின் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களில் ஒருவர் மீது 30 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றச்சாட்டானது ஏற்கனவே சிதைந்துள்ள இரு நாடுகளின் உறவை மீள முடியாத நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது.
0: தொடர்ந்து உள்நாட்டு போர் நடைபெறும் மியன்மாரில் இந்தியா மற்றும் தாய்லாந்து எல்லைகளை ஒட்டிய 2 முக்கிய நகரங்களை கிளர்ச்சியாளர்களிடமிருந்து ராணுவம் மீட்டுவிட்டதாக மியன்மார் குறிப்பிட்டிருக்கிறது. இந்திய எல்லைக்கு அருகே வடமேற்கு சின் மாநிலத்தில் உள்ள டோன்சாங் நகரம் 10 நாட்கள் தொடர் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு கடந்த புதன்கிழமை மீட்கப்பட்டது. இதேபோல் தாய்லாந்துடனான வர்த்தகத்துக்கு முக்கியத்துவமான தெற்கு தனின் தாய் பிராந்தியத்தில் உள்ள மாவ்டோங் நகரை 2 வார கால போராட்டத்துக்கு பிறகு ராணுவம் நேற்று முன்தினம் தன்வசமாக்கியுள்ளது. சீன மத்தியஸ்தான சண்டை நிறுத்தம் மற்றும் கட்டாய ராணுவ சேர்க்கை மூலம் அதிகரித்துள்ள படைபலத்தால் கடந்த ஆண்டின் மத்தியில் இருந்து இந்த உள்நாட்டு போரில் ராணுவத்தின் கையே தற்போது ஓங்கி வருகிறது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தொடரும் மோதல் காரணமாக இந்த ஆண்டு 100 கணக்கான பொதுமக்கள் ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
16: காபூலில் உள்ள ஓர் அமைதியான மலைச்சரிவில் சமீபத்தில் அடக்கம் செய்யப்பட்டவர்களின் ஒரு கூட்டு கல்லறை பகுதியான இது ஆப்கானிஸ்தானின் சமீபகால வரலாற்றிலேயே மிக கொடூரம் நிறைந்த இரவின் ஒரு நினைவூட்டலாக மாறியுள்ளது. வன்முறை மோதல்களின் நீண்டகால வரலாறு இருந்த போதிலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மிகவும் திகைக்க வைக்கும் வகையில் இருந்ததால் அது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆப்கானிய பொதுமக்கள் படிப்படியாக பழகிக் கொண்டிருந்த ஒப்பீட்டளவிலான அமைதி உணர்வை சிதைத்த ஓர் இரவாக அது அமைந்தது. காபூலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள போதைப் பொருள் மறுவாழ்வு மையமான ஒமீத் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெடி தாக்குதல் சிகிச்சை பெற்று வந்த 100 கணக்கான நோயாளிகளை கொன்றது. இந்த கல்லறையில் உங்கள் சகோதரர் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியுமா? அதில் இறந்த ஒருவரின் மூத்த சகோதரியான மசூதாவை இந்த கூட்டு கல்லறை அருகே சந்தித்தோம். மசூதா அடையாளம் கண்டுகொள்ள ஒரு பிறவிக்குறி கொண்ட அவரது உடற்பகுதி மட்டுமே மருந்தாளரான 24 வயது மிறுவைசின் உடலில் எஞ்சியிருந்தது என்பதால் தனது சகோதரர் சரியாக எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரியாது என்று அவர் கூறினார்.
17: என் சகோதரனின் உடல் துண்டு துண்டாக சிதறியிருந்தது. எங்களிடம் ஒப்படைப்பதற்கு அவனது உடலில் எதுவும் எஞ்சி இருக்கவில்லை. அதனால்தான் அவரை இங்கேயே அடக்கம் செய்து விட்டார்கள். எங்கள் தாய் இறந்த பிறகு அவனை என் சொந்த மகனைப் போலவே வளர்த்தேன். அவன் தன் வேலையை இழந்தான். அதனால்தான் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையானான்.
16: வறுமையும் இன்னல்களும் இங்குள்ள ஆண்களில் பெரும்பாலானோரை போதைக்கு அடிமையாகும் நிலைக்கு தள்ளின. அவர்களில் தினக்கூலி தொழிலாளர்கள், தெருவோர வியாபாரிகள் மற்றும் கடைக்காரர்கள் ஆகியோரும் அடங்குவர். தாங்கள் ஒரு ராணுவ தளத்தையும் பயங்கரவாத கட்டமைப்பையுமே தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுகிறது. ஆனால் இக்குற்றச்சாட்டை இறந்தவர்களின் குடும்பத்தினர் மறுக்கின்றனர். 6 குழந்தைகளுக்கு தந்தையான முகமது அன்வர் வாலிசாதா ஒரு தள்ளுவண்டியில் தண்ணீர் விற்று வந்தார். கிழக்கு காபூலில் அமைந்துள்ள அவரது வீட்டில் அன்பரின் சகோதரர்களை சந்தித்தோம். அன்பரின் துண்டான உடலை கண்டறிவதற்கு முன்பு பலியானவர்களின் நூற்றுக்கணக்கான கொடூரமான புகைப்படங்களை நாள் கணக்கில் அலசியதாக அவர்கள் எங்களிடம் தெரிவித்தனர்.

0: வழங்கப்படவில்லை. இது முன்பு ஒரு நேட்ரோ தளமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டாக இப்பகுதியில் ஒரு போதைப்பொருள் மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. தாலிபான்கள் இந்நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வெகு காலத்திற்கு முன்பிருந்தே இந்த மையம் இங்கு செயல்பட்டு வந்தது. தற்போது எங்களால் மையத்திற்குள் செல்ல இயலாததால் அந்த மறுவாழ்வு மையத்திற்கு மிக அருகில் தாலிபான்களின் காவல்துறை அல்லது ராணுவ தளங்கள் ஏதேனும் அமைந்திருந்தனவா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த மருத்துவ மையத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெற்று வந்தனர் என்பது தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இது 3 ஆண்டுகளுக்கு முந்தைய காணொலி. அப்போது போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருபவர்களிடம் பேசுவதற்காக உமித் சிகிச்சை மையத்திற்குள் செல்ல பிபிசிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த மையத்தின் மீதான தாக்குதலை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு ஒரு போர்க்குற்றம் என்று தெரிவித்துள்ளது. இதையடுத்து துணை சபாநாயகர் ஹம்துல்லா ஃபித்ரத்தை சந்தித்து உரையாடியது.
1: பொதுமக்களை குறிவைப்பது ஒரு போர்க்குற்றமாகும். சர்வதேச அமைப்புகள் இந்த சம்பவத்தை விசாரித்து இதற்கு பொறுப்பானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
0: காபூல் நகரம் பாதுகாப்பாக இருப்பதாக தாலிபான் அரசு கூறுகிறது. ஆனால் பல தசாப்த கால போரிலிருந்து மீண்டு வரும் ஒரு நாட்டிற்கு இந்த புதிய மோதலானது மீண்டும் வன்முறையையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளது.
2: தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் உள்ளடக்கங்களை தங்களின் தளத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்த விவரங்களை வழங்க தவறியதற்காக எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் 6.5 லட்சம் ஆஸ்திரேலிய டாலர் அபராதத்தை விதித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் சைபர் பாதுகாப்பு ஆணையத்தில் கடந்த 2023 பிப்ரவரி அறிவிப்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு முழுமையான விவரங்களை அளிக்காததன் மூலம் அந்த நாட்டின் சைபர் பாதுகாப்பு சட்டத்தை எக்ஸ் நிறுவனம் மீறிவிட்டது. ட்விட்டர் நிறுவனத்தை எலான் மஸ்க் கையகப்படுத்திய காலகட்டம் என்பதால் இந்த தகவல் பரிமாற்றத்தில் தொய்வு ஏற்பட்டதாக எக்ஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் எக்ஸ் போன்ற உலகளாவிய பெரிய நிறுவனங்கள் தங்களின் விதிமுறைகளை சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்பதை உறுதிப்படுத்தவே இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் உள்ள அவலோன் விமானத்தில் நேற்று அதிகாலை சலசலப்பு ஏற்பட்டது. சந்தேகத்துக்குரிய பொருள் காணப்பட்டதால் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். இறுதியில் அந்த பொருள் ஒளிக்கற்ற மூலம் முடி நீக்கும் கருவி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பயணப்பட்டியல் நகரம் தளத்தில் அந்த பொருள் சூடான சோக்லேட் பான கலனுடன் வைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு சோதனையின் போது கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. பொருளை வைத்திருந்த பயணியும் எளிதில் சோதனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். பயணி மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவில்லை. சம்பவத்தை தொடர்ந்து சில விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அல்லது தாமதமாகின. பிறகு விமானம் வழக்கம் போல் இயங்கியது. எக்குவாடாரில் 12 அரிய வகை இகுவானாக்களை கடத்த முயன்ற சந்தேகத்தில் தாய்லாந்து நாட்டினர் மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த இகுவானாக்கள் எக்குவாடரின் பிரபல சுற்றுலாத்தலமான கலபாகோஸ் தீவுகளை பூர்வீகமாக கொண்டவை என்று கூறப்படுகிறது. இகுவானாக்களில் ஒன்று விமானிய சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது இறந்துவிட்டது. மற்ற இகுவானாக்களின் கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் அவற்றின் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. பயணப்பட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த உயிரினங்கள் மோப்ப நாய் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்டவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் டெஸ்லா சைபர் டிரக் காரை நீரில் ஓட்டி பார்க்க முயன்றவர் கைது செய்யப்பட்டார். காரில் இருக்கும் வேட்மோட் அம்சத்தை சோதிக்க அவர் வேண்டுமென்றே காரை நீரில் ஓட்டி பார்த்ததாக காவல்துறை கூறியது. குளத்தில் கார் மிதக்கவில்லை, அதற்குள் நீர் புகுந்தது. ஓட்டுநரும் பயணியும் காரை விட்டுவிட்டு தப்பிவிட்டார்கள். குளத்தின் மூடப்பட்ட பகுதிக்குள் காரை ஓட்டியதற்காகவும் உரிமம் இல்லாமல் நீரில் காரை செலுத்த முயன்றதாகவும் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். ஆழங்குறைந்த பகுதிகளில் நீரில் காரை ஓட்ட முயன்றாலும் அதிலும் பல சிக்கல்கள் இருப்பதாக காவல்துறை அறிவுறுத்தியது. சைபர் டிரக் காரை நீரில் ஓட்டும் போது ஆழத்தை புரிந்து கொண்டு செயல்படும்படி டெஸ்லா நிறுவனம் தெரிவித்தது. நீரில் காரை ஓட்டும் போது ஏற்படும் சேதங்களுக்கு உத்தரவாதம் பொருந்தாது என்றும் அந்த நிறுவனம் கூறுகிறது. நியூசிலாந்தில் 600 வருடங்களுக்கு முன் அழிந்து போன மோவா என்ற பறவையை மீண்டும் உயிர்ப்பிக்க முயல்கிறது குளோசிக்கல் பயோசயின்ஸ் நிறுவனம். 3 மீட்டருக்கு மேல் உயரமுள்ள அந்த பறவையின் எடை 200 கிலோகிராமுக்கு அதிகம். தற்போது உலகில் உள்ள பறவைகளின் முட்டையை விட பெரிய முட்டைகளை அது இட்டிருக்கிறது. செயற்கை முட்டை ஓட்டை உருவாக்கி அதன் மூலம் வெற்றிகரமாக ஒரு குஞ்சை பொறிக்கச் செய்து

0: அந்தன்று வனம் அதே முறையை விரிவாக்கி மோவா பறவையையும் உயிர்ப்பிக்க முடியும் என்று அது நம்புகிறது. மோவா முட்டைகள் கோழி முட்டையை விட சுமார் 80 மடங்கு பெரியவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அதை மீண்டும் உயிர்ப்பிப்பது மிக சவாலாக இருக்கும் என்று நிபுணர்கள் அறிவுறுத்தினார்கள். காலப்போக்கில் மோவாவின் மரபணு சிதைந்து போனதால் மீண்டும் அதே போன்ற பறவையை உருவாக்குவது முற்றிலும் கடினம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். நிறுவனத்தின் நோக்கம் குறித்து நிபுணர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள். சாதாரண பறவைகளை மரபணு ரீதியாக மாற்றி அவற்றை மோவாக்களை போல வடிவமைப்பது அர்த்தமுள்ளதா என்றும், அவற்றால் தற்போதைய சூழலில் தாக்குப்பிடிக்க முடியுமா என்றும் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். முன்னர் அழிந்து போன டிரைவல்ஃப் என்ற ஓநாய் வகையை மீண்டும் கொண்டுவரும் முயற்சியிலும் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருந்தது. அமெரிக்க மாநிலம் நியூயோர்க்கின் வால்ஸ்ட்ரீட்டில் கார் ஒன்று தீப்பற்றியது. போக்குவரத்து ஆணையத்தின் தலைமையகத்துக்கு வெளியே பிரபல இறுதி சிலை அருகே கார் தீப்புலம்பாக பற்றியறிந்தது. வழிப்போக்குவர்கள் அலறி அடித்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடினார்கள். நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்தின் காணொளி இணையத்தில் தற்போது பரவுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த 1.5 மணி நேரம் ஆனதாக தெரிவிக்கப்படுகிறது. எவரும் காயமடையவில்லை என்று நியூயோர்க் தீயணைப்பு படை தெரிவித்திருக்கிறது. சந்தேகத்துக்குரிய முறையில் கார் தீப்பற்றியதாக தெரியவில்லை என்றும் கூறப்பட்டது. இத்தாலியில் காட்டு மயில்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டது. அட்ரியாட் கடற்கரையோரம் உள்ள சிறிய நகரமான பிஞ்சாமெரினாவில் மயில்கள் அதிகம் காணப்படுகின்றன. இணையவாசிகள் படமெடுத்து நகரின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மயில்களின் வருகை உதவுகிறது. மறுபுறம் அவை பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றன. தற்போது அந்த நகரில் சுமார் 180 மயில்கள் உள்ளதாக தெரிய வருகிறது. தங்கள் உருவத்தை வாகனங்களில் காணும் சில மயில்கள் அவற்றை தாக்கி சேதம் ஏற்படுத்துகின்றன. தெருக்களில் மயில்களின் கழிவுகள் கிடப்பதால் மக்கள் நடமாட சிரமப்படுகிறார்கள். சில மயில்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றன. மயில்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏற்றது வசந்த காலம், அதனால் கூடுதல் சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஆண் மயில்கள் அதிகாலையில் தமது துணியை ஈர்க்க உரக்க அகவுவதால் குடியிருப்பாளர்களுக்கு பெரும் இடையூறு ஏற்படுகிறது. நகரில் வசிக்கும் சுமார் 3000 பேரிடம் மயில் பிரச்சனையை சமாளிப்பதில் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. மயில்களை கொன்றுவிட வேண்டும் அல்லது அவற்றை விலங்கியல் தோட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். மயில்களை பாதுகாத்து அதன் மூலம் உள்ளூர் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று வேறு சிலர் கருதுகிறார்கள். புறாக்கள் நகரத்தின் தூய்மையை கெடுக்கும் பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் இந்த பறவைகள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பல வழிகளில் துணை புரிந்திருக்கின்றன. செய்திகளை கொண்டு செல்லும் தூதுவர்களாக, சமாதான சின்னமாக, உரம் உற்பத்திக்கான முக்கிய மூலாதாரமாக, எதுவுமே இல்லாத போது மனிதர்களுக்கு உணவாக என்று பல வழிகளில் புறாக்கள் மனிதர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன. புறாக்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களின் வாழ்க்கைக்குள் வந்ததாக புதிய ஆய்வொன்றில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னர் நினைத்ததை விட கிட்டத்தட்ட 100 முன்பே புறாக்கள் மனிதர்களோடு நெருங்கிவிட்டன. 1000 ஆண்டுகளாக மனிதர்களின் வாழ்வில் பின்னிப்படைந்து விட்ட புறாக்களுக்கு மனிதர்களை விட்டு பிரிந்து வாழவும் தெரியவில்லை, அதற்கான மனமும் இருக்கவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது.
1: நெதர்லாந்து ஆய்வாளர்கள் தலைமையிலான ஒரு புதிய ஆய்வு புறாக்கள் முதன்முதலில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பழக்கப்படுத்தப்பட்டன என்று தெரிவிக்கிறது. இது முன்பு கருதப்பட்டதை விட 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலமாகும். கிமு 13 மற்றும் 14 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த புறா எலும்புகளை ஆய்வு செய்து அவை மனிதர்களைப் போன்றே உணவு வகைகளை உட்கொண்டதற்கான ஆதாரங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர்.
0: தொடர்ந்து சீனாவைச் சேர்ந்த பெண் சூடான உணவை சாப்பிட்டதால் தொண்டை புண் ஏற்பட்டு அவதிப்பட்டார். 45 வயது வாங் ஹொட்போட் என்ற சூப் வகை உணவை சாப்பிடச் சென்றார். அவர் பசி பொறுக்காமல் கொதிக்கும் உணவை விறுவிறு என்று விழுங்கினார். அப்போது நெஞ்சில் இறுக்கம் ஏற்பட்டதால் அதை தணிக்க அவர் குளிர்ந்த நீரை குடித்தார். நிவாரணம் கிடைத்ததாக எண்ணிய வாங் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் மறுநாள் அவருடைய நிலைமை மோசமானது. தண்ணீர் குடிக்கவே சிரமப்பட்டார். மருத்துவமனைக்கு சென்றபோது அவருடைய தொண்டையில் 8 சென்டிமீட்டர் அகலத்தில் புண் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டது. ஒருவர் அதிகபட்சம் 60 டிகிரி செல்சியஸ் சூட்டில் உணவை சாப்பிடலாம். மாறாக கொட்போட் உணவு 90 டிகிரி செல்சியஸை எட்டலாம். கொதிக்கும் உணவை சாப்பிடுவது ஆபத்தான பழக்கம் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். வாங்கின் அனுபவம் இணையத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சீனாவில் உணவையும் குடிநீரையும் மக்கள் சூடாக அருந்துவது வழக்கம். அந்த போக்கை மாற்றிக்கொள்வது நல்லதென்று இணையவாசிகள் சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காளான்களை கொல்வதற்காக கடைகளில் விற்கப்படும் பல உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் பொதுவான பாதுகாப்பான்கள் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று பிரான்ஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பாதுகாப்பான்கள் அதிக இரத்த அழுத்த அபாயத்தை 29% வரையிலும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை 16% வரையிலும் அதிகரிப்பதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. உணவுகள் நிறம் மாறுவதை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் சிட்ரிக் அமிலம் மற்றும் அஸ்கார்பிக் அமிலம் விட்டமின் சி போன்ற இயற்கையானது என்று சொல்லப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பான்கள் கூட அதிக இரத்த அழுத்த அபாயத்தை 22% வரை அதிகரிப்பதாக இந்த ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது. பழங்கள் போன்ற உணவுகளில் இவை இயற்கையாகவே காணப்பட்டாலும் உணவு பாதுகாப்பான்களாக பயன்படுத்தப்படும் போது இவை முழுக்க முழுக்க இயற்கையானவை அல்ல என்று இந்த ஆராய்ச்சியின் முதன்மை ஆய்வாளர் மாத்ரிட்டே துவியர் தெரிவித்திருக்கிறார். ஆய்வகங்களில் ரசாயன முறையில் தயாரிக்கப்படும் இத்தகைய செயற்கை பொருட்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள இயற்கையான சத்துக்களை போன்ற ஆரோக்கியமானவை அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்சின் நியூட்ரிநெட் சாண்டி அமைப்பினால் 2009 முதல் 15 வயதுக்கு மேற்பட்ட 112,000 அதிகமான தன்னார்வலர்களின் உணவு பழக்க வழக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விரிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 58 வகையான உணவு பாதுகாப்பான்களின் தாக்கம் குறித்து ஆராயப்பட்டதில் விட்டமின் சி உள்ளிட்ட 8 முக்கிய பாதுகாப்பான்கள் நேரடியாக இதய ஆரோக்கியத்தை பாதிப்பது கண்டறியப்பட்டது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பல சாதாரண உணவுகளிலும் இத்தகைய பாதுகாப்பான்கள் பரவலாக காணப்பட்டுள்ளதால் நுகர்வோர் முடிந்தவரை புதிய ஃப்ரெஷ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட இயற்கை உணவுகளையே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே விளையாட்டுச் செய்திகளில் IPL தொடரில் பிளே ஆஃப் வாய்ப்புக்கான முக்கியமானதொரு ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. இந்த தொடரிலிருந்து அது வெளியேறிவிட்டது. குஜராத் அணி 89 வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தமுள்ள 14 ஆட்டங்களில் 6 வெற்றி 8 தோல்வி அடைந்து 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 14 ஆட்டங்களில் 9 வெற்றி பெற்று 18 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் பெங்களூரு அணிக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இருக்கிறது. MS தோனி காயம் காரணமாக ராஞ்சியில் இருக்கும் தனது வீட்டுக்கு திரும்பியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓஸ்டன் விலா கால்பந்து அணி ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியில் 3-0 என்று வென்று முதன்முறையாக இந்த கோப்பையை வென்றுள்ளது. முதன்முறையாக ஐரோப்பா லீக்கை வென்றுள்ள ஓஸ்டன் விலா அணி இந்த வெற்றியின் மூலமாக 1982 பிறகு பெரிய தொடரில் கோப்பையை வென்று 44 கால கோப்பை கனவை தற்போது நிறைவேற்றியிருக்கிறது. லீக்ஸ் கோப்பையை 1996 வென்ற ஓஸ்டன் விலா சூப்பர் கோப்பையை 1982 வென்றது. பிரீமியர் லீக்கில் 4வது இடம் பிடித்துள்ள ஓஸ்டன் விலா அடுத்த சீசனில் சாம்பியன் லீக்கில் விளையாட இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமருந்து அளிப்பவர்களுக்கு 5 வரை சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசந்த தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilnadu.com ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 401 ரூபாய் 2% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 86% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 345 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 96 ரூபாய் 8% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 439 ரூபாய் 4% இந்திய பெறுமதியில் 122 ரூபாய் 17% ஒரு அக்கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 463 ரூபாய் 45% இந்திய பெறுமதியில் 129 ரூபாய் 5% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 250 ரூபாய் 26% இந்திய பெறுமதியில் 69 ரூபாய் 68% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: கிறிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS
1: அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வணக்கம் அன்புறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 10:42. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். பாடுவதற்காக அன்புக்குரியவர்களை நீங்கள் தயாரா?

0: பாடுவதற்காக நீங்கள் அழைப்புக்காக காத்திருப்பீர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வைபர் இலக்கம் இருக்கின்றது. அதாவது கட்டணம் என்றால் மட்டும் வைபரோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33900 அமெரிக்க ஒன்று சைபர் சைபர் 33650 சைபர் 7 74 27. சாதாரண தொலைபேசி இலக்கம் பிரான்சில் உள்ளவர்கள் 01 48 32 15 40 என்ற இலக்கத்தோடு, அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 03 93 41 47 71. பாடலை நீங்கள் சரியான முறையிலே பதிவு செய்து நமக்கு அனுப்ப வேண்டிய முகவரி TRT Tamil@hotmail.fr. அதாவது நீங்கள் வருகின்ற பொழுது அந்த பாடல் தர காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பாடலை சரியான முறையிலே அனுப்பி வையுங்கள். வந்துட்டுதோ வந்துட்டுதோன்று எங்களை கேட்டு நாம கரைச்சல்படுது, நீ டைம் எடுக்கலாது. 12 மணி வரை இடம்பெறுகின்றது. பாடுவோர் பாடலாம். கணேசனா இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் கணேசனா.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? சுகந்தானே?
1: நன்றி
0: சௌரம். சௌரம் உங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் இணைந்து பாடல் அனுப்பி இருக்கின்றார். இது உண்மையிலே கணேசன் அனுப்புற அந்த முறை வந்து டக்குன்னு வரும். இது அவருடைய பாடல் காற்றலையில். நினைத்தது யாரோ நீதானே என்ற அருமையான பாடல்.

0: அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசனா தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். ஆம், கணேசனாவுடைய பாடல் சிறப்பாக இருந்தது. அடுத்து யார் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வணக்கம், ஓடிவிட்டார்கள். அடுத்து வந்தவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: மகேந்திரம், நலமா இருக்கிறீங்களா? மகேந்திரம்,
1: ஹோமம் நலமா இருக்கு.
0: நாங்கள் எப்பவுமே நலம் தான். சொல்லுங்க, என்ன பாட்டு தர போறீங்க?
1: ஒரு பாட்டு அனுப்பி இருக்கிறேன், அந்த இசை கேட்டால் புவியா அசைந்தாடும் என்னும் பாடல் அனுப்பி இருக்கிறேன்.
0: இசை கேட்டால் புவி அசைந்தாடுமா? அப்ப உங்களோட பாட்டை கேட்டு இசை அசைந்தாடுது அல்லது என்ன பாப்போம்? என்ன மகேந்திரம், சரி, நன்றி சௌரம்.
1: நன்றி, பாடிய
0: நன்றி சௌரம். அது

தத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாட கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே, கண்ணில் கனல் வர பாட வேண்டுமெனில் இன்னும் ஒளியுடன் நூறு பாடல் வரும் தீபங்களே, தீபங்களே, தீபங்கள்.

0: நேரம் 10:55 அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் அனுப்பியிருந்தார். அன்றைக்கு நான் ரெக்கார்டை போட்டுட்டு அது சேர்ந்து படித்திருக்கிற அந்த ரெக்கார்டிங் கிளியர் இல்லாமல் இருந்தது. என்றாலும் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடல், தவப்புதல்வன் என்ற திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார் அந்த பாடலை. அடுத்து இங்கே வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: கேட்கலையம்மா?
1: வணக்கம்
0: வணக்கம்மா, இப்பதான் கேக்குது. எங்கட பாட்டுக்காரம்மா, சுகமா இருக்கிறீங்களா? கமலவணி அம்மா, நலமாகவே இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு திறப்போறீங்க இன்னைக்கு?
1: ஒட்டி வச்சுக்கோம் அன்பு மனதே.
0: என்னண்டு?
1: ஒட்டி வச்சுக்கோம் அன்பு மனதே.
0: என்ன உலக படம் போட்டு
1: கிடக்கு?
0: நான் வார விட
1: நினைச்சு
0: கேப்பம் பாடல் என்னமா?
1: நன்றி
0: அம்மா, நன்றி கமலவேணி அம்மா அவர்கள் இது அனுப்பி இருக்கின்றார். கேட்போம் பாடலை.

0: கட்டி வச்சுக்கோ அப்படித்தான் பாட்டு வருது. நான் கொட்டி வச்சு கொண்டு வாரிவிட்டேன் வந்து அவசரத்தில் சில இடங்களில் தாளத்தை அறுத்தவென்றவா காணிக்கலையும் போகிற மாதிரி கிடந்து அதை கவனிச்சா சரி. மற்றும்படி வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. கலக்கும் கலக்கும் விட்டுறாதீங்க. கமலமணி அம்மா அவர்கள் இணைந்து தன்னுடைய பாட்டு தந்திருந்தார். கட்டி வச்சு கொண்டு கயிறு எடுத்து கட்டி வைங்கோ. சரி, அடுத்து ராஜன் இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமாயிருக்கிறேன் அப்பன், நீங்கள் எப்படி சொல்லுங்க? நாங்கள் நலமாயிருக்கிறோம், நல்லது. என்ன பாட்டு?
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் வந்து பாட்டு.
0: அதை வாங்கி தந்த பேர்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்த என்ன என்ற உள்ள தாய்ப்பாலின் யார் பாடின தெரியுமா?
1: எஸ்பி தானே?
0: ஆவரே தான். மக்கள் திலகத்துக்காக பாடிய பாடல் கேட்போமா? பாடல சவரம் நன்றி சவரம். அது ராஜன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். இது அவருடைய பாடல் காற்றலையில் வருகின்றது.

0: அவன் அந்த பாடலை ராஜன் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு முன்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது பாடல் அனுப்ப வேண்டிய முகவரி tatamil@hotmail.fr என்ற தளத்துக்கு நீங்கள் அனுப்புகின்ற பொழுது நாங்கள் அந்த பாடல் நீங்கள் வருகின்ற பொழுது தருகின்றோம். அடுத்து காத்திருப்பவர் யார்? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் மீனா மகேஸ்வரன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமோடு சுகமாக இருக்கிறோம். சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு திறப்பறீங்க? ஒருவரே தேவன் என்று. சரி, அன்பிரார் எல்லாம் தமக்குரியர் என்ன? சரி, தருங்கம்மா.
1: நன்றி.

0: அவர்கள் பாடிய பாடல் மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம். பிரதி வெள்ளிக்கிழமைதோறும் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வு பாடுவோர் பாடலாம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: ரவணா நலமா? நல்லது நல்லது. நாங்கள் நல்லா என்ன மாதிரி நல்லா குறுநில பயன்பண்ணாம் தேதி பத்தலாம் மியூசிக் வருதாம், 21ஆம் தேதி லாஜப்பள்ள வருதாம். நீங்கள் என்ன பாட்டு திறப்புறீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு சகோதரி பேபி சிவோட இணைஞ்சு பூஞ்சிட்டு கண்ணங்கள்.
0: அப்பாடா, எனக்கு ரொம்ப பிடிச்சவன். கண்ணீர் உப்பிட்டு காவேரி கலசங்கள் வாழுது சோறின்றி.
1: என்ன
0: பாட்டு இந்த பாட்டு! இந்த திரைப்படத்தை பார்த்தா அழாத அத்தனை பேரும் அழுது கொடுத்தான் போவினா. அப்பள ஒரு அருமையான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னுடைய ஒரு இந்தியன் ஒரு ஆள் படிச்ச பட்டிசியான் முந்தி இந்த மாதிரி இந்த பாட்டு பாடக அழுது போடும். அதுக்கு அந்த பாட்டுக்குள்ள போயிருமாள். அங்க செய்தி முடிதன்னே அவருக்கு தெரியும். டக்குன்னு எழும்போது அடிச்சு போடு.
1: ஆனா பாடக தும்மா காணல, தும்மாவும் பாடிட்டு போயிருக்கு.
0: ஆள் கலக்குது. அவர் புதிய புதிய
1: கொண்டாடுறாருங்கள்
0: வந்து உரையாடும் பொழுதுதான் நாக்கு பிறண்டு என்ன இல்லையோ இல்லையான்னு கேட்டால் சில பேருக்கு தெரியாது. அவருக்கு கரம் கொடுத்து விட்டா இந்த டிஆர்டி
1: தான். அதுக்கு
0: இனிமே எத்தனை பேர் உண்மையா சொன்ன டிஆர்டி நின்றாலே சில பேருக்கு பர்த்தம் பண்ற அளவுக்குல இருக்கணும் தெரியுமா? அது அவரவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு தான் ஆறுதல். அதனால்தான் இதுக்கு பேர் தாய் வீடு. டிஆர்டி என்பது தாய் வீடுன்னு சொல்ற சும்மா விளையாட்டு இல்லையா? என்ன ரவணே இல்லையா? அர்ப்பணிப்புகள் என்ற விஷயங்கள். சரி, அவங்களுக்கு கார் வந்துட்டு நாங்க தாரன் பாட்டு. இதோ ரகுன் அவர்கள் தருகின்ற பாடல் பூஞ்சிட்டு கண்ணங்கள்.

0: மறக்க முடியாத ஒரு பாடல். திரைப்படத்தை பார்த்தாலே நெஞ்சுருகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய ரகுவண்ணாவும் பேபி சிவா அவர்களும் சேர்ந்து தந்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வைபரோடாக வந்திருப்பார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணன்.
0: வணக்கம்.
1: இருக்கிறீங்களா? நான் கெனடி.
0: தெரியுது கெனடி என்று. கெனடி நலமா?
1: நலமா. நீங்கள்
0: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கிறோம். வேற எங்க நிக்கிறீர்கள்? ஊடக தான் வைவரால வந்திருக்கிறீங்க.
1: இல்ல இல்ல, நான் நீங்க நோம்பலா வைவர் என்று சொல்லி வைவர் உடம் வந்து மூலம் வந்தவர் என்று சொல்றது டைரக்டாவே நீங்க யாரு வந்திருக்கு என்று கேட்டுச்சிங்க. நான் இதன் அங்கால
0: சரி ஓகே தடக்க பாருங்க. என்ன பாட்டு கெனடி அப்பன்?
1: என்ன பாட்டு? என்ன பொன்மகள் வந்தால், டி எஸ் பாடி பொன்மகள் வந்தால் என்ற பாடல்.
0: சரி நலந்தானே அப்பன்?
1: நலம் அண்ணன். அது தடக்கப்படையில் என்ன என்ன என்ன பிரச்சனைன்னா, நீங்க நம்மள வைபர் கூட வந்திருப்பாருன்னு சொல்லுவீங்க. இந்த முறை அடுத்தவர்
0: டக்குன்னு எடுத்து விடணும். சரி சரி சரி, அது பிரச்சனை இல்ல. சொல்லுங்க ஐயா.
1: சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். உங்களுக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு
0: நன்றி சௌரம். நன்றி சௌரம்.
1: எல்லோரும் நலமா இருக்க இறைவனை பிரார்த்திக் கொண்டு பாடலை கேட்போம்.
0: நன்றி சௌரம். இதோ வருகிறது கெனடி அவர்களுடைய பாடல், பொன்மகள் வந்தாள்.

0: சத்யம் சவுந்தரராஜனுடைய ஒரு அற்புதமான பாடல். அதிலே நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு எல்லாம் அமைந்த பாடல். கெனடி அவர்கள் தன்னுடைய குரலிலே தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, பாடுவதற்காக வளமையான தொலைபேசி இலக்கம்தான் 01 48 32 15 40 என்ற இலக்கம். இன்னொரு இலக்கம் இருக்கின்றது 03 9 3 9 8 47 71. பைபர் இலக்கம் இருக்கின்றது 03 6 80 7 74 27. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது பார்க்கலாம். வணக்கம். பாலேந்திரா அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம், வரவேற்கொள்கிறோம். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் சொல்லிக்கிற திறப்பொறியல்? சரி, ஒன்றொண்டா சொல்ல பொறியல்.
1: ₹380
0: விடாம கழுவ சொல்றேன். வேலை விட்டுற கூடாது. சரி,
1: நன்றி.
0: இதோ வருகிறது உங்களுடைய பாடல்.
1: மாத்துக்களை குறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடலை பாலேந்திர அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். ஒன்னொன்னா ஒன்னொன்னா சொல்லு சொல்லு, அருமையான ஒரு பாடல். சரி, அடுத்து இங்கே நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் உதயன். வணக்கம் உதயன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம் உதயன். நீங்கள் ஓகே தானே ஐயா?
1: ஓகே ஓகே.
0: சரி சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு இன்றைக்கு திறக்க போறீர்கள் கலக்க போறீர்கள்?
1: வசியக்காரி வசியக்காரி என்று சொல்லி ஒரு பாடல். இது ஒரு விஜய் படம் தான், புதிய கீதி என்று சொல்லி ஒரு படத்தில் வந்த பாடல். பெண்களும் நன்றாக பாடி இருக்கின்றாங்க. அரசியலுக்கு சென்றதால சினிமா உலகத்துக்கு ஒரு இழப்பு தான். நல்லது.
0: என்ன இழப்பு?
1: விஜயந்த இழப்பு தான். நடனமாக கொண்டு வந்தார்.
0: சினிமாவில் எல்லாம் மாறி மாறி ஒருத்தர் வந்து கொண்டிருப்பினோம். சரி, நீங்கள் என்ன பாட்டு சொன்னீங்க? வசியக்கார்.

0: வசியக்காரி வசியக்காரி என்ற பாடல், தனி பாடலா இணைகுரல் பாடலா?
1: இணைகுரல் பாடல்.
0: இணைகுரல் அதுல இருக்கிறதா குரல்?
1: ஆமாம், தமிழ்ல.
0: சரி, ஓகே, பாட்டுக்கு அப்பம் என்னையா. நந்தோசம் சகோதரம், எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் பாடல் அனுப்பி வைத்திருக்கிறார். இதோ அவருடைய பாடல் காற்றலையில் வருகிறது. நேரம் 11:30.

0: நன்றி.
1: நேரம் 11:34 அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாசன், வணக்கம். வாசன், வாசன், வாசன், கேக்குதா?
2: கேக்குது, கேக்குது.
1: என்ன நடந்த நித்ரியா போனீங்க?
2: நித்ரையில பாடல் கேட்டு
1: என்ன நீங்கள் அவ்வளவு பாட்டுல மயங்குறன்ற இதுதான்.
2: என்ன
1: பாட்டு?
2: நான் தர்மம் அங்கே என்ற திரையில இருந்து பள்ளி அறைக்குள் வந்த புள்ளி மயிலே.
1: சூப்பர் பாட்டு வாசன். பாட்டு தெரியலையா வாசன்?
2: தெரியலையா?
1: என்னையா நீங்க திடீரென்று புரியுதோ? இப்ப அனுப்பினீங்க, நேரம் செல்லவா ஐயா? வாசன், வாசன், வாசன், கேக்குதா? ஹலோ வாசன், மீண்டும் இணைப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய இணைப்பு சரியாக வரவில்லை. அதாவது வாசனுடைய பாடல் வரவில்லை. வடிவா இனப்புற விரவல் என்ன நடந்தது எதுவுமே தெரியாமல் இருக்கிறது. அவருடைய பாடல் மீண்டும் வாசன் அந்த பாடலை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கான பாடல் தருவதை காத்திருக்கணும். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். நேரம் 11:36. வாசன் அவர்களுடைய பாடல் இன்னும் வரவில்லை. அதை கவனித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர். வாசன் இங்கே வந்தால் அந்த பாடல் தருவதற்கு காத்திருக்கின்றோம். யார் இணைந்து கொள்கிறீர்கள்? அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்,
3: வணக்கம் இந்திரண்ணா.
1: வணக்கம் தேவியம்மா. பாத்தியர் இவ்வளவு வெறும் பாடினும் நான் பாடி போட்டுதான் போறது. என்ன
3: அப்படித்தானே? ஒழுப்பி வந்து என்ன பேச மாட்டார்.
1: ஒற்று பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. என்ன பாட்டு திற பொறியல்?
3: தாலாட்டும் பூங்காட்டு.
1: சரி, ஒரு கலை வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் நித்திரியோ
3: அருமையான
1: பாட்டு. பேப்பனா பாடுங்க. ஒரு தரம் இந்த ஜாமத்துல வீட வரமாட்டோம். ஒன்றுக்கும் பேப்பனா பாடு.
3: அவருக்கு நித்ரே டேப்லெட் கொடுத்து நித்ரேகி கேட்காது.
1: சரியா பாடுங்க, அருமையான பாட்டு.
3: நன்றி. அண்ணா, எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, கடப்போற உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நன்றி அண்ணா.

பாராட்டு ஓம் என்னவா. நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன் நினைவில் மெய் சிலிர்க்க

दिया है ये दोनों यासे कानम तो लंगल यावम

என்னாலும் ஆசையில் நான்.

0: நன்றி வணக்கம்.
1: அருமையான பாட்டுன்னு பாடுங்க பாடுங்க, நல்ல எதிர்காலம் இருக்கு. விடக்கூடாது. அப்ப என்ன, இப்ப கோயில் கச்சேரிகள் வந்தா கூப்பிடலாமா? என்ன என்ன சிரிக்கிறீங்க?
0: கோயில்
1: கச்சேரிக்கெல்லாம் வந்திருந்தோட ஒரு கர்நாடக கச்சேரி அப்படியே எடுத்துக் கொண்டே இருக்க ஜனம் போடும். வாழ்த்துக்கிழ மாதிரி ஒரு சந்தோஷம். என்ன சிறப்பு சிறப்பு சுகமாயிருங்க. நன்றி
0: நன்றி நன்றி.
1: அது தேவிதனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு ஒரு பாடல் தந்திருந்தா. வாசன் உங்களுடைய பாடல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் காலத்தில் பாடல் அனுப்பி போட்டு தம்பிர வேண்டும். இதோ வாசனுடைய பாடல் வருகிறது. ஆனால் உண்மையில் தேவி தனராஜ் பாராட்டுக்களை அவர் சென்ன பவுடியை பார்த்தீங்களா, தன்னுடைய வீட்டுக்காரருக்கு நித்திரை குளிஜை கொடுத்துட்டு தான் இந்த பாட்டு போடுறேன். அவருக்கு தெரியும் அவை தப்பி விட்டுனான். வாசனுடைய பாடல் வருகிறது.

0: அந்த பாடலை வாசன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 11:46 இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வு. லிங்கமையா நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். லிங்கமையா, ஹலோ, வணக்கம். சரி, அவர் நித்ரியா போனார். சரி, அடுத்து வந்திருப்பவர். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: அலோசியஸ், அலோசியஸ் நல்லமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: நல்ல
0: அனைவருமே நல்லாக சுகமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பாட்டு தர போறீங்க?
1: இன்றைக்கு பொன்னலில் பூத்தது புதுவானில் அந்த பாடல், கலங்கரை விளங்கம் படத்திலிருந்து டிஎம்எஸ்யாவும் சுஷிலா மாம்பாரி ஆத்மவாத பாடல் கரோக்கியில் எனது குரல் நைத்து பாடி இருக்கின்றேன்.
0: இந்த பாட்டு ஒரு தனி ரகமையா.
1: அந்த பாட்டு வந்து எங்க கேட்டாலும் அந்த பாட்டை முழுமையா கேட்காங்க போகும்.
0: இந்த பாட்டு கேட்டா என்ன மாதிரி நாங்க பாப்போம்.
1: ஓகே, சிறப்பான பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் சோறும். இதை கேட்டுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்போடு உழைப்படுறேன் சோரம்.
0: நன்றி சோரம். இதோ பொன்னொழில் பூத்தது என்ன ஒரு பாட்டு பாப்பம். எங்கள் அன்புக்குரிய அலோசியஸ் அவர்கள் தருகின்ற பாடல். லிங்கமையா நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

0: ஆமாம், இந்த பாடலை எங்கள் அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அருமையான ஒரு பாடல், மக்கள் திலகத்தினுடைய திரைப்படத்திலே வந்த பாடல். எப்பொழுது கேட்டாலும் சும்மா அருமையான ஒரு பாடல். சரி, வைபரோட அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். லிங்கம் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் தம்பி.
0: ஐயா வணக்கம். ஐயா சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஓம் ஓம் சாரியா சுவாமில தான்.
0: சரி, வர ரெண்டாயிரம் பாடுவியல் வர என்ன பாட்டு அனுப்பினீங்களோ பாட போறீங்களோ?
1: நான் டெலிபோன் ஏதோ பிரச்சனை பண்ணது, நான் நேரடியா பாட
0: போறேன். அதுதான் ஐயா பிடிக்கும். என்ன பாட்டு?
1: எம்ஜிஆர் பாட்டு தான் ஒன்று பாட போறேன்.
0: என்ன பாட்டு?
1: கத்திய தீட்ட.
0: கத்திய தீட்ட எங்க தீட்டுங்கோ?
1: தீட்டி பாப்போம். கத்திய தீட்டாதே உந்தன் புத்திய தீட்டு, கண்ணியன் தவறாதே அதிலே திறமையை காட்டு. கத்திய தீட்டாதே உந்தன் புத்திய தீட்டு, கண்ணியன் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரங்கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரம் கண்ணை மறைக்கும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு பாதை விடு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா. மன்னிக்க தெரிந்த மனிதன் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா. இதை மறைத்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு.

0: வாகும் கத்திய தீட்டாரேன் புத்திய தீட்டு கண்ணியந்த வராதே அதிலே திறமையை காட்டு. நன்றி தம்பி.
1: இப்போ கடைசியாக காய்ச்சதுதான் சத்தமாக வந்தது, மற்றெல்லாம் கத்தியை தீட்டாக நான் நினைக்கிறேன் சத்தம் குறைவாக தான் தீட்டுனீங்க, கூட சத்தம் அங்கே கேட்கப்படாது அப்படி தானே வந்தது வந்தது குறைவா வந்தது. இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம். என்ன பாட்டுன்னு, ஆஹ் அருமையான ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. நன்றி ஐயா, உங்கள் அன்புக்கு மிகுந்த நன்றி. எங்கள் லிங்கம் ஐயா அந்த பாடலை தந்திருந்தார், அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய அன்றன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார், நான் ஆளை காணையில் பாடலை அனுப்பிவிடவே நிதிரியா போனார் ஓடகு. சரி பார்ப்போம், என்றாலும் நேரம் நெருங்குகிறது. அவருடைய பாடலையும் தந்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இதோ அன்றன் அவர்கள் அனுப்பின பாடல், மற்றொருவருடைய பாடல் இங்கே காணவில்லை.

காட்டு மாதா ஆலயத்திற்கு என்னுடைய ஒரு நண்பர் திடீரென்று காட் அட்டாக் வந்து படுக்கையில் இருந்து கொண்டு 3 நாட்களுக்கு பிறகு கண் விழித்து எனக்கு கையை காட்டி மனுஷிக்கு சொன்னார், இந்திரனுக்கு சொல்லு காட்டு மாதா கோயிலுக்கு ஒரு பாட்டு ஒன்று செய்ய சொல்லி. அப்புறம் சொன்ன உடனே நான் காட்டு மாதாவுடைய வீட்டில் என்னுடைய சிலை இருக்கு, அதை பார்த்து எழுதின பாடல். எனக்கு அதை பற்றிய விவரம் தெரியாது, ஆனால் அதனுடைய சிறப்புகளை நினைத்தபடி எழுதிய பாடல் அந்த மாதாவுக்காக. எங்கள் எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான், காட்டுகின்ற வழிகள் ஒன்றுதான். எனவே இந்த பாடல் மிக விரைவிலே, இப்பொழுது ஒலி வடிவில் வந்திடக்க இன்னும் பேலன்சிங் முடியவில்லை, மிக விரைவிலே காட்சியாக வரப்போகிறது என்ற செய்தியை உங்களுக்கு தந்து என்னுடைய ஃபேஸ்புக் அல்லது உங்களுடைய கேட்டவர்களுக்கும் அந்த பாடல் தர காத்திருக்கின்றேன். நண்பானவர்களே, அடுத்து இன்னொரு பாடல் இருக்கிறது. இந்த பாடல் வந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எப்பொழுது எங்களுடைய தாய் நாட்டுக்கு போவார்கள், இந்த ஆடுகள் ஒரு நாள் பட்டி திரும்பும் என்ற ஒரு தேசத்து பாடல். தேனிச செல்லப்பா ஐயா அவர்கள் பாடிய பாடலை மீண்டும் இந்திரனின் குரலில் கேட்டு பாருங்கள்.

0: உண்மையிலே இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த பாடல் ஒரு பேரடியான பாடல். எப்பொழுது எங்களுடைய மண்ணுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை தாக்கத்தை இந்த பாடல் தேனிசு செல்லப்பா அவர்களுடைய குரலில் உடைத்த அந்த பாடலை எனது குரலிலே தந்திருந்தேன். அந்த அர்த்தமான பாடல், கேடுகள் யாவும் அயலான் மண்ணிலும் சோலை இருக்கலாம், ஆனாலும் எமக்கது பாலைவனம் துயர்நிலை மாறும் நாளையம் தாய் மண்ணில் துள்ளி கூத்தாடும் எங்கள் மனம் என்ற அற்புதமான வரிகள். உணர்ச்சி கவியர் காசி ஆனந்தன் அவர்களுடைய பாடல். இது எங்களுடைய புலத்திலே வாழுகின்ற எமக்கு ஒரு பலிகள் தருகின்ற பாடலாக இருக்கிறது. எவ்வளவோ இருந்தாலும் கஞ்சியை குடித்தாலும் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்போ ஒரு மரம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு புடுங்கி நடப்படுகிறதோ அதனுடைய உயர், அதனுடைய அந்த வீச் மூச்சு அதனுடைய பவர் என்று சொல்வார், அது கெட்டு போயிடும். நாங்கள் என்னதான் புலம்பெயர் நாட்டிலே நாங்கள் ஓலைப்பாயிலே படுத்திருந்த அந்த சந்தோஷம் இங்கே மித்தையிலே படுத்தாலும் அது கிடையாது. அது சில பேருக்கு அது சொர்க்கமாக தெரியலாம், இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு அது சொர்க்கமாக தெரியலாம். ஆனால் இன்று நாங்கள் வெறும் பாயில் படுக்க மாட்டாம் இருக்கிறோம், முதுகு நோ. ஆனால் அங்கே அப்படி இல்லை, வெறும் பாயில் நிலத்தில் படுத்திருந்த நாங்கள் கால கை ஒரு துவாயை விரித்து போட்டு அப்படியே ஒரு அல்லது தோட்டங்களுக்கு இருக்கிற அந்த ஓலையில் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை ஏந்து படுக்கின்ற பொழுது மனதுக்கும் ஒரு ஒரு ஏக்கம் இல்லாத ஒரு வாழ்வு. இது என்னதான் இருந்தாலும் நாளைக்கு வேலையில் என்னென்ன நடக்குதோ, முதலாளி பேசுகிறானோ, அங்கே உள்ள செப்பன் பேசுகிறானோ, அங்கே இருந்தவனுங்களோட வேலைக்கு கொள்ளி வைக்கிறானோ, வீட்டால் வெளிக்கிட்டு வீடு வெறுமட்டும் ஏக்கம் தாக்கம் ஓட்டந்தான் ஓட்டந்தான் தான் ரெயினை விட்டால் அடுத்தது ஓட்டம் ஓடி ஒரு ஒரு ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. அது உண்மையில் நாங்கள் பெரிய மிகப்பெரிய இழப்பு, ஏராளமான இழப்பு. எப்படி என்று கேட்டால், எங்கட மண்ணிலிருந்து நாங்கள் வருகின்ற பொழுது இந்த இளம் வயதிலே இருக்கின்ற சிறப்புகளெல்லாம் துளைச்சி போட்டோம். கோயில் திருவிழா, வாசிகசாலை பந்தடிகள், அக்கம் பக்கத்தினாருடைய கொண்டாட்டங்கள், நன்மதியுமே எதுவுக்கும் இல்லை. அங்கே ஓடியாடி திரிகின்ற அந்த சொந்த மச்சாள் சொந்த மச்சான் என்று சொல்லி அந்த உறவுகள் எல்லாத்தையும் துளைச்சி போட்டு வந்து ரெண்டு கொண்டு தொலைபேசி ஊடாக அப்படி இருக்கிறாண்டு அப்படி கதைக்க வேண்டி ஒரு அந்த வேப்பமர காத்தும் வேப்பமர இணலும் அந்த ஆலமரத்தினுடைய அசைவுகளும் எல்லாவற்றையும் நாங்கள் துளைச்சிட்டோம். காசு காசு என்ன காசு, காசு உள்ளவனும் சாகிறான் காசு இல்லாதவனும் சாகிறான். ஆனால் அந்த வலியும் அந்த வேதனையும் இப்போ எல்லோருமே சொல்கிறார்கள், அங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும். என்ன பிரச்சனைண்டா, நல்லா இருக்கிறதுன்ற சொல்கிறதுக்கு வந்து உங்கள் அனைவருக்குமே தெரிய வேண்டும், எல்லாம் அந்த ஒழுங்கு எல்லாம் மேல் வீடு கிடக்கு, அதில் நல்லா இருக்கிற நீ படுத்தா நித்திர வருதா, நீ வாங்குகிற சம்பளத்துக்கு உன்னுடைய பெருமதியாக இருக்கா, ஒரு ஏக்கம் இல்லாத வாழ்க்கை இருக்கா, அதுதான் சந்தோஷமே தவிர அதை விட்டுட்டு எங்கிட்ட வீடு அங்கே மாடி கிடக்குது வீடு கிடக்கு காணி கிடக்கு அதில் அந்த எல்லாம் தொலைஞ்சு போச்சு. எல்லாம் ஊக்கம் நிறைந்த விடிஞ்சா எழும்பினா தான் தெரியும் ஆள் உயிரோடு இருக்கட்டும், இல்லையாண்டா காட்டட்டேக்கோ இல்லை என்னவோ என்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். அதுக்குள்ளே இன்னும் இங்கே எவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளோ பிரச்சனைகள். ஒருத்தரை பிடிக்கலன்னு கேட்டால் அவர் சரி, ஏதோ ஒரு பக்கத்தில் அவரை போட்டு கிழிச்சி அப்படி தண்டு மற்றவனை பற்றி குறை சொல்கிறது மற்றவரை பற்றி தன்றது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாவ செயல்கள். அது நாங்கள் அறியாமலே பலருடைய சரி அதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் இப்போ சாமத்தில் இது யாருக்கும் கேட்க போகிறதில்லை, நாங்களும் கேட்டுட்டு பிறகு நாளைக்கு செல்றதான். இந்த பாடலுடைய இயக்கம் இதிலே கன பாடல்களை, உலகின் திசைனாவும் அலைந்ததடா தமிழீழ பறவை, ஒவ்வொரு நொடியும் நினைந்ததடா தன் தாய் மண்ணின் உறவை என்ற பாடல் இருக்கிறது. அடுத்த வாரம் பெறுகின்ற பொழுது அந்த பாடலையும் கொண்டு இந்த இயக்கம் நிறைந்த பாடல், இந்த பாட்டு பாடுகின்ற பொழுது உண்மையிலே அந்த அந்த சொல்வார்கள் அந்த ஃபீலிங் கொடுத்து பாடணும், இல்லாடி அது தொடக்கூடாது. இப்படியான பாடுகள் வந்து
1: மீடு மிகுந்த
0: தமிழ்நாடு மலரும் பிரபாகரன் அரசு எமையழைக்கும். இந்த ஆடுகள் ஒரு நாள் பட்டி திரும்பும், அந்த நாள் விரைவில் நிரம்பும். அந்த பாட்டு சீனிய செல்லப்பாயா பாடினார். சரி, நல்லது அன்புள்ளங்களே, நீங்களும் நிறைந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருங்க. இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்தோம் வாழ்கின்றோம் என்ற அன்போடும் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் அன்பை தேடிக்கொள்ளுங்கள். இறை நம்பிக்கையோடு இருங்கள். அதுக்காக கோயிலேயே போய் கிடக்கான், வீட்டு வேலையை செய்தால் வீட்டிலேயே கோயில் வரும். மிச்சில பேர் கோழி கோயிலுக்கு ரெண்டு கோயிலுக்கே போய் கிடக்குறது, வீட்டில் வேலை பாருங்க. முதல்ல வீடு தான் முதல் கோயில். நல்லது அன்புள்ளங்களே, எங்களுடைய டிஆர்டி தமிழொலி உங்கள் தாய் வீடு. எனவே தொடர்ந்து கேளுங்கள்.

0: கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: ஓடி போயிட்டாங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளதே எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இடையில் கொண்டாட்டம்
5: மறக்காம கேளுங்க.
7: இது ஒரு விதியா.

0: பக்கத்துல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஹே ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஹே ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
1: வார இறுதி
3: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்தும் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்தும் இளையராஜா இசையில் மனு எஸ் ஜானகி வழங்கும் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் நான் சமீபத்துல படித்த ஒரு தகவல் இது என்னன்னா, உலகத்திலேயே அதிகமான மக்கள் சாப்பிடுற ஒரு பழம்னா வாழைப்பழமா. 28 விழுக்காட்டு மக்கள் இதை சாப்பிடுறாங்க. அதற்கு பிறகு 19 விழுக்காட்டு மக்கள் ஆப்பிள் பழம் சாப்பிடுறாங்க. 14 விழுக்காட்டு மக்கள் தர்பூசணி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் 12 விழுக்காடு மட்டுமே மேங்கோ அதாவது மாம்பழம் சாப்பிடுறாங்களா விரும்பி. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா மாம்பழம் என்பது நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு பழம். அப்படிங்கும் போது உலக அளவுல 12 விழுக்காட்டு மக்கள் மட்டுமேவா இத சாப்பிடுறாங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதே நேரத்துல வாழைப்பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுற மக்கள் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி தகவல் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாம எப்படி இருக்கோங்கிறத விட உலக அளவுல மக்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தனி சுவாரஸ்யம் தானே. பாடல்களை கேட்டு மகிழுங்க. இன்னொரு தகவலோட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.

0: ஜீனே
1: இது உங்க ஒலி உணர்வு
2: காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே.
0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நினைச்சான தீ மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி ஒன்பதாறு எட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்
4: என்னது இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டா பாகற்காய் கூட கசக்காம இனிக்குமா? ஆமா நேர்களே, மிராக்கிள் ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதிசய பழம். இது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு பழமா? இது வந்து ஒரு சதக்கனி வகை அப்படின்னா பெரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த வகை. இதை சாப்பிட்டோம்னா 2 மணி நேரத்திற்கு கிட்டத்தட்ட நமக்கு சாப்பிட்ற எல்லாமே இனிக்குமா, அப்படிப்பட்ட ஒரு பழம். அதனாலதான் இதற்கு அதிசய பழம் அப்படின்னு பேரு. ஆனா இது நிறைய பேர் சாப்பிட்டது இல்லை, ஏன்னா இது ரொம்ப ஒரு அரிய வகையான பழம். நம்மளுடைய நாவல இருக்க ஸ்வீட் ரிசெப்டர்ஸ இது வந்து ட்ரிகர் பண்ணிருமா? எப்படின்னா நம்ம இதை சாப்பிட்ட உடனே இந்த ஒரு பழத்துல இருக்க புரோட்டீன் வகை, மிராக்கிலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வகை, நம்மளுடைய நாவல இருக்க ஸ்வீட் ரிசெப்டர்ஸ்ல தேங்கி இருக்குமா? அந்த நேரத்துல நம்ம புளிப்பாவோ இல்ல ரொம்ப அசிடிட்டி அதிகமா இருக்கிற அசிடிக்கான ஒரு உணவை நம்ம சாப்பிடும் போது அந்த மிராக்கிலின் நம்மளுடைய ஸ்வீட் ரிசெப்டர்ஸ் ட்ரிகர் பண்ணி அந்த உணவை இனிப்பா காட்டுமா? இது 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு இஃபெக்ட் இருக்குமா? இத நானும் சுவைத்து பாக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாதான் இருக்கு. ஆனா இதுக்காக வெஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் போனுமே, ஒரு நாள் போவோம், போய் சுவைத்து பாப்போம். சரி, பாடல்களை இப்போது கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக யாக்கை திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. உங்களை 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.68 கேட்டாலே பரவசம்.

காலை மணி 7 மீடியகாப்புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்து வளர்வதாக கூறியிருக்கிறார். சீனாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்ட திரு லீ ஷாங்காய் மேயர் கோங் ஜெங் வழங்கிய தேநீர் விருந்தில் நேற்று கலந்து கொண்டார். இரு தலைவர்களும் சூச்சாவ் தொழிற்பூங்கா பற்றி பேசினர். ஆரம்பம் தொட்டே இருவரும் அந்த திட்டத்தில் பங்காற்றி இருக்கின்றனர். அந்த திட்டத்தின் வெற்றிக்கு இரு நாட்டுக்கும் இடையே நிலவும் வலுவான உறவே காரணம் என்று திரு லீ குறிப்பிட்டார். தேசிய அளவில் உறவை பலப்படுத்தும் அதே நேரத்தில் சீனாவின் பல்வேறு நகரங்கள் மாநிலங்களோடும் புரிந்துணர்வை சிங்கப்பூர் தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூர் கரீபிய வட்டார நாடுகளுக்கு கல்வி, மின்னிலக்கம் ஆகியவற்றில் கை கொடுக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். பனாமா, குயானா, சுரினாம் ஆகிய நாடுகளுக்கு அவர் 5 நாள் பயணம் மேற்கொண்டார். கரீபிய நாடுகளையும் தென்னமெரிக்க நாடுகளையும் இணைக்கும் பாலமாக செயல்படுவது பற்றி சிங்கப்பூர் ஆராய்வதாக டாக்டர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 6 மாணவர்கள் மாண்டனர், மேலும் பலர் காயமுற்றனர். இன்னமும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா கூறியது. மாணவர் விடுதி இருந்த பகுதியில் உக்ரைன் 16 ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். அந்த மாணவர் விடுதிக்கு பக்கத்தில் ராணுவ தளம் எதுவும் இல்லை என்று அவர் ரஷ்ய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். உக்ரைன் மாணவர்களை தாக்கியதை மறுக்கிறது. ரஷ்யாவின் வானூர்தி கட்டுப்பாட்டு தளத்தை நோக்கி தாக்கியதாக அது சொல்கிறது. அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தை மதித்து நடப்பதாக உக்ரைன் கூறியது. உக்ரைனுக்கு உரிய பதிலடி கொடுக்க தயாராகும்படி ரஷ்ய ராணுவத்துக்கு அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார். மாணவர் விடுதி தாக்கப்பட்ட போது அதில் 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்கிறது. அவர்கள் 14 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட கல்லூரி மாணவர்கள் என்று அது குறிப்பிட்டது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஸ்வீடனில் நேட்டோ கூட்டணி அமைச்சர்களை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெரிய முன்னேற்றம் என்றும் சொல்ல முடியாது, முன்னேற்றம் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்றார் திரு ரூபியோ. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் பேச்சு தொடர்வதாக சொன்னது. முக்கிய அம்சங்களில் இன்னமும் கருத்து வேறுபாடு தீரவில்லை என்று அது குறிப்பிட்டது. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் கரீபிய பஹாமாஸ் தீவில் நடக்கும் அவரது மூத்த மகன் கல்யாணத்துக்கு போக முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இது முக்கியமான நேரம், இப்போதைக்கு தலைநகர் வாஷிங்டனை விட்டு நகர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்றார் அவர். காசாவில் மக்களுக்கு உதவி வழங்க சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது. பாலியல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இஸ்ரேல் சிறைத்துறை அதை மறுக்கிறது. உறுதிப்படுத்த முடியவில்லை என்று ராய்ட்டர்ஸ் சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை 50 படகுகளில் சென்ற 430 பேரை அனைத்துலக கடல் பகுதியில் இஸ்ரேல் கைது செய்தது. அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். அவர்களை கேலி செய்து இஸ்ரேலிய அமைச்சர் வெளியிட்ட காணொலி உலக அளவில் கண்டிக்கப்பட்டது. பலர் மருத்துவமனையில் இருப்பதாகவும் குறைந்தது 15 பேர் பாலியல் புகார் கொடுத்திருப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கூறினர். ஜெர்மனி அந்நாட்டவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொன்னது விவரம் தரவில்லை. இத்தாலி கடத்தல், பாலியல் தாக்குதல் ஆகியவை குறித்து சட்ட ஆலோசனை நடத்துகிறது. பங்களாதேஷில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 1000 மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் டாக்காவில் சுமார் 5000 பேர் திரண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முனீர் ஹுசேனை காவல்துறை வாகனத்தில் இருந்து கைப்பற்ற பொதுமக்கள் முயன்றனர். வாகனத்தை அவர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டனர். அப்போது காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தை சந்தித்த பிரதமர் தரேக் ரஹ்மான் உடனடியாக நீதி கிடைக்கும் என்று உறுதி தந்தார். பங்களாதேஷில் கடந்த மாதம் மட்டும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை குறித்த புகார்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியிருக்கிறது. மிகவும் மெதுவாக செயல்படும் பங்களாதேஷ் நீதித்துறையில் பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்று மனித உரிமை அமைப்புகள் குற்றஞ்சாட்டுகின்றனர்.
சிங்கப்பூரில் போக்குவரத்து குற்றங்கள் புரிவோரை அடையாளம் காண்பதற்கு போக்குவரத்து காவல்துறை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை சோதனை செய்கிறது. ட்ரேசர் எனும் கருவி பொதுமக்கள் அனுப்பும் காணொலிகளை ஆராயும். எத்தகைய குற்றம் எந்த நேரத்தில் நடந்தது என்பதை விரிவாக கண்டறியலாம். உடனே நடவடிக்கை எடுக்க அது உதவும் என்று காவல்துறை சொன்னது. புக்கேட்பாத்தோ பேருந்து முனையத்தில் மறதி நோய் கொண்டவர்கள் சிறிது நேரம் அமைதியை நாட சிறப்பு கூடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பதற்றம் ஏற்படும்போது அவர்கள் அந்த கூடத்துக்கு செல்லலாம். டவர் டிரான்சிட் நிறுவனமும் தாய்ஹுவா குவான் தாதிமை இல்லமும் பயணிகளுக்காக அந்த கூடத்தை அமைத்திருக்கின்றன. மேலும் அதுபோன்ற அமைதி கூடங்களை திறக்க திட்டம் இருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பு 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி. 1000 அரிசி வகைகள் இருந்தாலும் அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசியை தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னா இதுதான் அரிசிகளின் அரிசி. சமைச்ச பிறகு பார்த்தா வைரம் போல ஜொலி ஜொலிக்கும். சீக்கிரம் கெடாது, எளிதில் ஜீரணமாக கூடியது. உயர்ந்த தரம், நிறைவான சுவை. அனார்கலி சுப்ரீம் டைமண்ட் பொன்னி அரிசி இப்ப 5, 10, 25 கிலோகிராம் பேக்கெட்டுகள்ல கிடைக்குது. மொத்த விநியோகஸ்தர் சையத் முகமது ட்ரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
1: தினசரி செலவுகளுக்கு 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற நீங்கள் தயாரா? நகரம் முழுவதும் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, அன்றைய மதிய உணவாக இருந்தாலும் சரி, கடந்த வாரம் இணையத்தில் வாங்கிய பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது மளிகை பொருள்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, UOB One கடன் அட்டை மூலம் Grab, McDonald's, Shopee மற்றும் Simply Go ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறுங்கள். அதோடு Shell மற்றும் SPC நிலையங்களில் எரிபொருளுக்கு 22.66 விழுக்காடு வரை சேமிப்பை பெறுங்கள். உணவு, எரிபொருள், பொருள் வாங்குதல், போக்குவரத்து என பலவற்றிலும் ஆண்டுக்கு 1600 வெள்ளி வரை உங்கள் பணத்தை திரும்ப பெறலாம். இப்போதே விண்ணப்பித்து இந்த மேம்பட்ட சலுகைகளை அனுபவியுங்கள். இப்போதே go.uob.com/onecard தளத்தில் விண்ணப்பிக்கவும். தகுதி வரம்புகள் மற்றும் நிபந்தனை உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்.
2: இது ஒரு சிறப்பான வார இறுதி.

0: உங்களுக்கு பிடித்த பொன்மொழிகள் அனுப்ப சொல்லி கேட்டிருந்த நேர்களை ஃபைசல் சொல்லியிருக்காரு, தோல்வி என்பதே வெற்றியின் முதல் படி அப்படின்னு. நிச்சயமா அது உண்மை. ஒரு ஒரு தோல்விக்கு பிறகுதான் நமக்கு எப்படி இன்னும் சிறப்பா செய்யலாம், எது செஞ்சா வெற்றி பெறுவோம் அப்படின்னு தெரிய வரும். அதனால இது சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரங்கசாமி ஒரு பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு, சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிக சிறந்த நண்பன், நம்மை நாமே நேசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம நம்மளை நேசிச்சாதான் மத்தவங்க நம்மளை நேசிக்கிற மாதிரி ஒரு நபரா நம்மளால வாழ முடியும். அதனால இந்த அழகான பொன்மொழி அனுப்பின ரங்கசாமிக்கு நன்றி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நிலவரம்
0: அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ டிபிஇ வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ பெஞ்சூர் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

நீங்கள் கணேசன் ஒரு பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கோழிகளோடு சேர்ந்து குப்பைகளை கிளறி கொண்டிருந்தால் உங்களால் ஒரு காலம் கழுகுகளோடு சேர்ந்து வானில் உயர பறக்க முடியாது அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள், நம்மளை பத்தி மத்தவங்க புறணி பேசுனாங்க, இல்ல மத்தவங்க பத்தி நம்ம புறணி பேசுறது, இந்த மாதிரி குப்பைகளை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வானமே இல்லைன்னு நினைச்சு உயர பறக்க முடியாது. ஆனா இது எல்லாத்தையும் தட்டி போட்டுட்டு எனக்கு தேவை வளர்ச்சி அப்படின்னு நம்ம வாழ்க்கையில முன்னேற நினைச்சா நம்ம கழுக போல எப்போதுமே வானத்துல உயர பறந்துகிட்டு இருப்போம். அதனால எல்லாத்தையும் அங்கிட்டு தூக்கி போட்டு வளர்ச்சியை மட்டும் உங்களுடைய முதல் குறிக்கோளா வைங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பயணங்கள் முடிவதில்லை கைராசிக்காரன் திரைப்படங்கள்ல இருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 26.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9-8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். 1, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளி படைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 Stars Avenue மிரக்காப்பில்.
3: May 31 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு.
4: June 1 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு.
2: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-88.
5: நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக நினைத்தேன் வந்தாய் நேருக்கு நேர் திரைப்படங்கள்ல இருந்து தேவாவோட இசையில் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக ஒரு பொன்மொழி. கண்ணன் இந்த பொன்மொழி அனுப்பி வச்சிருக்கிறாரு. எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைக்கும் பிறரையும் வாழ வைக்கும். அழகா இருக்கலை கேட்கறதுக்கே. எல்லா தானமும் மற்றவங்களுக்கு நல்ல செய்யறதுக்காக நாம செய்யறோம், ஆனா நிதானத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா அது நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. தொடர்ந்து பாடல்களை கேளுங்க. இன்னும் சில பொன்மொழிகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: நோக்கிச் செல்லும் KJE சுங்கை தெங்கு அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். SLEA நோக்கிச் செல்லும் TPE டேம்பனிஸ் அவென்யூ 10 அருகில் சாலையில் ஒரு தடை இருக்கிறது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சமீபத்தில் நான் படித்ததில் படித்தது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்துல யாருமே சிறந்தவர் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தவறும் இருக்கும், சரியும் இருக்கும். யாருமே சரியான விஷயம் மட்டும் செய்யற ஒரு நபரா இருக்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் நாம இடை போடும் போது அவங்களுடைய தவறையும் பார்க்கணும், சரியும் பார்க்கணும். அதுல எது நிறைய இருக்கோ அதுதான் அந்த நபருடைய குணம் அப்படின்னு நம்ம அடிப்படையா வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும் போது ஒருத்தவங்க நிறைய தவறு செஞ்சிருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு நல்லது செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. ஆனா நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்துல தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை மன்னிச்சு விட்டுருலாமே, அவங்க நல்லவங்க தான் அப்படிங்கறத நம்பி நம்ம அவங்களுக்காக எந்த பொறுப்பையும் கொடுக்கலாம், இல்ல நம்பி அவங்க கிட்ட பழகலாம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்தும் ஜோடி திரைப்படத்திலிருந்தும் ARMN உடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நோக்கி செல்லும் KPE டனல் PIE துவாஸ் வெளியேற்றத்துக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சங்கையை நோக்கி செல்லும் PIE புக்கி பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மன வலிக்குது, தச வலிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல.
1: ஏன் கவலைப்படுற? கோடரி சின்ன பொதுவான தைலம் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கலாம்.
0: பல தலைமுறையினரின் நம்பிக்கை சின்னமா?
1: ஆமா, தசை வலி, தலைவலி, தலை சுற்றல், சளி ஆகியவற்றுக்கான நிவாரணம் வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசியில நீ சமைச்ச பிரியாணி செம்ம ருசி.
1: அண்ணா, பெரிய உணவகத்துல செஃப் நீங்க. அதான் இது அனார்கலி அரிசின்னு சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி மத்த அரிசியை விட ரொம்ப நீளமா இருக்கும். அதுலயே கண்டுபிடிச்சிடலாம்.
1: வீடோ உணவகமோ ருசியான பிரியாணிக்கான ஒரே தேர்வு அனார்கலி சூப்பர் எக்ஸ்ட்ரா லாங் கிளாசிக் பாஸ்மதி அரிசி. அரிசிகளின் அரிசி அனார்கலி அரிசி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் சையத் முகமது டிரேடர்ஸ் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட்.
3: நேர்மை கலை ஒரு பொன்மொழி அனுப்பி வச்சிருக்கிறாரு. உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் காத்திருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா நம்ம எவ்வளவு பலசாலியா எவ்வளவு ஆற்றலோட இருக்கோம் அப்படிங்கறத பாக்குற சில நபர் அவங்களுடைய மனசை தேர்த்திக்கிறதுக்காக நமக்கு என்ன பலவீனம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா இருப்பாங்க. அந்த பலவீனத்தை வச்சு நம்மளை எப்படி தாக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பாங்க. அதனால பலத்தை வெளிப்படையா நல்ல உறுதியோட காட்டுங்க. பலவீனத்தை யாருக்கும் தெரியாம வச்சுக்கோங்க. பலவீனம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா அதை நம்மளே அதை மீண்டு வர பார்க்கணும். இல்லைன்னா நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ அவங்க கிட்ட மட்டும் பகிர்ந்துகிட்டா போதும், எல்லாருக்கும் அது தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது உங்களுக்காக பாடல் சிறைச்சாலை திரைப்படத்துல இருந்து இளையராஜாவோட இசையில் SP பாலசுப்ரமணியம் சித்ரா வழங்குறாங்க. கேட்டுட்டு வாங்க. 8 மணி செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.

காலை மணி 8 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூர் தொடர்ந்து சீனாவோடு உறவை கட்டிக்காக்க வேண்டும், ஆனால் அது சிங்கப்பூரின் சொந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்று மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் கூறியிருக்கிறார். குவாங்ஸி வட்டாரம், ஷாங்காய் நகரம் ஆகியவற்றுக்கு அவர் 5 நாள் பயணம் மேற்கொண்டார். திரு லீ ஷாங்காய் மேயர் குவாங்ஸெங் வழங்கிய தேநீர் விருந்தில் நேற்று கலந்து கொண்டார். இரு தலைவர்களும் சுச்சவ் தொழிலியல் பூங்கா பற்றி பேசினார். அந்த திட்டத்தின் வெற்றிக்கு இரு நாட்டு நல்லுறவே முக்கிய காரணம் என்று திரு லீ குறிப்பிட்டார். தேசிய அளவில் உறவை பலப்படுத்தும் அதே நேரத்தில் சீனாவின் பல்வேறு நகரங்கள் மாநிலங்களோடும் ஒத்துழைப்பை சிங்கப்பூர் தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் சொன்னார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். ஸ்வீடனின் நேட்டோ கூட்டணி அமைச்சர்களை சந்தித்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பெரிய முன்னேற்றம் என்றும் சொல்ல முடியாது, முன்னேற்றம் இல்லை என்றும் சொல்ல முடியாது என்றார் திரு ரூபியோ. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் பேச்சு தொடர்வதாக சொன்னது. முக்கிய அம்சங்களில் இன்னமும் கருத்து வேறுபாடு தீரவில்லை என்று அது குறிப்பிட்டது. இதற்கிடையே அதிபர் டொனால்டு டிரம்ப் கரிபிய பஹாமஸ் தீவில் நடக்கும் அவரது மூத்த மகன் கல்யாணத்துக்கு போக முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். இது முக்கியமான நேரம், இப்போதைக்கு தலைநகர் வாஷிங்டனை விட்டு நகர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். மகன் கல்யாணத்துக்கு போகவே விருப்பம் என்றாலும் அதைவிட தேசப்பணி முக்கியம் என்றார் அதிபர் டிரம்ப். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துல்சி கபார்ட் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஈரான் தொடர்பாக அவருக்கும் அதிபர் டிரம்புக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவியது. 45 வயது திருவாட்டி கபார்ட் கணவரை பார்த்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாக சொன்னார். கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரோடு இருப்பதே சரி என்று திருவாட்டி கபார்ட் அதிபர் டிரம்புக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டார். அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக கூறப்படுவதை வெள்ளை மாளிகை அவதூறு என்று கடுமையாக சாடியது. ரஷ்யாவில் மாணவர் தங்கும் விடுதி மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 6 மாணவர்கள் மாண்டனர், மேலும் பலர் காயமுற்றனர். இன்னும் 15 மாணவர்களை காணவில்லை என்று ரஷ்யா கூறியது. மாணவர் விடுதி இருந்த பகுதியில் உக்ரைன் 16 ஆளில்லா வானூர்திகளை பாய்ச்சியதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறினார். அந்த மாணவர் விடுதிக்கு பக்கத்தில் ராணுவ தளம் எதுவும் இல்லை என்று அவர் ரஷ்ய தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். உக்ரைன் மாணவர்களை தாக்கியதை மறுக்கிறது. ரஷ்யாவின் வானூர்தி கட்டுப்பாட்டு தளத்தை நோக்கி தாக்கியதாக அது சொல்கிறது. அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தை மதித்து நடப்பதாக உக்ரைன் கூறியது. உக்ரைனுக்கு உரிய பதிலடி கொடுக்க தயாராகும்படி ரஷ்ய ராணுவத்துக்கு அதிபர் புட்டின் உத்தரவிட்டிருக்கிறார். மாணவர் விடுதி தாக்கப்பட்ட போது அதில் 86 மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததாக ரஷ்ய மனித உரிமை ஆணையம் சொல்கிறது. அவர்கள் 14 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட கல்லூரி மாணவர்கள் என்று அது குறிப்பிட்டது. காசாவில் மக்களுக்கு உதவி வழங்கச் சென்றவர்களை இஸ்ரேல் தடுப்பு காவலில் துன்புறுத்தியதாக புகார் வந்திருக்கிறது.